0: பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.
1: ஈடுபடாமல் நீங்களும் நான் தேவனுடன் நல்ல உறவில் இருக்கவே முடியாது.
2: உன்னத உறவு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பரலோகத்திற்கு செல்ல ஒரே ஒரு வழி மாத்திரம் உண்டு, அதுவும் இயேசு கிறிஸ்துவில் உள்ள தனிப்பட்ட உறவின் மூலமே சாத்தியம் என்பதை வேதம் தெளிவாக கூறியுள்ளது. இயேசுவை குறித்து கேள்விப்படாத எண்ணற்ற மக்கள் உலகத்தில் இருக்கின்றனர். அப்படி இருக்க இந்த குறுகலான திட்டத்தை எவ்வித மக்களில் செயல்படுத்தலாம் என்று கேட்கலாம். எல்லா இடத்திலும் இருக்கின்ற மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கும் பொறுப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை இயேசு தெளிவுபடுத்தியுள்ளார். இதற்காக நாம் அனைவருமே நம் உடைமைகளையும் ஊரையும் விட்டு செல்ல நமக்கு சொல்லப்படாமல் நற்செய்தியை அறிவிக்கும்படி மட்டுமே கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளோம். இந்த சிந்தனையோடு உலகமெங்கும் என்ற சவால் நிறைந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள்.
3: அன்பானவர்களே, நாம் வாழ்கின்ற சமுதாயம் சுயநலமிக்கது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். இதிலே புண்படுத்துவதும் பயமும் பாதுகாப்பற்ற நிலையும் பரவலாக காணப்படுவதே சுயநலத்தின் அநேக காரணங்களுள் சில. ஆனால் நம் சுயநலமோ காயங்களை தணிக்க எந்த வகையிலும் உதவுவதாக தெரியவில்லை. பொதுவாக நம்மிடம் துணிச்சல் தைரியம் தணிந்து கொண்டே செல்கிறது. இதற்கு நம்மிடம் இருக்கும் தன்னலமே, அதாவது சுயநலமே காரணமாக இருக்கிறது. அதற்காக நம் வாழ்விலே பாதுகாப்பற்று இருப்பதற்கு தன்னலம் மட்டுமே காரணமாக கருத முடியாது. ஒரு தனிநபருக்கு நிகழ்வது எதுவோ அதுவே திருச்சபைக்கும் குடும்பத்திற்கும் நிகழும். நம் வாழ்வில் ஏற்படும் காயமும் வேதனையும் துன்பமும் அநேக சமயங்களில் நம்மையே மட்டும் பார்க்க செய்துவிடுகிறது. அங்கேயே நாம் முடங்கி போயிருக்கிறோம். அன்பு நண்பனே, தேவன் நம்மிடம் சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? நீ உன் சுய பரிதாபத்திலிருந்து வெளியே வந்து நான் எங்கே இருக்க விரும்புகிறேனோ அங்கே இரு என்று கூறுகிறார். எங்கே தெரியுமா? புண்பட்ட இதயங்கள் இருக்கும் இடத்தில், நம்பிக்கையின்றி வாழும் மக்களிடத்தில். காரணம், அவர்கள் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியை அறியாதவர்கள். நாம் இப்பொழுது நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதியை பார்க்க இருக்கிறோம். நம்மில் அநேகருக்கு இந்த வசனம் மனப்பாடமாக கூட தெரியலாம். இந்த வசனத்தை இதுவரை மனப்பாடமாக உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் ஒரு முறை வாசித்தால் போதும், அதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த வசனம் மார்க்கு நற்செய்தி நூலில் இருக்கிறது. இது பிரதான கட்டளையுடன் தொடர்புடையது. இயேசு தம்முடைய சீஷர்களுடன் பேசும்போது மிகவும் திட்டமும் தெளிவுமாக சொன்னது என்ன தெரியுமா? மார்க்கு 16:15, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கூறினார். இது இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தனிநபருக்கும் சொன்ன வார்த்தைகள். இந்த வேத வார்த்தைகள் மிகவும் சிறியதாகவும் சுருக்கமாகவும் இருந்தாலும் மிகவும் பலமுள்ள வார்த்தைகள். திருச்சபையின் பணியை குறித்த வார்த்தைகள். சிலர் சுவிசேஷ பணியை திருச்சபை செய்யும் அநேக பணிகளில் ஒன்று என சொல்வார்கள். ஆனால் அது அல்ல உண்மை. சுவிசேஷம் சொல்வதுதான் திருச்சபையின் தலையாய பணியாகும். திருச்சபையாக நாம் செய்யும் எந்த ஒரு பணியும் இந்த உன்னத நோக்கத்துடனே தொடர்புடையதாக இருக்கிறது. என்ன இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதே, சுவிசேஷ பணி செய்வதே திருச்சபையின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இந்த ஒரு கண்ணோட்டத்தில்தான் நாம் இந்த வேத பகுதியை பார்க்கப் போகிறோம். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கங்கள் என்று சொல்லும்போது அவர் முக்கியப்படுத்தி கூறுவதுதான் என்ன என்பதை நாம் கவனிக்க அழைக்கப்படுகிறோம். நான் சொல்வதை சற்று கவனித்து கேளுங்கள். திருச்சபை ஒரே ஒரு செய்தியை மட்டுமே கொண்டிருக்கிறது. இரண்டு செய்திகளும் அல்ல, அநேக செய்திகளும் அல்ல. திருச்சபையிடம் ஒரே ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. அந்த செய்தி இதுதான், பிதாவாகிய தேவன் தம் குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் கன்னியினிடத்தில் உட்பவித்து பிறந்தார். மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்த அவர் பிதாவின் தன்மையை வெளிப்படுத்தினார். மனிதர்களாகிய நம் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கல்வாரி சென்று தம் ஜீவனை ஈந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேருள்ள விசுவாசத்தின் மூலம் நாம் பிதாவினிடத்தில் ஒப்புரவாக்கப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பையும் பெற்றுக் கொள்கிறோம். இதுதான் நற்செய்தி. இந்த ஒரே செய்தியைத்தான் நீங்களும் நானும் உலகத்திற்கு தர வேண்டும். மற்றபடி நாம் சொல்லும் அனைத்து காரியங்களும், அது திருமுழுக்கை குறித்ததாக இருந்தாலும், சீசத்துவமாக இருந்தாலும் சரி, காணிக்கையை குறித்ததாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, இவைகள் அனைத்தும் நற்செய்தியை தொடர்ந்து வரக்கூடியவையே தவிர நற்செய்தியின் இடத்தை இது எடுத்துக்கொள்ளவே முடியாது. நற்செய்தி இல்லாமல் இவை அனைத்திற்கும் பொருள் தர முடியுமா என்ன? இயேசு சொன்னதெல்லாம், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்விலே நீங்கள் நற்செய்தியை அறிவிக்கிறீர்களா? அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியை அறிவிக்கும் பணிக்கு உறுதுணையாக இருக்கிறீர்களா? நற்செய்தி பணிக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கிறீர்களா? இதுதான் திருச்சபை இருப்பதற்கான காரணமாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது. ஐக்கியத்திற்காக மட்டும் தேவ நம்மை திருச்சபையில் வைக்கவில்லை. ஐக்கியம் என்பது திருச்சபையில் உள்ள ஒரு பங்கு மட்டும்தான். மேலும் திருச்சபை என்பது ஒரு சமுதாய கூட மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியை அறிவிக்கும்படியாகவே நாம் இங்கே இருக்கிறோம். அதன் மூலமாக மனிதர்களின் வாழ்வு மாற்றம் பெற வேண்டும். மனிதர்களுடைய நித்திய காலமான வருங்கால முடிவானது தங்கள் இருதயத்திலே அவர்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதை நடைமுறைப்படுத்துவதின் மூலமாகவே நடந்தேறுகிறது. மார்க்கு 16:15 சொல்லப்பட்டுள்ள செய்தி நமக்கு மட்டும் தரப்பட்ட செய்தி அல்ல, பலருக்கும் சொல்லப்பட்ட ஒரு செய்தியாகும். இது திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமாகும். ஏழைகளுக்கு உணவு அளிப்பது திருச்சபை செய்யும் அநேக பணிகளுள் ஒன்று. ஏன் நாம் அவ்விதம் செய்கிறோம் என்றால், நாம் தேவையோடும் புண்பட்ட உள்ளங்களோடும் இருக்கிற மக்களை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். திருச்சபையானது பல்வேறு பணிகளில் ஈடுபடலாம், ஆனால் திருச்சபை செய்ய வேண்டிய பிரதான பணி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்ற ஒரே அறிவிப்புடனே தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த ஒரே பணியே திருச்சபையின் நோக்கமாகும். இந்த பணி உலகளாவிய பணி, உலகமெங்கும் சென்று செய்ய வேண்டிய பணி. ஒவ்வொரு நற்செய்தி நூலிலும் பிரதான கட்டளையை சற்று பாருங்களேன். மார்க்கு 16:15 உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றும், மத்தேயு 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசத்தாரையும் சீஷராக்குங்கள் என்றும், லூக்கா 24:47 அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்றும் வாசிக்கிறோம். ஆகவேதான் நான் சொன்னேன், இது பூமி அனைத்திற்கும் சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தியாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு தந்த தரிசனத்தை யோவான் பார்த்தபோது அவன் சொன்னது என்ன தெரியுமா? வாசிக்கிறேன், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோளைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மொழி பேசும் பின்னணியில் இருந்தும் தேசத்தாரில் இருந்தும் வரும் மக்களை தேவன் ரட்சிக்கப் போகிறார் என்றுதானே அர்த்தம்? இந்த பூலோகத்தின் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் வரும் மக்கள் பரலோகத்தில் நிச்சயம் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் எப்படி ரட்சிக்கப்படப் போகிறார்கள்? நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவ வாழ்விலிருந்து மனந்திரும்ப வேண்டும் என தேவன் வானத்தில் எழுதி வைத்திருக்கலாம். ஆனால் அவர் அவ்விதம் செய்யவில்லை. அவர் தம் சீஷர்களை நோக்கி, போய் பூமியில் உள்ள அனைத்து தேசத்து மக்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கூறினார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் அவரவர் தங்கள் தங்கள் பொறுப்பை நிறைவேற்றினாலே போதும் என்று சொல்லலாம். நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் நான் உங்களிடம் கேட்க விரும்புவது என்னவென்றால், அவர்கள் பங்கு என்ன, நம் பங்கு என்ன என்று ஆராய்ந்தறிய வேண்டாம். மற்றவர்களுக்கு தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதற்கு நீங்களும் நானும் பொறுப்பு வகிக்க முடியாது. ஆனால் அவர் நம்மிடம் எதை சொன்னாரோ அதற்கு நாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். தேவன் தரும் தருணத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் சாக்கியம் பெற்றவர்கள். அன்பானவர்களே, உலகளாவிய இந்த பணியை, செய்தியை உலகம் எங்கிலும் உள்ள ஒவ்வொரு நாட்டிற்கும் எடுத்துச் செல்ல முடியும். காரணம், வேதாகமம் முற்றிலும் மெய்யானதே. சார்லஸ் ஸ்டான்லி அவர்கள் மார்க்கு 16:15 குறித்து பேசும்போது, நான் பலமுறை இந்த வசனத்தை வாசித்தேன், இதை மையமாக வைத்து பிரசங்கித்திருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் நான் ஜபித்துக் கொண்டிருந்த போது மனப்பாடமாக தெரிந்த இந்த ஒரு வசனத்தை கொண்டு தேவன் என்னை சந்தித்தார். சார்லஸ், இந்த வசனத்தின் பொருளை நீ ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீ இருக்கும் இந்த இடத்தை விட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப் போக ஆயத்தமா என்று கேட்டார். தேவனே, இது சாத்தியமாகக்கூடிய செயலா என்று கேட்டபோது தேவன் என்னிடம், ஆம், இது சாத்தியமான செயல் என்று கூறினார். அந்த நிமிடமே நான் தேவனுக்கு ஒப்புதல் அளித்து, தேவனே, நான் இருக்கும் இடம் அல்ல, மற்ற இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை அறிவிப்பேன் என்றேன் என்று கூறினார். ஆம் அன்பானவர்களே, தேவன் தம் திருச்சபைக்கு கொடுத்திருக்கும் இந்த கட்டளை ஒரு உலகளாவிய கட்டளை. ஏதோ ஒரு ஊருக்கோ குறிப்பிட்ட மக்களுக்கோ கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல இது. அமெரிக்கர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் மட்டும் கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல இது. ஆசியாவில் வாழும் நமக்கும் கூட இந்த கட்டளை தரப்பட்டிருக்கிறது. அனைவருமே இந்த கட்டளையை நிறைவேற்ற பொறுப்பு பெற்றிருக்கிறோம். இதை குறித்து நாம் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இது திருச்சபைக்கு பணிக்கப்பட்ட கட்டளை. இது என்றுமே மாற்ற முடியாத கட்டளை. இந்த கட்டளையே திருச்சபை அறிவிக்க வேண்டிய செய்தியாகவும் இருக்கிறது. நாம் திருச்சபையின் இப்பேற்பட்ட பணியை செய்ய நமக்கு ஊக்கம் தருவது எது? மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பணியை செய்ய நமக்கு முதல் ஊக்கமாக இருப்பது இயேசு கிறிஸ்துவால் தரப்பட்ட தெள்ள தெளிவான கட்டளைதான். இதிலிருந்து தடமாற உங்களால் முடியாது, என்னாலும் முடியாது. இது நம் இஷ்டத்தின் பேரில் கடைபிடிக்க வேண்டிய கட்டளையும் அல்ல. மேலும் நற்செய்தியை எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபடாமல் நீங்களும் நானும் தேவனுடன் நல்ல உறவில் இருக்கவே முடியாது. ஆகவே தேவனால் தரப்பட்ட திட்டவட்டமான கட்டளையே சுவிசேஷம் எடுத்துரைப்பதற்கான முதல் ஊக்கவினையாகும். இரண்டாவதாக, ஒரு தனிநபரின் மனசாட்சியே இந்த கட்டளையின் அடுத்த ஊக்கவினையாக இருக்கிறது. நம் மனசாட்சியின்படி நிச்சயமாக நாம் ஆவியானவருக்கு ஏற்றபடி நடக்க விரும்புவோம். தேவன் விரும்புவதையே செய்ய வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இருக்கும். அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாகவும் இருப்போம். அப்பொழுது ஆண்டவரின் அன்பை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கும் மக்கள் மேல் கரிசனையற்று இருக்கவும் முடியாது. நாம் அவருக்கு கீழ்ப்படியாமலும் இருக்கவும் முடியாது. நமக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. உலகமே தேவனுடைய திருச்சபையின் பணித்தலமாக இருக்கும் பட்சத்தில் என் மனசாட்சியானது என் எண்ணத்தையும் என் தரிசனத்தையும் மட்டுப்படுத்த அனுமதிக்காது. ஏதோ ஒரு திருச்சபைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு திருச்சபைக்கும் உலகம்தான் பணித்தலம். மூன்றாவதாக, பிரதான கட்டளையை நிறைவேற்ற நமக்கு ஊக்கவினையாக இருப்பது மனிதனின் நிலைமை. கவனியுங்கள், மனிதனின் நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? முதலாவது, தெய்வத்தை பற்றின அறியாமையில் மக்கள் இருக்கிறார்கள். இரண்டாவதாக, தேவன் மேல் ஆர்வமே இல்லாத மக்கள் கூட்டத்தை நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, அநேக மக்கள் ஆவிக்குரிய ரீதியில் குருட்டாட்டத்தினால் பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் வாழ்க்கையே இருளாக இருக்கிறது. தங்களுக்கு தாங்களே உதவ முடியாமல் நிற்கதியாய் இருக்கின்றனர். அநேக விதமான அடிமைத்தனங்களில் சிக்குண்டு காணப்படுகின்றனர். அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று எண்ணுகின்றனர். அந்தோ அவர்களால் மீள முடியவில்லை. வழி ஏதாகிலும் உண்டா? நான் எப்படியாவது தப்ப வேண்டும் என்பதுதான் அவர்களின் இதய கதறல். இப்படிப்பட்ட மக்களின் இதய வெற்றிடத்தை இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே நிரப்ப முடியும் என்பதை இந்த பூலோகம் எங்கும் உள்ள மக்கள் அறிந்திட வேண்டும் என்ற ஏக்கம் நமக்கு தேவை. இந்த வெற்றிடம் வேறு எந்த வகையிலும் நிரப்ப முடியாது. தேவன் நம்மிடம் சொல்வதெல்லாம், உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. உதவியின்றியும் நம்பிக்கை இல்லாமலும் பாவத்திலும் வாழ்கின்ற மக்களிடத்திற்கு நற்செய்தியை எடுத்துச் செல்வதே அந்த பொறுப்பாகும். நீங்களும் நானும் கேட்ட இந்த புண்ணிய செய்தியை இதுவரை அவர்கள் கேட்டதில்லை. அது என்ன என்றும் அவர்களுக்கு தெரியாது. அப்படியானால் இந்த நற்செய்தியை அவர்கள் எவ்விதம் கேள்விப்படுவார்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் இதே கேள்வியைத்தான் ரோமர் 10:14 கேட்டார். வாசிக்கிறேன், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? நம் தாய் நாட்டில் உள்ள எண்ணற்ற மக்கள் வாழ்வின் நோக்கம் என்ன, வாழ்விற்கான அர்த்தம் என்ன என்பதை அறிய ஆவலோடு இருக்கின்றனர். தங்களில் வித்தியாசம் ஏற்படுவதற்காக, தங்கள் வாழ்க்கை திருப்திகரமாக இருப்பதற்காக, தங்கள் வாழ்க்கையே பணயம் வைக்க மக்கள் ஆயத்தமாக உள்ளனர். உலகத்தில் வாழும் மக்கள் புண்பட்ட உள்ளத்தோடும், தங்களுக்கு யாரேனும் உண்மையை சொல்ல மாட்டார்களா என்ற ஏக்கத்துடனும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் நண்பனே, உலகம் சத்தியத்தை கேட்டே தீர வேண்டும். உலகத்தில் அநேகர் பரிதாபமான நிலையில் இருக்கும் பட்சத்தில் வாழ்வில் அதிக உண்மைகளையும் சிலாக்கியங்களையும் தருணங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்ற நாம் எப்படி நான் அக்கறையின்றி இருக்கலாம் என்ற கேள்வியை கேட்டு பார்க்கலாமே. மார்க்கு 16:15 மீண்டும் வாசிக்கிறேன். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஊக்க வினைகளை அறிந்த நாம் அதை அறிவிப்பதற்கான முறையையும் அறிய வேண்டுமல்லவா? கவனிங்கள், பிரதான கட்டளை கொடுக்கப்பட்டதின் சூழ்நிலையில் பார்ப்போம் என்றால் தேவ மக்கள் தனிப்பட்ட விதத்தில் இந்த பிரதான கட்டளையில் ஈடுபட வேண்டும் என்பது தெளிவாகிறது. தேவ மக்களே சத்தியத்தை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இந்த கட்டளையை எல்லாரும் அறிய வேண்டும் என்பதற்காக இதை தேவன் வானத்தில் எழுதி வைத்திருக்கலாம். பிரதான கட்டளையுடனே உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கச் செய்திருக்கலாம். ஆனால் நற்செய்தியானது உலகம் அனைத்திலும் உள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தம் ஞானத்தின்படி உங்களைப் போன்ற என்னைப் போன்ற தனி மனிதர்களையே தேவன் உபயோகப்படுத்துகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் தன்னால் இயன்றவரையும் தன்னிடம் இருக்கும் சிலாக்கியத்திற்கு ஏற்ற வண்ணமும் தனக்கு கிடைக்கும் தருணங்களுக்கு ஏற்றபடியும் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் பொறுப்பு வகிக்க வேண்டும். அப்படியானால் பிரதான கட்டளை நிறைவேற்றப்பட எண்ணற்ற வழிமுறைகள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாருமே மேடையில் நின்று பிரசங்கிக்க முடியாது. எல்லாருமே வேதாகமத்தை கையில் வைத்து சத்தியத்தை எடுத்துரைக்கும் நபராக மாறிவிட முடியாது. ஆகவே நற்செய்தி பணி செய்ய ஏராளமான வழிமுறைகள் இருந்த போதிலும் நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பது புறப்பட்டுச் செல்லும் வழிமுறையாகும். அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்பும் போது நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என அவர் விரும்புகிறாரோ அங்கே இருப்பதுதான் நல்லது. உங்கள் வாழ்க்கைக்கான தேவனுடைய அழைப்பையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் நீங்கள் இழக்க நேரிட்டால் அது ஒரு பெரிய இழப்பாகவே இருக்கும். தேவனுடைய சித்தத்திற்கு எதிர்மாறாக செயல்படுவீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையானது மற்றவர்களால் பரிகசிக்க பண்ணப்படும் நிலைக்கு கொண்டு செல்லப்பட நேரிடும். நாம் பூலோக ஆசீர்வாதங்களால் மட்டும் நம் இருதயங்களை திருப்தி செய்ய முயல்கிறோம். ஆனால் அவற்றால் நாம் திருப்திப்படவே முடியாது. தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்குமானால் நீங்கள் எதை செய்யும்படி தேவன் அழைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் செய்யும் வரைக்கும் அவர் உங்களை கைவிடப் போவதே இல்லை. நற்செய்தி அறிவிக்கும் பணி ஆண்டவரின் ஆணை, அவரின் உத்தரவின் பேரில் நடக்கும் ஒரு உச்சிதமான பணி. இது ஒருவரின் விருப்பத்திற்கு இணங்க தேர்ந்தெடுக்கும் பணியல்ல, மாறாக பரலோக ராஜாவின் அதிகாரபூர்வ கட்டளை. சிலர் என் மகளையோ மகனையோ ஊழிய பணித்தளத்திற்கு அனுப்ப எனக்கு விருப்பமில்லை என சொல்ல கேட்டிருப்போம். என்னை கவனியுங்கள், மெய்யாகவே வேத சத்தியத்தை நீங்கள் மனப்பூர்வமாக அறிந்திருந்தால் உங்கள் மகனும் மகளும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதே நீங்களும் விரும்புவீர்கள். தேவன் உங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்கு அழைப்பார் என்றால் அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி அவர்களை மனமுவந்து தாங்கி அவர்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் தெய்வ பக்தியுள்ள பெற்றோர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் கட்டாயம் தேவனிடம் ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? தேவனே, நீர்தான் எனக்கு இந்த மகனையும் அல்லது மகளையும் தந்தீர், சுவிசேஷத்தை அறியாத மக்கள் வாழும் இடத்தில் இவர்களை கொண்டு சென்று அவர்கள் உம்மை கண்டுகொள்ள நீர் சித்தம் கொண்டால் உமக்கு பயனுள்ள பிள்ளைகளாக வளர நீர்தான் உதவி செய்ய வேண்டும். உம் சித்தப்படி நீர் அவர்களை எங்கு அனுப்ப சித்தம் கொண்டீரோ அங்கே அனுப்பும். எவ்விதத்திலும் சுகபோகமான வாழ்க்கையை நாடி வாழ்நாட்களை வீணாக்கி விடாதபடி நீர்தான் கர்த்தாவே காத்துக்கொள்ளும் என்று ஜபிக்க வேண்டும். இன்று நான் பார்க்கும் அநேக மக்கள் தகுதி மிகுந்தவர்களாகவும் அநேக தாளந்துகள் கொண்டவர்களாகவும் நிறைய திறமை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். உதாரணமாக கணினி அதாவது கம்ப்யூட்டர் துறையிலே திறம் படைத்தவர்களாக இருக்கும் நபர்களின் அறிவை சுவிசேஷத்திற்காக பயன்படுத்தலாமே. அன்பானவர்களே, இன்றைய உலகத்திலே நற்செய்தியை எடுத்துரைப்பதற்கான அனுகூலங்கள் வாய்ப்புகள் என்றுமே இல்லாத அளவுக்கு பறந்து கிடக்கின்றன. இந்த வழிகளிலே நற்செய்தியை அறிவிப்பது சுவிசேஷகனாய் செல்லும் பணியின் ஒரு பகுதியாக இருக்கிறது. மேலும் ஜெபிப்பதன் மூலமாக சுவிசேஷம் எடுத்துச் செல்லப்படுவதற்கு நாம் உறுதுணையாக இருக்கலாம். நீங்கள் இருக்கும் இடத்தில் இரண்டு அல்லது மூன்று பேர் இணைந்து நற்செய்தியே கேட்டிராத மக்களுக்காகவும் இந்த வானொலி ஊழியத்தின் மூலமாய் தேவனின் அன்பை அறியும் மக்களுக்காகவும் அவர்களது தேவைகளுக்காகவும் ஜெபிக்கலாமே. அன்பு நேயர்களே, நாம் தேவனை நோக்கி கதறி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் செயல்பட துவங்குவார் என்பது நம் உள்ளத்தின் ஆழத்தில் தெரிந்த ஒரு உண்மையே. தம் மக்கள் செய்யும் ஜபங்களுக்கு தேவனின் பதில் துரிதமாகவே இருக்கும். நம் சொந்த தேவைகளுக்காகவும் சொந்த விருப்பங்களுக்காகவும் ஜெபிக்கும் போது தேவன் கொடுக்கும் பதில் சற்று தாமதமாகத்தான் வரலாம். ஆனால் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவனின் செயல்பாடு மிகவும் துரிதமாகவே இருக்கும். மக்களின் ரட்சிப்புக்காக நாம் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு தேவனின் பதில் அபரிதமாக இருக்கிறது. ஜபம் சுவிசேஷம் செல்வதற்கு தடையில்லாத பாதை. ஒரு நாள் தேவ சமூகத்திற்கு முன்பு நாம் நிற்கும் போது தேவன் நம்மை நோக்கி, மகனே மகளே, சுவிசேஷத்தை எடுத்துரைக்கும் பணியில் நீ எனக்கு கீழ்ப்படிந்தாயா என்று மட்டுமே கேட்பாரே ஒழிய உன் பட்டம் பதவி அந்தஸ்து இவைகளுக்காக நீ செலவிட்ட நேரங்களை கணக்கில் கொள்ள மாட்டார். அது அவருடைய பார்வையில் சுவிசேஷ பணியை காட்டிலும் அற்ப காரியமாகவே இருக்கும்.
2: இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவரும் உலகம் எங்கிலும் நற்செய்தியை அறிவிக்கும் பொறுப்பை பெற்றுள்ளார்கள். ஒருவேளை தூர இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்க அவர் நம்மை அழைக்காவிட்டாலும் இதுவரை அவரது அன்பை அறியாத மக்கள் மத்தியில் அவர் அன்பு விளங்கிட அவர் உங்கள் தாளந்துகளையும் திறமைகளையும் பயன்படுத்த முடியும். இந்த நோக்கத்திற்காக உங்களை அவர் என்ன செய்ய அழைத்தாலும் அவருக்கு ஆம் என்று சொல்லுங்கள். உலகம் அனைத்திலும் வாழும் எண்ணற்ற மக்கள் இதுவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாமலும் அவரால் நம் வாழ்விலே செய்ய முடியும் நன்மைகளை அறியாமலும் இருக்கிறார்கள். ஆகவேதான் நற்செய்தியை நாம் அறிவிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இந்த சரியான ஞாபகத்தை ரோமர் 10:12-15 வரை உள்ள வார்த்தைகள் நமக்கு கொடுக்கின்றன. யூதனென்றும் கிரேக்கனென்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது.
4: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444

0: பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2 இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஏக்கம் ஏக்கம். பாவிக்குரிய வாழ்க்கையில தேக்கம் வரக்கூடாது. நீர் தேக்கமா தான் இருக்கணுமே தவிர தேங்கி போயிடக்கூடாது. நாங்க ஒவ்வொருவரும் நீர் தேக்கமாக மகிமை ஆண்டவரை தேக்கி வைக்கிறவர்களாக எங்க போனாலும் உங்க குளோரிய அப்படியே கடத்துகிறவர்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்க. புழல் நீர்த்தேக்கம், பூண்டி நீர்த்தேக்கம் போல ராஜா ஒவ்வொரு நாளும் நீர் தேக்கமாக, மகிமையின் தேக்கமாக, வார்த்தையின் தேக்கமாக, ஆராதனையின் தேக்கமாக, ஜப தேக்கமாக, தேங்குகிறவர்கள் அல்ல தேக்கமாக, குட்டையாக அல்ல நதியாக பொங்கி பிரவாகிக்கணும், பிரவாகிக்கணும் டேமாக. எதை பார்த்த ஜாம் ஆயிடக்கூடாது. ஜாம் ஆயிட்டாங்க, ஜாம் இல்லை டேமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீங்க டேமா வச்சிருங்க ராஜா. எந்த இடத்துல போய் நின்னாலும் அங்க நீங்க கொப்பளிக்கணும், நீங்க பொங்கணும், பிரவாகிக்கணும். ஐயோ என்ன கொடுக்க போறேன்னு தெரியலையே, ஐயோ என்ன செய்ய போறேன்னு, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்பா. அப்பா சொற்ப வருமானத்தையோ நிறைய வருமானத்தையோ பேங்க்ல போட்டு முதலீடு செய்யறது போல நீங்க கொடுக்கிற வெளிச்சத்தை அப்படியே டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்க உதவி செய்யுங்க. எழுதி எழுதி வைக்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்க, அதை பயிற்சி செய்ய, அதை கடைபிடிக்க, அதை கற்றுக்கொள்ள, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, எங்க இருதயத்தை ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்த. எஸ்ரா இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது போல

ஏக்கமை சின்னவனை ஆயிரமாக சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்றுகிற காலம். The time has come. Pastor, beloved servants of God, the time has come. Time has come. Time has come. நேரம் வந்து விட்டது. தேவரீ எழுந்தருள், சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு நீர் தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய தேவ மனுஷிகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது, தடைப்படாது, தடைப்படாது, தடைப்படாது. ஒவ்வொருவருக்கும் முன்னும் தொடை உண்டு. தடை அல்ல, தடையை மாற்றி முன்னன் தொடையை தந்து தடைகளை உடைக்கிற தளக்கர்த்தர் தளபதி. முன்னாடி போறீங்க ஆயுததாரி மாதிரி, நாங்கள் பின்னாடியே வரோம். ஆயுததாரி போல நாங்கள் பின்னாடியே வரோம். ஆயுததாரி போல பின்பதாகவே வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை சொன்னீங்க நாங்கள் ஊதாரி அல்ல, நாங்கள் ஆயுததாரி. ஆயுததாரி ஊதாரி மைந்தர்கள் எல்லாம் ஆயுததாரியாய் மாறட்டும். எந்த தாய் தம் மகனுக்காக கண்ணீர் வடிச்சு ஊதாரியா இருக்கிறானோ, எந்த ஆண்டவரே மனைவி மாறு கணவனுக்காக இப்படி குடிச்சு ஊதாரியா தெரிகிறார் என்று அப்படின்னு அழறாங்களோ, அப்பா கணவரை குறிச்ச பாரம், பிள்ளைகளை குறிச்ச பாரம், இப்படி ஊதாரியா இருக்கிறானே. எத்தனை தாய்மார அழறாங்கப்பா வாலிப பிள்ளைகளை வச்சுட்டு, எத்தனை மனைவிமார அழறாங்க கணவர் இப்படி சித்திரவதப்படுத்துறாரு. இவங்க எல்லாம் ஒரு ஆயுததாரியாய் மாறுவார்களாக என்று நீர் ஜெபிக்க வைக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீங்க தளபதியா முன்னாடி போறப்ப பின்பதாக வருகிற ஆயுததாரியா ஒவ்வொருவரையும் மாற்றி மகிழ்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இது போன்ற சாட்சிகளை நாங்க நிறைய கேட்க போறோம், அதுக்காக ஸ்தோத்திரம். பிரதர் என் பிள்ளை என் கணவர் ஊதாரியா தெரிஞ்சாரு, குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாரு, என் பையன் லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான், தலைவலியா இருந்தான், அவன் இப்ப ஆயுததாரியா மாறிட்டான். ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுவிசேஷத்தை எடுத்துட்டு போகிற ஒரு பிரசங்கியாக சுவிசேஷகனாக புதிய சபைகளை ஸ்தாபிக்கிற அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான். அவன் போனாவே தீ வருது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், பகுத்து போதிக்கிறான், போதகனாகிவிட்டான், சபைக்கு மேய்ப்பனாகிவிட்டான் என்கிற சந்தோஷமான சந்தோஷ அழுகையோடு கூடிய சாட்சி ஒவ்வொரு வாயில் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் நீங்க புறப்பட பண்ண போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நதியாய் பொங்கி பிரவாகிக்கிறார்கள். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொண்டு

ஹல்லேலூயா. ஏக்கம் நீங்களும் நானும் எப்படி புழல் ஏறி பூண்டி ஏறி அப்படியே சில நேரம் அப்படியே உடைச்சி செம்பரம்பாக்கம் ஏரியெல்லாம் உடைச்சிக்கிட்டு அப்படியே வருதா சென்னைக்கு. மழை வந்தாவே தாங்க மாட்டேங்குது, மன்னிக்கணும். ஆனா மழையெல்லாம் பெய்யாத நேரத்தில் நீர் தேக்கமாக அப்படியே நிறைய டேம்ல தண்ணி இருக்கிறது போல உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை நீர் தேக்கம் போல, மகிமையின் தேக்கமாக, எழுப்புதலின் தேக்கமாக, வார்த்தையின் தேக்கமாக, ஆராதனையின் தேக்கமாக, ஜப தேக்கமாக, தேங்கிட்டாங்க இல்ல தேக்கமாக, நீர் தேக்கமாக இருக்கிறார்கள் என்கிற சாட்சியை கர்த்தர் தருவாராக. ஆமென். ஏங்க ஏங்க அப்பா, நாங்க ஏங்கணும், ஏங்க மனசெல்லாம் ஏங்கிக்கிட்டே இருக்கணும். தாவீது பெரிய ராஜா இல்ல, ராஜாவுக்கு எவ்வளோ பணி இருக்கும், ஊழியக்காரங்களுக்கு எவ்வளோ பணி இருக்கு அப்பா. சில நேரம் பைபிளே வாசிக்க முடியாத அளவுக்கு பணி, சுமை அழுத்துகிறது. அந்த பணி சுமை நல்லதே அல்ல அப்பா. ஒரு அதிகாரம் கூட வாசிக்க முடியாத அளவுக்கு பிஸிப்பா, அந்த பிஸியே நமக்கு வேணாம். ஆனா இந்த தாவீது என்ன சொல்றாரு, 27 4 வசனத்தை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் கர்த்தரை உயர்த்த போகிறோம். 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். காலையில் எழுந்து இந்த வசனத்தை படிக்கிறப்ப அதில் இங்கிலீஷில் அந்த நாடுவேன், தங்கி இருப்பதையே, தங்கி இருப்பதையே அப்படின்னு ஒன்று. ஐ எம் ஆஸ்கிங் காட் ஃபார் ஒன் திங், ஒன்லி ஒன் திங், டு லிவ் வித் ஹிம் இன் ஹிஸ் ஹவுஸ் மை ஹோல் லைஃப் லாங். ஐ வில் contemplate his beauty, I will study at his feet அப்படினு மெசேஜ்ல போட்டுருக்கு. அதர் வெர்ஷன்ல I will dwell அப்படினு போட்டுருக்கு. அப்பா நான் தங்கிட்டேன்ப்பா, தங்கிட்டேன். அந்த dwellயே டி எடுத்துட்டீங்கன்னா வெல்லுன்னு வரும். நீங்களும் நானும் தான் கிணறு. அந்த கிணறு யாரெல்லாம் அவர் சமூகத்திலேயே dwell ஆயிட்டாங்களோ அவங்க எல்லாம் வெல் ஆயிட்டு அவங்க வாழ்க்கை வெல்லா இருக்கு, வெல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் பேசுறங்க, நல்லா இருக்கிறீங்க. டேவிட் விஜயகாந்த் அண்ணன் சொல்லுவாங்க, கையை கொடுத்து நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. மேன்மேலும் கர்த்தர் உயர வைப்பார். நீங்கள் படருவீர்கள், மலருவீர்கள், மனம் பரப்புவீர்கள். பிள்ளையை குறித்து கவலைப்படுறீங்களே, கணவர் குறித்து கவலைப்படுறீங்களே, ஊதாரி ஊதாரியா சுத்துறான்றீங்களே, தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்லிட்டார், ஆயுததாரியாமே, உங்கள் வீட்டுக்கார ஆயுததாரியா நல்லா இருப்பார். உங்க கண்ணு பார்க்க ஆண்டவர் அவரை நல்லா வைப்பார். உங்க கண்ணீருக்கு ஏத்த பலனை கர்த்தர் தரார். சந்தோஷமா தேவரீ, சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு சொன்னார்ல யோபே சொன்னார், கர்த்தர் சொல்ல யோபு சொன்னார், சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர். அது போல ஆண்டவர் சமூகத்துல நாம் அறிக்கை இடுகிறதையே அறிக்கட்டாக மாற்றி மகிழ ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அப்படியே அப்பாவை பார்த்து, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அருமையான அன்பு சகோதரன் ஜாக் அவர்கள் இயற்றிய பாடல்,

0: அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நேற்று தினத்தில் அற்புதமாக நம்மோடு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ரெண்டு விதமான நேரங்களை குறித்து நம்மிடத்தில் பேசி கொண்டு வருகிறார். ஒரு நேரம் என்னன்னா குரோனோஸ். குரோனோஸ்னா நாம இந்த பூமியில செயல்படுவதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிற நேரம், நம்முடைய வாட்ச், காலங்கள், நாட்கள், வருஷங்கள், இது எல்லாம் என்னன்னா குரோனோஸ். இந்த காலங்களையும் நாட்களையும் நமக்கு தந்திருக்கிற அதே ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருளி நம்முடைய சார்பில் செயல்படுவதற்கான நேரத்தையும் முன்குறிச்சிருக்கிறார். இந்த காட்ஸ் டைமை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்னா
1: கைரோஸ்.
0: கைரோஸ்ங்கிறது ஒரு கிரீக் வேர்ட். அது எதை குறிக்குதுன்னா, இட் டாக்ஸ் அபவுட் காட்ஸ் டைம், தேவனுடைய நேரத்தை குறிக்கிறது, அல்லது காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் டு ஆக்ட், தேவன் தாம் செயல்படுவதற்காக நம்முடைய ஆதீனத்தில் குறித்திருக்கிற ஒரு நேரம்தான் கைரோஸ். நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்த உடனே அந்த காரியங்களை நிறைவேற்றுகிறது இல்லை. சில தீர்க்க தரிசன

0: என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்.
1: The moment I called out, you stepped in. Hallelujah. As soon as I pray, you answer me. நான் வேண்டிக்கொள்ள தொடங்கின பொழுதே எனக்கு என்ன பதில் வந்துருச்சுன்னா, உடனே ஆண்டவர் ஆன்சரை கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி அனுபவங்களும் நமக்கு என்னன்னா
0: உண்டு
1: உண்டு. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய காலிங் ரிலேட்டட், நம்மளை குறித்த ஆண்டவருடைய திட்டம் நோக்கம் தொடர்பான தீர்க்க தரிசனங்களை வெகு காலத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லியிருந்தாலும், அந்த காரியங்களுக்கு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய தருணத்தையும் நேரத்தையும் ஆண்டவரே முன் குறிச்சிருக்கிறார். அதுதான் கைரோஸ்.
0: எஸ்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: நாங்க கூட 2001 ஆண்டுல தங்கச்சி மடம் வந்திருந்தோம். அப்பதான் எங்க ஊழியம் பிகின் ஆச்சுங்க. அந்த நாட்கள்ல ஒரு கூரை குடிசையில நாங்க சில பேரோட ஆராய்ச்சிட்டு இருந்தப்போ தேவன் எங்களுக்கு தான் அப்பதான் 5 ஊழியங்களை இந்த தீவிலிருந்து நான் எழுப்புவேன். அப்போ சில தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் எழும்பி தேசமெங்கும் புறப்பட்டு போவார்கள். இதுதான் அந்த நாள் ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தை. இதோட எக்ஸாக்ட் டைம் சொல்லுவீங்களையா?
0: 23rd, 2001, 23 டிசம்பர் மாலை 7:20.
1: 2001 கிட்டத்தட்ட இப்போ 2024 டிசம்பர் முடிஞ்சிருச்சு.
0: எஸ்.
1: அப்பனா 23 ஆண்டுகள் ஆச்சா?
0: ஆச்சு.
1: அந்த மாபெரும் எழுப்புதல் தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்காக we have been waiting.
0: Yes.
1: Since 2001. அப்போ ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைய, நம்முடைய தரிசனம் தொடர்பான காலேபுக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற கைரோஸ் டயத்துக்குள்ள கொண்டு வந்தார்ல.
0: வந்தாரு.
1: 17 ஜோசப்க்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறுகிற கைரோஸ் டயத்துக்குள்ள ஆண்டர் 30 கொண்டு வந்தார்ல.
0: கொண்டு வந்தார்.
1: தாவீதுக்கு சின்ன வயசுல 16 என்னன்னு தெரியல, அந்த ஏஜ்ல சாமுவேல் மூலமா உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியங்கள் ஃபுல் ஃபார்முக்கு வந்தது அவருடைய 30 தானே.
0: எஸ்.
1: அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு காலத்துல தீர்க்க தரிசனங்களை நமக்கு தந்திருந்தாலும், அந்த காலங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை மனசுல வச்சு தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் நமக்கு ஒரு அவர் செயல்படுவதற்கான ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். இட் மீன்ஸ் இஸ் கைரோஸ் டைம். ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல ஆண்டவர் நமக்கு குரோனோஸ் தர்றார்.
0: ஆமென்.
1: குரோனோஸ்னா என்ன? நாம அவருடைய பாதத்துல காத்திருந்து அவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை செஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல உண்மையா இருந்து, எங்க போய் சொல்றாரோ அங்க போயிட்டு, என்ன செய்ய சொல்றாரோ அதை செஞ்சுட்டு, அமைதியா குவைட்டா, நீங்க பெரிய மனுஷனா இருந்தா கூட சத்தமே இல்லாம, நீங்க உங்க காலத்துல நீங்க 1000 போறீங்க, ஆனா அந்த காலம் வர்ற வரைக்கும் ஒரு சின்னவனா தேவன் சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு, யாரும் யார் யார் நம்மளை அறிந்திருப்பாங்க, ஆனா நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் நடுவுல ஒரு சாதாரண தெள்ளுப்பூச்சிய போல சிம்பிளா தேவன் சொன்ன காரியத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே நாம் அவரோட நடக்கிற இந்த பீரியட் தான் என்னன்னா குரோனோஸ்.
0: எஸ்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: நாம நினைச்ச நேரத்துல காரியங்கள் நிகழ்றது இல்ல, தேவன் முன்குறிச்ச நேரத்துல தான் காரியங்கள் நிகழுது.
0: எஸ்.
1: இல்ல விரக்தி அடைகிறதோ வேதனைப்படுறதுலயோ என்ன இல்ல, வேலையே இல்லை. ஏற்ற காலம் வர்றப்போ எல்லாம் எப்படி நடக்கும்? தீவிரமாய் நடக்கும்.
0: தீவிரமாய்
1: விறுவிறு நடக்கும். பாக்குற எல்லாருக்கும் கிருகிருன்னு வரும். சொல்ல போனா நமக்கே கிருகிருன்னு வரும்.
0: இந்தங்க சோடா குடிங்க. அல்லேலூயா.
1: நாம செயல்படுவதற்கான காலங்களையும் நேரங்களையும் நமக்கு தருகிற அதே ஆண்டவர் தான். குரோனோஸ் நமக்கு தருகிற அதே
0: ஆண்டவர்
1: தான். வருஷங்களை தருகிற அதே ஆண்டவர், மாதங்களை தருகிற
0: அதே ஆண்டவர்,
1: நாட்களை தருகிற
0: அதே ஆண்டவர்.
1: இந்த நாள் கூட ஆண்டவர் நமக்கு தந்த குரோனோஸ்.
0: எஸ். ஒரு வருஷத்துல 52 வாரங்களை குரோனோஸ் ஆண்டவர்.

0: அவர் கொடுத்திருக்கிறார்.
1: நாம தேவனுக்காக செயல்படுவதற்கு தேவனோடு பிஸியா இருக்கிறதுக்கான ஒரு காலத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் கத்தர் தந்த நாள். இந்த நாள் எதுக்காக கத்தர் தந்திருக்கிறாரு? ஆண்டவரோட பிஸியா இருக்க வேண்டியது.
0: ஆமென்.
1: ஆண்டவரோட செலவிடுவதற்காக இந்த நேரம் என்ன செய்யப்பட்டிருக்கு?
0: கொடுக்கப்பட்டிருக்கு.
1: இந்த நாள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாளில் நான் உம்மோடு அதிகமாக சஞ்சரிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஏனோக் வாக்ட் வித் காட்.
0: எஸ்.
1: ஏனோக் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
0: சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
1: ஆம்பிளிஃபைட்ல ஹேபிச்சுவல் வாக் வித் காட்.
0: எஸ்.
1: தேவனோடு நடக்கிறது, தேவனோடு வாழ்றது அந்த ஏனோக்குங்கிற மனுஷனுக்கு லைஃப் ஸ்டைலாகவே இருந்துச்சு.
0: ஆமென்.
1: வாழ்க்கை முறையாக இருந்தது.
0: எஸ்.
1: வாழ்க்கையினுடைய அங்கமாக மாறி இருந்தது. தேவன் செயல்படுகிற நேரம் வர்ற வரைக்கும் நீ என்னையா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா, நான் தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தேன்.
0: ஆமென்.
1: நான் தேவனோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன்.
0: வாழ்ந்துகிட்டு இருந்தேன்.
1: நான் தேவனோட நடந்துகிட்டு இருந்தேன்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: இந்த மாதிரி நான் தேவனோட, தேவன் எனக்கு கொடுத்த பணியை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துலதான் என் வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுகிற நேரம் வந்தது.
0: வந்தது.
1: கைரோஸ் வந்தது.
0: கைரோஸ் வந்தது.
1: 2025 என்னன்னா கைரோஸ்.
0: கைரோஸ்.
1: தேவன் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளி செயல்படுகிற ஆண்டவர்.

0: Kairos means God's appointed time to act.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Full of God's action packed season.
1: Action packed season.
0: Acts of the apostles.
1: Acts of the Holy Spirit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த மாதிரியான ஒரு சீசன் இந்தியாவுக்கு.
1: Amen.
0: வந்துருச்சு.
1: வந்துருச்சு. வந்துருச்சு. Hallelujah.
0: Chronos time என்னையா போட்டிருக்கதுல zoom பண்ணி காட்டுங்க. Chronos.
1: Chronos.
0: And
1: Kairos time.
0: Timeline. எத்தம் பிடிச்சிக்கங்க.
1: Yes.
0: Okay. நம்முடைய வாட்சை கையில கட்டிட்டு இத்தனை செகண்ட் இத்தனை நிமிஷம் இத்தனை மணின்னு சொல்றோம் பாருங்க, அதான் என்னது?
1: Chronos.
0: Chronos. சீரா இருக்கும். நம்ம தான் அதோட இணைஞ்சு என்ன செய்யணும்?
1: பயணிக்கணும்,
0: ஓடணும். அது நமக்காக நிக்காது, நமக்காக வெயிட் பண்ணாது.
1: ட்ரெயின் நமக்காக நிக்காது, ஃபிளைட் நமக்காக நிக்காது.
0: நேரத்தோட இணைஞ்சு என்ன செய்யணும்? நம்மளும்
1: ஓடணும்,
0: ஓடிட்டே இருக்கணும். அப்படி போறப்ப God's appointed time, more qualitative, not about days, months
1: and minutes.
0: The நேரம் காலம்
1: செகண்ட்
0: செகண்ட் மாசம் செவ்வாய்க்கிழமை ஜூலை மாசம் செப்டம்பர் மாசம்
1: சனிக்கிழமை
0: சனிக்கிழமை புதன்கிழமை அதெல்லாம்
1: கணக்கில் வைக்காது.
0: காலத்திற்கு அப்பாற்பட்டவர் காலத்துக்குள்ள பிரவேசிக்கிறது தான் கைரோஸ்.
1: ஆமென். எஸ். காலத்துக்கு அப்பாற்பட்டவர் காலத்துக்குள் பிரவேசிப்பது தான் கைரோஸ்.
0: காலம் வந்து ஆண்டவரை பவுன் பண்ண முடியாது. காலத்துக்குள்ள ஆண்டவர் அடைக்க என்னன்னா
1: முடியாது,
0: முடியாது. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் பிக்ஸ் பண்றப்ப அவர் காலத்துக்குள்ள தன்னை சுருக்கிறாரு. சுருக்கிக்கிட்டு காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் வருகிறார்.
1: ஆமென்.
0: பவர்ஃபுல் வேர்ட்.
1: ஆமென்.
0: காலத்துக்குள் காலத்தின் தேவன் வருகிறார். அதான் உங்க கைரோஸ்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: 25.
1: எஸ்.
0: இந்த காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்திருக்கிறார்.
1: ஆமென். காலத்தின் தேவன் கடந்து வந்திருக்கிறார்.
0: பிகின் ஆயிருச்சு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உங்க வெயிட்டிங் பீரியட் ஆல்ரெடி ஓவர்.
1: எஸ்.
0: உங்க காத்திருப்பின் நாட்கள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு சாமி.
1: முடிஞ்சிருச்சு சாமி.
0: நவம்பர்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமென்.
0: இன்னும் டிசம்பர் வரைக்கும் சாரி ஜனவரி வரைக்கும் அது கண்டுக்கிறாம இருக்கீங்க. இன்னும் டிசைன் பண்ணாம இருக்கிறீங்க.
1: Hallelujah. Hallelujah. Hallelujah.

0: பன்னெண்டு 32 இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும்
1: இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே.
2: அல்லேலூயா.
0: And of Issachar, men who had understanding of the times to know what Israel ought to do. காலத்தையும் நேரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இஸ்ரவேல் என்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு சொல்லக்கூடிய 200 சீஃப் இருந்தாங்களாம்.
1: ஆமென்.
0: 200 லீடர்ஸ்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவனுடைய கைரோஸ் அறிஞ்சிருக்கிறான் பாருங்க, அவன் தான் இந்த சீசனுக்கான லீடர்.
1: ஆமென். Hallelujah.
0: Hallelujah. அவன் தான் லீட் பண்ணுவான்.
1: ஆமென்.
0: இவர்களுடைய வாக்குக்கு எல்லா பிரதர்ஸும் செவி கொடுத்து தான் ஆகணும்.
1: ஆகணும்.
0: The body of Christ should listen to these leaders.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You are a chief.
1: Amen.
0: உங்களுடைய சீசன் வர்றப்போ உங்களுக்குன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிற கைரோஸ் டயத்தை நீங்க டிசைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாருன்னா லீடர்.
1: Yes.
0: You are a leader.
1: Amen.
0: அவங்க தான் கால காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க மனுஷர்கள். 200 பேர் இல்ல, தலைவர்கள் 200 chiefs.
1: Yes.
0: 200 leaders with their families.
1: Yes.
0: சீசனை அறிஞ்சு சீசனை குறிச்ச வெளிப்பாடப்பட்டு கைரோஸ் மொமெண்ட குறிச்ச காரியத்தை குறிச்ச கிளீன் ரெவலேஷனோட ஒருத்தன் வர்றப்போ அவனுக்கு நீங்க செவி கொடுங்க.
1: Yes.
0: அவன் உங்களுடைய faith level கண்ணாப்பண்ணானு தூண்டுவான்.
1: Amen.
0: அவனுடைய messages நீங்க கேக்குறப்போ உங்க faith பிச்சுக்கிட்டு அடிக்கும்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கைரோஸ் டைம் வந்தவன அடிமை ஆளுநரா மாறினானா?
1: மாறினா.
0: ஆட்டோமேட்டிக்கா அவன chief ஆகிட்டாரா?
1: Chief.
0: டேய், அவன் சொல்றத கேளுங்கடா.
1: Yes.
0: அவன் சொல்றத என்ன செய்யுங்க?
1: சீப்பா இருந்தவன் சீஃப் ஆயிட்டான் பாருங்க.
0: அப்படி சொல்லுங்க. சீப்பா இருந்தவன் யார் ஆயிட்டான்?
1: சீஃப் ஆயிட்டான்.
0: சீஃப் ஆயிட்டான் பாருங்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சங்கீதத்துல தான நம்ம வாசிக்கிறோம்.
1: 105 ஆச்சரியமானவரே. 105:17
0: அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார்.
1: யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டு
0: அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள்.
1: அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது.
0: கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
1: ராஜா ஆள் அனுப்பி
0: அவனை கட்டவிழ்க்க சொன்னான்.
1: ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான்.
0: எதுக்காக? தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும்,
1: தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும்,
0: அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும்
1: தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சீப்பா இருந்த ஸ்லேவ் யார் ஆயிட்டார்னா,
1: சீப்
0: தேசத்தை சேவ் பண்ண வந்த
1: சீப்
0: ஆயிட்டார்.
1: சீப் ஆயிட்டார்.
0: சீப்பா இருந்த ஸ்லேவ் தேசத்தை சேவ் பண்ண வந்த
1: சீப். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: He saved the entire world and he became a chief.
1: Chief
0: to all nations.
1: Amen.
2: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன அவனுக்கு அந்த காலத்தையும் அந்த சமயத்தையும் தேவன் இந்த சீசன்ல என்ன செய்ய விரும்புறாரு, என்ன நடக்குது அப்படிங்கறத குறிச்ச அண்டர்ஸ்டாண்டிங், அத குறிச்ச ரெவலேஷன் இருந்ததுனால அவன் யார் ஆயிட்டானா?
1: Chief ஆயிட்டான்.
0: அவனுடைய வாக்குக்கு அவனுடைய சொல்லுக்கு எல்லாரும் செவி கொடுத்து தான் என்ன
1: செய்யணும்?
0: ஆகணும்.
1: ஆகணும்.
0: சங்கீதம் 102:13 வாசிக்கிறோம். தேவரீர் எழுந்தருளி
1: சியோனுக்கு இறங்குவீர்,
0: அதற்கு தயை செய்யும் காலமும்
1: அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
0: அல்லேலூயா. அது சிங்காசனத்துல அமர்ந்திருந்த ஆண்டவர் என் சார்பில கிரியை செய்யும்படி எனக்காக எழுந்தருளுகிற ஆண்டு.
1: ஆமென்.
0: கிங் எழும்புறாருங்க.
1: ஆமென். Let God arise.
0: Let God arise.
1: Let God arise.
0: Let God arise. Abdina, ஆண்டவர் என்ன ஸ்டூல்ல உட்கார்ந்திருக்கிறாரு? ராஜாவே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறப்ப ராஜாதி ராஜா வானாதி வானம் கொள்ளாதவர் பூமி அவருக்கு பாதபடி வான அவருக்கு
1: சிங்காசனம்
0: சராசரங்களை படைத்தவர் எனக்காக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை மனசுல வச்சு அந்த வாக்குகளை நிறைவேற்றும்படி தம்முடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்தருளுகிறான்.
1: எழுந்தருளுகிற ஆண்டு தேவா நீ
0: will arise and will step into your life.
1: Amen.
0: அவர் சிங்காசனத்தில் இருந்து எழுந்து தேவரீர் எழுந்தருளி
1: சியோனுக்கு இறங்குவி
0: சியோனுக்கு
1: இறங்குவி
0: அதற்கு தயை செய்யும் காலமும்
1: அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
2: அல்லேலூயா
1: அல்லேலூயா அல்லேலூயா.
0: The set time has come.
1: Set time has come.
0: The moment designated. அதான் ஆம்ப்ளிஃபைட்ல இருக்கு. The set time has come. ரெண்டு காரியம் மேல இருக்கிறது என்னன்னா தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு
1: இறங்குவீர்
0: இறங்குவீர் அப்படிங்கிறது இட் வாஸ் ஹிஸ் பிரேயர். அது ஒரு மனுஷனுடைய ஃபெய்த் கன்ஃபஷன். ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்துல ஒரு மனுஷன் பண்ணின அறிக்கை அது.
1: எஸ்
0: அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி. ஆனா அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி என்னன்னா அது அறிக்கை இல்ல.
1: அல்லேலூயா.
0: ஐயா எனக்கு அவர் தயவு செய்யற காலமும் நேரமும் வரும்னு சொல்லல.
1: வந்துருச்சு
0: வந்ததுன்றாரு.
1: வந்தது
0: அதான் 2005 உங்களுக்கான டைம் வரும்னு நாங்க பிரசங்கம் பண்ணல. வந்துருச்சுன்னு பிரசங்கம்
1: வந்துருச்சு வந்துருச்சு.
0: இந்த இசக்கார் புத்திரர் சொல்றத கேளு.
1: ஆமென்.
0: இசக்கார் அபிஷேகம் மேல என்ன செஞ்சிருக்குனா
1: வந்திருக்கு
0: வந்திருக்கு.
1: இசக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. இசக்கார் சொல்லிட்டாரு.
0: இசக்கார் அனாயிட்டிங் இருக்கிறப்ப எனக்கு எசக்குல எனக்கு பலன் இல்ல இனியும் திராணி இல்ல இனியும் காத்திருக்க பொறுமை இல்லைன்னு சொல்லாதீங்க. Your time has come.
1: Amen.
0: I'm not preaching your time will come சொல்லல.
1: The time
0: your
1: has
0: time
1: come.
0: Has come.
1: Time has come.
0: உங்க நேரம் வரும்னு நான் போதிக்கல. உங்க நேரம் வந்துச்சுன்னு சொல்றேன்.
1: Amen. சூப்பர்.

0: பேஷன்ல எப்படி இருக்கு பாருங்களேன், பேஷன்ல இன்னும் அருமையா இருக்கும். Now is the time. முதல்ல ஐ நோ அப்படிங்கிறார், ஐ நோ யூ ஆர் அபவுட் டு அரைஸ் அண்ட் ஷோ யூ ஆர் டெண்டர் லவ் டு ஜயன். ஐ நோ,
1: எனக்கு தெரியும்.
0: ஐ நோ யூ ஆர் அபவுட் டு அரைஸ் அண்ட் ஷோ யூ ஆர் டெண்டர் லவ் டு ஜயன். ஐ நோ, எனக்கு தெரியும். ஐ நோன்னு சொல்லிட்டு அடுத்த நவ் இஸ் த டைம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நீங்க ஐ நோ, ஐ நோ காட் வில் டு, ஐ நோ ஒன் டே காட் வில் அரைஸ், ஐ நோ, ஐ நோ, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு உங்க ஃபெய்த்தை நீங்க அறிக்கை பண்றதுக்கு ஒரு காலத்தை நியமிச்ச ஆண்டவர் நவ் இஸ் த டைம்.
1: ஆமென்
0: அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்றதுக்கான டைத்தையும் தருவார், தந்திருக்கிறார்.
1: அதுதான் கைரோஸ்,
0: அதுதான் கைரோஸ்,
1: கைரோஸ்.
0: நவ் இஸ் த டைம்.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: இதுக்கான டைம், Lord, for your compassion and mercy to be poured out. The naatkal avarudaiya dayavai irakkatha aandavar alli tatta porar.
1: Amen.
0: Kotta porar,
1: kotta varar.
0: Chottu chotta chottuchila kottu kottunu kotta podu,
1: kottu kottunu kotta podu.
0: Hallelujah,
1: hallelujah.
0: Unga mela mattumna irunda andha neenga anubhavicha andha irakkatha andha dayavai aandavar unga moolama desangalukku release panna porar.
1: Amen.
0: He's going to pour out.
1: Poured out.
0: The appointed time has come for your prophetic promises to be fulfilled.
1: Yes.
0: One more time, Dhyanichamla. The prophet's embryonic sermon.
1: Yes.
0: Will come to its full form.
1: Hallelujah. Hallelujah.
0: Adha Matthew la irukku. Matthew la chapter 1 la. கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 22 வசனம் பாருங்க, மெசேஜ்ல பாருங்க.
1: தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
0: This would bring the prophet's embryonic sermon to full term.
1: Full term.
0: The prophet's embryonic sermon to full term.
1: Term.
0: ஒரு தீர்க்க தரிசி பேசினது ஒரு கரு போல இருந்துச்சு பாருங்க, அது முழு உருவத்துக்குள்ள வந்திருக்கு.
1: ஆமே,
0: கரு போல இருந்த வார்த்தைகள் முழு உருவம் கொள்ளுது,
1: முழு உருவம்
0: கைரோஸ்ல,
1: கைரோஸ்.
0: அதான் சங்கீதம் 102:13 வாசிக்கிறோம். The appointed time has come for your prophetic promises to be fulfilled.
1: Yes.
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சில வாக்குறுதிகளை தந்தாரு பாருங்க. கடந்த நாட்கள்ல அவரோடு நடந்த நாட்கள்ல தேவன் நமக்கு தந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில 100% அப்படியே நிறைவேறுகிற ஒரு கைரோஸ் சீசனுக்குள்ள, ஒரு கைரோஸ் டயத்துக்குள்ள ஆண்டவர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில என் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: காலத்தின் தேவன் என்னுடைய காலத்துக்குள்ள வந்திருக்கிறார்.
1: ஆமென். Hallelujah.
0: விறுவிறுன்னு இருக்கும்,
1: விறுவிறுன்னு இருக்கும்,
0: கிறுகிறுன்னு வரும்.
1: ஆமென். Hallelujah.
0: சட்டு புட்டு நடக்கும்.
1: Yes.
0: காரியம் உண்டும்.
1: ஆமென்.
0: நீங்க முளைச்சு வர்ற டைம் இது.
1: Yes.
0: உங்க கிளைமேட் வந்திருக்கு.
1: ஆமென்.
0: கிளைமேட்டை தந்தவரு காரியத்தை முளைச்சு வராமலா வச்சிருவாரு. காரியம் முளைக்கிறதுக்கு தானே கிளைமேட்டே தந்திருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அதுக்கு தானே சீசனை தந்திருக்கிறாரு. சீசன் வந்திருக்குன்னு சொன்னா காரியம் விரும்பின காரியம் ஆகும்படி வாய்க்குங்கிறது நிஜம்.

0: தேவன் குறித்திருக்கிற காலமும் நேரமும் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது அவரால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்தே தீரும்,
1: நிகழ்ந்தே தீரும்.
0: You will possess those blessings without any efforts. எந்த விதமான முயற்சி இல்லாம சும்மா கையை உயர்த்தி அவரை ஆராதிச்சு ரிசீவ் பண்ணுவீங்க.
1: Yes.
0: வேர்ட கன்சீவ் பண்ணது உண்மைதான?
1: உண்மைதான்.
0: பிளஸ்ஸிங் ரிசீவ் பண்றது உண்மைதான்.
1: ஆமென். I receive.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You will receive his blessings for you have already conceived his promises in your spirit.
1: Yes.
0: நீங்க ஏற்கனவே அவருடைய உங்களுடைய ஆவியில அவர் தந்த வார்த்தைகளை கருத்தரிச்சிருக்கிறதுனால நீங்க அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நிச்சயம்.
1: ஆமென்.
0: பிலீவ்.
1: ஐ பிலீவ்.
0: மாம்பழம் பழுத்து மரத்திலேயே பழுத்த பழம்,
1: மரத்திலேயே பழுத்த பழம்.
0: பாக்குறப்ப நம்ம கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும்.
1: அமேன்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: சோ அனாயிண்டட் வேர்ட்ஸ், ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய ஆவியில தேவனுடைய ஆவியானவர் தந்த ஏவுதல்ல பேசுறப்போ அவன் பேசல, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு பேசுகிறார்.
1: அவனை கொண்டு பேசுகிறார்.
0: கர்த்தர் அருளிய வசனம் அவனுடைய நாவில் இருக்கு.
1: அமேன்.
0: The Lord is using him. And he is using him as his instrument.
1: Yes.
0: ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற கருவி அவன். அவன் ஒரு கருத்தை தெரிவிக்கல.
1: அல்லேலூயா.
0: அவன் தன் சொந்த கருத்தை அடிச்சு விடல.
1: Yes.
0: அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் அவனை ஏவுறாரு.
1: ஏவுறாரு.
0: அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். Amen. And his words are anointed.
1: Amen.
0: Rhema words. அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் anointed words தந்தவர் appointed டைத்தையும் தருவார்.
1: Amen.
0: அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை உண்டுனா குறிக்கப்பட்ட காலமும் உண்டு.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நகமும் சதை மாதிரி.
1: Yes.
0: ரெண்டையும் பிரிக்க முடியாது.
1: முடியாது.
0: இந்த மாதிரி அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை முன்னுரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையும் அதற்காக குறிக்கப்பட்ட ஒரு காலமும் சமயமும் நம்ம வாழ்க்கையில கணிஞ்சு வர்றப்ப எதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் திரும்புற பக்கமெல்லாம் இருக்கான்.
1: ஆமே.
0: கல்யாணம் முடிய வாய்ப்பே இல்ல, சட்டு புட்டுன்னு கல்யாணம் முடிஞ்சிடும். இந்த கடன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல, ஐயோ அந்த கடன்காரன் எனக்கு வேணவே வேணான்னு மன்னிச்சு விட்டுருப்பான். என்னடா நடக்குது நம்மள சுத்தி? பட்சிக்கனிடத்திலிருந்து பட்சணமும்
1: பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது.
0: நியாயாதிபதிகள் 14:14க்கான அர்த்தம் இப்பதான்டா எனக்கு என்ன செய்தனா
1: புரிகிறது, விளங்குகிறது.
0: தருதலையா இருந்த மகன் மூளைக்கு தலைக்கெல்லாம் மாறுவான்.
1: ஊதாரியா இருந்தவன் ஆயுததாரியா ஆயிடுவான்.
0: அத்தா வந்தாலே செத்தேன்னு இருந்த நிலைமை மாறி அத்தான் வீட்டுக்குள்ள வந்தாருனாலே
1: செத்தேன்,
0: நானும் என் பிள்ளைங்களும் செத்தோம் அப்படிங்கிற நிலைமை மாறி. அன்பான கணவரா,
1: அணைக்கிற கணவரா,
0: அணைக்கிற கணவரா, பிள்ளைகளை ஆதரிக்கிற கணவரா.
1: எஸ்
0: ஐயா மாறுறாரு,
1: மாறுறாரு.
0: அஸ்டர் சாத்தியமே இல்லை. சீசன் இது.
1: எஸ்
0: பஞ்ச புசனாரியா இருந்தவன்லாம் வாரி வளங்குற வல்லாளா மாறுவான்.
1: ஆமேன். குடும்பம் அணைஞ்சிரும் பார்த்தேன். அணைக்கிற கணவன் அணையில அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க.
0: சபையை துன்பப்படுத்தி பாழாக்கி அதை நாசம் நினைச்ச மனுஷன் எல்லாமே சபைக்கு தூணா மாறுவான். அவன் அப்போஸ்தலனா மாறுவான்.
1: ஆமென். எஸ். We believe.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: என்ன இந்த மாதிரியான காரியம் நிகழ்வதற்காகவே ஆண்டவர் இந்த காலத்தை குறிச்சிருக்கிறாரு. Designated moments.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதுக்குன்னே ஒரு காலத்தை செட் பண்ணிருக்கிறார். இதை எதை செய்யணுங்கிறது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, சாகிறதுக்கு ஒரு காலம் உண்டு,
1: எல்லாத்துக்கும்
0: இலக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும். Everything happens in its season.
1: Amen.
0: Now is the time.
1: Yes.
0: I know one day God will come into my life. அப்படினு சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க, கன்ஃபஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. I know. Definitely God will help. I know. என்ன காண்டவர் நிச்சயமா உதவி செய்வார், செய்வார், செய்வார் சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க. Now.
1: Yes.
0: Now. இப்ப அவர் எனக்கு உதவி செய்யற நேரத்துக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. Now is the time.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாக்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா, பிரமிப்பா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும்.
1: ஆமென்.
0: வாய்ப்பே இல்லாத, இதெல்லாம் வாய்ப்பே இல்ல, இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நினைச்சீங்களோ, அதுல எல்லாம் ஒரு மிராக்குலஸ் இன்ட்ரூவென்ஷன் ஆஃப் காட்.
1: ஆமென்.
0: ஆண்டவருடைய அதிசயமான நடத்துதல், ஆண்டவருடைய அற்புதமான இடைபெடுதல்களை இந்த சீசன்ல நீங்க எதிர்பாருங்கள்.
1: ஆமென்.
0: சிலருடைய லைஃப்ல It's happening already. God has started His work in their life. அவங்க வாழ்க்கையில ஏற்கனவே தம்முடைய கிரியையை ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார்.
1: ஆரம்பித்து விட்டார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எனக்கெல்லாம் வாசனை கும்மு அடிக்குது.
1: ஆமென்.
0: ஆசில.
1: Yes. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: உங்களுக்காக ஆயத்தம் பண்ற பந்தி கிச்சன்ல ரெடி ஆயிட்டு இருக்கிறப்போ அந்த ஏரியா வளாகத்துல வந்தாலே எங்க ஊர்ல ரால் பொறிக்கிறது கம கம கம நடிக்கும்.
1: எஸ்.
0: பக்கத்து வீட்டுல மீன் பொறிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஐயோ இந்த வீட்டுல என்ன செய்ய முடியாதுன்னா,
1: இருக்க முடியாது, அவ்வளவு வாசனை மூக்க துளைக்கும்.
0: இன்னொரு வீட்டுல கருவாடு பொறிப்பாங்க, ஐயோ எங்களால வாசனை அடக்கிட்டு என்ன செய்ய முடியல, இந்த நேரம் ஒரு பழைய கஞ்சி கையில இருக்கும்னா என்ன இருக்கும், அப்படி கம கமன்னு இருக்கும் வாசனை. உங்களுக்கு ஆண்டவர் பிரிப்பேர் பண்ண பிளஸ்ஸிங்க நீங்க நுகர்ற இடத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஸ்மெல் பண்ற இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க ஒரு காலத்தை டிசைன் பண்ற ஆளுன்னா கட்டாயம் இந்நேரம் உங்க பந்திய நீங்க ஸ்மெல் பண்ணிருப்பீங்க. பல ஆண்டுகளா நகராதிருந்த ஒரு பிரச்சனை பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போற நேரத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: முட்டி மோதி தட்டு தடுமாறி என்ன செய்யறதுன்னு தெரியாம வேர்க்க விறுவிறுத்து பல முயற்சிகளை பண்ணி எதுவுமே நடக்காம களைச்சு போய் சோர்ந்து போய் விரக்தி அடைஞ்சு படுத்திருக்கிறீங்க பாருங்க, உங்களுக்கு தேவை இன்னொரு முயற்சி இல்ல, உங்களுக்கு தேவை ஒரு சீசன், ஒரு கைரோஸ் டைம்.
1: கைரோஸ் டைம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்க வாழ்க்கையில தேவன் செயல்படுகிற ஒரு தருணம் தான் உங்களுக்கு தேவை. புலம்பாதீங்க, அங்கலாய்க்காதீங்க. ஆண்டவரே உமக்கு நான் காத்திருக்கிறேன்ப்பா,
1: காத்திருக்கிறேன்ப்பா.
0: என் காத்திருப்பு வீணா போல.
1: எஸ்.
0: இந்த வருஷம் 25th ஆண்டு உன் லைஃப்ல நான் கடந்து வருகிற ஆண்டு, காலத்தின் தேவன் உன்னுடைய காலத்துக்குள்ள கடந்து வருகிற ஆண்டுன்னு சொல்லி இந்த ஜனவரில என்னோட பேசுறீங்களே, thank you lord னு சொல்லுங்க.
1: thank you.
0: Believe his word.
1: Yes, I believe.
0: அதனால தான் நிறைய பேர் தட்டு வாங்கிட்டாங்க.
1: Yes.
0: நிறைய பேர் செங்கல் வாங்கிட்டாங்க, நிறைய பேர் வீட்டுக்கு சாய் வாங்கிட்டாங்க, நிறைய பேர் குழந்தைக்கு டிரெஸ் வாங்கிட்டாங்க,
1: போட்டோவா எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்ல.
0: அல்லேலூயா. என்ன ஸ்மெல் பண்ணியாச்சுங்க.
1: ஆமென்.
0: காலத்துக்குள்ள கர்த்தர் வந்திருக்கிறாருங்கிறத நல்லா நிதானிச்சாச்சு, அறிஞ்சாச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் சொல்லி தரேன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதெல்லாம் வந்துட்டோம். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நல்ல நகராத இருந்த மலைகள் என்ன செய்ய போது, நான் பெயர்ந்து பொத்துன்னு சத்தம் கேட்கும். ஒரு தடை பெயர்ந்து தண்ணிக்குள்ள போயிருச்சு.
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கடந்த நாட்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நமக்கு ஒரு குரோனோஸ் கொடுத்திருந்தார். குரோனோஸ் என்ன, நமக்குன்னு ஒரு டயத்தை கொடுத்திருந்தாரு, வாழ்றதுக்கான காலத்தை நமக்கு என்ன செஞ்சிருந்தாரு,
1: கொடுத்திருந்தாரு,
0: கொடுத்திருக்கிறாரு. சோ நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, செய்வாருன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டில் சும்மா இருக்கிறது இல்லை. சொன்னவருக்கு செய்ய தெரியாதா? அதான் நீ ஒன்றும் செய்யாதன்ட்டார்ல, அதனால நான் ஒன்றும் செய்ய போறதில்லை, நான் சும்மாவே என்ன செய்ய போறேன்னா
1: இருக்க போறேன்
0: இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்யறதுன்னா பெசாம சாப்பிட்றது பெசாம தூங்கிறது. அதான் வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை இல்லை வரலையா? அவர் சொன்னதை கண்டிப்பா செய்வாரியா? நம்ம கையில ஒண்ணும் இல்லை பிரதர், எல்லாமே அந்த ஆண்டவன் கையில என்னன்னா
1: இருக்கு பிரதர்.
0: நம்ம என்ன செய்யலாம் பிரதர்? சாப்பிட்டுட்டு பெசாம தூங்கலாம் பிரதர், வந்த அன்னைக்கு அவர் தட்டி எழுப்பாரு பிரதர். அப்படி இல்லை பிரதர், தேவன் எதுக்கு நேரத்தை நமக்கு கொடுக்கிறாருன்னா நாம தேவனுடைய நாமத்துல செயல்படுறதுக்கு. தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்களை செஞ்சுக்கிட்டு சுறுசுறுப்பா இருக்கிறது, சோம்பேறியா இல்லாம
1: சுறுசுறுப்பா
0: சுறுசுறுப்பா இருக்கிறது.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் கொடுத்த காரியத்துல பிஸியா இருக்கிறது.
1: ஆமென்.
0: ஏதாவது நீங்க செஞ்சாதான் நானும் ஏதாவது செய்வேன் அப்படி இல்லை. அவர் செய்யற கைரோஸ் நேரம் வரும், அது வரைக்கும் நீ ஆண்டவருக்காக உனக்கு கொடுத்த பொறுப்புல உண்மையா இருந்து உன் பணியை செஞ்சுக்கிட்டு
1: இருக்க. ஆமென்.
0: சும்மா வைக்கல, ஒரு பொறுப்பை கொடுத்துதான் வச்சிருக்கிறார்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நம்ம உண்மை உத்தமமா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
1: ஆமென்.
0: நிறைய பேர் பிசாசு அடிக்கிறதே குரோனோஸ்ல தான் அடிப்பான். என்ன கைரோஸ்ல கிட்ட என்ன செய்ய முடியாது,
1: நெருங்கவே முடியாது.
0: ஏன்னா இங்க தக தகன்னு பத்திக்கிட்டு என்ன
1: சஞ்சரிக்க சஞ்சரிக்க என்ன நீ சங்கரிப்ப அது எனக்கு தெரியும்.
0: அதனால குரோனோஸ்ல ஆண்டவருக்காக வெயிட்டிங் பீரியட்ல நம்ம அப்படியே டெய்லி ரொட்டீன்ஸ் செஞ்சுக்கிட்டு டெய்லி மார்னிங் டிவோஷன் அந்தா நடந்துகிட்டே இருக்கா?
1: டெய்லி வாக்கு
0: 6 வருஷமா, அது 6வது வருஷம் தினசரி காலையில 4 மணிக்கு எழ வேண்டியது, பல்லு விளக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, பைபிளுங்க உட்கார வேண்டியது, கத்தர் பேசுவாரு, வேர்டோட வர வேண்டியது. நான் தான் வர, என்ன தம்பி மாதிரி என்னோட சேர்ந்து வர்றாங்க, அவங்களும் என்னோட சேர்ந்து குளிக்கணும், என்ன மாதிரி அவங்களும் காலையில பல்லு விளக்கணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் வந்து கீபோர்டில் உட்காரணும், பீட்டர்
1: சிஸ்டத்தில் வந்து
0: சிஸ்டத்தில் உட்காரணும், ராஜு வசனத்தில் உட்காரணும், எவரெஸ்ட் கேமரா வந்து என்ன செய்யணும்னா நிக்கணும்,
1: நிக்கணும்,
0: பிடிச்சிருக்கு பிடிக்கல. யோ, உன்னோட தானே ஆண்டவர் பேசுறாரு, எங்களே அந்த பாடா படுத்துற அப்படின்னா இந்த பிள்ளைங்களும் கூட சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா நிக்கிறாங்க. இல்லைன்னா உங்களை சந்திக்க முடியுமாங்களால? சோ இது டெய்லி டே டு டே ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய சொல்லி இருக்கிறார், அதை செஞ்சுக்கிட்டே என்ன செய்யறோம்னா
1: இருக்கிறோம்.
0: இது குரோனோஸ். எழுப்புதல் குறிச்சு வாக்கு பண்ணாரு 2001ல், 2001ல எழுப்புதல் வந்துச்சு. எழுப்புதல் எங்களுக்கு என்னன்னா தெரியல, சின்ன பசங்க இன்னத்தையும் நாங்க வீட்டுல ஊழியம் சொல்லி வந்தா சடப்பட சடப்படன்னு காரியம் என்னச்சுன்னா
1: நடந்துருச்சு.
0: எங்க பார்த்தாலும் நூத்துக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எழுப்புதல் என்னன்னா தெரியல,
1: தெரியல.
0: அப்புறம் வந்து அந்த காரியம் ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் தான் அந்த ரிவைவல் வந்து நீடிச்சிச்சு. அதுக்குள்ள அந்த எழுப்புதல் தீவில அணைஞ்சிருச்சு. ஆனா எங்களுக்குள்ள ஆண்டவர் பத்த வச்ச நெருப்பு அணையவே இல்லை.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எங்களை ரிஃபைன் பண்ண ஆரம்பிச்சார் ஆண்டவர். அந்த 2001ல் வந்துட்டு போச்சு, 2002ல் போயிருச்சு இல்லையா?
1: போயிருச்சு.
0: அதோட அந்த ரிவைவல் வந்து அணைக்கப்பட்டது, அணையல அணைக்கப்பட்டது. பிறகு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு கைப்பாடாய் சேர்க்கிறவன் என்ன செய்வானா?
1: விருத்தி அடைவான்,
0: விருத்தி அடைவானா? அன்னைக்கு வந்தா சடசட மடமடான்னு பெய்த மழையில நூத்துக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. திடீர்னு 1 வருஷத்துக்குள்ள 500 பேருக்கு மேல உள்ள ஒரு சபைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தவனுக்கு அது என்னோட டிஃபைனிங் மொமெண்ட். உள்ள வந்தோடனே நான் அதை என்ன செய்யல, எதிர்பார்க்கல. என்னோட சேர்ந்து தம்பிமார் அதை என்ன செய்யல,
1: எதிர்பார்க்கல.
0: ஏதோ அண்ணனுக்கு போய் கூட சேர்ந்து ஊழியம் செய்யலான்னு வந்தவங்க அற்புதத்தின் எல்லையில கால் எடுத்து வச்சிட்டாங்க.
1: ஆமென். அல்லேலூயா. அற்புதத்தின் எல்லையில கால் வச்சிட்டோம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இப்பவும் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளை நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: எஸ்.
0: எத்தனை இடத்துல எங்க போய் எப்படி எப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணாலும் அந்த ஆரம்ப நாட்கள்ல அந்த அந்த முதல் ஆண்டுல இங்க நடந்த நிகழ்வுகள் இன்னும் மனசுல அப்படியே பச்சையா பசுமையா பசஞ்சு
1: பசுமர தாணி போல எங்க மனதுல பதிந்திருக்கிற
0: கண்ணுக்குள்ளேயே நிக்குது.
1: எஸ்,
0: கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அந்த காட்சிகள் கண்ணை விட்டு என்ன செய்யல,
1: அகலவே இல்லை,
0: அகலல.
1: இன்னைக்கு கூட நாங்க பின்னாடி நின்ற ரெட் கலர் டார்க் ரெட் கலர் ஸ்கிரீன், அதுல வந்து தெர்மோகோல்ல எழுதியிருப்போம் ரெக்கன்சிலேஷன் வித் காட் அப்படின்னு. பசுமையா இருக்கு.
0: எவ்வளவு மனம் திரும்புதல்கள், எவ்வளவு ஒப்புரவுகள். அந்த போட்டவன்லாம் ஓடி போய் மன்னிப்பு கேட்டு, ரொம்ப நாள உறவுகளோட கசப்பறந்தவங்கெல்லாம் உறவுகளோட ஒப்புரவாய், குடிச்சுக்கிட்டு இருந்தவன்லாம் மனம் திரும்பி,
1: கஞ்சா குடிச்சவங்க எல்லாம்
0: வாலிபர்களுக்கு நடுவில் ஒரு பலத்த அசை வந்து, சில ஒரு 100க்கும் குறைவான வாலிபர்கள் எவ்வளவு தீவிரமா இரவெல்லாம் ஜெபிச்சு அப்படி மெதந்து மகிழ்ந்து
1: டேமரின் அடிச்சு பாடிக்கிட்டே இருப்பாங்க ராத்திரி முழுக்க.
0: வரங்கள் எவ்வளவு ஆப்ரேட் ஆச்சு. சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா எங்க இருந்துதான் பலாப்பழத்துல ஈம் வைக்கிற மாதிரி ஒரு கூட்டம், ஒரு 500-600 பேர் வந்து குவிஞ்சிருவாங்க தினசரி. வாங்க வாங்கனால வர மாட்டேங்கிறாங்க. வளாகத்துக்கு என்ன செய்ய நடக்கும், அந்த மாதிரி ஒரு மூவ். அதான் என்னது கைரோஸ்,
1: கைரோஸ்
0: அதை ருசி காட்டிட்டு போட்டாரு பாருங்க. வெயிட்டிங் பீரியட்ல வந்து மேடா மேடா மேடான்னா கைப்பாடா சேர்க்கிறவன்
1: விருத்தடைவான்.
0: அந்த மாதிரி வருஷமா என்னையா பண்ணிட்டு இருக்கோம், வெளியில கூப்பிடற இடங்களுக்கு போயிட்டு வர்றோம், எங்களுக்கு எழுத சொன்ன காரியத்தை எழுதிட்டு இருக்கோம், புத்தகங்களை ரிலீஸ் பண்ண சொன்னாரு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கோவிட்ல மார்னிங் டிவோஷனை செய்யுங்க பண்ணாரு, அதை செஞ்சு அவர் சொல்றத செஞ்சிட்டு இருக்கோம். தோட்டத்தில் பொறுப்பா வச்சிருக்கிறாரு, அங்க போய் அப்பாவோட நிக்கிறோம். அப்பா எங்கேயாவது வாங்கடா அப்படின்னா அப்பா கூட போறோம். தவிர அப்படியே ஒரு சைக்கிள் திரும்ப திரும்ப ஒரு சைக்கிளே போயிட்டே இருக்கு. இதுதான் நமக்கு தேவன் தந்திருக்கிற குரோனோஸ்.
1: எஸ்,
0: என்னால் கொஞ்சம் முடிஞ்ச அளவு சொல்ல முடியும். இந்த 22 வருஷம் வெயிட்டிங் பீரியட்ல வேஸ்ட் பண்ணலைங்கிறது எங்க மனசுக்கே தெரியுது.
1: ஆமென்.
0: நாங்க என்ன பண்ணல,
1: வேஸ்ட் பண்ணல,
0: ஆயத்தை வேஸ்ட் பண்ணல. நிறைய எழுதியிருக்கிறோம், எக்கச்சக்கமா எழுதியிருக்கிறேன், என்னெல்லாம் எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறோம், எக்கச்சக்கமான இடத்துக்கு போய் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறோம்.
1: ஆமென்.
0: வாலிபர் கூட்டம் நடத்தினாரு 2013 நடத்த ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வருஷம் ஒரு 1400 பேர், 1300 பசங்க தமிழ்நாட்டில் பல இடத்துல இருந்து வந்து குவியறாங்க. ஒரு லீடர்ஸ் மீட்டிங் நடத்த அப்படின்னாரு 2013 இருந்து, அதையும் செய்ய ஆரம்பிச்சோம். குறைஞ்சது ஒரு 500 பாஸ்டர்ஸ் வந்துடுறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில இருந்து.
1: ஆமென்.
0: பயிற்சி முகாம் நடத்தினாரு 11 நாள் பயிற்சி முகாம், அதை நடத்துறோம். அதுல எப்படி போனாலும் 80-90 பசங்க வந்து 11 டேஸ் எங்களோட என்ன செய்யறாங்கன்னா
1: இருக்கிறாங்க.
0: இது போக வெளியில அங்கங்க போய் எங்கள் நாங்க அழைக்கப்பட்ட இடத்துல போய் நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு வர்றோம். இதெல்லாம் தேவன் எங்களுக்கு கொடுத்த குரோனோஸ்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: தேவனோட நடந்துகிட்டு இருக்கோம்.
1: ஆமென்.
0: தேவனோட பழகிட்டு இருக்கோம். இடையில சில சேட்டை பண்ணா கூட புடிச்சு காதை புடிச்சு திருக்கி உட்கார வச்சு அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து, யாருக்கும் தெரியாம சில சிகிச்சை எல்லாம் பண்ணி, அடங்காதவனே சொல்றத கேள்றா, வெளியே தெரிஞ்ச வெக்க கேள்றா, ஏண்டா அப்படி அப்படின்னு சொல்லி காதுங்காத வச்ச மாதிரி ரகசியமா நம்மள ஒரு போடு போட்டு, எவ்வளவு ரிஃபைனிங் மொமெண்ட்ஸ்.
1: ஆமென். தேங்க் யூ அப்பா.
0: எங்கேயும் ஓடி போகாம ஆண்டவர் நமக்கு வச்சிருந்த ட்ராக்லயே ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. அதான் குரோனோஸ். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில வலது பக்கம் இடது பக்கம் ஓடாம ட்ராக்ல நிக்கிறீங்க பாருங்க, அதான் குரோனோஸ்.
1: ஆமென்.
0: நான் இன்னைக்கு பீட்டர் சொல்லிட்டு இருந்தாப்ல நடக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துட்டு, அண்ணே இந்த தரிசனத்துல இருக்கிறது பெரிய பாக்கியமா நான் என்ன
1: செய்யறேன்
0: கருதுறேன். நான் இந்த விஷன்ல இருந்தேன்னு சொல்ல முடியாது, என்னை கத்தர் இருக்க வச்சாரு அப்படின்னு.
1: ஆமென். அண்ணனும் நாங்களும் நன்றி உள்ள இருதயத்தோடு சொன்னோம்.
0: நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியல, என்னை ஆண்டவர் இருக்க
1: வச்சுட்டாரு.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க ட்ராக்ல இருக்கிறீங்க சாமி, நீங்க உங்க குரோனோஸ்ல கரெக்டா இருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: உங்களுக்கு தேவன் கொடுத்த காலத்துல தேவன் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. That is your greatest strength.
1: ஆமென்.
0: Even though you are a weak person, நீங்க ஒரு பலவீனமான மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற இடத்துல தொடர்ந்து இருக்கிறீங்க பாருங்க. That is your
1: strength.
0: Strength.
1: Strength.
0: மிகப்பெரிய பலம் அது.
1: ஆமென்.
0: தேவன் உங்களை வச்சிருக்கிற ஸ்தாபனத்துல இருக்கிறீங்க, தேவன் உங்களை வச்சிருக்கிற ஒரு தலைவருக்கு கீழே இருக்கிறீங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்த கண்காணியா இருக்கிற உங்க தகப்பனுடைய கரத்துல அடங்கி இருக்கிறீங்க, தேவன் உங்களை வச்சிருக்கிற சபையில இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல.
1: எஸ்.
0: சாமுவேல் ட்ராக்ல இருந்தான்.
1: ஆமென்.
0: ஏலியை பார்க்கல, ஓபனியை பார்க்கல, பெனகாசை பார்க்கல, ஜனங்கள் விருப்பா இருக்கிறத பார்க்கல. தேவன் என்ன இங்க வச்சிருக்கிறாரு, தேவன் என்ன வச்சிருக்க இடத்துல உண்மையா இருப்பேன்.
1: எஸ்.
0: நான் ஓடும்படி தேவன் எனக்கு நியமிச்ச ஓடு பாதையில சின்சியரா நான் ஓடிட்டு இருப்பேன்.
1: ஆமென்.
0: இது தேவன் எனக்கு அருளி செய்திருக்கிற குரோனோஸ் பீரியட்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: காலத்தின் தேவன் நம்ம காலத்துக்குள்ள வர்றப்ப தேவன் வச்ச இடத்துல நம்ம இருக்கணும்.
1: ஆமென்.
0: இவங்க தான் கைரோஸ் மொமெண்டை மிஸ் பண்றவங்க, அது இன்னொரு டாபிக். தேவன் கொடுத்திருக்கிறாரா, விசாரிச்சுட்டு இருங்க, சபைய கண்காணிச்சுட்டு இருங்க, ஜெபத்தை நடத்திட்டு இருங்க. ஆனா இந்த எல்லா ஊழியத்தையும் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஊழியங்களை திருப்தி இருக்காது.
1: எஸ்.
0: இல்ல, நான் ஒரு மேலான காரியத்துக்காக, மேலான காரியம் தான் இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிறது. ஆனாலும் ஒரு உன்னதமான தருணம், எதுக்காக இந்த ஊழியத்தை கர்த்தர் எழுப்பினாரோ அந்த ஊழியத்தினுடைய நோக்கம் வாழ்க்கையில நிறைவேறுகிற ஒரு தருணத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அந்த தரிசனத்துக்காக தான் நான் இத்தனை ஆண்டுகளா நான் பொறுமையோட நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க லைஃப்ல ஒரு மொமெண்ட்டுக்காக நீங்க காத்திருக்கிறீங்கல்ல, தட் மொமெண்ட் வில் கம்னு நான் சொல்லல.
1: ஹஸ் கம்.
0: நீங்க உங்க மொமெண்ட்ல இருக்கீங்க.
1: ஆமென்.
0: 25 this year is your moment.
1: Amen.
0: எதிர்பாருங்க.
1: Yes.
0: அந்த நிகழ்வு நிகழ்ந்தே தீரும்.
1: Amen.
0: அந்த எழுப்புதல் நிகழ்ந்தே
1: தீரும்.
0: அந்த தரிசனம் நிறைவேறிய
1: தீரும்.
0: தீரும். பிகின் ஆகுது.
1: Amen.
0: மன்னா பொழிவது சில தரிசனங்கள்ல ஒளிஞ்சு போகுது. உங்க கைரோஸ்ல வருவீங்கன்னா மன்னா பொழிவது ஒளிஞ்சு போய் தேசம், தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தினுடைய சுட்ட கதிர அப்படி நிமிண்டி திங்கிற நேரம் வந்து.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஜோர்டான்ல கால் ஒப்பிங்க அப்படி பின்னிட்டு திரும்பும்.
1: எஸ்.
0: ஜெரிகோ இடிஞ்சு கீழே என்ன
1: செய்யுதுன்னா
0: ராஜாக்களோட யுத்தம் பண்ணி தேசத்தை சுதந்திரிக்கிற ஆண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆள் பதிச்ச இடமெல்லாம் சொந்தமாகிற ஆண்டு.
1: ஆமென்.
0: படுத்து கிடந்த பூமியை சுதந்திரிக்கிற ஆண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தெல்லாம் நிறைவேற வருஷத்துல இருக்கிற தாயி, சிரி தாயி.
1: ஆமென்.
0: கண்ணை துடைச்சுக்க தாயி நீ முதல்ல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அம்மா நீ இப்படி சொல்ற, நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில நம்ம படுற கஷ்டத்துல இதெல்லாம் சாத்தியமாமா? சாத்தியமில்லாத காரியத்தை சாத்தியமாக்குற வருஷம் தாயி.
1: ஆமென்.
0: நம்ம கையில ஒண்ணு இல்ல தாயி, ஆனா நீ நான் அவர் கையில இருக்கிறேன் தாயி.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பைய பார்க்காதீங்க, உங்க கையையும் பார்க்காதீங்க. உங்க குடும்பம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. காலத்தின் தேவன் உங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. இப்ப உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சிருக்கிற இந்த அற்பமான காரியம் தற்செயல நடக்கல, இது இறைச்செயல்.
1: ஆமென்.
0: அவளோட சீசன் பிகின் ஆயிடுச்சு, அவளோட கைரோஸ் பிகின் ஆயிருச்சு. அவளுடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்திருந்ததை அவள் அறியாதிருந்தாள்.
1: எஸ்,
0: அதான் நான் நவம்பர்ல இருந்து பிரீச் பண்றேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் காரியத்தை ஆரம்பிச்சுட்டாருங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியல.
1: எஸ்,
0: கதரை பொறுக்க வந்த ரூத்துக்கு கர்த்தர் காரியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறது தெரியல.
1: தெரியல.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, ஆமென்.
0: க்ரோனோஸ் ஆண்ட நம்ம கொடுத்த நேரம். ரூத் உண்மையா இருந்தால், அந்த டைத்துல
1: உண்மையா இருந்தாள்.
0: உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய
1: ஜனம். நீங்க எங்க மரணம் அடைவீங்களோ அங்கேதான் நான் மரணம் அடைவேன்.
0: She was sincere and she was faithful.
1: Yes.
0: அவ கேள்விப்பட்டு விசுவாசித்த தேவன் அவ கேள்வி கேட்க துணியல.
1: ஆமென்.
0: வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க தான் எனக்கு எல்லாமே.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கொடுத்த க்ரோனோஸ்ல, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற காலத்துல, ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற பொறுப்புல நம்ம தொடர்ந்து உண்மையா இருக்கிறப்போ, சின்சியரா காரியங்களை செய்யறப்ப, நாம தேவனோட செலவிடுகிற இந்த நேரத்துக்குள்ளதான் நமக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: This is powerful.
1: Yes.
0: இது சொல்லத்தான் வந்தேன், 7:10.
1: ஹல்லேலூயா.
0: உங்க க்ரோனோஸ்ல தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல நீங்க சின்சியரா அவரோட இருப்பீங்கன்னா, அவர் சொன்ன காரியங்களை செஞ்சுட்டு தொடர்ந்தேச்சு அவரோட நடந்துட்டு இருப்பீங்கன்னா, அந்த பாதையில தான் காலத்தின் தேவன் உங்க காலத்துக்குள்ள கடந்து வர்றாரு. அவர் கடந்து வருகிற அந்த சமயத்துல தான் உங்களுக்கான அவருடைய நேரத்துக்குள்ள, அவருடைய சீசனுக்குள்ள, அவருடைய டயத்துக்குள்ள, அவரோட கைரோஸுக்குள்ள நீங்களும் நானும் கடந்து வர்றோம். அப்ப தேவனோட நாம செலவிடுகிற நேரத்துலதான் நமக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
1: எஸ்,
0: பவர்ஃபுல். இத நான் தொட்டேன்னா டைம் இல்ல, அதனால நாளைக்கு அதை
1: தொடருவோம்.
0: உங்களோட க்ரோனோஸ்க்குள்ளதான் தேவனுடைய கைரோஸ் இருக்கு.
1: ஆமென்.
0: தேவன் உங்களுக்கு கொடுத்த நேரத்துக்குள்ளதான் உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கு. பாருங்க, உங்க க்ரோனோஸ்ல ஆர் விடாம இருந்தீங்க பாருங்க.
1: எஸ், ஹalleluya, ஹalleluya.
0: உங்க கைரோஸ்,
1: எஸ்,
0: உங்களுக்கான காட்ஸ் டைம் இது.
1: ஆமென்.
0: உங்களை ஆண்டவர் ஆனர் பண்ண போகிற ஆண்டு இது.
1: ஆமென்.
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: ஹalleluya.
1: கைரோஸ்ல ரோசா இருக்க வைப்பார்.
0: ஆமா, ஆண்டவருடைய பவர்ஃபுல்லான மைட்டி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எதிர்பாருங்க.
1: ஆமென்.
0: இட்ஸ் ஹேப்பனிங். இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங்.
1: ஆமென்.
0: நீங்க ஒரு இசக்காரா இருப்பீங்கன்னா, அந்த டிசைனிங் ஸ்பிரிட் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க இப்பவுமே கவனிச்சிருக்கணும் அதை.
1: எஸ்,
0: இப்பவுமே நீங்க ஸ்மெல் பண்ணிருக்கணும்.
1: ஆமென்.
0: எங்களோட சேர்ந்து சில ஆயிரங்கள் நுகர்ந்துட்டாங்க அதை.
1: ஆமென்.
0: அதனால எல்லாரும் துள்ளி குதிக்கிறாங்க இந்த செய்திகளை கேட்கிறப்போ.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: நீங்க சொல்ற மாதிரிதான் பாஸ்டர், ஒண்ணு நடக்கல எனக்கு, ஆனா நான் அவரோட
1: நடந்தேன்.
0: இத்தனை வருஷமா என்ன நடந்துச்சு, ஒண்ணு நடக்கல. நீ என்ன பண்ண, நான் அவரோட தான் நடக்கிறேன்.
1: ஆமென்.
0: ஒண்ணும் உங்களுக்கு நடக்காம இருந்தோம், நீங்க உங்க க்ரோனோஸ்ல அவரோட நடந்தீங்க பாருங்க. உங்க கைரோஸ்ல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க.
1: எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: எனக்கு ஒண்ணும் நடக்கல, ஆனாலும் நான் அவரோட நடந்தேன்னு சொல்றது தவிர என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்கல.
1: எஸ்,
0: உங்க கைரோஸ் வந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு wait and see.
1: See. Hallelujah.
0: God has already began his manifestations. It's already happening all around. நம்ம ஊழியத்துல நம்ம தரிசனத்தை சுத்தி இந்த காரியங்கள் ஏற்கனவே ஆரம்பமாயிருச்சு.
1: Yes.
0: முண்டிருச்சு. முளைச்சிருச்சு. Hallelujah.
1: Hallelujah.
0: The Kronos நாம யூஸ் பண்றப்ப எப்படி கைரோஸ்ல நம்மள ஆண்டவர் யூஸ் பண்றாருங்கறத நாளை பார்க்கலாம்.
1: Amen. Hallelujah.
0: நீங்க காலத்தை தேவனுக்காக பயன்படுத்தும் பொழுது காலத்தின் தேவன் உங்க காலத்தில் வரும் பொழுது உங்களை பயன்படுத்துவார்.
1: ஆமென்.
0: அந்த அதிசயத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க இந்த வருஷம்.
1: ஆமென். I am going to experience. Hallelujah.
0: காலத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தினவன் தான் அந்த பாக்கியத்தை பார்ப்பான்.
1: ஆமென்.
0: காலத்தை வேஸ்ட் பண்ணவே இல்லை, விட்டுட்டு போனவே இல்லை, இடையில ஓடனவே இல்லை.
1: எஸ்.
0: உங்க காலத்தை நீங்க காத்திருப்பு நாட்கள்ல பிரயோஜனப்படுத்துனீங்க. You never ever wasted your time during your waiting period. காத்திருப்பு நாட்கள்ல நீங்க காலத்தை விரயமாக்கல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தி முழுசா செஞ்சீங்கன்னு இல்லைனா கூட முடிஞ்ச அளவு எழுதுனீங்க, முடிஞ்ச அளவு பேசுனீங்க, முடிஞ்ச அளவு ஊழியம் செஞ்சீங்க. அன்றுவரே முழுசா செஞ்சேன்னு சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவு ஓடனே உங்களுக்காக,
1: முடிஞ்ச அளவு பாடுன உங்களுக்காக,
0: முடிஞ்ச அளவு பாடுனேன், முடிஞ்ச அளவு எழுதுனேன், முடிஞ்ச அளவு புத்தகத்தை எழுதுனேன், முடிஞ்ச அளவு டிவோஷன்ல நான் பிரசங்கம் பண்ணேன், முடிஞ்ச அளவு பாடினேயா, முடிஞ்ச அளவு ஜெபம் பண்ணேயா, முழுசா செஞ்சேன்னு சொல்ல முடியாதயா, ஏ போதும்டா எனக்கு அது அப்படிங்கிற.
1: ஹல்லேலூயா.
0: நீ காலத்தை எனக்காக நீ பிரயோஜனப்படுத்தின, உன் காலம் வர்றப்ப நான் உன்னை பயன்படுத்துற விதத்தை கண்டு உலகம் ஆச்சரியப்படும்.
1: ஆமென்.
0: காலத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தின உங்களை தான் காலத்தின் தேவன் காலம் வரும்பொழுது பயன்படுத்த போகிறார்.
1: ஆமென்.
0: உங்களை ஆண்டவர் யூஸ் பண்ண போற ஆண்டு இது. ஏன்னா உங்களுக்கு தேவன் கொடுத்த குரோனோஸை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க.
1: ஆமென்.
0: அதனால கைரோஸ்ல ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண போறார்.
1: எஸ்.
0: முடிக்கலாம் நினைச்சாலும் முடிக்க முடியல பாருங்க.
1: ஆமென். ஐ பிலீவ்
0: குரோனோஸ்ல உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த குரோனோஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த டயத்தை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணதுனால காலத்தின் தேவன் காலத்துக்குள் வரும் பொழுது கைரோஸுக்குள்ள வரும் பொழுது உங்க வாழ்க்கையில் அவர் செயல்படுகிற நேரம் வர்றப்ப உங்களை கையில் எடுத்து யூஸ் பண்ணுவார் பாருங்க. Another level of anointing.
1: Amen.
0: You will see another dimension in your grace level.
1: Yes.
0: உங்க மேல் ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை ஒரு லெவல்ல இருந்து அடுத்த
1: லெவல்
0: லெவல்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு.
1: எஸ். க்ரோனோஸ் கைரோஸ்.
0: க்ரோனோஸ் கைரோஸ் ஆம்பூர்ல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு இப்பதான்
1: விளங்குது. ஹல்லேலூயா.
0: தேங்க்யூ ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்க கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு உமக்கு காத்திருந்த பிள்ளைகளை அவங்க வாழ்க்கையில நீங்க பிரவேசிக்கிற நேரத்துல அவங்கள நீங்க பயன்படுத்த போகிற விதமே அலாதி. இவ்வளவு தூரம் நான் கர்த்தரோட நடந்தோம், எனக்கு ஒண்ணு நடக்கலையேங்கிற ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இதுதான் உங்க கைரோஸ். இதுதான் உங்களுக்கான கர்த்தருடைய நேரம். இந்த நேரத்துல நீங்க கற்பனைக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத பெரிய காரியங்கள் சடுதியா உங்க வாழ்க்கையில் நிகழ்ந்து முடிகிற அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த காலத்துலதான், இந்த காலத்துல உங்களை பயன்படுத்துவதற்காக தான் காலத்தின் தேவன் உங்களை அடைச்சு போட்டிருந்தார். ஆச்சரியமான விதத்துல இந்த கடைசி கால எழுப்புதல்ல ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண போறார். உங்க பந்தியில அவர் பரிமாற போகிற ரசம் அற்புதமான ரசம், ருசி கொஞ்சம் கூட குறையாத ரசம், நல்ல ஸ்டாண்டர்டான ரசத்தை உங்களுக்கு ஆண்டவர் பரிமாற போகிறார். காத்திருந்த நீங்க ஏமாற்றம் அடைவதில்லை. உங்க வாழ்க்கையில் ஒரு மகத்தான ஏற்றத்தை, உயரத்தை, உச்சத்தை நீங்க இந்த சீசன்ல நீங்க பார்க்க போறீங்க. இதுக்காக தான் இத்தனை ஆண்டு காத்திருந்தீங்க. ஆண்டவரே, இந்த வேர்டுக்காக நாங்க நன்றி சொல்றோம். தொடர்ந்து இதை குறிச்சு எங்களோட நீங்க பேசுங்க. குரோனோஸ் நாங்க வைஸா யூஸ் பண்றப்ப எப்படி எங்க கைரோஸ்ல நீங்க எங்களை யூஸ் பண்றீங்கன்றத நாளைக்கு நாங்க கற்றுக்கொள்ள போறதுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: பாடலை வாசிக்கும் போதே சங்கீதம் 91 திருப்போம் 11-12 வசனங்கள். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தேவ தூதர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்று சங்கீதம் 91 வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. போன வாரம் இதை குறித்து சிறிது பேசினேன். தேவதூதர்கள் எப்படி பணிவிடை செய்யும் ஆவிகள், இரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாய் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆவிகள் தான் தேவதூதர்கள் என்பதை காண்பித்தேன். எப்படி இயேசுவுக்கு அவர்கள் பணிவிடை செய்தார்கள் என்பதையும் காண்பித்தேன். இயேசு அதை எதிர்பார்த்தார். தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்வார்கள் என்று இயேசு எதிர்பார்த்தார். சிலுவைக்கு போகும் முன்பதாக கூட சொன்னார், நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் ஆயிரக்கணக்கான தூதர்களை பிதாவானவர் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். ஆகையால் இயேசு என்ன நினைத்தார், உண்மையாகவே ஆபத்து நேரத்திலே தேவ தூதர்கள் அவருக்கு வந்து உதவும்படியாக, காக்கும்படியாக, கைகள் ஏந்தும்படியாக அவர் எதிர்பார்க்க முடியும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. அதை எதிர்பார்த்தார், தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார். சிறு குழந்தை முதல் அவருடைய வாழ்நாள் முழுவதிலேயும் எப்படி தேவதூதர்கள் அவரை வந்து பாதுகாத்தார்கள், அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்பதை குறித்து நான் போன வாரத்தில் எடுத்து சொன்னேன். இந்த வாரம் இன்னும் சற்று கொஞ்சம் அதிகமாகவே பார்ப்போம். தேவதூதர்கள் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்மை காக்கும்படியாக தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. இதை அறியாமல் நாம் ஜீவிக்க கூடாது. எபிரேயர் 1 அதிகாரத்திலே தேவதூதர்களையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பேசிவிட்டு, இயேசு எப்படி தேவதூதர்களை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார் என்பதை பேசிவிட்டு, இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பது எப்படி என்பதை குறித்து எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்லுகிறார். இந்த மேன்மையான சுவிசேஷம் அதிலே என்ன அடங்கி இருக்கிறது, தேவ தூதர்களின் பாதுகாப்பும் அடங்கி இருக்கிறது. அவர்கள் மூலமாக வரக்கூடிய மீட்பு, பாதுகாப்பு, அவர்கள் மூலமாக வரக்கூடிய எல்லா விதமான நன்மைகள், இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். திருப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:10. தேவதூதர்கள் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இயேசுவே போதித்தார். நாம் இயேசுவின் வார்த்தைகளை கவனிப்போம். இவைகள் இயேசுவின் வார்த்தைகள். இயேசு சொல்லுகிறார், இந்த சிறியலில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சிறு பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க, சிறு பிள்ளைகள் அவர்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் என்று தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்கும்படியாக சொல்லப்பட்டு கட்டளையிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்கள் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. அவரவருக்கு ஒரு காவலாளி இருக்கிறது போல அவர்களுக்குரிய தேவதூதர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தில் எப்போதும் அவருடைய முகத்தை தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எந்த சந்தர்ப்பத்தில் இதை சொன்னார் என்று பார்த்தால், அது சிறு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சிறு பிள்ளையை போல விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் தேவதூதர்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை விளங்கும். முதல் வசனத்திலிருந்து பார்ப்பீர்கள் என்றால் நான் வாசிக்கப் போகிறதில்லை. அவர் என்ன சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்பது அவருடைய கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் அளிக்கும்படியாக என்ன பண்ணுகிறார், ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, யார் பெரியதா இருப்பான் கேட்கிற அந்த சீஷர்கள் மத்தியில் ஒரு சிறு பிள்ளையை நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால், இந்த சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனம் திரும்பி, உங்களுடைய கடின இருதயம் நீங்கி மனம் திரும்பி ஒரு சிறு பிள்ளையை போல விசுவாசிக்க கூடிய, தேவனை நம்பக்கூடிய ஒரு இருதயம் உங்களுக்கு தேவை. அப்படி நம்பினால், விசுவாசித்தால் ஒளிய நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு தான் பிறகு என்ன சொல்லுகிறார், இந்த சிறு பிள்ளைகளை ஒருபோதும் அற்பமா எண்ணாதீர்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தில் எப்போதும் அவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம், சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் தேவதூதர்கள் அல்ல, சிறு பிள்ளைகளைப் போல விசுவாசிக்கிறவர்கள். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், கர்த்தர் நம்மை சுற்றி வேலி போட்டு காக்கிறார் என்று. அந்த வேலி எப்படி நிக்குது, விசுவாசித்தால் தான் அந்த வேலி நிக்குது. விசுவாசம் என்னும் சக்தி தான் அந்த வேலியை இயங்க வைக்கிறது.
1: விசுவாசம் இல்லைன்னா அந்த வேலையில இருந்து பிரயோஜனம் இல்லை. யார் வேணா உடைச்சுக்கிட்டு உள்ள வரலாம். நம்முடைய விசுவாசம் தான் அந்த வேலையிலே வருகிற சத்துருவை தடுத்து நிறுத்துகிறது, பிசாசை வெளியே நிறுத்துகிறது. என்ன விசுவாசம் தான். அது போலவே தான் தேவதூதர்களின் பாதுகாப்பும். தேவதூதர்களுடைய பாதுகாப்பு யாருக்கு? சிறு பிள்ளையை போல தேவனை விசுவாசித்து நம்பி இருக்கிறவர்களுக்கு அந்த பாதுகாப்பு. எத்தனை பேர் இன்றைக்கு சிறு பிள்ளைகளை போல தேவனை விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் நம்புகிறவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல தேவனை விசுவாசித்து அவரை நம்பி அவர் மீது நம் நம்பிக்கை வைத்திருப்போம் என்றால் தேவதூதர்கள் நம்மையும் காக்கிறார்கள், நமக்குரிய தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வேத வசனத்தின் சத்தியம். இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 23 பழைய ஏற்பாட்டில் இது பார்க்கிறோம். இங்கேயும் தேவதூதர்கள் தேவனுடைய மக்களுக்காக நியமிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். 23:20 யாத்திராகமம் 23:20 தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரவழைத்து அவர்களை வெளியே கொண்டு வந்து இப்பொழுது வனாந்தரத்தின் ஊடாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போக அவர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். பிரயாணத்துக்கு அவர்கள் தயாராகிறார்கள். வனாந்தரத்தை கடந்து தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போய் சேரப்போகிறார்கள். அதற்கு ஆயத்தம் பண்ணும்போது இயேசு தேவன் சொல்லுகிறார், வழியில் உன்னை காக்கிறதற்கும். வார்த்தைகளை கவனிங்க. மோசே தான் தண்ணி சங்கீதம் 91 எழுதுகிறார். ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், உன்னை காப்பதற்காக தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று. ஏன்னா மோசேக்கு அனுபவம் இருக்கிறது. ஏற்கனவே தேவதூதர்கள் காத்திருக்கிறார்கள், காக்கும்படியாக கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக தேவதூதர்கள் சென்றார்கள், அவர்களை பாதுகாக்கிறார்கள் என்ற அனுபவம் மோசே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் அனுபவித்திருக்கிறார். அவர்தான் 91 எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், தேவதூதர்களை காக்கும்படி அவங்க வழிகளில் காக்கும்படியாக தேவதூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏன்? அவருக்கு தெரியும். எப்படி தெரியும்? இங்கே பாருங்கள், வழிகளில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு அல்லது இடத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். நான் எங்கே நீ போக வேண்டும் என்று விரும்புகிறேனோ அந்த இடத்துக்கு உன்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு, உன்னை வழி நடத்துகிறதுக்கு, உன்னை வழியில எல்லா தீங்கிலிருந்தும் நாச மோசங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் பலவிதமான சத்துரு செய்ய நினைக்கிற தீங்குகளிலிருந்தும் உன்னை பாதுகாத்து உன்னை எங்கே கொண்டு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு தேவ தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்றார். உண்மையா இல்லையா? அனுப்புனாரா இல்லையா? தேவ தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவின் சபையாகிய விசுவாசிகளுக்கும் முன்பதாக நாம் போய் செல்ல வேண்டிய இடத்தை, நம்முடைய சுதந்திரங்களை அனுபவிக்கும்படியாக, நாம் நன்றாக வாழும்படியாக, நாம் காக்கப்படும்படியாக இன்றைக்கு அவர் தேவதூதர்களை அனுப்புகிறார் என்பது உண்மையே. இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பினார் என்றால் நமக்கு அனுப்புவாரா? அனுப்ப மாட்டாரா? இஸ்ரவேல் மக்களுக்கோட பண்ணின உடன்படிக்கையே தான் நமக்கு இருக்குது. இன்னும் கேட்டால் அதை விட மேலான நல்ல மேன்மையான உடன்படிக்கையை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அவர்களுக்கு அந்த பழைய உடன்படிக்கையின் கீழே தேவதூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தார் என்றால் வழிகளிலே புதிய உடன்படிக்கையின் பங்குதாரராக இருக்கிற நாம், புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாம், மேலான உடன்படிக்கையில் இருக்கிற நம்மை ஏன் அவர் தேவதூதர்களை அனுப்பி பாதுகாக்க மாட்டார்? நிச்சயமாக அதை செய்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். என்ன சொல்லுகிறார் கவனிங்க? உன் வழிகளில் உன்னை காக்கும்படிக்கு. அந்த காக்கும்படிக்கு என்கிற வார்த்தை எபிரேய மொழியிலே எப்படி வந்திருக்கின்றால், வேலி போட்டு காக்க என்கிற அர்த்தத்திலே தான் வந்திருக்கு. டு ஹெட்ஜ் அபவுட், டு கார்ட், டு ப்ரொடெக்ட், டு அட்டெண்ட் டு, டு அப்சர்வ், ப்ரிசர்வ் அண்ட் வாட்ச் என்று ஆங்கிலத்திலே அகராதியிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒரு வேலி போட்டு உங்களை கவனித்து பாதுகாத்து உங்கள் மீது கண்ணோட்டமாயிருந்து உங்களுடைய தேவைகளை கவனித்து உங்களுக்கு ஆபத்து நேரத்தில் உங்களை பாதுகாத்து உங்களை சுத்தி ஒரு சுவரை போல, பாதுகாப்பின் மதிலை போல இருக்கும்படியாக தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கார். உங்களுக்கு காக்கும்படியாக என்று சொன்னால் வேலி போட்டு காக்கிறது போல காக்கும்படியாக. தேவதூதர்கள் நம்மை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 34 The angel of the Lord encamps around them that fears him. தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு சுற்றிலும் தேவதூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார்கள். அப்படின்னா என்ன, ஏன் பாளையம் இறங்குறார்கள், ஏன் சுத்தில நிற்கிறார்கள்? ஒரு சுவரை போல நம்மை தீங்கு வந்து அணுகாதபடிக்கு, நம்மை காக்கும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த தூதர்கள் நம்மை சுற்றிலும் நிற்கிறார்கள். நாம் கண்களால் அதை காண்கிறதில்லை, ஆனால் அதை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மோசே பெரிய தேவனுடைய மனுஷன், லட்சக்கணக்கான மக்களை வனாந்தரத்தினுடைய நடத்தி பல எதிரிகளை சந்தித்து ஜெயித்து கானான் தேசத்துக்குள்ளே நடத்தி சென்றவர் மோசே. அப்பேற்பட்ட பெரிய மனுஷன் சொல்லுகிறார், தேவதூதர் எங்களுக்கு முன்னால செல்லுகிறார் என்று, தேவதூதர் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு அந்த தேவதூதருடைய பாதுகாப்பை அனுபவித்தார். அவரை சுற்றி ஒரு வளையம் போல நின்று அவரை பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் தேவதூதர்கள் விலக்கி காத்தார்கள் என்பதை நாம் படித்தோம். இன்றைக்கும் நம்மை சுற்றி தேவதூதர்கள் இருக்கிறார்கள், கண்ணால் காண்கிறதில்லை. போய் எப்பாவது தேவதூதனை பார்க்கணும்னு உபவாசம் எடுத்து ஜபிக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. தேவதூதனை பார்க்க வேணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஜபிச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று பார்ப்பீங்க, அப்புறம் மூளையை குழம்பிடும். அதனால அந்த மாதிரி வேண்டாத ஜபத்தெல்லாம் பண்ணணும். ஆண்டவரே ஒரே ஒரு தேவதூதனை காண்பியும், ஒரே ஒரு தடவை காமியும், ஜபம்லாம் வேண்டியவே வேண்டியதில்லை. என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரே என்னை சுற்றிலும் தேவதூதர்கள் வளையம் போட்டு பாளையம் இறங்கி மதில் சுவரை போல வேலியிட்டு என்னை காக்கிறார்கள், தீங்க என அணுகாது, நாசமோசங்கள் என்னை ஒன்றும் செய்யாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவதூதர்களை என்னை சுற்றி நிறுத்தி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று அப்படி நம்பி விசுவாசித்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேணும். எத்தனை பேர் ஆண்டவர் என்று ஸ்தோத்திரிக்கிறீங்க? சுற்றி வச்சிருக்கார் ஆண்டவர் உங்கள் வீட்டை சுற்றி, உங்களை சுற்றி, நீங்க எங்கு சென்றாலும் உங்களை சுற்றி தேவதூதர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நான் சொல்வது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது வேத வசனத்தின் சத்தியம். பெரிய நல்ல மனிதர்கள் விசுவாசித்தார்கள், இதை அனுபவித்தார்கள். இயேசுவே இந்த தேவதூதருடைய பாதுகாப்பை அனுபவித்திருக்கிறார், காக்கும்படியாக, வேலியிட்டு காக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னால் நியமித்திருக்கிறார் என்பது அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. To enjoin or to appoint or to send with, அனுப்பி கட்டளையிட்டு இந்த வேலைக்காக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவதூதர்கள் தேவனால் அனுப்பப்பட்டு கட்டளை பெறப்பட்டு நியமிக்கப்பட்டு அந்த வேலையில அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த வேலையில? உங்களை வேலி போட்டு, உங்களை சுற்றி பாளையம் இறங்கி உங்களை காக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர் இருக்கிறதுனால நான் பாவமே செய்ய மாட்டேன், எல்லாம் தேவதூதர் நம்ம பார்த்துக்குவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை, அதெல்லாம் நீங்க ஆண்டவரை விசுவாசித்து பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக குடியிருக்கிறார். அவருடைய வல்லமையின் மூலமாக, தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமாக, அவருடைய வழிகளில் நடப்பதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவிக்க முடியுது. அதுக்கெல்லாம் தேவதூதன் உபயோகப்படுறது இல்லை, இல்லையா? தேவதூதன் கூட இருக்கிறாருன்னா சில அம்மாவார் நினைச்சவங்க நம்ம பாத்திரம்லாம் கழுவி நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி தருவார் போல இருக்கு, அது அப்படி கிடையாது. இல்லை நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாவத்தில் விழாதபடி நம்ம எல்லாம் பாதுகாத்து நம்ம எல்லாம் எல்லாத்துலேயும் அவர் ஓகே பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிடுவார், ஒரு பிரச்சனை அப்படி கிடையாது. தேவதூதர்கள் ஒரு சில வேலைகளை செய்யும்படியாகவே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக? நமக்கு ஊழியம் செய்யும்படியாக, நம்மை காக்கும்படியாக, எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மை விலக்கி காக்கும்படியாக, பாதுகாப்பாக, நமக்கு உதவியாக அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறது என்பது தேவதூதர் உதவியால் அல்ல, அது பரிசுத்தாவியின் உதவியால். நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள் இல்லையா? அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கட்டளையிடுகிறார் என்று சொன்னால் என்னன்னு பார்த்தோம், காப்பது என்றால் என்னன்னு பார்த்தோம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதம் கல்லில் இடராதபடி, so that your foot does not dash against a stone. Dash, கல்லில் இடறுகிறது என்கிற வார்த்தை, அதாவது ஏதோ ஒன்றிலே வேகமாக பட்டு நொறுங்கி நாசமாவதை குறிக்கிறது. அந்த அர்த்தத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒன்றில் அடிபட்டு நொறுங்கி தோல்வியுற்று நாசப்படுத்தப்படுவதை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு நேராதபடிக்கு தேவதூதர்கள் நம்மை காக்கிறார்களாம். எப்படி காக்கிறார்கள்? கல்லில் இடராதபடிக்கு என்று சொன்னால் நாசமாகாதபடிக்கு, நொறுங்காதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு காக்கிறார்கள். எப்படி காக்கிறார்கள்? கைகளில் ஏந்தி காக்கிறார்களாம். இந்த கைகள் என்கிற வார்த்தை எப்ரே மொழியில இந்த பழைய பாட்டிலே எல்லா இடத்திலும் கைகள்னு வருது, அதுல வர்ற வார்த்தை அல்ல, இது ஒரு விசேஷமான வார்த்தை. இது என்ன சொல்ற, என்ன குறி, என்னது, எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது ஒரு பெரிய ஹியூமங்கஸ், ஹியூஜ் ஹேண்ட்ஸ், அல்லது ஒரு பெரிய, நம்மை விட மிகப்பெரிய, நம்மை விட பல மடங்கு பெரிய கைகளை போல இதை சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, கைகள் the palm of our hands அல்லது நம்முடைய உள்ளங்கைகள் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் எப்படி நம்மை காக்கிறார்களாம், தம்முடைய அவர்களுடைய உள்ளங்கைகளில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார்களாம். அப்ப எப்படி வருகிறது அதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உள்ளங்கையிலே தேவதூதருடைய உள்ளங்கையிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கரங்கள் எவ்வளவு பெரியது, அதற்குள்ளாக நாம் போய் இருக்கிறோம், அவருடைய உள்ளங்கையிலே இருக்கிறோம். அவர்கள் கைகளிலே உள்ளங்கைகளிலே வைத்து நம்மை காக்கும் போது அது வேலி போட்டது போல ஆகிறது, நம்மை சுற்றி மூடிக்கொள்ளுகிறார்கள், நம்மை அப்படியாக காக்கிறார்கள் என்று தேவனுடைய வசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. இப்பொழுது தேவனுடைய தூதர்கள் எப்படி நமக்கு வந்து கிரியை செய்யும்படியாக நாம் செய்யலாம், நமக்காக அவர்கள் வேலை செய்யும்படியாக, நமக்காக ஊழியம் செய்யும்படியாக, நமக்கு உதவும்படியாக தேவதூதர்களுடைய உதவியை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம். தேவதூதர்கள் இருக்கிறார்கள், உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், காப்பார்கள், ஏந்துவார்கள், கைகளிலே சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வார்கள், கட்டளை பெற்றிருக்கிறார்கள். அந்த வேலையை செய்யும்படியாக தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி அவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது இன்னொரு கதை, அதை தான் சொல்ல போகிறேன். இரண்டு விதத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம், ஒன்று ஜபத்தின் மூலமாக, இன்னொன்று தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. ஜபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும்போது வேதத்தில் உதாரணங்கள் இருக்கிறது, உடனடியாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் நமக்கு விளங்குகிறது, ஆண்டவரே தேவதூதர்களை கொண்டு என்னை காத்திரளும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள், நம்மை காக்கிறார்கள், தேவதூதர்கள் கிரியை செய்கிறார்கள் என்பதை அறிகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படி இதில் கிரியை செய்கிறது என்பதை குறித்து தான் நாம் அறியாமல் சில நேரத்தில் விட்டு விடுகிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம், தேவனுடைய வார்த்தையை பேசுவதன் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம் என்பது அநேகருக்கு இன்றைக்கு புரியாத காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 103 திருப்போம். தேவனுடைய வார்த்தை பேசுவதன் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம் என்கிறதை ஒரு நிமிஷம் பார்ப்போம். சங்கீதம் 103:20, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். யார் இவர்கள்? தேவனுடைய தூதர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். தேவதூதர்கள் நம்முடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள் இல்ல, எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். தேவதூதர்களுக்கு நாம் சொல்லுகிற வார்த்தையை செய்கிறவர்கள் அல்ல அவர்கள், தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை செய்கிறவர்கள் அவர்கள். ஆகையால் நாம் அவர்களை இயங்க வைக்க வேண்டும் என்றால், நமக்காக கிரியை செய்ய வைக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை தான் கேட்டு அதன்படி செய்கிறார்கள் அவர்கள். ஆகையால் நாம் தேவனுடைய வார்த்தையை பேச வேணும். நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசினால் அவர்கள் உங்களுக்காக இயங்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தை யார் பேசினாலும் பரவாயில்ல, நீங்க பேசினாலும் பரவாயில்ல, நாம் பேசினாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தையை யார் பேசுகிறார்களோ அவர்களுக்காக கிரியை செய்கிறவர்கள். ஏன்னா அவர்கள் அதுக்காக தான் இருக்கிறாங்க. எதுக்காக? தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தான் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தேவதூதர்கள் வந்து அதை நிறைவேற்றி தருகிறார்கள். மறுபடியும் யாத்திராவும் 23:23 திருப்போம். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவதூதர்களை நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அவர்கள் செய்கிறவர்கள். ஆகையால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களுக்கு தான் அவர்கள் உதவி செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களுக்கு தான் தேவதூதருடைய ஊழியம் உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தையை பேசாமல் அவநம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளையும் பேசுகிறவர்களுக்கு தேவனுடைய தூதனுடைய ஊழியம், தேவதூதர்கள் இருந்தும் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதை காமிக்க போகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, தேவதூதர்களை கோபப்படுத்தாதிருங்கள். கோபப்படுத்துறது எப்படி? வாசிப்போம் 20:1, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து, நல்லா கவனிங்க, யார் சமூகத்தில்? தேவதூதன் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமும் அவர் உள்ளத்தில் இருந்து, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு, பல ஜாதி ஜனங்கள் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். தேவன் சொல்லுகிறார், தேவதூதனை உனக்கு முன்னால் அனுப்புறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இரு. தேவதூதனும் கூட வந்து நிற்கும் போது எச்சரிக்கையாய் இரு. அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. தேவதூதர்களை ஆண்டவர் அனுப்பி வைத்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார், நம்ம காக்கும்படியா வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தார். அவ்வளவு மக்களையும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கானான் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடு தேசத்துக்கு கொண்டு போறேன்னாரு. கூடையே தேவதூதன் அனுப்புறேன் முன்னாடியே. எல்லா விரோதியும் மடங்கடிக்கிறேன், அதம் பண்ணுகிறேன், ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் இந்த தேவதூதர் சொல்லுகிறத கேட்டு செவி கொடுத்து அதன்படி செய்தா போதும், உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னாரு. போய் சேர்ந்தாங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? போய் சேர்ந்தாங்களா அந்த ஜனங்க? எல்லாம் இதில் இருக்கிறீங்க. தேவதூதர்களை யாருக்கு முன்னால தேவன் அனுப்பினாரோ அந்த ஜனங்கள் போய் சேர்ந்தார்களா? கானான் தேசத்தில் போய் சேரல. என்ன, நாங்க வழியில செத்து போயிட்டாங்க. வனாந்தரத்துல செத்து போனார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ இந்த வனாந்தர தேசத்துல இந்த ஆவிக்குரிய வனாந்தரத்துல செத்துட்டாங்க. வனாந்தர தேசம் ஒண்ணும் உதவி செய்யல அவங்களுக்கு. இந்த வனாந்தரத்தின் அனுபவம் அவர்களை ஒண்ணும் தூக்கி விடல. இந்த வனாந்தர அனுபவம் உங்களுக்கு பெரிய வெளிப்பாட தெரியல. இந்த வனாந்தர அனுபவம் அவர்களுக்கு ஒண்ணும் பெரிய நன்மையை செய்திடல. இந்த வனாந்தரத்துல செத்து போனார்கள் அவர்கள், அவ்வளவுதான். அவருடைய அவிசுவாசத்தினால வனாந்தரத்துல இருந்தாங்க. ஐயால வனாந்தரம் வனாந்தரம் பேசவே பேசாதீங்க. நம்ம வாழ்க்கை வனாந்தரமே கிடையாது. நம்ம வாழ்க்கை எங்க இருக்குது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் தேவனுடைய வாக்கு தத்தங்களை அனுபவிக்கிற அந்த அனுபவம் தான் நம்முடைய அனுபவம். வனாந்தரம் வனாந்தரம் வனாந்தரம்ன்றது வந்து வனாந்தரத்துல செத்து போனார்கள் அவர்கள். அவிசுவாசத்துல வனாந்தரத்திலிருந்து அங்க மாட்டிக்கொண்டு அதை விட்டு வெளியே வர முடியாம 40 வருஷம் பாடுபட்டு அங்க செத்து போனார்கள். நான் அப்படி சாக விரும்பல. வனாந்தரத்துல தேவதூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறார் ஆண்டவர். எதுக்கு? எனக்கு அவர் வைத்திருக்கிற எல்லா சுதந்திரத்துக்குள்ளாக நான் போய் சேரும்படியாக, எனக்கு தடையாக எதுவும் இருக்காதபடிக்கு, எல்லா சேதத்திலிருந்து என்னை காக்கும்படிக்கு, எனக்கு பாதுகாப்பா இருக்கும்படிக்காக, எனக்கு ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக, நான் செல்கிற வழியிலே என்னை தடுத்து நிறுத்த ஒன்றும் இருக்கக்கூடாது என்பதற்காக தேவதூதன் எனக்கு தேவதூதனுடைய உதவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருந்தும் தேவதூதர்கள் இருந்தோம் அவங்க போய் சேரல. ஏன் தெரியுமா? வழியில் என்ன சொன்னாங்க? மறுபடியும் என்ன சொன்னாங்க? ஐயோ, நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாமே, செங்கற்சூழல செங்கலே பண்ணிட்டு இருந்திருக்கலாமே, இங்கே வந்து இந்த மனுஷங்கிட்ட பாடுபட்டு சாகிறோமே, இங்கே சாகரத்துக்கு தான் கொண்டு வந்தீர், இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகடிக்க தான் கொண்டு வந்தீர், சாகடிக்க தான் கொண்டு வந்து மறுபடியும் சொன்னாங்க. தேவதூதர் அங்கே நிற்கிறாரு. சாகடிக்க கொண்டு வரல தேவதூதன். தேவதூதன் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறாரு. பத்திரமா கொண்டு போய் சேரு, எல்லாரையும் அதம் பண்ணு, இவங்களை எதிர்க்கிறவர்கள் நீ எதிரியாயிடு அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனா இவங்க வாயில வந்த வார்த்தைகள் பாருங்க, தேவனுடைய வார்த்தைகள். அவங்க என்ன பேசியிருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவதூதன் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய விரோதிகள் ஒன்றும் இல்லை, நமக்கு விரோத எழும்புற காரியம் ஒன்றுமே கிடையாது, எல்லா விரோதியும் மடங்கடிப்போம், எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளுவோம், எல்லா பிரச்சனையும் தீர்த்து கட்டிட்டு நாங்க போய் கானான் தேசத்துல போய் சேருவோம், தேவதூதன் எங்களுக்கு முன் செல்லுவார் என்று சொல்லி போயிருக்கணும். அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க? நாங்க இங்கேயே செத்துருவோம், நாங்க போய் சேரவே மாட்டோம், இங்க சாகரத்துக்கு தான் கொண்டு வந்தார். சொன்ன ஆட்கள் என்ன பண்ணார் ஆண்டு? நீ எத்தனை தேவதூதன் கொடுத்தாலும் நீ போய் சேர மாட்டேன், அங்கேயே சாக சொல்லிட்டேன். ஹலோ, இருக்கிறீங்களா? தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். எப்பொழுது உதவி செய்வார்கள்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும் போதுதான் தேவதூதர்கள் உதவி செய்வார்கள். தேவதூதர்களை கோபப்படுத்த வேணாம், தேவதூதர்களுக்கு எதிர்த்து நிற்க வேணாம், தேவதூதர்களுக்கு நம்முடைய அவிசுவாச வார்த்தைகளை பேசி அவர்கள் கிரியை செய்யாதபடிக்கு அவருடைய கரங்களை கட்டி போடுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அநேக நேரத்தில் தேவதூதர்களை கோபப்படுத்தவங்க கதை நிறைய இருக்குது இல்லையா? சகரியாவுடைய கதை தெரியும். எலிசபெத்தும் சகரியாவும் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைய பிறக்கல, வயசாகிடுச்சு. தேவதூதன் திடீர்னு வர்றாரு, உங்க பணிக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்றாரு. சகரியா என்ன சொன்னாரு? இதெல்லாம் எப்படிங்க ஆகுறது? எனக்கு வயசாயிடுச்சு, நானும் கிழவன் ஆயிட்டேன், மனைவியும் வயசாயிடுச்சு, என் மனைவியும் கிழவி ஆயிடுச்சு, இதெல்லாம் ஆகிற காரியமா அப்படி இப்படின்னு அவிசுவாசத்தை பேச ஆரம்பிச்சா. தேவதூதன் என்ன பண்ணாரு? தேவதூதன் இவ்வளவு நாளாக திட்டம் போட்டு யோவான் ஸ்நானம் இந்த உலகத்தில் வரணும், இயேசு அவருக்கு பின்னால் இயேசு வரணும் பெரிய திட்டத்தை போட்டு அதை இயக்கிக்கிட்டு இருந்தா இந்த ஆள் பேசியே கெடுப்பார் போல இருக்கு. உடனே தேவதூதன் வாய ஊமையாகிட்டு போயிட்டார். அந்த குழந்தை பிறகுற வரைக்கும் நீ ஊமையாயிரு. ஏன்னா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எந்த தேவதூதனும் வேலை செய்யவே முடியாது. எத்தனை 1000 தூதன் பக்கத்தில் நின்னாலும் இந்த மாதிரி ஒரு அவிசுவாசிக்கு தேவதூதன் உதவி செய்யவே முடியாது. ஆகையால் தான் சகரியாவை ஊமையாக்கினார். ஏன்? அவனுடைய வாயின் வார்த்தைகளால தேவதூதனுடைய ஊழியத்தை அவமதிக்கிறவன், தள்ளுகிறவன், ஏற்றுக்கொள்ளாதவன், அநேக நேரத்திலே விசுவாசிகள் அப்படி செய்திருக்காங்க. தேவதூதர் பக்கத்திலே நின்றும் கூட, அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களா இருந்தும் கூட உதவி செய்ய முடியவில்லை. ஏன்? அவருடைய அவிசுவாசத்தின் வார்த்தைகள் தேவதூதர்கள் உதவி செய்ய முடியாமல் அவர்களை தடுத்து விடுகிறது. மறுபடியும் சங்கீதம் 103 திருப்போம். சங்கீதம் 103 நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரியோட நிறுத்திடுறோம் நம்ம. அதை தாண்டி போனீங்கன்னா அற்புதமான வசனங்கள்லாம் வருது இன்னும் இல்லைங்களா? கடகடன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரியன் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரின்னு சொல்லி நிறுத்திடாதீங்க. 20 வசனம் வரைக்கும் போவாங்க, அங்கே இன்னும் பிரமாதமான காரியம்லாம் இருக்குது. 20 வசனம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின் படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். தேவதூதர்களை குறித்த விவரம் இது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா கேட்டிருக்குது, they hear the voice of God's word என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தையினுடைய சத்தத்தை கேட்கிறார்கள் என்று சொல்லி. இது தேவனுடைய வார்த்தை இல்லைங்களா? இது தேவனுடைய வார்த்தை. இதை எவ்வளவு காது கிட்ட வச்சாலும் இது சத்தம் போடுமா? இது ஹலோ, காது கிட்ட நல்லா ஒத்தி வச்சு பாருங்க, சத்தம் கத்த ஏதாவது கேக்குதான்னு? ஒண்ணு சத்தமே கேட்காது. இது தேவனுடைய வார்த்தை தான், பரிசுத்தமான வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை. இது எவ்வளவு காது கிட்ட வச்சு, எவ்வளவு ஆம்பிளிஃபயர் வச்சு, மைக் வச்சாலும் காது இது ஒண்ணு சத்தம் போட போறது கிடையாது. இது தேவனுடைய வார்த்தை. ஆனா தேவதூதர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆங்கிலத்தில் hear the voice of his word, அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க வேணும். வார்த்தை இருந்தா போதாது, இந்த வார்த்தையின் சத்தம் தேவதூதருடைய காதிலே விழ வேண்டும். எப்படி விழும்? வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தை சத்தம் போட போறது இல்ல, நாம் அந்த வார்த்தையை எடுத்து வாயில போட்டு பேசி சத்தம் போட்டாதான் இந்த வார்த்தை என்ன பண்ண போகுது, தேவதூதருடைய காதுகளுக்கு எட்ட போகிறது இல்லைங்களா? எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த வார்த்தை ஒன்றும் பண்ண போறதில்ல, இந்த வார்த்தையை நாம் எடுத்து பேசும் போது தேவதூதர்களுக்கு அது கேட்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு. எப்ப கேட்க போகிறாருங்க? இந்த வசனத்தை வச்சு நீங்க வாஸ்து வாஸ்து செல்ஃபில் வச்சுட்டு இருக்க வரைக்கும் கேட்க போறதில்ல, இந்த வார்த்தையை எடுத்து உங்களுடைய வாயில போட்டு நீங்கள் பேசும் போது தேவதூதர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள். கேட்ட உடனே தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சத்தத்தை நீங்க கொடுக்கணும், வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, சத்தம் யார் கொடுக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், கையை உயர்த்திட்டு சொல்லுங்க, வார்த்தை இடத்துல இருக்கிறது, பைபிள் தூக்கி சொல்லுங்க, வார்த்தை இங்க இருக்கிறது, சத்தம் நான் கொடுக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு சத்தத்தை நான் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை இருந்தா போதாது, இந்த வார்த்தையினுடைய சத்தத்தை தேவதூதர்கள் கேட்க வேண்டும். பிறகுதான் தேவதூதர்கள் கிரியை செய்ய முடியும். கேட்டா என்ன செய்வாங்க தேவதூதர்கள்? என்ன செய்கிறார்கள் தேவதூதர்கள்? அவருடைய கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். அவருடைய கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள்? கட்டளையின்படி, தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அவருடைய கட்டளையின்படி, அவருடைய வசனத்தின்படி செய்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுவது ஏன் முக்கியம்னா, அதை கேட்டுதான் தேவதூதர்கள் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி அந்த கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். வார்த்தைக்கு சத்தத்தை கொடுக்கலனா அவர்கள் கேட்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆகையால் அவர்கள் செய்கிறதும் முடியாமற் போகிறது. நல்லா விளங்கிங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேசவில்லை என்றால் அவங்க கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, சத்தமும் கேட்காது, அவங்க ஒண்ணும் செய்ய போகிறது கிடையாது. தேவதூதர்கள் யார்? வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே. 21 வசனம் இல்லையா? அப்ப தேவதூதர்கள் யார்? பணிவிட செய்கிற ஆவிகள். எபிரேயர் 1 கடைசி வசனத்தில் அதே தான் சொல்லிருந்துச்சு, போன வாரம் பார்த்தோம். பணிவிடை செய்கிற ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஆவிகள் தான் தேவதூதர்கள். நமக்கு பணிவிடை செய்யும்படியே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். என்ன பணிவிடை செய்கிறாங்க? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? அவருடைய வார்த்தை நிறைவேற வேணும். நல்லா புரிஞ்சுங்க, திரும்பவும் சொல்றேன், தேவதூதர்கள் எப்படி கிரியை செய்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு கிரியை செய்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் பணிவிடை செய்கிற ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வர்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள். அவர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்ம வீட்டில் வந்து பாத்திரம் வளர்க்குறாங்களா? கிடையாது. அவங்க என்ன பணிவிடை செய்கிறார்கள்? தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறார்கள். வசனத்தில் சொல்லியிருக்கு, தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறார்கள். தேவனுக்கு பிரியமானது என்ன? அவருடைய ஊழியம். நமக்கு வேண்டுமென்றால் வார்த்தை சரியாக இருக்க வேண்டும். வார்த்தை சரியான தேவதூதர் ஊழியம் கிடைக்கவே கிடைக்காது. ஆதி முதற்கொண்டு பெரிய பரிசுத்தவான்கள் இந்த தேவதூதர் ஊழியத்தை அனுபவித்தவர்களை பார்த்தீரென்றால் அவர்கள் தேவதூதன் நமக்கு வந்து உதவி செய்வார் என்பதை கிளைம் பண்ணாங்க, உரிமை பாராட்டினார்கள், தங்களுடைய வாயை திறந்து சொன்னார்கள், தேவதூதர் என்னை காக்கிறார் என்று. ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறார் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படியாக. அப்ப கூட சொல்றார், பெண் பார்க்கிற விஷயத்தில் கூட சொல்றார், நீ போ, என்னுடைய தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு உன்னை வழி நடத்துவார் என்று சொல்லுகிறார். சொன்னாரா இல்லையா? அதனாலதான் போன உடனே கரெக்டா இவரும் போகிறாரு, கரெக்டா அந்த பொண்ணு வருது, கரெக்டா கனெக்ஷன் கிடைக்குது, கரெக்டா சந்திக்கிறாங்க, கரெக்டா எல்லா வேலையை முடிச்சுட்டு திரும்ப வருகிறார்கள். தேவ தூதர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை, கர்த்த தேவதூதர்கள் அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கை, அதை வாயை திறந்து அவருடைய விசுவாசத்தை பேசினார்கள். இன்னொரு முக்கியமான வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். பிரசங்கி, தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேணும், சத்தத்தை கேட்கணும். சத்தம் யார் கொடுக்கிறது? நாம கொடுக்க வேணும். கர்த்தருடைய வார்த்தையை பேச வேணும். அவர்கள் யார்? பணிவிடைக்காரர்கள். அவர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? தேவனுடைய வார்த்தை, அதை நிறைவேற்றுவார்கள் அவர்கள். நான் திருப்புவோம் பிரசங்கி 5. இது அருமையான வசனம். நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியன்றதை காமிச்சிடுறேன். இதோட முடிப்போம். 1-2 வசனங்கள், அப்புறம் 6. நீ தேவாலயத்துக்கு போகும்போது, எத்தனை பேர் தேவாலயத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ? நல்ல கவனிங்க. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். மூடர் பலியிடுகிறது போல பலியிட வேணாம். தேவாலயத்துக்கு போய் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரிச்சு பாடி அவர் ஆராதிக்கிற வேளையில மூடர்கள் செய்கிறது போல செய்ய வேணான் இருக்குது. என்ன மூடர்கள் என்ன பண்றாங்க?

அவர் ஒன்னு சொல்லுவார், இவங்க கூடிய சொல்லுவாங்க, இப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி என்னத்தையும் சொல்லி அது ஒன்றும் விளங்குறது இல்லை, அது யாருக்கும் புரியறதும் கிடையாது, அதை ஒரு ராகம் போட்டு இழுத்து என்னத்தையோ பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளோதான், அது ஒன்றுமே அர்த்தமே இல்லாமல் போயிடுது. வார வாரம் அதுதான் திருப்பி திருப்பி கட கட கடகடன்னு சொல்லி விட்டுருவாங்க. பரமண்ணங்கள் இருக்கிறவங்க பிதாவே சொல்கிறது மாதிரி அது சொல்லி சொல்லி அவங்களுக்கு அழுத்து போச்சு, அது சொல்கிறது அவங்களுக்கே விளங்காத மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கட கட கடகடன்னு பரமண்ணங்கள் பிதாவே இப்படி சொல்கிறாங்க, பொறுமை இல்லை. இப்போது அவங்களுக்கு ஒன்றும் அர்த்தம் ஆகலாது, வாயை திறம்பு திறந்து சும்மா எதையாவது ஒன்று அலப்பி பேசி மூடர் பலியிடுறது போல மூடர் ஆராதிக்கிறது போல ஆராதிக்க வேணாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், நல்ல கேதுங்க, அது என்ன, ஜபிக்கும் போது ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் போது எதையாவது ஒன்று பேசக்கூடாது, தப்பான காரியங்களை பேசக்கூடாது. ஆண்டவரே எனக்கு என்ன இப்படி சோதனை கொடுத்துருந்தீர், எப்போ என்னை போட்டு நொறுக்கிக்கிட்டே இருக்கிறீர், என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறீர், என்னை நாசமாக்குனது போதாதா, என்னை நொறுக்குனது போதாதா, கேட்டிருக்கீங்களே? ஹலோ, சிலர் சிரிக்கிறாங்க, கேட்டிருக்கீங்களா? அப்படி ஆராதனை இல்லை, நிறைய பந்தவச ஆராதனையில் கேட்டிருப்பீங்க, அந்த என்னை நொறுக்கி நொறுக்கி நொறுக்கி என்ன பதம் பார்த்துட்டு ஆண்டவரே இனிமேலாவது என்னை உருப்பிட விடும் ஆண்டவரே, இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் உருப்பிடுறது இல்லைன்னா அதனால தான் உருப்பிடுறது இல்லை, ஏன்னா அவருடைய ஜெபமே தப்பு. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், வாயை திறந்து வேற ஏதாவது சும்மா கடகடன்னு பேசாதீங்க, அவிசுவாசத்தை பேசாதீங்க, தேவனை குற்றம் சாட்டாதீங்க, உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தேவன் மேல பழிய போடாதீர்கள், தேவன் தான் இதெல்லாம் கொண்டு வந்தார் என்ன நாசமாக்குனார் பேசாதீர்கள், வாயத்தை ஒண்ணு விளங்கலன்னா பேசாம இருந்து கவனியுங்கள், ஆண்டவரே நீ தானே எனக்கு இப்படி பண்ண, நீ தானே எனக்கு இதை பேசக்கூடாது. சரியான காரியங்களை, சத்தியங்களை, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியங்களை பேச வேணும், விசுவாசத்தை பேச வேணும், அவிசுவாசத்தை பேசக்கூடாது. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயில் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு, அவசரத்தில் கடகடன்னு இது தேவன் தான் அப்படி பண்ணிட்டாரு என்ன அடிச்சு நொறுக்கிட்ட சொல்லாதீர்கள், கொஞ்சம் அமைதலாயிருங்கள். தேவன் வானத்தில் இருக்கிறாய், இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. ஹலோ, எல்லாரும் ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஆராதிக்கும் போது ஜபிக்கும் போதும் ஸ்தோத்தரிக்கும் போதும் அளவா அளந்து பேசணும், வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை பேசணும், சும்மா இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று பேசி அழுதுட்டு போக கூடாது, அது ஆராதனை கிடையாது. சிலர் நினச்சிட்டு இருக்காங்க அதுதான் ஆராதனை, போய் நல்லா அழுதுட்டு ஏதோ என்னத்தையோ பண்ணிவிட்டு ஆண்டவர் மேலே எல்லாம் பழியும் போட்டுட்டு ஆண்டவரை நல்லா திட்டிவிட்டு இப்படியெல்லாம் நீர் தான் ஆண்டவரை பண்ணிடுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஒரு பதில் இல்லாமல் பேசாமல் வீட்டுக்கு போகிறது ஆராதனை கிடையாது, அது ஆராதனை கிடையாது. ஆறாம் வசனம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. வாயில் பேசுறதுனாலே பாவம் செய்திடலாம், வசனம் சொல்லுது, சும்மா உட்கார்ந்த இடத்துல வேற ஒன்றும் செய்யாமல் வெறும் பேசியே பாவம் செய்யலாம், ஆகியால் ஜாக்கிரதையாக இருக்க வேணும். வாய் வந்து பாவத்தையும் படி உனக்கு இடம் கொடுக்காது என்று சொல்லுகிறது, அது புத்தி பிசகிறால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கூட சொல்லுங்க, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. தூதன் பக்கத்தில் நிற்கிறாங்க, ஹலோ, பக்கத்தில் பாருங்க, ஏதாவது தூதர்கள் நிற்கிறார்களா, நிக்கிறான்னு வேதம் சொல்லுது, தேவ தூதர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்களாம் வேதம் சொல்லுது. அது புத்தி பசங்கனால நான் தப்பா பேசிட்டேன்னு சொல்லாத, தேவ தூதர் பொறுத்து கொள்ள மாட்டார்கள், தேவ தூதர்கள் பக்கத்திலே நிற்கிறார்கள் என்று அறிந்து ஜாக்கிரதையாய் பேசு என்று வேதவசனம் சொல்லுகிறது, சுருக்கமா பேசு என்று வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை பேசு என்று தேவவசனம் சொல்லுகிறது. தேவதூதல் பக்கத்தில் நிற்கிறாங்க, பேசுறத பேசிவிட்டு என் புத்தி பசங்கனால அப்படி பேசுறேன் தெரியாம பேசுறேன்னு சொல்லாதீர்கள். தேவதூதன் ஆண்டவர் இல்ல, அவர் பொறுத்துட்டு இருக்க மாட்டார், நீங்க சொல்றதுதான் தேவதூதன் செய்வார். தேவதூதனுக்கு முன்பா என்ன சொல்லாத, என் புத்தி பசங்கனால அப்படி பேசிட்டேன்னு சொல்லாத. எத்தனை பேர் நினைக்கிறீங்க தேவதூதன் பக்கத்திலே இருக்கிறார், இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அதை யோசிச்சுட்டு இருப்பேன், கூடவே தேவதூதன் வருகிறார், உங்களை சுற்றி நின்று பாதுகாக்கிறார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வீடுகளையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்கிறார், தேவ தூதர் உங்கள் கூட இருந்து பாதுகாக்கிறார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படி தேவதூதர்கள் கூட இருக்கிறதுனால தேவதூதர்கள் எப்படி வேலை செய்வாங்க உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாயை திறந்து பேசும்போது அவர்கள் வேலை செய்வார்கள். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், என்னை பாதுகாப்பார், என்னை பராமரிப்பார், என்னை ஆபத்திலிருந்து நீக்கி விலக்கி காப்பார் என்று நீங்கள் சொல்லும் போது அதை அவர்கள் செய்கிறார்கள். அந்த சத்தத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தேவதூதர்கள் உங்களுக்கு என்று ஊழியம் செய்கிறார். நீங்கள் வேற ஏதாவது பேசும்போது தேவதூதர்கள் கோபம்தான் வருது. தேவதூதர்கள் நிற்கிறார்கள் என்று அறிந்து அப்புறம் புத்தி பசங்கனால பேசினேன் அப்படி பேசினா இப்படி பேசணும் சொல்ல வேண்டியதே இல்லை. தேவதூதர்கள் நிற்கிறார்கள் என்று அறிந்து ஜாக்கிரதையாக நாம் பேசுவோம், தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுவோம், அன்றாடம் நமக்காக

அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும்

0: தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய நீதியும். மத்தேயு 6:31 முதல். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்.
1: அருமையானவர்களே, வேதம் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். தேவனுடைய ஆளுகை எங்கே இருக்கின்றதோ அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய உள்ளத்திலே உண்டாயிருக்கிறது என்று அர்த்தம். அதை போலவே தேவனுடைய நீதி என்பது நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சொன்ன அவருடைய எல்லா வாயின் வார்த்தைகளும் தேவனுடைய நீதியாக இருக்கிறது. ஆகவே இவைகளை முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேடி அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதே தேவனுடைய நீதியாக இருக்கிறது. இதை நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கூட கொடுக்கிறார். அவளை பெற்றுக்கொள்ள தேவனுடைய ஆளுகை நம்முடைய உள்ளத்தில் உண்டாகும்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதுவே தேவனுடைய நீதியாக இருக்கிறது.

அதிகாரியை நானும் என் நண்பர்களும் சந்திக்க சென்றிருந்தோம். அப்பொழுது அவருடைய பேச்சு என்னை மிகவும் வேதனைப்படுத்தியது. உற்சாகமாய் உள்ளே சென்றவன் வேதனையோடு வெளியே வந்தேன். அந்த நிகழ்ச்சியை என்னால் மறக்கவோ அந்த அதிகாரியை என்னால் மன்னிக்கவோ முடியாத நிலையில் போராடி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் அதிகாலையில் எபிரேயர் 12:1-2 வசனங்களை கர்த்தர் எனக்கு கோடிட்டு காட்டி என்னை தேற்றினார். Let us fix our eyes on Jesus. இயேசு கிறிஸ்துவின் மேல் நம் கண்களை பதிய வைப்போம். அவர் இழிவை எண்ணாமல் சிலுவையை சுமந்தவர். தமக்கு வந்த எதிர்ப்பை உறுதியோடு தாங்கிக் கொண்டவர். இந்த வசனங்களை தியானித்து நான் விடுதலை அடைந்தேன். ஒரு பாடலும் பிறந்தது.

ஆண்டவருடைய பிள்ளை. எத்தனையோ பேர் மாறலாம், உங்களுடைய காட்சிகளும் கனவுகளும் இந்த வருஷத்துல எத்தனையோ நான் கனவு கண்டேன், ஆனா எதுவுமே நிரந்தரமாகல, எல்லாம் மாறிடுச்சு. நான் போட்ட திட்டங்கள் எல்லாம் மாறிடுச்சு, என்னுடைய எண்ணம் எதுவுமே நடக்கல, என்னுடைய விருப்பம் எதுவுமே எனக்கு கைகூடி வரல. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் மாறவே இல்லை, ஆண்டவர் மாறவே இல்லை. இந்த வருடம் ஒருவேளை நம்மை உருவாக்குகிற ஆண்டாய் வைப்பாரே, ஆனால் வருகிற வருடம் நம்மை பயன்படுத்துகிற ஆண்டாய்தான் கர்த்தர் மாற்றுவாரே தவிர, ஓ ஹாலேலூயா, நம்மை அமைதியாய் உட்கார வைக்கவே மாட்டார்.

உங்களை அங்கீகரிக்க வேண்டிய பல ஜனங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பல ஜனங்கள் ஒருவேளை உங்களை மிக நிராகரித்திருக்கலாம். என் கணவனார் என்னை ஏற்றுக்கொள்ளணும், ஆனா என்னை நிராகரிச்சிட்டாங்க. என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய என் மனைவியே என்னை நிராகரிச்சிட்டாங்க. என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எங்க அம்மா அப்பாவே என்னை வேண்டான்னு நிராகரிக்கும் போது, என்னை சுற்றி இருக்கிற எங்கிட்ட உதவி வாங்கின எத்தனையோ பேர் என்னை நிராகரிக்கும் போது, உங்களை அழைத்த தெய்வம், இந்த ஜபத்திற்கு உங்களை அழைத்து வந்த கர்த்தர் சொல்லுகிறார், யார் நிராகரிச்சாலும் நான் உன்னை நிராகரிக்கவே மாட்டேன், உன்னை வேண்டாம் என்று.

எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குப்பா. இது புது வருஷத்திற்கான ஆயத்தம். எங்களை ஆயத்தப்படுத்துறீங்கன்னாலே ஏதோ ஒரு நோக்கம் நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும், இந்த தேசத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும், இந்த ஜபம் எத்தனையோ பேருக்கு தெரிஞ்ச போதிலும், எங்களை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி இந்த ஜபத்துல கலந்து கொள்றதுக்கு உதவி செய்வீரே. ஆனால் எங்களை கொண்டு நீர் ஏதோ ஒன்று புதிய ஆண்டுல நீர் வைத்திருக்கிறீர், நீர் வைத்திருக்கிறீர். ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டம் இல்லாம எங்களை நீங்க இந்த இடத்துல கொண்டு வரலன்னு நாங்க நம்புறோம். இந்த ஜபத்துல கலந்து கொள்ள வைக்கலன்னு நம்புறோம். உங்க கரங்கள் எல்லாம் தாழ்த்தும். நீர் எங்களை உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போறோம். ஒருவேளை முழங்கால நிற்க முடியாதவர்கள் நீங்கள் கீழே உட்கார்ந்து கூட கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து இன்றைக்கு இந்த மூன்றாம் நாளிலே ஆண்டவர் வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 10 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்றார். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு

இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்களோடு எத்தனை பேர் வருகிற ஆண்டு இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் முன்கூட்டியே வாக்கு கொடுத்தாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இரண்டாவது நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், நான் உனக்கு துணை நிற்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து விசுவாசிக்கிறேன், வருகிற ஆண்டு ஆண்டவர் எனக்கு துணையாய் நிற்க போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். உலகமே எதிர்க்கலாம், என் சொந்தங்கள் எல்லாரும் எதிர்க்கலாம், நான் நம்பினவர்கள் எல்லாரும் எதிர்க்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்பாரே ஆனால் நான் நம்புறேன். எவ்வளோ பேர் எதிர்த்தாலும் அது என்னை ஒன்றும் செய்யாது. சத்துருக்களுக்கு முன்பாய் எனக்கு ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த மூன்றாவது நாள் நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே பார்த்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்தித்து உங்கள் பலன் இழந்து போய் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். உண்மையா பாஸ்டர் சொல்ல போனா வெளி தோற்றத்திற்கு நான் ஒரு பலன் உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு நிறைய பலன் உள்ளவன மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க, ஆனா என்ன தொட்டா நான் விழுந்துருவேன், என்ன ஓங்கி ஒரு திட்டு திட்டுனா அவ்வளவுதான் நான் கீழே விழுந்துருவேன், எனக்கு உள்ள பலனே இல்லை, எல்லாருக்கும் முன்பாகவும் பலன் உள்ளவனை போல நான் காண்பித்து கொள்ளுகிறேன், எனக்கான பலனே இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால் நமக்கு பலன் தருகிற ஒரு கண்மலை. இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் வந்து நம்மை பலப்படுத்தலாம், நான் உன் கூட இருக்கிறப்பா, நான் உனக்கு அப்படி செய்வேன்ப்பா அப்படின்னு பலப்படுத்தலாம், ஆனால் அந்த பலன் ரொம்ப நேரம் நமக்கு இருக்க போறது இல்லை. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், யாரெல்லாம் மனதிலையும் சரீரத்திலையும் பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களோ உங்களை வருகிற ஆண்டு கர்த்தர் பலப்படுத்தி நிறுத்துவார். நீங்கள் பலவீனப்பட்ட இடத்திலே, நீங்கள் சோர்ந்து போன இடத்தில் கர்த்தர் வருகிற ஆண்டு உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. காலை நேரத்திலிருந்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் எதற்காக நம்மை பலப்படுத்துவாராமா? முதலாவதாக நாம் போராட ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய தேவன் நம்மை நம்ம சில காரியங்களிலே போராட வேண்டியது இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு இவங்களோட போராடுறதற்கு பலன் இல்லை, இந்த பிரச்சனையோட போராடுறதற்கு பலன் இல்லை, எத்தனை நாள் தான் நான் போராடுகிறது, எத்தனை நாள் தான் நான் போராடி ஜெபிப்பது, எத்தனை நாட்கள் நான் போராடி இந்த குடும்பத்தை காப்பாற்றுவது, இனி எனக்கு போராடவே முடியல. இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க கூட நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம், பாஸ்டர் ஆண்டவர் இனி என்னை எடுத்துக்கணும், எனக்கு போராட பலன் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போறாருன்னா, உங்களை போராடுகிறதற்கு கர்த்தர் பலன் தரப்போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், வருகிற ஆண்டுல நீங்கள் யாரோடெல்லாம் இவங்களோட போராட முடியாது, அவங்க ஒருவேளை இந்த வருஷம் ஜெயிக்கிறவர்களா இருக்கலாம், நீங்கள் தோற்று போகிறவர்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு போராடுகிறதற்கு பலன் தருவாரே ஆனால் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள், கர்த்தர் உங்களை மேற்கொள்ள வைப்பார். அது சத்துருவனிடத்துல போராடி நம்ம மேற்கொள்ளுவோம், மனுஷனிடத்துல போராடி நம்ம மேற்கொள்ளுவோம். வேதம் யாக்கோபை குறித்து அப்படித்தான் சொல்லுகிறது, நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுடைய நிறைய போராட்டங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நல்ல போராளியாய் ஆண்டவர் மாற்றுவார். சிலர் நினைக்கலாம் அவ்வளவுதான், கொஞ்ச நாள் இவன் நம்மளோட போராடுவான், அதுக்கப்புறம் விட்டுட்டு இவன் ஓடி போயிடுவான், இவன் நம்ம கூட நிக்க மாட்டான், இவனோட இவனால போராட முடியாது, அதனால இவனுக்கு நிறைய பிரஷர் கொடுப்போம், இவனுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுப்போம் அப்படி

உங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ உங்களுடைய வீட்டிற்கு சுற்றியோ இல்லையென்றால் சத்ருவோ உங்களோடு போராடினா ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல நீங்களும் நானும் எது வரைக்கும் போராட போறோம் தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் போராடக்கூடிய சகல பலத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். போராட்டத்துல நம்ம சோர்ந்து போக கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதற்கு பலன் தருகிறார் என்றால் போராட பலன் தருகிறார். இரண்டாவது, நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினாரு, கர்த்தர் போராடுறதற்கு பலன் தருகிறது மட்டுமல்ல தாங்கக்கூடிய பலன் தருகிறவராமா. சிலர் அடிக்கடி சொல்ற வார்த்தை இந்த வார்த்தை தான், என்னால தாங்கவே முடியல, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, நான் என்னத்தை போய் தாங்குகிறது, இனி இந்த போராட்டம் தொடர்ந்தால், இனி இந்த பிரச்சனை தொடர்ந்தால் நான் தாங்க மாட்டேன், ஏதாவது ஒன்னு பண்ணிக்குவேன், என்னென்ன சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை வேறு விரிப்பாரே, ஆனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தருவார்னா உங்களை தாங்கிறதற்கு கர்த்தர் பலன் தருவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவனுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் தந்தார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவமானங்கள், நிந்தைகள், பழி சொற்கள் எத்தனையோ வந்துருச்சு, ஆனா எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தந்தார். பரிசுத்தவான்களுக்கு எப்படி தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் தந்தாரோ அதே போல வருகிற ஆண்டும் நீங்கள் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு எதற்காய் பலன் தருவார் என்றால் கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தருவாராமா. ஆமேன் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் இதுவரையிலையும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சில காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு தடையா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், என்னால நிறைவேற்றவே முடியாது, எனக்கு ஒரு காலத்துல தரிசனம் இருந்தது உண்மைதான், நான் ஜெபிச்சது உண்மைதான். அல்லனா நீங்கள் ஒருவேளை துவங்கி இருக்கலாம், துவங்குற நீங்கள் நீ முடிப்போம் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு சுத்தமா இல்லாம போயிருக்கலாம். பாஸ்டர் நான் ஆரம்பிச்சது உண்மைதான் பாஸ்டர், ஆனா நான் முடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா என்னிடத்துல பலன் இல்லை, என்னிடத்துல எந்த திறமைகளும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், உங்க மூலமாய் ஒரு காரியத்தை கர்த்தர் துவங்குவாரே, ஆனால் உங்க மூலமாய் அதை நிறைவேற்றுவதற்கும் வல்லவராயிருக்கிறார். உங்க கை அஸ்திபாரம் போட்டது, அந்த கையே அதை திறக்கவும் கர்த்தர் பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்க கைகளை கொண்டு ஆரம்பித்தவர், உங்களை கொண்டு ஆரம்பித்தவர், உங்களை கொண்டே அதை முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பலன் இழந்து வந்திருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அதை நிறைவேற்றுவதற்கு நான் உனக்கு பலன் தருவேன். என் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், நான் ஆரம்பித்ததை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், என் பிள்ளைகளை பெத்தெடுத்த ஆனால் வளர்த்துவதற்கு எனக்கு பலன் இல்லை, நான் கடைசி வரைக்கும் இவர்களை கரை சேர்ப்பேனா, நான் நடத்துவேனா அப்படின்னு உங்களுடைய இருதயம் ஒருவேளை ஏங்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல அப்படி இல்லன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை தந்திருக்க மாட்டார், அப்படி இல்லன்னா கர்த்தர் உங்க மூலமா அதை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டார். உங்க மூலமாய் கர்த்தர் ஆரம்பிச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு, உங்களுக்கு தந்த கர்த்தர் அதை கடைசி வரைக்கும் கரை கொண்டு சேர்க்கக்கூடிய பலனை அவர் ஒருவரே உங்களுக்கு கட்டளையிடுவார். நான் நம்புறேன் இந்த ஜபத்தை ஆண்டவர் எதற்காக இப்படி கர்த்தர் முன்குறித்தார் என்றால் உங்களை பலப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜபத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த காரியத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது வேறு ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய பலன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் என்கிறதை குறித்து வேகமாய் நம்ம தியானிச்சு நம்ம இன்றைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஜபித்து முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரத்திலே 18 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 18 வசனத்தை வாசிக்க போகிறோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய்,
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. நீங்கள் அந்த 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பேதுரு என்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, அதாவது தேவனுடைய சீடர்களிலே மிகவும் முக்கியமான ஒரு சீடன் தான் இந்த பேதுரு. இந்த பேதுரு ஆண்டவரோடு கூட நடந்தவன், மிகவும் ஊழியத்திலே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒருவன் தான் இந்த ஊழிய இந்த பேதுரு. நீங்கள் வந்து இவனை குறித்து அநேக இடங்களில் நம்ம வாசிக்க முடியும். எல்லா இடத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இவன் முன்பு இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆண்டவர் கடல் மேல நடந்து வராரு, அப்போ ஆண்டவரை பார்த்து கேக்குற, ஆண்டவரே நடந்து வருகிறது நீரே, ஆனால் நானும் நடந்து வரட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, உடனே நடந்து வாப்பா அப்படின்றாரு. ஆனா அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, நிக்கவே முடியல. சுத்தி அடிக்கிற காற்றுகளை எல்லாம் பார்த்த உடனே அப்படியே மடிந்து போனான். உடனே கர்த்தர், அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு ஆண்டவர் அவனை தூக்கி விட்டாரு. அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு முன்னாடி அவனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ என்ன மூணு தரம் என்ன பண்ணுவ, மறுதளிப்ப? உடனே அவன் சொன்னான், இல்ல இல்ல இல்ல, காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன், நானாவது உங்களை மறுதளிக்கிறதாவது. ஆனா இப்படிப்பட்ட இந்த பேதுரு, வேதம் சொல்லுது பேதுருன்ற பேருடைய அர்த்தம் வந்து நானல் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆண்டவரை வந்து சேவல் கூவுறதற்கு முன்பாக மூன்று தரம் மறுதளித்தான். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் நினைச்சது மாதிரி என்னால பலனா இருக்க முடியல, நான் நிறைய தீர்மானங்களை எடுத்தேன், ஆனா அந்த தீர்மானத்துல என்னால நிற்கவே முடியல அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஆண்டவர் ஒரு பெரிய பலத்தை அவனுக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். இந்த பலன் என்ன செஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு கோழையா இருந்த இந்த பேதுருவை தைரியசாலியாய் மாற்றினது. நீங்கள் இந்த பேதுருனுடைய அடுத்த அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அவன் போய் நின்று பிரசங்கம் பண்ணும் போது ஜனங்கள் 5,000, 3,000 அப்படின்னு ரசிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ இவன் பிரசங்கம் பண்ண கூடாதுன்னு சொல்லி உடனே அவனை கைது பண்றாங்க, சிறைச்சாலையில போடுறாங்க. ஆனா இந்த பேதுரு எதற்குமே பயப்படல. கடைசியில இவனை வந்து, நாங்க உன்னை கொல்ல போறோம், நாங்க உங்களை ரத்த சாட்சியா கொடுக்க போறோம், உன்னை சிலுவையில அறைய போறோம் அப்படின்னு சொல்லும் போது கூட தன்னுடைய மரணத்தை குறித்து எவ்வளவேனும் பயப்படாம, என்னை தலகீழ சிலுவையில அடிங்கன்னு தன்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தான். அப்ப நான் என்ன நம்புறேன், ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ளே வருமானால், யாரெல்லாம் கோழைகளா இருக்கிறீர்களோ அவர்களை தைரியசாலி மாற்றும். நாம் விசுவாசிக்கிறேன், இந்த 2020வது வருடம் இந்த ஜபத்திலே இருக்கிற நிறைய பேர், நீங்கள் கோழைகளாய் இருக்கலாம், நீங்கள் கோழைகளாய் மாற்றப்பட்டிருக்கலாம். யாரோ ஒருத்தருடைய வார்த்தை, இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடக்கிற சில சம்பவத்தினால உங்களுக்கு தைரியத்தை அனைத்தையும் நீங்கள் இழந்து போனவர்களா இந்த இடத்துல வந்திருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தைரியம் சுத்தமா இல்லை, பாஸ்டர் என்னை நான் பலவீனப்பட்டு போனேன். ஆனா இன்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் போது உங்களை அறியாமல் ஒரு தைரியம் வரும்,
இந்த ஜபம் முடிக்கும் போதே ஒரு தைரியம் வரும். இந்த ஏழு நாட்கள் முழங்கால் யுத்த ஜபம் முடியும் போது நீங்கள் தைரியத்தோடு புறப்பட்டு போக போகிறீர்கள். பழைய தைரியம், இதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தைரியத்தை மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்துல, இனி இருக்கிற உலகத்துல வாழ்றதற்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, தைரியம் ரொம்ப தேவை. தைரியம் இல்லாத ஒரு மனுஷனால இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா, நம்மை சுற்றிலும் பயப்படுத்துகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. நீங்க டிவியை திறந்தா யாரை பார்த்தாலும் பயப்படுகிற செய்தி தான் கேட்கிறது. இந்த கொரோனா வந்த புதுசுல பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் மன அழுத்தத்திற்கு ஆளானார்கள். அந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, அவங்க அதிகமான இந்த இந்த நியூஸை கேட்டு கேட்டு தான் அவங்க வந்து மனசுல பலவீனம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க, இன்னைக்கு இவ்வளவு பேர் அட்மிட் ஆயிட்டாங்க. இந்த செய்தியை கேட்க கேட்க கேட்க நிறைய பேருடைய தைரியம் போய் நிறைய பேர் கோழைகளாய் மாற்றப்பட்டார்கள். அப்போ இனி வாழ்கிற உலகத்தை பொறுத்த அளவுல எல்லாருக்குள்ளயும் என்ன செய்தி தான் வரும் அப்படின்னா, தைரியமற்ற செய்தி, நம்மை கோழையாக்குற செய்தி. எங்க போனாலும் நம்மள முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட இந்த உலகத்துல கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது மகிமையை கொடுக்கிறார், ஒரு புது அபிஷேகத்தை கொடுக்கிறார். இல்ல இல்ல, உன்னை நான் தைரியசாலியாய் நான் நிறுத்துவேன். ஹாலேலூயா. சத்துரு வெள்ளம் போல வரும்போது அதற்கு விரோதமாய் கொடி பிடிக்கக்கூடிய தைரியம், உனக்கு விரோதமாய் யுத்தம் எழும்பும் போது அதிலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம், உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சகல பொறுப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரிய தைரியத்தை இதோ கர்த்தர் இப்பொழுது இந்த ஜெபத்திலே அநேகருக்கு கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி எனக்கு அது வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். 2021 வருஷம் கர்த்தாவே, கோளையா இருக்கிற என்னை தைரியசாலியாய் மாற்ற நீர் வாரும், நீர் வாரும் தகப்பனே, நீர் வாரும். அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமேன் சொல்லுங்கள். உண்மையிலே நிறைய பேர் என்னிடத்துல வந்து இதே வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க, நீங்க இவ்வளவு தைரியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. நிறைய பேர் என்னிடத்துல கவுன்சிலிங் வரும்போது, இல்லை என்றால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் குறித்து அறிந்தவர்கள் நிறைய பேர், பரவாயில்லையே இவ்வளோ தைரியமாக இதை செய்கிறீங்களே. அப்போ நான் ஒன்னே ஒன்று மட்டும்தான் நினைப்பேன், இந்த ஜபத்திலே இருக்கிற, இந்த ஜபத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரை விட ஒரு நாள் நான் கோழை. அதை நான் அடிக்கடி சொல்கிறேன், வெறும் ஃபோன், செல்ஃபோன் வந்து என் வீட்டில் ஒரு ரூமில் அடிச்சுட்டு இருந்தா அந்த செல்ஃபோனுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியாது. செல்ஃபோன் அடிக்கும் போதே நெஞ்சு பட பட படப்படன்னு அடிக்கும், யார் கால் பண்ண போகிறாங்களோ, என்ன ஃபோன் வரப்போதோ அப்படின்ற ஒரு பயம். அவ்வளவு பயப்பட்டு கோழையாக இருந்த என்னை இன்றைக்கு கர்த்தர் நிறைய பேருக்கு முன்பாய் கர்த்தர் அவருடைய பலத்தை கொடுத்து கர்த்தர் தைரியசாலியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், 2021 வருஷம் கர்த்தருடைய பலன் கோளையா இருக்கிற உங்களை தைரியசாலிகளாய் மாற்றும், தைரியசாலிகளாய் மாற்றும். ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவது, ஆண்டவருடைய பலன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன செய்யும்? இந்த இந்த காரியத்தெல்லாம் எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. கவுனிங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது யாரெல்லாம் அதை ரிசீவ் பண்ணி திரும்ப திரும்ப திரும்ப அதற்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமேன் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிறோம், நீங்க தயவு செய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இதை விட்டுறாதீங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்போது நீங்க இதெல்லாம் எழுதி வச்சு இதற்காக நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, அடுத்த ஆண்டு நீங்க இதெல்லாம் எனக்கு செய்வேன்னு வாக்கு கொடுத்தீங்க, நீங்க எனக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வருஷம் உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே 19 அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து
அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். நீங்கள் அதை 5வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே. ஆனால் ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது விசை வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இங்கே நன்றாய் கவனிங்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, தீர்க்க தரிசி ஆகிய எலியாவுக்கு 1 அடி கூட எடுத்து வைக்கிறதுக்கு அவனுக்கு பலன் இல்லை. அவன் என்ன சொல்றான், ஆண்டவரிடத்துல ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து படுத்து கிடந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. சோ அவன் எதுக்கு வந்துட்டான் அப்படின்னா, மலையை நிறுத்தினவன் இவன் மூலமாய் ஆண்டவர் இவன் வாயினால என்ன வார்த்தையை சொல்றானோ அந்த வார்த்தை அப்படியே நடந்துருச்சு இது வரைக்கும். ஆனா இவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோர்வு, இவன் பலவீனப்பட்டு போயிட்டான். வேதம் சொல்லுது ஒரு சூரை செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு ஆண்டவரிடத்துல சொல்றான், இனி 1 அடி கூட நடக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, என் ஜீவனை இந்த இடத்துலேருந்தே எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. வேதம் சொல்லுகிறது 1வது தூதனை அனுப்பி கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்துகிறார். அப்பமையும் தண்ணீரும், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய வசனமும் பரிசுத்தாவியானுடைய பலனும். நம்மும் அப்படிதான் சோர்ந்து போய் சூரை செடியின் கீழே படுத்து கிடக்கும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறதற்கு வசனத்தை அனுப்புறாரு. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தட்டி நம்மளை எழுப்புறார். அப்படி இவனுக்கு 1 முதல் விஷயம் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னை தட்டி எழுப்புறாரு. ஆனா திரும்பவும் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சோர்வனுடைய உச்சகட்டத்துல அதை புசித்துட்டு திரும்பவும் படுத்துட்டான். 2வது விசை ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் இல்லை. உடனே அந்த சாப்பாடை புசிச்சிட்டு இரவும் பகலும் 40 நாட்கள் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இனி 1 அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு தேவ மனுஷனுக்கு கர்த்தருடைய பலன் கொடுத்ததுக்கு பிறகு அந்த பலத்தினால 40 நாட்கள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். இன்றைக்கு ஆண்டவர் 2வதாக உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் ஒருவேளை எலியாவை போல இந்த இடத்துல வந்திருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பலன், உன்னதமானவருடைய பலன் உங்களுக்குள்ளேயே கடந்து வந்து இப்ப என்ன சொல்லுது தெரியுமா, உன்னுடைய ஓட்டம் முடியல, உன்னுடைய வாழ்க்கை முடியல, கர்த்தர் உன்னை வெகு தூரம் ஓட வைக்க போகிறார். காலாள்களுடைய ஓடும் போது நீங்கள் இழைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கே இருக்கிற அநேகரை கர்த்தர் குதிரைகளோடு ஓட செய்ய போகிறாரு. வருகிற ஆண்டு நீங்கள் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற வருடம் அல்ல. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற இடம் இதுவல்ல, இதுவல்ல, இதுவல்ல, நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும், ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும். இந்த ஜபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லி வந்திருக்கலாம், இதுக்கு மேல 1 அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு. அவங்கள பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னை வெகு தூரம் நான் கொண்டு போக போகிறேன், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைக்க போகிறேன். கர்த்தர் இந்த 1 வாரம் முழங்கால் யுத்த ஜபத்துல உங்களுக்கு கொடுக்கிற அந்த பலன்,
ஹாலேலூயா. வருகிற ஆண்டு உங்களை வெகு தூர பிரயாணத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுவரையிலும் படுத்து கிடந்த நீங்கள் இனி ஒரு பெரிய பிரயாணம் உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்ய போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க கைகளை மேல உயர்த்தி நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. நீ சோர்ந்து போய் கிடக்க வேண்டிய ஆள் இல்லை. உன் தரிசனம் மூடி போகல. கர்த்தவங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார். கர்த்தவங்களுக்கு புது பலனை கொடுக்க விரும்புகிறார். இல்ல, உங்களுடைய ஓட்டம் இனிதான் ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் இனிதான் உங்களை ஓட்டத்தை கர்த்தர் தொடங்கி கர்த்தர் முடிக்க போகிறார். சத்தமா எல்லாரும் ஆமே நான் நம்புறேன்னு சொல்லுங்க. அப்படியே ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க. இப்போ அந்த பலன் இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும். சுவாமி, நான் தான் அப்படி வந்தேன், நான் தான் அப்படி வந்தேன், நான் படுத்துட்டேன்ப்பா, நான் ஒரு இடத்துல ஓரத்துல படுத்துட்டேன், நான் நினைச்சது எதுவுமே நீ நடக்காது, நான் என்னத்தை நீ செய்ய போறேன், என் ஓட்டம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய தரிசனம் முடிஞ்சிருச்சு, இதற்காகவா அழைச்சார், இதற்காகவா வேறு பிரித்தார், இதற்காகவா என்ன ரட்சித்தார், இதற்காகவா என்னை இணைத்தார். ஆனால் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு இந்த மாலை வேளையில திரும்பவும் திருவிழம் பற்றுகிறார். இல்லை இல்லை, இனிதான் உன்னுடைய ஓட்டத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். 2021 வருஷம் தான் இங்கே இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் ஓட பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை நிறுத்துகிறார், அந்த ஓட்ட பந்தயத்திலே நிறுத்துகிறார். கர்த்தரும் உங்களோடு சேர்ந்து உங்களை உற்சாகப்படுத்தி ஓட பண்ணுவேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஸோ ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, படுத்து கிடக்கிறதுக்கு, சோர்வாய் கிடக்கிறதுக்கு உங்களை விடவே விடாது. ஆமேன் சொல்லுவோம். அது உள்ளுக்குள்ள இருந்து தட்டி சொல்லிட்டே இருக்கும், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது ஒன்று, கூடி போனால் ஒரு நாள், இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு நாளெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ அப்படியே எக்ஸ்ட்ரீம் போனால் 3 நாள், அவ்வளோதான். என்னுடைய சோர்வை பொறுத்த அளவில் 1 நாள் இல்லைன்னா 2 நாள், 3 நாள். 3 நாளைக்குள்ள ஆண்டவர் வந்து எப்படியாவது ஒரு வார்த்தையை கொடுத்து, ஒரு அபிஷேகத்தை கொடுத்து தட்டி, நீ இங்கே படுத்து கிடக்க வேண்டியவன் இல்லைப்பா, நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணி நீ நடைய ஆரம்பிச்சிருன்னு கர்த்தர் என்னை உந்தி தள்ளினதை நான் பார்த்துருக்குறேன். இந்த அனுபவம் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்க எல்லாருக்கும் வருகிற ஆண்டு கர்த்தர் தருவார். ஆமென். இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் 1 வருஷமா சோர்ந்து போய் படுத்து கிடக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் 3 நாள் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரில. நான்லாம் 6 மாதமாக ஒன்றும் பண்ணாமல் உட்காந்துருக்குறேன். நான் சரியாக வாழ்ந்து 1 வருஷம் ஆச்சு, நான் ரொம்ப சோர்ந்துட்டேன் பாஸ்டர், நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். 3வதாக ஆண்டவருடைய பலன் ஒரு மனுஷனை என்ன செய்யும் அப்படின்றதை குறித்து நான் தியானிக்கும் போது இன்னொரு வசனம் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், 16வது அதிகாரத்திலே. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாமா? 28வது வசனம். அதற்கு சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு கண்ணுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தியரின் கையிலே பழி வாங்கும்படி இந்த 1 விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி இருக்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையிலையும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் எல்லார் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். ஆமேன் சொல்லுங்கள். இங்கே சிம்சோன் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பவும் ஒரு தேவனுடைய பலன் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு பலன் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த பலத்தை அவன் இழந்துட்டான். அந்த பலத்தை இழந்ததுனால அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு போயிருச்சு, அவனுடைய ஊழியம் அவனை விட்டு போயிருச்சு. அப்போ திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறான், என்னை இந்த 1 விசை மாத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே, உங்க பலன் இல்லாமல் நான் ரொம்ப சிரமப்படுறேன், உங்க பலன் இல்லாதனால என் கண்ணெல்லாம் நோண்டிட்டாங்க,
அப்போ கடைசியாக ஆண்டவர் திரும்பவும் சிம்சோனுக்கு பலன் கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, அவனுக்கு விரோதமாய் இருந்த அத்தனை எதிரிகளையும் அவன் தோற்கடிக்க கூடிய அபிஷேகம் அதுல இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்தினுடைய துவக்கத்துல நிறைய பேர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலனை இழந்திருக்கலாம். எனக்கு ஒரு காலத்துல நல்ல பலன் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு, அந்த பலத்தை நான் இழந்துட்டேன். ஆனா இன்றைக்கு இந்த ஜபத்துல திரும்பவும் அந்த பலனுக்காக ஜபிக்க போறோம். ஆண்டவருடைய பலன் மூன்றாவது உங்களுக்குள்ள வரும்போது நான் நம்புறேன் உங்களுக்கு விரோதமா இருக்கிற எதிரிகளை தோற்கடிக்க கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளும் உங்களோட போராடின சத்துரு வருகிற ஆண்டு போராட போவது இல்லை. ஏனென்றால் அவன் வெட்கப்பட்டு போறான். கர்த்தர் நம்மளை ஜெயிக்க பண்ண போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால நின்று, முடியாதவருடைய எழும்பி நின்று கொண்டு ஹாலேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஒன்று மட்டும் கேட்க போறோம், என்னை பலப்படுத்தும், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு மூன்றாவது நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம், 2021 வருஷம் கர்த்தர் நம்மை பலத்தால் இடை கட்ட போகிறார். நம்மை கர்த்தர் பலத்தால் இடை கட்ட போகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். இந்த வருடம் போதும் என்று நினைத்த அநேக தேவனுடைய பிள்ளைகள், இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்த போகிறார். இனி உங்கள் பலன் அல்ல, உங்கள் சரீர பலன் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, தேவனே என்னை பலப்படுத்தும், உம்முடைய பலத்தை எனக்கு தாரும். கேளுங்க, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட கேளுங்க, இந்த உலகத்தை ஜெயிக்க, சத்துருவை ஜெயிக்க, மகனே உனக்கு உன் பலன் அல்ல, தேவ பலன் உனக்கு வேண்டும், தேவ பலன் உனக்கு வேண்டும். எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, இயேசுப்பா உங்க பலன் எனக்கு தாரும் என்று கேளுங்க. தாங்க ஆண்டவரே, உங்க பலன் எனக்கு தாரும். ஆண்டவரே கேளுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க, உங்க பலன் எனக்கு தாரும். ஹாலலூயா. போராட்டங்கள் எல்லாம் சூழ்ந்ததால மனம் நொந்து போய் தான் பாய்ந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஆனால் சோராது ஜெபிக்கிறதுக்கு உங்க

அப்படி ஓப்பனா இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கேட்க போறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை திறந்து பாருங்கள். சிம்சோன் தன்னுடைய பலத்தால எதிரிய வீழ்த்தணும்னு நினைச்சிட்டான். அதான் தெளிலாள் வந்து, சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டாங்கன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு பெரிய கான்பிடென்ட் அவனுக்குள்ள இருந்துச்சு. எனக்குள்ள என்ன இருக்கு, எனக்குள்ள என்ன இருக்கு, பலன் இருக்கு. அந்த பலத்தினால ரெண்டு டைம் மூணு டைம் தான் மேற்கொள்ள முடிஞ்சிருச்சு. ஆனா நாலாவது டைம் அவனால என்ன பண்ண முடியல. இங்க இருக்கிற நிறைய பேரு உங்களுடைய பலத்தினால சில நேரத்துல ஒரு மூணு பிரச்சனை நாலு பிரச்சனை தான் ஓவர் கம் பண்ண முடியும். சில சூழ்நிலைய என்னால ஓவர் கம் பண்ணவே முடியலன்னு சொல்லாதீங்க. அது யார் உங்களோட கூட இருந்தாதான் ஓவர் கம் பண்ண முடியும் சொல்லுங்க. அது ஆண்டவருடைய பலத்தால மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. இதை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நேருக்கு நேர் பார்த்துருக்கிறேன். ஒரு காரியத்துல வந்து என்னால எத்தனையோ பேருக்கு சவால் விட்டேன். நான் அந்த காரியத்தை குறித்து நிறைய பேருக்கு சவால் விட்டேன். இல்லை இல்லை நான்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன்ப்பா, நான்லாம் அந்த காரியத்தெல்லாம் ஈஸியா ஓவர் கம் பண்ணிடுவோம்ப்பா, பயங்கரமா சவால் விட்டேன். ஆனா அதே காரியம் என்னுடைய வாழ்க்கையில தொற்றுச்சு வந்து என்னால ஓவர் கம் பண்ணவே முடியல. எனக்கு நல்லாவே தெரியுது ஆண்டவருடைய நடத்து அதுல இல்ல, ஆண்டவருடைய சித்தம் அதுல இல்ல, ஆண்டவர் என்ன வேற பாதையில தான் வச்சிருக்கிறாரு. எனக்கு நல்லா தெரியுது ஆனா என்னால ஓவர் கம் பண்ணவே முடியல. கடைசியில ஒரு ஏழு நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து என்னால முடியலப்பா, நான் நிறைய பேரிடத்துல சவால் விட்டது உண்மைதான், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த விஷயத்திலிருந்து எனக்கு வெளியே வர்றதற்கு உங்க பலன் தான் வேணும்னு கேட்டேன். அந்த ஏழு நாட்கள் போராடின கர்த்தர் சமூகத்துல கொடுத்ததற்கு பிறகு ஆண்டவரே அதை ஜெயிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தந்தார். இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் ரொம்ப நினைக்கிறேன், நான் மட்டும் அன்னைக்கு அந்த விஷயத்திற்காக ஜெயிக்கிறதுக்கு பலனை வாங்கல அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊழியத்தை நான் செஞ்சிருக்கவே முடியாது. இன்னைக்கு உங்க முன்பாக ஊழியக்காரனா நின்றுக்கவே முடியாது. என்னுடைய பாதை என்னுடைய ட்ராக்கே வேற மாதிரி போயிருக்கும். நான் வேற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருப்பேன். இன்றைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். இன்றைக்கு இருக்கிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு 100% அது கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க போகிற பாதை ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியும். ஆனா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஓவர் கம் பண்ணவே முடியாது. நீங்க அதுக்கு அடிமையா இருப்பீங்க. கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க ஆண்டவரிடத்துல பலத்தை கேளுங்க. என்னால முடியலப்பான்னு சொல்லுங்க. கர்த்தரே உங்களை பலப்படுத்தி அதிலிருந்து அழகா வெளியே கொண்டு வருவாரு. உங்களுக்காக ஒரு பெரிய மாணிக்கத்தையே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா சத்ரு என்ன பண்றான் தெரியுமா, மண்ண உங்களுக்கு காமிச்சு மாணிக்கத்தை எடுக்கணும்னு வகை பார்க்கிறான். இல்லை நீங்கள் விட்டுறவே கூடாது. ஸோ இன்றைக்கு எல்லாரும் இந்த ஜபத்தை முடிக்கிறதுக்குள்ளாடி ஆண்டவரே 2021 வருஷத்தில் ஏன் பலத்தில் நான் உள்ள நுழைகிறதுக்கு விரும்பலப்பா, யாருடைய பலத்தால் தான் நான் போக விரும்புகிறேன், எலியாவுக்கு கொடுத்த அதே வசனம் அதே பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு தரணும், நான் ஜெயித்து வெகு தூரம் நான் ஓடணும். ஆண்டவரே வருகிற ஆண்டு இதுவரைக்கும் நான் தொடாத நான் தொற்றாத உயர்வுகளை நான் தொடர்றதுக்கு கர்த்தர் பலன் தரும். எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்துல ஜபமாய் கேளுங்க. ஆண்டவரே உங்க பலன் எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. கேளுங்க அப்பா சமூகத்துல கேளுங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவரே அந்த பலன் எனக்கு தாரும். ஊழியம் செய்கிறதற்கு பலன் தாருமப்பா, உபவாசம் இருக்கிறதுக்கு பலன் தாருமப்பா, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் தாருமப்பா. ஆண்டவரே சத்துருவை ஜெயிக்கிறதற்கு எனக்கு பலன் வேணும். உங்க பலன், உங்க பலன், உங்க பலன். இப்போ இப்போ இந்த மாலை வேளையில ராஜாவே எனக்கு உங்க பலத்திற்காய் கெஞ்சுறேன், உங்க பலன் எனக்கு தேவை. இந்த ஜபத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எந்தெந்த ஊர்ல இருந்து இந்த ஜபத்துல அட்டன் பண்றாங்களோ, அவங்க அத்தனை பேர்
இருக்கும். இப்பொழுது கர்த்தருடைய பலன் அவர்கள் இருக்கிற இடத்துல கடந்து வருவதாக. ஹாலேலூயா. ஆண்டவருடைய பலன் அவர்களுக்குள்ள இறங்கும் போது அவர்களை அறியாமல் ஒரு உற்சாகம் வருவதாக, ஒரு தைரியம் வருவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இப்பொழுது போராடக்கூடிய பலன், தாங்கக்கூடிய பலன், நிறைவேற்றக்கூடிய பலன் இப்பொழுது இறங்குவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி.

காத்த ஜபத்திற்காக கோடி நன்றி. எங்களுக்கு இந்த ஜபத்துல கலந்து கொள்றதற்கு நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்று நாங்கள் நம்புறோம். நானும் உன்னை பலப்படுத்துவேன். இதை தவிர வேற எங்களுக்கு வேற என்னப்பா வேணும்? நாங்க வர்ற வருஷத்துல காலடி எடுத்து வச்சு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு போகும்போது பின்னாடி உட்கார்ந்து நான் கூட இருக்கிறப்பா, உன்னை பலப்படுத்துவேன்னு. நீங்க பலப்படுத்திட்டீங்கன்னா போதும்ப்பா, போதும்ப்பா. எவ்வளோ பெரிய மதுளையும் நாங்கள் தாண்டுவோம், எவ்வளோ பெரிய அக்னியை நாங்கள் தாண்டுவோம். தண்ணீர் எங்களை சேதப்படுத்தாது, வெள்ளங்கள் எங்களை ஒன்றும் செய்யாதுன்னு நாங்கள் நம்புறோம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க மகிமை உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மூடிக்கொள்ளட்டும். எங்க திருச்சபைக்கு ஒரு சொந்த இடத்திற்காக உங்கள்ட்ட கேட்டுட்டே தான் பார்க்கும். எங்க ஜபம் உங்க சமூகத்துல வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க காலதாமதம் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு நன்மை இருக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆனாலும் நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி உங்க சித்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. உங்க சித்தத்திற்கு முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜயோக்கியமா நாங்க ஒரு இடத்துல சொந்தமான இடத்துல உங்களை ஆராதிக்கிறதுக்கு எங்களை நம்புங்கப்பா. இந்த இடத்தை விட்டு இனி எங்களை அனுப்ப வேண்டாம்ப்பா. இந்த இடம் எங்களுக்கு ரகபோத்தா மாறிடட்டும் ஆண்டவரே. இயேசுக்கு எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, சித்தனாவும் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த இடம் எங்களுக்கு ரகபோத்தா தான் மாறணும் ஆண்டவரே. இது ரகபோத்தா மாறணும். இந்த இடத்துல கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினா அது எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. இதற்காக உழைக்கிற கொடுக்கிற எத்தனை பேர் இருக்காங்கப்பா. இந்த ஊழியத்தை நேசிக்கிறவங்க அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்திற்காக ஒரு ரூபா கொடுத்தா கூட அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கட்டும். தொடர்ந்து உடைய மகிமை நடத்தட்டும். நாளைக்கு காலையில உங்களை நோக்கி நாங்க வரும்போது உங்க பிரசன்னத்தை இந்த மூணு நாளும் இருந்ததை விட அதிகமா எங்களுக்கு தந்துருங்கப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்யணும். இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியம் நம்மனிரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை நிறைய பேருக்கு, ஆன்லைன்ல பாக்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த செய்திகள் போய் சேரட்டும். தொடர்ந்து கலந்து கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட

எல்லாம் முடிந்தது என்று இந்த உலகம் என்னை பார்த்து சிரித்தது. ஆனால் நீர் எனக்கு புதிய ஆரம்பத்தை தந்தீர். என் உயர்வின் பெருமையெல்லாம் உம் ஒருவருக்கு மாத்திரமே உரியதாண்டவரே. நீர் பெருகணும், நான் சிறுகணும்.

நீரே புகழ்ச்சிக்கு பாத்திரர், நீரே கனத்திற்கு பாத்திரர், என் உயர்வுக்கு காரணராகிய நீர் மாத்திரம் எப்பொழுதும் பெருகணும் ஆண்டவரே.

அன்றைக்கு நட்சத்திரத்தை கண்டபோது ஞானிகள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் மேய்ப்பராய் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோட சங்கீதம் 23 பாடுவோம்.

0: நிமிஷம் என்னுடைய சாட்சியை சொல்லிட்டு அதுக்கு பிறகு கர்த்தருடைய வசனத்திற்கு நேராய் நம்ம கடந்து போகலாம்னு நினைக்கிறேன். நான் போகிற இடங்களில் இந்த என்னுடைய சாட்சியை கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லுவேன். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இருந்துச்சுன்னா நான் சொல்ல இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிறது. அதுக்குள்ளே என்னுடைய சாட்சி கர்த்தரிடம் எப்படி தொட்டார், என் வாழ்க்கை எப்படி மாறினது. வாலிபனே, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் இல்லை சார். நான்லாம் ஒரு முறை என்னுடைய ஸ்கூல் மிஸ்ஸு சயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன். அந்த ஸ்கூல் மிஸ்ஸு கூப்பிட்டு என்னை எழுப்பி நிற்க வச்சு சொன்னாங்க, அப்புறம் ஒரு கேள்வி. என் ஃபுல் நேம் வந்து டேவிட் ஃப்ராங்க்லின், ஸ்கூலில் வந்து டேவிட்னு கூப்பிடுவாங்க. சொன்னாங்க, டேவிட் குப்பை பொறுக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூனா அதில் கூட நீ ஃபெயில் ஆகிடுவடானாங்க. எதுக்கு? அன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் அழுதது போல் என்றைக்குமே நான் அழுதது. வீட்டுக்கு வந்தேன், என் ஷூ எடுத்து நானே அடிச்சுக்கிட்டேன். என்னடா இது, என்ன இது? ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், அப்பா ஒரு பெரிய ஊழியக்காரரு, இப்படி ஒரு அசிங்கமா? தேம்பி தேம்பி அழுவேன், தேம்பி தேம்பி அழுவேன். ஆண்டவரே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. சரியா பேசவோ ஒழுங்கா படிக்கவோ வராத நாட்கள் இருந்தது. சரியா பேசினா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் திக்கும், தேம்பி தேம்பி அழுவேன். யாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. பாஸ்டரோட பையன், ரொம்ப இருதயத்தில் வேதனையோடு இருப்பேன். ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன், 2012 இதே மாதம் தான் அப்பா கூப்பிட்டு சொன்னாரு, என் இருதயத்தில் உன்னு தோணுது, உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னாரு. எப்பா, ஒழுங்கா பேசவும் தெரியல, ஒழுங்கா படிக்கவும் தெரியல, எனக்கு தயவு செய்து வேணாம். எங்க அப்பா கேட்கல. ஒரு நாள் திங்கக்கிழமை ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் மீட்டிங் எங்க சர்ச்சில் நடக்குது. எல்லாம் பிளான்லாம் பண்ணிட்டு என் பையனை பாஸ்டர் ஆர்டினேட் பண்ண போறேன்ட்டார். எங்க அப்பா கிட்ட போய் கெஞ்சுறேன்ப்பா, தயவு செய்து வேண்டாம்ப்பா, தயவு செய்து வேண்டாம்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ப்பா. அப்பா, இல்லை, என் இருதயத்தில் கத்தர் வச்சுட்டாரு. அப்பா ப்ளீஸ்ப்பா. மண்டே மார்னிங் ஒரு சர்ச்சு, பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க பலிபீடத்தில். நான் எங்கடானா வெள்ளை ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டு பின்னாடி ஒரு கும்பலில் உட்காந்துருக்குறேன். உட்காந்து தேம்பி தேம்பி அழுகிறேன். இப்போ விட்டா கூட அப்படியே பின்னாடி எழும்பி ஓடிடலாம். கண்ணில் எது கழுகிறேனே தெரியல. எனக்கு வேண்டாம், ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு ஒன்றுமே வரலை. எங்கேயாவது கூப்பிட்டு நிற்க வச்சு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா கூட கொஞ்ச நேரத்தில் அப்படியே நழுவி ஓடி போயிடுவேன். ஜனங்க எதிர்க்க நிற்கிறதுக்கு அவ்வளோ, ஏன் ஏதாவது கேள்வி கேட்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, அசிங்கப்படுத்து. இந்த ஜனங்களுக்கு நம்மளை அசிங்கப்படுத்துறதுல இருக்கிறத ஒரு சந்தோஷத்தை போல ஜனங்களுக்கு வேற எதுலேயும் கிடையாது. கூப்பிட்டு நிற்க வச்சு நம்மளை அசிங்கப்படுத்துறது. ஒரு சிலர் கத்தர் அதுக்குன்னே வச்சிருக்கிறார், அப்போ தான் கத்தர் நம்மளை உருவாக்குறார். வசனம் சொல்லுது, சவுல் அற்பமா எண்ணப்பட்டான், கடைசியா பார்த்தா ராஜா ஆயிட்டான். நான் சொல்றேன், யாராவது உன் அற்பமா என்றாங்களா, one of the best sign that God is about to lift you. அற்பமா எண்ணப்படுகிற நீதான் சீக்கிரத்துல உயர்த்தப்படுவாய். அற்பமா எண்ணப்படுகிறது தான் ஒரு பெரிய அடையாளம் கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு. அற்பமா எண்ணப்படுகிற பின்னாடி அப்பா கூப்பிட்டு அழுகிறேன், எங்கடா பிராங்க்லின் எங்கன்னு அப்பா தேடுறாரு. பின்னாடி அழுது நின்றுக்கிறேன், கூப்பிடறாரு பாடா. அப்பவும் கெஞ்சுறேன், அப்பா வேண்டாம்ப்பா, தயவு செய்து வேணாம்ப்பா ஊழியம். நான் அழுகிறத பார்த்து எங்க அப்பா அழுகிறாரு, டேய் என்னடா பண்றது, எல்லாம் வந்துட்டாங்க, ஊழியக்காரெல்லாம் நிற்கிறாங்க, பலிபீடத்தில் போய் முட்டி போட வைக்கிறாங்க, அழுக கண்ணில் வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஏன் அழுகிறேன், எதுக்கு அழுகிறேனே தெரியல, தேம்பி தேம்பி அழுகிறேன். சரியா பைபிள் படிக்க தெரியல, சரியா இங்கிலீஷ் படிக்க வரல எனக்கு, ஒரு ஊழியக்காரர் ஒன்று சொல்லி கொடுத்தார், தம்பி சபையில் போய் பலிபீடத்தை பிடிச்சிக்கிட்ட ஆளு, பலிபீடத்தை பிடிச்சிக்கிட்ட ஆளு உன் கண்ணீர் கேட்கப்படும். அந்த வார்த்தை என் காதல துணிச்சுக்கிட்டே இருக்கும், ஓடி போவேன். எங்க புல்பிட் கொஞ்சம் பெருசா இருக்கும், அப்போ அந்த ஒரு ஓரத்துல ஒரு அந்த அந்த முட்டை பிடிச்சிட்டு அழுவேன், ஏசப்பா எதிர்காலமே தெரியலப்பா, என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, ஒன்றும் சரியா வரல ஆண்டவரே, தேம்பி தேம்பி அழுவேன். ஒரு நாள் ஒன்று வந்துச்சு, ஒரு வெளியூர்ல ஒரு சர்ச்சுக்கு, அமெரிக்கன் சர்ச்சுக்கு ஒரு வர்ஷிப் பாஸ்டரா வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு இடையில கொஞ்சம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டேன் நான் சொன்னேன் நான் வரேன், 2015 நான் வரேன்னு சொல்லிட்டு போனேன். இன்டர்வியூக்கு போனேன், அமெரிக்கன் இன்டர்வியூ ரொம்ப கஷ்டமா இருக்கும். முதல் தடவை என்னை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னுட்டாங்க, உனக்கு வாய்ப்பு இல்லைப்பா, உனக்கு ஒண்ணுமே இல்லை. ஐ வாஸ் ரிஜெக்டட். 2016 அந்த பாஸ்டர் திரும்ப கூப்பிட்டாரு, நீ வந்து எங்க கூட ஊழியம் செய்யறியானாரு. நான் சொன்னேன் நான் வர்றதுக்கு ஆசை, இவங்க விசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மூணு காரியம் என்னன்னா, சரியான பெரிய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி சொல்லிட்டாங்க, உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2016 திரும்பவும் நல்லா ஜோபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது விசா கொடுங்கப்பா, இதுலையாவது ஒரு உயர்வை பார்க்கட்டும், எங்க போனாலும் தோல்வியாவே இருக்கு ஆண்டவரே, எங்க போனாலும் அசிங்கமாவே இருக்கு சொல்லிட்டு நல்லா ஜோபம் பண்ணிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்றாரு, ஏய் இந்த முறை கிடைச்சிடும் அப்படின்றார். ஏன் இருதயத்தில் மனசு சொல்லுது 99% உனக்கு விசா கிடைக்காது இந்த முறை, அங்கெல்லாம் அம்மே நீ இங்கேயே ஊழியம் செய்ய மாட்டேங்கிற, அங்கே என்னத்தை போய் நீ ஊழியம் செய்ய மாட்டேங்கிற, ஊழியம் செய்ய போறேன்னு என் மனசு சொல்லுது. போய் 2016 நிறைய ஜபம்லாம் பண்ணிட்டு போய் நிற்கிறேன், 99% தெரியும் எனக்கு நான் ஃபெயில் ஆகிடுவேன் இந்த இன்டர்வியூவில். போய் நிற்கிறேன், என் எதிர்க்க போகிறவன் எல்லாருமே ஃபெயில், ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட்னே வருது. நான் போய் லைன்ல நிக்கிறேன், கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து நான் நின்று சொல்றேன், மிகைப்படுத்தி சொல்லல, பொய் ஒன்னும் சொல்லல, என் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு, நம்புறீங்களோ இல்லையோ, பாஸ்போர்ட்டை கொடுத்த அடுத்த நிமிஷத்துல இருந்து என்ன அறியாமலே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் மனசுக்குள்ளலாம் இல்ல, சத்தம். எனக்கா ஒரு பக்கம் அசிங்கமா இருக்கு, வெள்ளக்காரெல்லாம் சுத்தி நிக்கிறான், பின்னாடி இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறான், ஐயோ கேட்குறான், ஆண்டவரே இது வர இடமோ இல்லை, இது நீங்கள் வர நேரமோ இல்லை, காலையில் வீட்டில் ஜோம் பண்ண அப்பயாவது நீங்கள் இறங்கியிருக்கலாம், எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே பெருசாக வந்ததில்லை. என அந்த லேடி, அமெரிக்கன் லேடி பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு கண்ணை மூடி சிரிக்குது, அதுக்கு தெரிஞ்சிச்சு இவன் ஏதோ கிறுக்கு போல இருக்கு. நீங்கள் சத்தம் துள்ளி தான் குதிக்கலை, மற்றபடி ரொம்ப அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவங்க ரெண்டு மூணு கேள்வி கேட்டாங்க, நம்ம பதிலா அந்நிய பாஷையில தான் ரெண்டு மூணு வார்த்தைகள் வாயிலிருந்து வந்து சொல்லிட்டு முடிச்சேன். அந்த லேடி உள்ள பாஸ்போர்ட் எடுத்து போச்சு, திரும்ப வந்துச்சு, வந்து சொல்லுச்சு, யுவர் விசா இஸ் அப்ரூவ்ட், யூ மைட் கோ அப்படின்னு, உனக்கு விசா கிடைச்சிச்சு நீ போ. எனக்கு என்னன்னா மனசுல, உனக்கு கிடைக்கல நீ போ, அப்படி இப்ப நான் கேட்கிறேன், பாஸ்போர்ட் கொடுங்க நான் போயிடுறேன், ஏ யுவர் விசா இஸ் அப்ரூவ்ட், யூ மேட் கோ அப்படின்னு. வெளியில வர பின்னாடி இருந்து சிரிச்சவன் தட்டி கேட்கிறான், எதையோ ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தல, கொஞ்சம் சொல்லு, நானும் சொல்லி விசா வாங்கிக்கிறேன். அன்னைக்கு கத்தரிய வாழ்க்கையை மாற்றின அபிஷேக முகங்களை முடிக்க ஆரம்பித்தது. அமெரிக்காவுக்கு போறேன், திரும்பவும் சொல்றேன், பெரிய ஞானம் ஒண்ணுமே இல்லை, வழிபடத்தை பிடிச்சாலும் ஐயா இன்னைக்கு நிற்கிற என்ன சரளமா இங்கிலீஷ் பைபிள் படிக்க கத்துற உதவி செய்தார். அங்க போய் நின்று இங்கிலீஷ்ல தைரியமாய் பேச கத்திரனுக்கு உதவி செய்தார். ரெண்டு பைபிளையும் மாறி மாறி படிக்க கத்திரனுக்கு உதவி செய்தார். ஜபம் காரியங்களை மாற்றும், ஜபம் காரியங்களை மாற்றும், வாலிப நாட்களில் நல்லா முழங்கால் படிடுங்க. முழங்கால் படிட்டு ஜெபிங்க. நின்றுக்கிட்டு ஜெபிக்கிறது, படுத்துக்கிட்டு ஜெபிக்கிறது, வண்டி ஓட்டுறப்ப ஜெபம் பண்ணுறது, பாட்டு கேட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணுறது, தட் இஸ் ஓகே, லெட் தட் பி அ சைட். முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது அரை மணி நேரமாவது நேர் முழங்காலில் நின்று பழகுங்க. எப்படி நான் சொல்லித்தரேன், நமக்கு எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, 15 minutes டைம் ஸ்டாப்பர் டைம் வச்சுங்க. 15 நிமிஷம் ஸ்டாப்பர் டைம் வச்சு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த 15 நிமிஷம் நான் முழங்காலில் தான் நிற்பேன். உனக்குள்ளேயே ஒரு தீர்மானத்தை வை, அது காலையோ மாலையோ ஏதோ ஒரு டைம், இல்லை 10 நிமிஷம் ஒரு ஸ்டாப் டைம் வை, வச்சுட்டு முழங்கால் படிட்டு ஆண்டவரே வாயில வருதெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம். ஆனா அந்த 15 நிமிஷம் என்ன நடந்தாலும் சரி முழங்கால்ல இருந்து எழும்பாத. முழங்கால நின்று நல்லா ஜெபிங்க. காலையில முடிஞ்சுதா, சாயங்காலம் திரும்ப ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இருதயத்துல தீர்மானம் பண்ணிட்டு ஸ்டாப் டைம் வச்சுக்கிட்டு அந்த டைமை வச்சு இந்த 15 நிமிஷம் முழங்கால்ல இருந்து எழுந்திருக்கவே மாட்டேன். இருதயத்துல தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க. ஜபம் காரியங்களை மாற்றும். ஜெபிக்க ஜெபிக்க உன் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Prayer can change anything. Never stop praying. வாலிப நாட்களில் செய்யக்கூடிய ஒரு 3 காரியங்கள் தெரியுமா? வாலிப நாட்களில் நிறைய உபவாசம் எடுக்கலாம். இந்த வாலிப நாட்களில் தான் நிறைய ஃபாஸ்ட் பண்ண முடியும். 2 வேளை 3 வேளை சாப்பிடாம இருந்தா நம்ம ஒன்றும் செத்து போக போறதில்லை. வாலிப நாட்களில் நல்ல உபவாசம் எடுங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் 2 வேளை உணவை தவிர்த்து முழங்கால் படிட்டு ஆண்டவரே ஒன்னு அமெரிக்காக்கு ஆப்பிரிக்காக்கெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உங்களோட கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ உங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த சாபங்கள் நம்மை தொடரவே கூடாது. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம், உங்க குடும்பத்துல கர்த்தர் அது வராமல் தடுப்பா. ஆமேன் சொல்லுங்க. வாக்கில திறந்து ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே, ஃபாஸ்ட் பண்ணுங்க. இந்த 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நம்மளால உபவாசம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தலை சுத்தம், முழங்கால் வலிக்கும், மாத்திரை போட வேண்டியது இருக்கும். எப்ப பாஸ்டர் உபவாசம் எடுக்கலாம்? இந்த வாலிப நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு உபவாசம் எடுக்க முடியுமோ அவ்வளவு கவலை எடுங்க. அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு வேளையாவது உணவை தவிர்த்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எஸ்தரை குறித்து வசனம் சொல்லுகிறது, நானும் என் தாதிமார்களும் 3 நாட்கள் உபவாசம் எடுப்போம். ராஜாத்தி அவள் ராஜ மேன்மையில் இருந்த அவள். அவள் she fasted and she prayed and what was the result? God changed those things. கர்த்தர் அந்த காரியங்களை மாற்றுவார். நீ பாவத்தில் இருந்தாலும் சரி உபவாசம் இருந்து ஜோமன், ஆண்டவரே இந்த பாவத்தில் இருந்து என்ன விடுதலையாக்குங்க. Fasting and prayer is very very important in youngster's life. ஜெபி. கறி மீன் எப்போ வேணா சாப்பிடலாம், ஒன்னும் நம்மளை விட்டு ஓடி போக போறது இல்ல. பிரியாணியும் சாப்பாடும் அழிந்து போற பொருள் இல்ல. ஆனா இந்த வாலிப நாட்கள் நாளாக நாளாக மறைகிறது. These days better fast and pray. வசனம் சொல்லுது ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் ஒரு சில சாப பிசாசுகள் நம்ம வாழ்க்கையை விட்டு ஓடும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வாலிப நாட்கள்ல தயவு செய்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில என் ஆண்டவர் ஓரளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்னா மனத்தாழ்மையோடு சொல்கிறேன். எனக்கு வேற வழி தெரியும். நான் தான் சொன்னேன்ல, ஒன்றும் பெருசா ஞானம் இல்லை, பெரிய படிப்பறிவு இல்லை, ஒன்று ஒன்று தான் தெரியும். உபவாசம் இருந்து பலிபிடத்துல வந்து அழுதுகிட்டே இருப்பேன். இயேசுவே என்னை உயர்த்தி விடுகிறதற்கு உங்களால மட்டும்தான்ப்பா முடியும். மேன்மைப்படுத்துகிறது ரெண்டு ஒன்று. நான் இந்த வசனத்தை வாசிங்க, நான் உடைய பாயிண்ட் மாதிரி சொல்லல, ஆனா இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க இருதயத்துல கர்த்தர் வைக்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த இடத்தை விட்டு போகும்போது அடுத்த வருடத்துல உன்னுடைய வாழ்க்கை மேன்மை அடைய வேண்டும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. 1 Nehemiah 29 கடைசி 12 வசனம் எல்லாருமே சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. சொல்லுங்க என்ன பார்த்து என்ன ஒரு நிமிஷம் பாருங்க. யார் பணக்காரரா மாற்றுவா? யாரு சொல்லுங்க? வாய்களை திறந்து வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ வாழ்க்கையில மேன்மை அடையணும்னா கர்த்தரால மட்டும்தான் முடியும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சபைக்குள்ள கையை உயர், வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். தேவன் தங்குகிற இடம் இது. We respect God. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும் ஆண்டவரே. Nothing is wrong in praying like this. வசனம் தாவீது சொல்றாரு, கடைசி நாட்களில் தாவீது சொல்லுகிற வார்த்தை ஐஸ்வர்யமும், இரண்டாவது வார்த்தை என்ன சொல்லுது? ஹானர், கனம். கர்த்தர் கொடுக்கிறார் ஐஸ்வர்யமும் கனமும், உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாரும் அந்த கடைசி வார்த்தையை சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். யாராயிருந்தாலும் அவர் உயர்த்துவார், அவர் உயர்த்துவார். அதற்கு ஒரு பெரிய சாட்சி இந்த சபை ஊழியக்காரர். எவராயிருந்தாலும் மனுஷன் தள்ளி விடுறான் சார், சார் அந்தஸ்தை பார்த்து பழகிறான் சார், மனுஷன் ஸ்டேட்டஸ் பார்த்து பழகிறான். அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காத. வெள்ளையா இருந்தா வந்து பேசுறான், கார் வச்சிருந்தா வந்து பேசுறான், பைக் வச்சிருந்தா வந்து பேசுறான், நல்ல வேலையில இருந்தா வந்து பேசுறான். உலகம் அப்படிப்பட்டது. அழுக்கா இருந்தாலும், அசிங்கமா இருந்தாலும், ஓ கேடு உள்ள ஒரு ரூபம் உனக்கு இருந்தாலும், நம்மை கட்டி அணைக்கிறவர், நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். பாரபட்சம் பார்க்காதவர் அவர், எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர் அவர். என்னை மேன்மைப்படுத்தினாரையா, தகுதிக்கு மிஞ்சி உயர்த்தினாரையா. போற இடத்துல நான் சொல்றேன், நான் உயர்ந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் இயேசு மாத்திரம்தான். இன்னைக்கு சொல்றேன், அடுத்த வாலிபர் கூட்டத்தில் நீ உயர்த்தப்படுவதற்கு இயேசு மாத்திரம்தான் காரணமா இருப்பார். சம்டைம்ஸ் ஒரு சில உதவிகளை கர்த்தரே தடுப்பார். காரணம் என்ன தெரியுமா? மனுஷன் உன உயர்த்தினான் சொல்லக்கூடாது, கர்த்தர் உன்னை உயர்த்தினார் சொல்லணும். சம் டோர்ஸ் வில் பி க்ளோஸ்ட், அது கர்த்தரே அடைப்பார். மேன்மை கர்த்தருக்கு மட்டும்தான் வரும். கையை உயர்த்தி சொல்லுங்க, டு காட் பி தி க்ளோரி. மத்ததெல்லாம் ரொம்ப சளி. கையை உயர்த்தி சொல்லுங்க, டு காட் பி த க்ளோரி. கத்துக்கிட்டாச்சு இல்ல? இப்ப ரெண்டு கையை உயர்த்தி, நான் சும்மாவே விட மாட்டேன். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, டு காட் பி த க்ளோரி, டு காட் பி த க்ளோரி. சொல்லுங்க, தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்க சபையில வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஜபம், நீங்க செய்றீங்களா? ஒவ்வொரு நாளும் இதை செய்யுங்க, கத்தர் நிச்சயமா உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கையை உயர்த்துங்க, நல்லா ரெண்டு கையை உயர்த்தணும். அடுத்த முறை நீங்க சொல்ல போறீங்க, தயவு செய்து இவரை கூப்பிட்டுறாது, கை கல்லாம் வலிக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் தாழ்மையா இருப்பேன், என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் சபையில பணிவிடை செய்வேன், நான் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் உமக்கு ஊழியம் செய்வேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை செஞ்சு பார், உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நிறைய பேருக்கு உயர்வு வந்த உடனே பெருமை வந்துடுது, ஜபத்துக்கு வர்றது இல்ல, கத்தரை தேடுறது இல்ல. கத்தர் நம்மளை நம்பணும். ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆண்டவரே இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சுன்னா நான் தாழ்மையா இருப்பேன், நம்புங்க. ஆண்டவரே இந்த வேலை கிடைச்சதுன்னா சபையில நான் ஊழியம் செய்வேன், நம்புங்க. எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். கத்தர் உயர்த்த ஆரம்பிச்சார் சார். என்ன படிப்படியா நான் சொல்ற, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஓவர் நைட்ல எல்லாம் ஒண்ணுமே செஞ்சு பெரிய ஒரு சில காரியங்கள் நடக்குது. ஆனால் வாலிப நாட்கள்ல கத்தர் படிப்படியா தான் நம்மளை உயர்த்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் உயர்வு வரும், படிப்படியா தான் கத்தர் உயர்த்துவாரு. எந்த ஒரு பெரிய ஊழியக்காரரையும் யாரையும் எடுத்து பாருங்க, அவங்க வாழ்க்கையில மேன்மை வந்தது படிப்படியா தான் வரும். விதை ஒரே நாள்ல முளைக்காது, கண்ணீரோடு விதைக்கப்படுகிற விதை. It takes several years. But remember something. Seed never dies. விதைகள் மரித்து போவதில்லை. ஜபம் விதைக்கு ஒப்பாய் வசனம் சொல்கிறது. ஜபம் எதற்கு ஒப்பிடுறாங்க? பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ணிட்டு போறோம், ஒருவேளை இன்னைக்கு பலன் வராம இருக்கலாம், 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த விதை விழுந்த இடத்துல மழை பெஞ்சிச்சுன்னா முளைக்க ஆரம்பிக்கும். So the prayer never dies. விதை ஜபம் விதை கூப்பிடுறாங்க, போட்டுட்டு போயிடணும். நம்ம பல வருஷத்துக்கு அப்புறம் மழையே வரல, ஆனா அந்த விதை சாகவே இல்லை, விதை சாகாது. உபவாச ஜபம் மரித்து போகாது, முழங்கால் படிட்டு வாலிப நாட்களில் நீ கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபங்கள் வீண் போகாது, வீண் போகாது. கர்த்தர் அறுவடையை கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா ஒரு நாள் பலன் வரும். என்ன பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா கர்த்தர் பலன் கொடுப்பார், நிச்சயமா கர்த்தர் பலன் கொடுப்பார். உபவாசம் இருந்து நிறைய ஜெபிக்கணும். வாலிப நாட்கள்ல தான் இதை செய்ய முடியும். ரெண்டாவது, வாலிப நாட்கள்ல கடவுளுக்கு நிறைய கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு இப்பதான் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. I never mention how much to give. ஒரு நாளும் எங்க சபையிலே கூட எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் அப் டு யூ. ஆனா இந்த வாலிப நாட்கள்ல ஜீசஸ்க்கு நிறைய கொடுக்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தெல்லாம் பிறந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நம்மளால கொடுக்க முடியாது. கல்யாணம் ஆன ஒரு சிஸ்டர் கரெக்ட்ன்றாங்க. ஆனா வாலிப நாட்கள்ல ஏசப்பாவுக்கு நிறைய கொடுக்கலாம். ஊழியத்திற்கு நிறைய தான், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இல்லையா நமக்கு. இன் யோர் யங் டேஸ் சேவ் பண்ணுங்க. தட் இஸ் கவனிங்க. என் சபையை போல நான் நேசிச்சு சொல்றேன், வாலிப நாட்கள்ல நம்ம தாய் தகப்பனை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, யூ ஹானர் தெம். அவங்களுடைய அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க நம்மளை மனதார பிளஸ் பண்ணணும். என் பிள்ளை நீ ஆசீர்வாதமா இருடான்னு சொல்லணும். அது பல கோடிகளுக்கு சமம். பெற்றோருக்கு கொடுங்க, சபைக்கு தேவ ஊழியத்திற்கு கொடுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். மூன்றாவது, வாலிப நாட்கள்ல நிறைய ஊழியம் செய்யலாம். வாலிப நாட்கள்ல என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன். ஏசப்பாவுக்காக ஓடலாம், ஏசப்பாவுக்காக நிக்கலாம். வாலிப நாட்கள்ல நின்னு பார், கத்தர் என்னை உயர்த்த ஆரம்பிச்சார். வெளிநாட்டுக்கு போனேன், அந்த ஒரு சபையில வர்ஷிப் பாஸ்டரா இருந்தேன் ஒரு அமெரிக்கன் சர்ச்ல. ஏசப்பாவை ரொம்ப பிடிச்சுக்க ஆரம்பித்தேன். காலையில் எழுந்துப்பேன், எழுந்து என் இருதயத்திலே நான் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். என்ன தீர்மானம்னா, சங்கீதம் 119 அதிகாரத்தை எடுக்க வேண்டாம், முழங்கால் படிட்டு வாசிச்சிட்ட பிறகு தான் என் ஃபோனை கையில் எடுப்பேன். வெளிநாட்டில் இருக்கிறப்போ அங்கே 10 மணி ஆயிடுச்சுன்னா இங்கே 11 மணிக்கிட்ட ஆகிடும். காலையில் சீக்கிரமாக எழுந்துப்பேன், ஏன்னா இங்க போன் பண்ண அப்பா அம்மாக்கு. எழுந்து டக்கு டக்குன்னு பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு முழங்கால் படிட்டு 119 சங்கீதம் முழங்கால நின்று வாசிப்பேன். நடுவுல நடுவுல அதுக்கு 10 வசனத்துக்கு கேப் இருக்கும். அந்த நடுவுல நடுவுல என் பைபிள்ல பிரேயர் பாயிண்ட்ஸ் எழுதிப்பேன். இந்த 10 முடிச்ச பிறகு இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு, அடுத்த 10 முடிச்ச பிறகு இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. இப்படிதான் படிப்படியா என் ஜப வாழ்க்கையை நான் உயர்த்திக்கிட்ட முயற்சி பண்ண முழங்கால் படிடுவேன் காலையில. ஏன், என் கிட்ட பெருசா எதுவுமே இல்லை ஏசப்பா உங்களை தவிர. என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வராத நாட்களே இல்லை. முழங்கால் படிடுவேன். சில நாட்கள் முழங்கால் இருந்து ரத்தம் கூட வந்திருக்கு. ஐயோ, ரத்தம் வர்றதுக்காக நமக்கு அவரை தவிர வேற யாருமே இல்லையே, அவரை விட்டா எங்க போறது. நான் பேசிக்கா ரொம்ப கூச்சப்படுவேன். யார்கிட்டயாவது ஒரு டம்ளர் தண்ணி கேட்க கூட எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா எது இருந்தாலும் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் கேட்பேன். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன சேஃப்டி பின், எது வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், நீங்க எனக்கு தாங்கப்பா, நீங்க தாங்கப்பா. கத்தர் அப்படியே படிப்படியாக உயர்த்தினார். ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு போறேன். ஊழியத்தில் போய் ஒரு சின்ன ஒரு சபை, ஒரு வீட்டு ஜபம், உட்காந்து ஊழியம் செய்யறேன். ஊழியம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அந்த ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட ஜோம் பண்ணிக்கணும்னு வராங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. சரி வர சொல்லுங்க. நல்லா குண்டா பொட்டெல்லாம் வச்சுட்டு ஹவுஸ் ஓனர் வராங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்தா நம்மளை குப்பை எடுக்கிறதுக்கு இன்டர்வியூன்னு சொன்னாங்களே அந்த மிஸ் வராங்க. பக்குன்னு எனக்கு இப்பவும் ஸ்கூல் மிஸ் எங்கேயாவது பார்த்தா நமக்கு அப்படியே பக்கு பக்கு. இப்பவும் எக்ஸாம் அப்படின்னா லைட்டா ஒரு ஃபியர் நமக்கு லைட்டா இருக்குது. வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, டேவிட் ஐசிஎம் மிராக்கிள் அப்படின்னாங்க. எனக்கு கை காமிச்சு சொன்னாங்க,
1: நான் ஒரு அதிசயத்தை பார்க்கறேன்டா. நீங்களா இப்படி சொல்றீங்க? அப்ப கூட எங்க அடிச்சுட போறாங்கன்ற அந்த ஒரு பயம்.
0: டேவிட், I see a miracle. I know a David who cannot talk. I know a David who cannot read. But I see a miracle.
1: பேசிட்டு அவங்க நல்லா தாட்டையா இருப்பாங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க? எனக்காக ஜோம் பண்ணாங்க. நான் ஜோம் பண்ற மிஸ் ஆகும். டக்குன்னு எனக்கு முன்னாடி முழங்கால் படிட்டாங்க. எனக்கு எனக்கு கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி பயங்கரமா வர ஆரம்பிச்சு. மிஸ் நான் சொல்றேன், எழும்பி நிலுங்க மிஸ், நீங்க போய் எனக்கு முன்னாடி முழங்கால் படிக்கலாமா? நோ நோ நோ, யூ ஆர் அ மேன் ஆஃப் காட், யூ ஆர் அ மேன் ஆஃப் காட். மிஸ் ஜோ, அவங்க என் கையை எடுத்து அவங்க தலை மேல வச்சுக்கிட்டு யூ பிளஸ் மீன்றாங்க. டே, இந்த வாய் தாண்டா என்ன சொல்லுச்சு? குப்பை பொறுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுச்சு.
2: எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும்.
1: பாதியோட விட்டுறேன் சாட்சிய. அதனால நான் அதுக்கு பிறகு பிளஸ் டூ முடிச்சு நல்ல ஒரு ஒரு ஊழியத்தில் போய் பைபிள் காலேஜ் டிகிரி எல்லாம் முடிச்சேன். அதனால படிக்காம இருந்தா உயர்ந்துடலாம்னு நினைச்சிடாதீங்க. தயவு செய்து நல்லா படிக்கணும். சரி, ஒரு பாஸ்டர், பாஸ்டர் நீங்க போன பிறகு நிறைய பேர் வந்து ஊழியம் செய்யறன்னு வந்து நிக்கிறான். ஏண்டா அவர் படிக்காம உயர்ந்தார்ல என்ன? டேய், நான் நல்லா படிச்சு முடிச்சிட்டேன்டா.

0: பலிபீடத்தை பிடிச்சி அழுவேன் பாஸ்டர்னு ஒருத்தர் ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னேன்ல, உங்க பாஸ்டர் தான் இந்த சபை பாஸ்டர், பாஸ்டர் பென்ஸ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார் 2009 நினைக்கிறேன் சொல்லுவாங்க. அப்ப பேர் அப்ப பிராங்க்லின் இப்படிதான் அழுவேன். இப்போ நான் பிடிச்சிக்கிட்டேன், ஓ இப்படி கூட பண்ணலாமோ, அவங்க இப்பதான் தெரியுது இந்த புல்பிட் சின்னதாகுது இதை பிடிச்சிக்கலாம், எங்க புல்பிட் பெருசாகுது அதை எங்க போய் ஃபுல்லா பிடிக்கிறது. இயேசுவை பிடிச்சுங்க, இயேசுவை பிடிச்சுங்க, இயேசுவை பிடிச்சுங்க. படிக்க சொல்லி கொடுப்பாரு, இங்கிலீஷ் பேச சொல்லி கொடுப்பாரு இயேசப்பா. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் என்னன்னா, இங்கிலீஷ் பேச வரல, இங்கிலீஷ் படிக்க வரல, இங்கிலீஷ் எழுத வரல. ஜீவனுள்ள சாட்சி நான் நினைக்கிறேன், இயேசுவை பிடிச்சுக்கோ, மேன்மைப்படுத்தி உயர்த்தி மாறோ. You should be known by the presence of God. இவன் கர்த்தருடையவன் சொல்லணும், இவள் கர்த்தருடையவள் என்ற பெயர் வாங்கணும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டு

0: இந்த கர்த்தருடைய பண்டிகை வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன்.
1: I greet you all in the name of the Lord Jesus Christ, those who have come for this service.
0: ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் ஒருமுகப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்.
1: Let us all be prepared to listen the word of God with all our soul and heart and strength.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் எவ்வளவுதான் பிரசங்கங்களை கேட்டாலும் ஒருபோதும் சத்தியத்தை உணராத பெண் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
1: Those who hear lot of truth but then not understanding, like
0: சிலர் எவ்வளவு பிரசங்கம் என்ன கேட்டாலும் சரி,
1: whatever they hear,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யறதில்லை.
1: The word of God is not working in them.
0: கர்த்தருடைய வசனத்துல தப்பு இல்ல.
1: Not mistake in the word of God.
0: யார் மேல தப்பு?
1: Whose mistake?
0: வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
1: not only hearers the word of God,
0: அதன்படி செய்கிறவர்களாக இருங்க.
1: And you have to do it.
0: We are the doers of God's word.
1: We should be doers of the God's word.
0: கர்த்தருடைய கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
1: not only hearers the word of God,
0: அதன்படி செய்யணும். அல்லேலூயா.
1: Do it.
0: Amen.
1: Amen.
0: எனக்கு செய்யணும்னு ஆசை தான்.
1: I want to do it.
0: ஆனா செய்ய முடியல.
1: But I could not do so.
0: நான் ரொம்ப வல்லமையா இருக்கணும்னு ஆசை தான்.
1: I want to be powerful.
0: ஆனா வல்லமை இல்ல.
1: I don't have power.
0: அல்லேலூயா. நான் ரொம்ப அதிகமா ஆண்டவரை நெருங்கணும் விரும்புறேன், முடியல.
1: I want to come closer unto God but not possible.
0: வரஞ்சது ஒரு மணி நேரமா ஜெபிக்க பார்க்கற முடியல.
1: I want to pray for 1 hour but then I could not.
0: வேதத்தை ஒரு அதிகாரமாவது வாசிக்கணும் பார்க்கற முடியல.
1: I want to read the word of God at least for 1 chapter but I could not.
0: எத்தனையோ பேர் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: And people are living such a
0: ஆனால்
1: life.
0: பல வருடங்களாக பிரசங்கங்களை ஒரு ஆயிரக்கணக்கான பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க.
1: They would have listened thousands of messages in many years.
0: ஆனா அவருடைய வாழ்க்கை மறுரூபமாகவே இல்லை.
1: But their life is not yet transformed.
0: அதே போலதான் அந்த பழைய வாழ்க்கை.
1: The old life.
0: அந்த பழைய மனுஷன்.
1: The old man.
0: அவருடைய ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்.
1: He is ruling.
0: இன்னும் அவருடைய சுபாவம் மாறவில்லை.
1: The nature is not yet changed.
0: அவருடைய நடத்தையில ஒரு மாறுதல் வரல.
1: No change in walk.
0: சில பழக்க வழக்கங்களை விட முடியல.
1: They could not leave some bad habits.
0: சிலர் இன்னுமாகவே பிசாசுனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Still they are doing the will of devil.
0: அதுக்கெல்லாம் காரணம் என்ன?
1: What is the reason?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: வசனத்தை கேட்கலாம் மாத்திரமல்ல,
1: not only hearers the word,
0: அதன்படி செய்ய முடியல.
1: They could not do it.
0: எவ்வளவு நான் ஜெபம் பண்ணி பார்க்கற முடியல.
1: I pray like a lot but then I could not.
0: மூணு நாள் உபவாசம் போட்டேன்.
1: I put 3 days fasting.
0: ஒரு வாரம் உபவாசம் போட்டேன்.
1: I took 1 week
0: fasting. 40 நாள் உபவாசம் போட்டேன்.
1: 40 days fasting.
0: நான் உபவாசம் போட்டு கூட ஒன்னும் நடக்கல. உபவாசம் போட்டு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்துச்சு.
1: I was okay for some time.
0: மறுபடியும் பழையபடி ஆயிருச்சு.
1: Again it became same way.
0: அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது,
1: in many people's life,
0: ஒரு ஆவியிலே ஒரு வளர்ந்த ஒரு நிலைமை இல்ல.
1: No growth in the spiritual life.
0: அதாவது இந்த நம்முடைய உலகத்திலேயே அதிகமா ஜெபிக்கிற ஒரு தேசம்னா இந்தியா தான்.
1: India is praying more in the world.
0: முக்கியமா தமிழ்நாடு.
1: Particularly in Tamil Nadu.
0: Jabam, jabam, எங்க பார்த்தாலும் ஜபம்.
1: Lots of prayers in
0: நம்ம
1: the state.
0: மாதிரி வெளிநாட்டில் நான் பார்த்த வரைக்கும் எந்த எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஜெபிக்கிறது இல்லை யாரும்.
1: In other countries they don't pray like this.
0: ஆனால் இவ்வளோ ஜெபிக்கும் பொழுது,
1: when we pray like this,
0: உங்க தெருவில் இருக்கிற இன்னும் ஒருத்தர் கூட மாறலையே.
1: In your street people are not yet changed.
0: உங்க கூட வேலை செய்யறவங்க படிக்கிறவங்க யாரும் மாறலையே.
1: Your colleagues not yet changed.
0: அப்படியே தான இருக்காங்க.
1: They are as they were.
0: நீ ஜெபம் பண்ணியே தான் மாத்துனீங்களா?
1: Do you pray and change them?
0: ஜெபம் பண்ணியே தான் நடந்துச்சா?
1: Anything happened by your
0: prayer? Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் சாட்சி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க?
1: How many are ready to do such?
0: Hallelujah. ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு?
1: What did happen by your prayer?
0: ஏன் ஒண்ணு நடக்கல?
1: Why things are not happening?
0: கேள்வி.
1: That is my question.
0: நம்ம ஜெபத்துல குறைவே கிடையாது.
1: No lack in prayers.
0: காலை மாலை மத்தியானம் மூன்று வேளையும் ஜெபிக்கிறோம்.
1: மார்னிங் ஆஃப்டர்நூன்
0: அண்ட் ஜெபிக்கிறோம்.
1: அண்ட் டின்னர் டைம்
0: தூங்கும்போது ஜெபிக்கிறோம்.
1: அண்ட் ஸ்லீப்பிங் டைம்
0: தனித்தனியா ஜெபிக்கிறோம்.
1: பர்சனலி
0: குடும்பம் குடும்பமா ஜெபிக்கிறோம்.
1: அஸ் ஃபேமிலி
0: சபையா ஜெபிக்கிறோம்.
1: அஸ் த சர்ச்.
0: ஆனா ஒண்ணும் மாறலையே.
1: பட் நோ சேஞ்ச்.
0: காரணம் என்ன?
1: வாட் இஸ் த ரீசன்?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: காரணம் என்ன?
1: வாட் இஸ் த ரீசன்?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
1: You know the truth, the truth will deliver you.
0: பிசாசு என்ன செய்வான்?
1: What the devil will do?
0: நீ பாட்டு பாடும்பொழுது கூட விட்டுருவான்.
1: He will leave you when you sing.
0: ஜெபிக்கும்பொழுது கூட விட்டுருவான்.
1: He will leave you when you pray.
0: ஆனா நீ சத்தியத்தை கேட்கும்பொழுது,
1: when you listen to the truth,
0: ஒரு விதமான தூக்கத்தை கொண்டு வந்துருவான்.
1: He will bring the sleepy
0: ஒரு விதமான மயக்கத்தை கொண்டு வந்துருவான்.
1: He will bring the
0: ஒரு விதமான சோர்வை கொண்டு வந்துருவான்.
1: He will bring the frustration.
0: அல்லேலூயா. அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
1: It won't be much interesting.
0: அப்போ ஆண்டவருடைய வார்த்தைய நீங்க தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை ருசிச்சு நீங்கள் அதை புசிக்கிறீங்களா?
1: Do you really taste like honey the word of God?
0: அல்லேலூயா. மன்னாவை ஆண்டவர் பொழிந்தார், அது ருசியுள்ளதா என் தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சா?
1: The Lord has given the manna, it was like sweet with honey.
0: அல்லேலூயா. அந்த மாதிரி ருசிச்சு ருசிச்சு சாப்பாடு பாருங்க. சில பேருக்கு இது இப்படி இப்ப சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு அந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.
1: They give importance for the food.
0: அல்லேலூயா. எதுக்குன்னா ருசிக்காக.
1: For the taste.
0: ஹெல்த்துக்காக இல்ல.
1: Not for the health.
0: அந்த நாக்கு ருசிக்காக தான்.
1: To satisfy the
0: அது போல பிரசங்கம் கேட்கறது எப்படின்னா காதுக்கு செவித்தினவுன்னு சொல்லுவாங்க.
1: They say it is for the ear.
0: சும்மா அந்த காதுக்கு நல்லா இருக்கணும் கேட்கறது.
1: It should be good to the ear.
0: அப்படி தான் கேட்கறாங்க.
1: They hear like that.
0: அருமையானவர், அதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கேட்கிற சத்தியங்கள் நமக்குள்ள கிரியை செய்யாமல் போய்விடுகிறது.
1: The truth is not working in us because of this.
0: ஆகவே தான் நாம் நம்முடைய ஜபத்தில் பலனை பார்க்க முடியல.
1: We could not see the reward in our prayer.
0: அல்லேலூயா. நம்ம என்ன சொல்வோம்? தண்ணீரை ஆகாரத்து ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு பலனை காண்பாய்.
1: We say put the food in the water, you can see the reward.
0: அப்போ சரி, நிறைய பேர் அந்த வசனத்தை விசுவாசிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50-60 வருஷம் ஆகும்.
1: Maybe 50-60 years it will take.
0: உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவே.
1: Let it be according to your faith.
0: அல்லேலூயா. அதே ஆண்டவராக இயேசு போய் லாசரு கலர் முன்னால் நின்றுட்டு,
1: லார்ட் ஜீசஸ்,
0: ஆண்டவரே நான் ஒரு ஜெபம் பண்றேன்,
1: லார்ட் ஐ ப்ரே,
0: ஆகாரத்தை தண்ணீர் மேல போடுறேன்,
1: ஐ புட் தி ஃபுட் இன் தி வாட்டர்ஸ்,
0: அநேக நாட்கள் பின் பலனை கொடுக்கணும்னா அவர் அங்கே நிக்க வேண்டியதுதான், லாசரு உள்ளே இருக்க வேண்டியதுதான்.
1: ஹி ஹஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் எ லாங் டைம், லாசரு ஷட் பீ இன்சைட்.
0: ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா, ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா,
1: ஒன் ஹவர், டூ ஹவர்ஸ்,
0: அரை மணி நேரம் ஜெபம் பண்ணாரா,
1: ஹாஃப் அன் அவர்,
0: அதெல்லாம் கூட கணக்கு போட்டு பார்க்க மாட்டீங்களா?
1: டோன்ட் யூ?
0: எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரு?
1: ஹவ் லாங் ஹி ப்ரேட்?
0: எவ்வளோ நேரம் இருக்கும் அவர் பண்ண ஜபம்?
1: ஹவ் லாங்?
0: அதுவும் அங்கே சுற்றி இருக்கிறவங்க கேட்கறதுக்காக பண்ணாரா?
1: ஹி ப்ரேட் ஒன்லி ஃபார் அதர்ஸ் டு லிசன்.
0: அல்லேலூயா. அருமையானவர்களே,
1: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்,
0: அப்போ லாசுர வெளியே ஜபம் பண்ணிட்டு லாசுர வெளியே வான்னு சொன்னோடனே என்ன பண்ணான்? உடனே வெளியே வந்தாச்சு.
1: ஆஃப்டர் ப்ரேயர் வென் ஹி கால் லாசரஸ் கம் அவுட், ஹி கேம் அவுட்.
0: ஆமென். அது ஜபத்தில் ஒரு உடனே உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்.
1: ஸோ தேர் வில் பி
0: ஜபம் பண்ணீங்க, இன்னைக்கு நீங்கள் ஜபம் பண்ணியிருக்கிறீங்கன்னா ஒரு ரிசல்ட் தெரியும்.
1: யூ ப்ரே யூ ஃபைண்ட் த ரிசல்ட்.
0: ஏசு ஜபம் பண்ண உடனே அவருடைய முகம் என்ன செய்தது? மறுரூபமாச்சு.
1: வென் ஜீசஸ் ப்ரே அவர்
0: வஸ்திரம் எல்லாம் வெண்மையாச்சு.
1: த ட்ரெஸ் பிகேம் வைட்.
0: அல்லேலூயா.
1: ட்ரான்ஸ்ஃபார்ம்ட்.
0: அல்லேலூயா. அவர் போய் டிப்டாப்ல போட்டு வெளுத்து எடுத்துட்டு வந்து போடல. அதனால தான் கூட வசனத்து எந்த மண்ணானாலும் என்ன செய்ய முடியாது, வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையா இருந்துச்சு.
1: And no laundry can cleanse like that. It was so white.
0: அப்ப அவர் ஜோமணி முடிச்ச உடனே,
1: when he prayed,
0: பிரியமானவர்களே, ஒரு மாறுதல்,
1: the change.
0: பாதி அப்போஸ்தலர் ஜோம் பண்ணாங்க,
1: the apostles prayed.
0: அவங்க ஜெபிக்கிறாங்கன்றதுக்கு என்ன அடையாளம்?
1: What is the sign?
0: ரோட்ல போறவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னா அந்த கட்டடம் அப்படி தடதடன்னு ஆடுதே, ஒரே ஆட்டமா பூமி அதிர்ச்சி வந்துருச்சா?
1: The building is shaking, any earthquake.
0: அந்த கட்டிடம் மாத்திரம் ஆடுது.
1: The building is shaking.
0: என்னாச்சு?
1: What happened?
0: அவள் கூடி இருந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது.
1: The place.
0: அங்க ஜெபம் கிரியை செய்து.
1: The prayer is Alleluia. Working.
0: அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க?
1: How many of you prayed like
0: Alleluia.
1: That?
0: Hallelujah. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க?
1: How many of you praying like that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சில பேர் தூக்கம் சரியா வரலனா ஜெபம் பண்ணுவாங்க.
1: They sleep if they don't have sleep.
0: சில பேருக்கு ஜெபம் பண்ணாதான் தூக்கமே நல்லா வரும்.
1: when they pray they will have a
0: hallelujah hallelujah சில பேருக்கு ராத்திரியில் தூக்கலன்னா காலையில் வச்சுக்கோங்க, சர்ச்சுக்காவது போகலாம். சர்ச்சில் போனால் பாஸ்டர் பிரசங்கம் தொடங்கின உடனே என்ன செய்யும், நல்லா இழுக்கும், அப்போ தான் தூக்கம்.
1: ஸோ வென் வி வென் யூ ஹியர் த மெசேஜ் யூ மே
0: பிரசங்கத்தை கேட்கும்போது கொஞ்சம் தூங்கி எழுந்திருக்கலாம்.
1: அண்ட் யூ கேன் ஸ்லீப் வெல் அண்ட்
0: அலேலூயா
1: கெட் அப்.
0: அது ஒரு தேவன் அளித்த வரம்.
1: இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட்.
0: பிரசங்கம் பண்ண உடனே எல்லாருக்கும் தூக்கம் வருது.
1: யூ ஸ்லீப் வெல் வென் யூ ஹியர் த மெசேஜ்.
0: அது இல்லை,
1: நாட் தட்.
0: நாம் ஜெபிக்கும் பொழுது
1: when you pray
0: அங்கே கிரியைகள் நடக்க வேண்டும்.
1: The work should be there.
0: அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
1: That's what the Lord is expecting.
0: இன்றைக்கு காலவேளையில நல்லா சிந்திச்சு பார்ப்போம்.
1: In this morning you think.
0: நாம் இந்த மா வருடத்தை ஆரம்பிச்சு இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டோம்.
1: We are stepped in
0: September. 8 மாதங்கள் ஓடி போச்சு.
1: 8 months rolled away.
0: எவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தவறாம
1: without missing
0: hallelujah etrayo nyaachikama na varamudiyada sunnala la aachi
1: all many sundays I could not come
0: ana kathri kirubila
1: by god's grace
0: oor nyaachikama udha thavaram vandutan
1: I did not miss even a single sunday
0: hallelujah
1: hallelujah
0: oru udiyakar sonnar international pastor orthare
1: one minister of god
0: pastor paul kirwara neenga kudukura message neenga poi andha pattalathiliye kuduthukringala ya
1: you are giving the message only in
0: and 500 per dhaan ketittirukanga
1: they listen only 500
0: you veliya vandingala ethaniyo lakshakanagana makkal kekkuradhu kaathirukanga neenga enga poga maatringa
1: you are not going outside
0: hallelujah
1: lakhs of people
0: oru sunday uttittu vaanga
1: just leave one sunday and come
0: appdinu nariya per kootanga
1: many called
0: hallelujah na poi irukalam
1: I could have gone
0: hallelujah adhu nalla yosaniya da therinjathu
1: it's a good thought he has given
0: அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்
1: many people are less people
0: நான் என்ன சொன்னேன் உண்மைதான்
1: it is true
0: ஆனா என்னுடைய தரிசனம் என்னன்னா இந்த கொஞ்சம் பேரை கொண்டு ஆண்டவர் எதா செய்ய மாட்டாரா
1: with this small group hallelujah the lord
0: அப்படி நான் நினைக்கிறேன்
1: I believe that
0: நீங்க என்ன நினைக்கிறீங்க
1: what do you think
0: hallelujah hallelujah
1: hallelujah
0: என்ன கொண்டு எதுவும் வேணாங்க ஐயா, யாரை கொண்டா இதை செய்துக்குங்க,
1: நம்மள
0: ஆள விடுங்க
1: அப்படின்றீங்களா?
0: அல்லேலூயா, நல்லா கவனிங்க.
1: லிசன்.
0: ஆகவே பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: இந்த நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னோன்னு சடங்காச்சாரம்
1: Sunday means it's a ritual.
0: CSC போறவங்கலாம் CSC க்கு போய்டுவாங்க.
1: Like going to CSC.
0: பெந்தகோஸ்தே சபைக்கு போய்டுவாங்க, பெந்தகோஸ்தே போய்டுவாங்க.
1: Pentecostal church.
0: கிறிஸ்தவனா இருக்கிறவங்கலாம் என்ன செய்வாங்க?
1: Christians
0: சரி ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போறோம். முதல் சண்டே ராபோஜனம் போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
1: First Sunday let me go.
0: அது வேற நம்ம ராபோஜனம் எடுக்காம போனா ஏதோ வம்பாயிட போகுது.
1: If I don't take communion it may be a
0: அது போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
1: Let me go and take and
0: அப்படிட்டு ஒரு கடமைக்காக வரவங்களும் இருக்காங்க.
1: Ritually some people
0: நிறைய பேர் அப்படிதான்.
1: Many like that.
0: சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா
1: Sunday means
0: அப்படி போய் தலைய காமிச்சிட்டு
1: let me show the head
0: என்னத்தை காமிச்சிட்டு
1: show the
0: தலைய காமிச்சிட்டு வந்துறலாம்
1: let me show the head and come
0: அப்படி சபைக்கு வரணும் இருக்காங்க
1: some they come to church
0: நீங்க எப்படி வந்திருக்கீங்க
1: how did you come
0: எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்களா
1: you are not answering
0: நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க எப்படி வந்திருக்கீங்க
1: how did you come
0: சும்மா தலைய காமிச்சிட்டு வந்திருக்கீங்களா
1: have you come to show your head and go
0: இல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா
1: have you come to worship the lord
0: hallelujah amen
1: amen
0: ஆண்டவரே இன்றைக்கு மோடு நான் உறவாட வந்திருக்கிறேன்
1: lord I have come to talk to you
0: hallelujah Amen.
1: Amen.
0: எலியா போய் காத்திருந்தாரு.
1: Elijah waited.
0: Amen. ஒரு குகையில போய் காத்துနေறாரு.
1: He was waiting in the cave.
0: ஆண்டவர் வருவார் வருவார்னு கடைசியா ஒண்ணும் வரல. ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி தான் வந்துச்சு.
1: Big earthquake came.
0: அப்புறம் ஒரு பெரிய காத்து வீசிச்சு.
1: Big wind came.
0: Hallelujah. அப்புறம் அக்னி வந்துச்சு.
1: The fire came.
0: ஒண்ணுமே வரல. ஆண்டவர் அக்னிலயும் வரல, காத்துலயும் வரல.
1: The Lord did not come through any means.
0: ஒண்ணுமே வரலையே ஆண்டவரே, காணுமே.
1: I could not see God.
0: நம்ம போலாம்.
1: Let me go.
0: அப்படி நான் தீர்மானம் எடுக்கல.
1: He didn't take that determination.
0: என்ன ஆனாலும் பரவாயில்ல.
1: Whatever it may be.
0: நான் ஆண்டவரை சந்திக்க தான் வந்திருக்கிறேன்.
1: I have come to meet the Lord.
0: அவரை சந்திச்சு தான் போவேன்.
1: Let me meet and go.
0: அப்படி இருந்தான்.
1: He was waiting.
0: ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு.
1: A mild voice.
0: Hallelujah. ஆண்டவர் வந்துட்டாரு.
1: Lord has come.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: மெல்லிய சத்தத்துல ஆண்டவங்களோட பேசுறாரா?
1: Is the Lord speaking Alleluia. In a mild voice?
0: நிறைய பேர் நம்ம சபையில எடுத்துங்க.
1: It take
0: a lot of கஷ்டப்பட்டு இங்க காணிக்கே வர்றது இல்ல. ஆண்டவரோட சம்பவத்துல ரொம்ப உண்மையா சொல்லிறேன்.
1: I just tell unto the Lord.
0: அதன் மத்தியில இந்த மைக்க கிக்கலாம் வாங்கி
1: in the midst of everything
0: போட்டா பின்னால்
1: அவர்கள்
0: ஆத்மாவுக்கு ஏற்ற தேவ தூது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
1: They should receive the
0: தேவ வசனம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
1: They should get God's word.
0: அதன் மூலமாகத்தான் அவர்கள் வளர முடியும்.
1: Through which they can grow.
0: Hallelujah. கர்த்தர் சொல்லிட்டு போயிருக்கிறார்.
1: The Lord has said
0: ஊழியக்காரர்களுக்கு
1: to the ministers of God.
0: நான் போகிறேன்.
1: I go.
0: என்னுடைய ஆடுகளை என்ன செய்யுங்க? மேய்ங்க.
1: You feed my sheep.
0: என்னுடைய ஆட்டு குட்டிகளை நீங்க மேய்ச்சு நடத்துங்க.
1: You feed my
0: பட்டினி போட்டுறாதீங்க.
1: Don't make it
0: வேலைக்கு வேலைக்கு ஆகாரம் கொடுத்துருங்க.
1: Give the food.
0: அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு.
1: The Lord has said.
0: Hallelujah. ஆகாரம் கொடுக்க வேண்டியது எங்க வேலை.
1: My job is to
0: மேய்ச்சல கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை.
1: I have to give the
0: மேய வேண்டியது உங்களுடைய வேலை.
1: You have to eat.
0: நல்லா மேய்ஞ்சிட்டு என்ன செய்யணும்?
1: What are you supposed to do?
0: தண்ணி கொடுக்கணும்.
1: You have to give the fruit.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: ஆகவே இந்த நாட்கள்ல நாம் ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியல?
1: Why we could not grow in the spirit?
0: இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா ஒரு பரிசுத்த ஜீவியம் இல்ல.
1: It's not a holy lifestyle.
0: சும்மா எடுத்ததுக்கெல்லாம் போய்.
1: Always lie.
0: எடுத்ததுக்கெல்லாம் கெட்ட வார்த்தை.
1: Bad words.
0: எடுத்ததுக்கெல்லாம் கோபம்.
1: Anger.
0: எரிச்சல்.
1: All
0: Sunday.
1: Kind of anger is fight.
0: குழப்பம்.
1: Confusion.
0: இதெல்லாம் வருது.
1: You get everything.
0: அப்போ உனக்குள்ள திவ்ய சுபாவம் இருக்குதா? ஜென்ம சுபாவம் இருக்குதா?
1: Do you have the divine nature?
0: Hallelujah.
1: Or your own nature?
0: திவ்ய சுபாவம் இல்ல.
1: No divine nature.
0: நாளுக்கு நாள் நாம மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மறுரூபம் ஆயிட்டு இருக்கிறோம்.
1: So we are transformed.
0: மறுரூபம் ஆயிட்டு இருக்கீங்க.
1: How many of you being transformed?
0: Hallelujah. ஒரு பெரிய மாறுதல்.
1: Great change.
0: Hallelujah. ஆண்டவர் அதற்காக தான் உன்னை அழைச்சிருக்கிறாரு.
1: For which the Lord has called you.
0: அதற்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: He has chosen you for that.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஒரு இங்க வாசித்தீங்கன்னா.
1: When you read here.
0: எபேசியருக்கு நிருபத்தில்
1: Ephesians.
0: முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
1: You take first chapter.
0: எபேசியர் முதலாவது அதிகாரத்தில்
1: Ephesians 1.
0: மூன்றாவது வசனத்திலிருந்து யாராவது வாசிங்க.
1: From verse 3.
0: Thank you.
1: enough. Please be seated.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So இப்ப நம்ம வாசி கேட்டதிலிருந்து என்ன செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார் உங்களுக்கு?
1: So what message the Lord is giving?
0: ஒரே வார்த்தையில சொல்லுங்க.
1: In one word.
0: ஆவியில் ஏவப்படுறவங்க ஏன் சொல்லிட்டு உட்காரலாம்.
1: You can stand up and say and sit.
0: என்ன சொல்ல வர்றார்?
1: What the Lord wants to say here.
0: புரிஞ்சதா இல்லையா?
1: Did you understand?
0: விளங்கிச்சா இல்லையா?
1: Did you understand it?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன ஆண்டவர் உங்களோட பேசினார்?
1: What did the Lord speak to you?
0: நீங்க தினமும் வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் உங்களோட பேசுறது இல்லையா?
1: When you read the Bible and will the Lord
0: Bible நீ டெய்லி படிக்கும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோட பேசுவார்.
1: When you read the Bible daily the Lord will speak to you.
0: வசனத்தின் மூலமா பேசுவார்.
1: Through the word of God.
0: அப்போ இந்த காலவேளையில இத படிச்சது நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் பேசினார் உங்களோட?
1: In this morning when you read this passage for how many can say the Lord has spoken with me?
0: Hallelujah.
1: ஒரு 1000 செய்தி இருக்கு. How many messages?
0: ஒவ்வொரு வசனத்திலேயும் 100 வசனத்துக்கு மேல 100 செய்திக்கு மேல இருக்கு.
1: In each and every
0: வசனத்திலேயும்
1: every verse there may be
0: Hallelujah.
1: Hundreds of messages.
0: அது அந்த ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு பேச முடியாது.
1: Within an hour I cannot talk everything.
0: ஆனா எதுக்காக இது நம்ம இப்ப படிச்சோம்?
1: Why did we read this passage?
0: Hallelujah. நபர் பிரகாசமுள்ள அது ஒரு செய்தி தானா?
1: Is it
0: ஆண்டவர் அவரோட பேசியிருக்கார்.
1: Hallelujah.
0: என்ன வேணும்? பிரகாசமுள்ள மனக்கண். இப்ப என்னுடைய கேள்வி
1: என்னன்னா,
0: அவர் சொன்னதுல இருந்து
1: from his
0: எதுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்?
1: What for the shining eyes?
0: எதுக்கு?
1: For what?
0: அடுத்த கேள்வி.
1: Next question.
0: என்னங்க? இன்ன அவருடைய வல்லமையினுடைய மகிமை என்ன மகத்துவம்?
1: What is his power, the greatness?
0: எழுப்பினருடைய வல்லமை அது என்னது? அது
1: வாட் கைண்ட் ஆஃப்
0: அந்த வல்லமைக்கு பேர் என்ன?
1: வாட் கைண்ட் ஆஃப் பவர் இட் இஸ்?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மகிமையின் மகிமைனாலும் புரியாது, புகழ்ச்சினாலும் புரியாது. நீங்க மகிமையின் புகழ்ச்சினா என்ன? அது மகிமையின் புகழ்ச்சி.
1: வாட் இஸ் த க்ளோரி?
0: அல்லேலூயா.
1: அண்ட் பிரைஸ்.
0: எப்படி ஆவிக்குரிய வசனத்தை நம்ம ஆராய்ஞ்சு, அதனால தான் வேதத்தை என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். ஆராய்ந்து பார்க்கணும் வசனத்தை. என்ன செய்யணும்? நான் அப்படிதான்
1: படிக்கிறேன். நான்
0: ஏதோ திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்கேயா போய் சுத்திட்டு வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து உங்ககிட்ட பேசுறதுக்கு வரல.
1: நாட் ஜஸ்ட் டாக்கிங்.
0: ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு நான் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டோட பாத்துல காத்திருக்கிறேன்.
1: From Monday to Saturday I'm waiting at the feet of the Lord to
0: talk. யாரும் நம்ப மாட்டாங்க.
1: People may not believe it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது உண்மையா பொய்யான்றது என் கூட இருக்கிற ஊழியக்காரர் கேட்டீங்களா சொல்லுவாங்க.
1: You can ask the servants of God.
0: Hallelujah.
1: They will know.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஏன்
1: why
0: ஏன் அவ்வளவு தூரம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு?
1: Why we should wait for long time?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒருத்தர் ஒரு பார்சல் கொடுக்கறாரு. ஒரு பெரிய பார்சல் சொன்னா பேக் பண்ணி பேக்கேஜ் ஒரு கட்டு ஒரு பொட்டலம் கொடுக்கறாருன்னு வச்சுங்க.
1: Somebody gives some parcel.
0: Hallelujah. இதுல பிரிச்சு பாருங்க.
1: ஜஸ்ட் ஓபன்.
0: அல்லேலூயா. இதுல ரொம்ப ஆச்சரியப்படும்படி உள்ள ஒன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு.
1: So something will be there as surprise.
0: அப்போ பிரிக்கிறாங்க.
1: They are opening.
0: ஒண்ணுன்னா பிரிச்சுனே போறாங்க.
1: They are removing all the wrappers.
0: ஒரு மணி நேரம் ஆச்சு பிரிக்க பிரிக்க. இன்னும் உரிக்க வெங்காயம் உரிக்க வரைக்கும் வெங்காயம் சொல்றாங்களே, அது மாதிரி இன்னும் பிரிக்க பிரிக்க வந்துட்டே இருக்குது.
1: It kept on coming when they open it.
0: பொட்டலம் சின்னதாயிடுச்சு.
1: That packet is
0: fast. அப்புறம் என்ன பிரச்சனைங்கறாங்க?
1: Again they are opening.
0: Yeah.
1: Why?
0: என்னதான் இருக்கும் அது உள்ள?
1: வாட் இஸ் தேர் இன்சைட்?
0: என்னதான் உள்ள இருக்கும்?
1: வாட் இஸ் தேர் இன்சைட்
0: அப்படின்னு சொல்றதுக்காக தான் எவ்வளவு நேரம் ஆனவன் போல சளைக்காம அதை பிரிக்கிறாங்க.
1: அண்ட் தே கெப்ட் ஆன் ரிமூவிங் தட் ராப்பர்.
0: அது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
1: ஒன் சைட் லெட் இட் பி.
0: கர்த்தருடைய வசனத்தை,
1: தி லார்ட்ஸ் வேர்ட்,
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: வாட் தி லார்ட் சேஸ்.
0: நான் ஒரு பொட்டலம் கொடுக்கல உங்களுக்கு, ஒரு பொக்கிஷன் கொடுத்திருக்கிறேன்.
1: நாட் தி பாசல், ஐ ஹேவ் கிவன் தி ட்ரெஷர். அது
0: புதையல்,
1: இட்ஸ் எ ட்ரெஷர்.
0: அந்த புதையலை நீங்க என்ன செய்யணும்? தோண்டி தோண்டி தோண்டி எடுக்கணும்.
1: You have to dig on.
0: நீங்க தோண்ட தோண்ட தோண்ட புதையல் என்ன பண்ணும்? வரும்.
1: When you dig, you can find the treasure.
0: அந்த புதையல்ல என்ன இருக்கு?
1: What is there
0: ஒரு
1: in the treasure?
0: பொக்கிஷம் இருக்குது.
1: There is the treasure.
0: எத்தனை பேருக்கு அந்த பொக்கிஷம் வேணும்?
1: How many of you want to have that treasure?
0: அது எப்போ வரும்?
1: When do you get it?
0: நீங்க தோண்ட தோண்ட தான் வரும்.
1: When you dig it, you will get it.
0: சும்மா அப்படி மேலா படிச்சீங்கலாம் வராது.
1: If you just read, you cannot get it.
0: அதனால தான் பிரியமானவர்களே, ஒரு நாலு பேர் சொன்னாங்க.
1: Four of them said.
0: ஆனா ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் ஏதோ ஒன்னு பேசியிருப்பார்.
1: The Lord would have spoken to everyone.
0: இன்றைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துற காரணம் என்ன கேட்டீங்க?
1: Today the Lord is revealing this.
0: இந்த இந்த கடைசி வசனத்துல நாம என்ன வாசிச்சோம்?
1: The last verse.
0: அவர் இப்போ பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்றாரு? நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம், தெளிவு அளிக்கிற ஆவி. என்னதுங்க? என்னது? ஆவி.
1: The spirit which gives wisdom.
0: பரிசுத்த ஆவியானவர்,
1: the Holy Spirit,
0: உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்? அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கணும்.
1: The Lord should give the wisdom.
0: நீங்க சினிமா பாக்குறதுக்கு ஞானம் தேவையில்லை.
1: Need not have wisdom to look at the movie.
0: ஏதோ ஜோக் படிக்கிறதுக்கு ஒண்ணு ஞானம் எல்லாம் தேவையில்லை.
1: To read the comedy, need not have.
0: கட்டுக்கதைகளை படிக்கிறதுக்கு ஒரு ஞானமும் தேவையில்லை.
1: To read the story, need not have wisdom.
0: அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத வேண்டாத கட்டுக்கதைகள்.
1: These are all useless things.
0: ஆனா ஆண்டவருடைய வசனத்தை படிக்கணும்னா,
1: to read the Lord's word,
0: ஒரு ஞானம்,
1: the wisdom,
0: தெளிவு,
1: the sound mind.
0: Hallelujah. அதை யார் தான் கொடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா,
1: who can give it?
0: Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும்.
1: Only the Holy Spirit.
0: வேற யாராலும் கொடுக்க முடியாது.
1: Not others.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? அதை கொடுக்க முடியும்.
1: Only the Holy Spirit can give it.
0: அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் அதை கொடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மாத்திரம் தான். வாஸ்து பாருங்க, ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தை எடுங்க.
1: First Corinthians chapter 2.
0: அதில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஒன்று கொரிந்தியர்
1: First Corinthians
0: ரெண்டாவது அதிகாரம்
1: chapter 2
0: அந்த ஒன்பதாம் வசனத்தில் யாரா படிங்க?
1: From 9.
0: கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. பாருங்க, இருதயத்திலும் தோன்றல, கண்ணும் பார்க்கல, மனசுலையும் தோன்றல. இப்போ நான் படிச்ச உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன், இது புரியுதா அப்படின்னு சொல்லி.
1: I asked a question, did you understand?
0: உடனே எல்லாரும் என்ன பண்றீங்க? யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க.
1: You started thinking.
0: Hallelujah. என்னவா இருக்கும்?
1: What would be?
0: இன்னத ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புறார்.
1: What the Lord wants to talk to me.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: அதனால தான் இதெல்லாம் உன் கண்ணுனால தெரியாது, காதுனால கேட்க முடியாது. அடுத்த வசனம்,
1: I cannot see and you cannot.
0: தேவன் அவைகளை என்னங்க? தமது ஆவியினாலே. தமது ஆவியினாலே என்ன செய்தாரு?
1: God has revealed them to us. Why he revealed through the spirit?
0: அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் யாரு?
1: The spirit searches.
0: ஆண்டவர் நம்மள ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் நம்மள சொல்றாரு.
1: Search the word of scripture, the Lord says.
0: என்ன ஏற்கனவே இதை ஆராய்ந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆவியானவர்.
1: The spirit of God searched already.
0: அவர் என்ன தாராஞ்சார் படிங்க.
1: What did he search?
0: அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆலயங்களையும் மனுஷனுள்ள ஆவியா என்று மனுஷனுக்குள்ள ஒன்று யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அது போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய
1: மாட்டான். நான்
0: படிக்க சொன்ன வசனத்தை நீங்க நல்லா எழுதிக்கங்க, யாராவது
1: you write down the verse,
0: type பண்ணிக்கங்க,
1: you can type
0: இல்ல அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க கையில,
1: copy and paste.
0: அது குறிப்பு பேர் கவிஞன்,
1: and the poet,
0: பெரிய புரட்சியாளன்,
1: maybe
0: சிந்தனையாளன், பெரிய பெரிய தமிழ் பண்டிதர்,
1: and the big
0: எல்லாட்டி கொடுங்க போய்,
1: poet and artist.
0: ஐயா அது என்ன சொல்லுது கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க,
1: what it says.
0: நீங்க பெரிய படிப்பாளி தானே,
1: you are a wise man. Come on, you think.
0: அப்படின்னு கேட்டு பாருங்க,
1: just ask them.
0: அவங்க என்ன சொல்லுவாங்க,
1: what they say.
0: நீ கொடுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணுங்க,
1: you just test them.
0: அவங்க இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல மாட்டாங்க,
1: they will not say the greatness of the word.
0: அவங்களுடைய அறிவை தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க,
1: they teach only their intellectual Alleluia. knowledge.
0: ஆனா ஆவியானவர் அப்படி இல்ல,
1: spirit of the lord is not like that.
0: அவர் எதை ஆராய்ஞ்சு பார்க்கறாரா,
1: which one he is searching.
0: தேவனுக்குரியவைகளை,
1: and
0: Alleluia.
1: the things of Inanga? god.
0: Alleluia.
1: the things of god.
0: amen. எப்படி சமைப்பது,
1: ஆன்லைன்ல
0: போய் படிச்சுக்கலாம், நீங்க
1: you can read through online.
0: எல்லாத்தையும் நீங்க ஆன்லைன்ல போய் படிச்சுன இருக்கலாம்,
1: in online you can read everything.
0: ஆனா
1: but
0: தேவனுக்குரியவைகளை வெளிப்படுத்துறது யாரு,
1: who is revealing the things of
0: ஆவியானவர் மாத்திரம் தான் வெளிப்படுத்துவார்,
1: only the spirit of god can reveal.
0: Alleluia.
1: Alleluia.
0: அப்போ இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதியில,
1: in this portion,
0: தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக,
1: in order to reveal the things of god.
0: Alleluia. தேவ ஆவியானவர் என்ன செய்யறாரு,
1: what the spirit of the lord does.
0: அதை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக தேவனுடைய ஆவியானவர்,
1: in order to reveal,
0: நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார்.
1: The spirit of the lord is revealed in our lives.
0: இங்க உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு மாத்திரம் கொடுக்கறேன், நீங்க வீட்ல போய் அத வச்சு நீங்க படிங்க.
1: I just give the note and then go home and read.
0: Hallelujah. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்,
1: I won't say everything.
0: மிக முக்கியமான ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் கொடுக்கறேன்,
1: I just teach very important things.
0: அங்கே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, சகல எல்லாம் சொல்லுங்க, சகல,
1: you just say all.
0: சகல,
1: all.
0: அது எதா விடுபட்டு போச்சா,
1: anything is left out,
0: சொல்லுங்க. Alleluia.
1: Alleluia.
0: எதா விடுபட்டு போச்சா,
1: anything is left.
0: சகலன்னு சொன்னா
1: all means,
0: அதுல எதுமே விடுபடல, எல்லாமே,
1: everything is included.
0: Alleluia.
1: Amen.
0: அதுதான் ஆசீர்வாதம்,
1: that is the blessing.
0: ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்,
1: what kind of blessings it is.
0: ஆவிக்குரிய ஆசீர்வாதம்,
1: it's a spiritual blessing.
0: Alleluia. Alleluia. மனுஷன் என்ன செய்ய பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா,
1: what man wants to try,
0: மாம்சத்துல அதிகமாக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று மனுஷன் விரும்புறான்,
1: they want to do things through the flesh.
0: அவனை தான் உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது,
1: the world is appreciating
0: them. ஒலிம்பிக்ல ஓடி போயிட்டு வந்தா அதுக்கு ஒரு இது கொடுக்கறான், கப்பு கொடுக்கறான்,
1: and you people
0: தன்னுடைய தாளந்துகளை கொண்டு போய் வெளிப்படுத்தி அதுக்கு பிரைஸ் வாங்குறான்,
1: by demonstrating the talents they get
0: prize. தன்னுடைய திறமைகளை,
1: the skill,
0: நம்முடைய ஆற்றல்களை,
1: by their skill,
0: நமக்கு இருக்கிறதான தாளந்துகளை,
1: by their talents,
0: மனுஷன் வெளிப்படுத்தி,
1: man reveals it.
0: அதை கொண்டு அவன் இந்த உலகத்துல ஒரு இடத்தை பிடிக்கிறான்,
1: through which he has the place, that's all.
0: ஆனா
1: பட்
0: ஆண்டவர் பாத்தீங்கன்னா,
1: if you look at the lord,
0: இந்த சரீர பிரகாரமான காரியத்தின் மூலமாக எதையும் செய்ய மாட்டார்,
1: he will not do anything through the
0: நம்ம சரீரத்தில் இருக்கிறோம்,
1: we are in the flesh.
0: ஆனால் இந்த சரீரத்தை சரீரம் ஆளுகை செய்யக்கூடாது, இந்த சரீரத்தை ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும்,
1: spirit of the lord should rule the body, the body should not rule the body.
0: Alleluia.
1: Alleluia.
0: Alleluia.
1: Alleluia.
0: ஆண்டவர் இந்த நம்ம வாசிக்கேட்ட பகுதியில் சீக்கிரமா நான் சொல்லணும்னா, முதலாவதாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் நாம கொடுத்திருக்கிறார்,
1: the lord has given all spiritual blessings.
0: அது எங்க இருந்து வந்ததுங்க,
1: where is it from,
0: அமெரிக்கால இருந்து வரல,
1: not from america,
0: uk ல இருந்து வரல,
1: not from uk,
0: சிங்கப்பூர்ல இருந்து வரல,
1: not from singapore,
0: வடக்கே இருந்து வரல, தெற்கே இருந்து வரல,
1: not from north or south,
0: எங்க இருந்து வந்திருக்கு,
1: where from,
0: உன்னதங்களில்,
1: from above,
0: எத்தனை பேர் உன்னதத்துக்கு போயிருக்கீங்க?
1: How many of you gone to
0: NASA-ல? விண்வெளிக்கு போயிருக்கான், செவ்வாய்க்கு போயிருக்கான், கிரகங்களுக்கு போயிருக்கான்.
1: From NASA they have gone to various planets. யாராவது
0: போயிருக்கானா?
1: Anybody gone to the higher places?
0: உன்னதத்துக்கு போறதுக்கு ராக்கெட் இருக்குதா?
1: Is there any rocket to go to the higher places? No.
0: உன்னதத்துக்கு ராக்கெட்டும் கிடையாது.
1: No rocket.
0: ஒண்ணும் கிடையாது.
1: Nothing.
0: இயேசு ஒருவர்தான் உன்னதத்துக்கு ஏறி இருக்கிறார்.
1: Only Jesus went to the highest places.
0: ஏறிட்டு என்ன சொல்றாரு?
1: What did he say?
0: நான் மாத்திரம் இல்லப்பா.
1: Not only me.
0: உன்னதங்களிலே நான் உங்களையும் என்னோடு கூட உட்கார
1: வைத்திருக்கிறேன்.
0: உள்ள ஆசீர்வாதத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
1: I have given the blessings from high above.
0: அல்லேலூயா. இந்த உன்னதங்களில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
1: What kind of all these spiritual blessings?
0: இன்னைக்கு மனுஷன் காசுக்காக ரொம்ப உழைக்கிறான்.
1: Man is working hard for the money.
0: குடும்ப பிரச்சனைக்காக கோர்ட் கோர்ட் அலையறான்.
1: He is going to the court for the family.
0: போலீஸ் அலையறான்.
1: Police station.
0: மனுஷன் இடத்துல ஓடுறான்.
1: He is running towards the man.
0: இவங்க உதவியை கேக்குறான், அவங்க உதவியை கேக்குறான்.
1: He is asking help to various people.
0: இன்னைக்கு மனுஷன் சின்ன காரியத்துக்கெல்லாம் எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கான்.
1: For a small thing they run here and there. What the Lord says, child of God, how I have blessed you from most high places,
0: சகல ஆசீர்வாதத்தையும் உனக்கு நான் கொடுத்துட்டேன்.
1: I have given all the spiritual blessings.
0: நீ தான் இன்னும் அனுபவிக்காம இருக்கிற.
1: You are not enjoying it.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: That's
1: why the Lord said to open the inner
0: eyes. அது மட்டும் திறந்து பார்க்கக்கூடிய பார்வை உங்களுக்கு இருந்துச்சுனா,
1: if you have that eyesight,
0: அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள்ன்றது என்னதுங்க?
1: What is that shining forth?
0: அதுதான் ஆவிக்குரிய கண்கள்.
1: Spiritual eyes.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இப்ப நம்ம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம்.
1: We go for a job.
0: வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்றோம்?
1: What we say?
0: ஐயோயோ, not traffic பாத்தீங்களா?
1: What a traffic.
0: ஐயோயோ, இங்க என்ன பிரச்சனை பாத்தீங்களா?
1: What a problem.
0: ஐயோ, அங்க என்ன சண்டை பாத்தீங்களா?
1: What a fight there.
0: இங்க ஒரே குழப்பம் பாத்தீங்களா?
1: Lot of confusion.
0: TV, ஐயோ, TV ஓபன் பண்ணா பாத்தீங்களா இங்க என்ன பிரச்சனை நடக்குது?
1: When you open the TV, what problems are going on?
0: ஐயோ, இப்படிப்பட்ட கொலை நடந்துது பாத்தீங்களா?
1: Such a murder happening.
0: இதெல்லாம் எந்த கண்ணல பாத்துன இருக்கோம்?
1: By which eye you are looking?
0: நம்ம சரீர பிரகாரமான கண்ணல பாத்துன இருக்கோம்.
1: With the bodily eye we are watching.
0: இதெல்லாம் பாத்துன இருக்கும் பொழுது,
1: when you are looking at this, have a problem.
0: எப்படி பாப்பீங்க?
1: How do you look at that?
0: அதே சரீர கண்ணால பாப்பீங்க.
1: You will look at your bodily eye.
0: டிவில நீங்க என்ன பாத்தீங்களோ அது போலயே நடக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கும்.
1: Whatever you looked at the
0: TV, அந்த கண்ணல தான் பாக்குறீங்க.
1: Because the same eye you are watching.
0: எந்த கண்ணுனால நீங்க கேடான பொல்லாங்கான காரியங்களை பாத்தீங்களோ அதே கண்ணால உங்க பிரச்சனையை பாக்கும்போது,
1: when you look at your problem through that same eye,
0: உங்களுக்கு அது அப்படிதான் தெரியும்.
1: It will be like looking like that.
0: கருப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
1: If you put the wear the black glass,
0: பச்சையா தெரியுமா?
1: Everything will be black.
0: சிவப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
1: You put the red glass.
0: சிவப்பா தான் தெரியும்.
1: You get only red colors.
0: அப்ப ஆவிக்குரிய கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
1: You put spiritual.
0: ஆவிக்குரிய ரகசியங்கள் தெரியும்.
1: You get spiritual secrets.
0: அப்ப ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்றாரு?
1: What the Lord is saying.
0: தேவ ஜனமே,
1: God's people,
0: நான் உங்களுக்கு ஆயத்தம் வைத்திருக்கிறதான அந்த சகல உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை
1: all blessings from heavenly places,
0: கொள்ள வேண்டுமானால்,
1: if you want to inherit,
0: நீ முதல்ல அதை பார்க்கணும்.
1: You have to look at that.
0: கண்ணை திறந்து பாரு.
1: Open your eyes and see.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாக்குறீங்களா இல்லையா?
1: Do you see that?
0: மனுஷனை பாக்குறீங்க, அவன் என்ன போட்டுக்கிறான், இவன் என்ன போட்டுக்கிறான், அவன் என்ன செய்றான், இவன் என்ன செய்றான்.
1: You are looking at the men, what they are doing.
0: இப்படி இத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
1: We are looking at surroundings.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதெல்லாம் பாக்குறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல.
1: No use of seeing.
0: நீ எதை பார்க்கணும்?
1: What you
0: supposed to see? ஆவிக்குரிய கண்ணை திறந்து,
1: open your spiritual eyes.
0: உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும் பொழுது,
1: when you look at the blessings.
0: Hallelujah. அப்பதான் தெரியும் நீ யாருன்னு.
1: Then you will understand who are.
0: Hallelujah. இங்க வாசிக்கிறோம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்ம ஆசீர்வதிக்கா எதுக்காகன்னு கேட்டிங்களா?
1: For what all these blessings?
0: ஏதோ உங்களுக்கு பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணுங்க.
1: Just pray when you get problems.
0: Hallelujah. ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணிக்கங்க.
1: Any problem means
0: சரியாயிடும்.
1: It will be okay.
0: ஏதோ போராட்டமா ஜெபம் பண்ணுங்க, சரியாயிடும்.
1: Any tribulation you pray about it and it will be all right.
0: ஏதோ கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணுங்க.
1: Any problem comes you just pray.
0: அதுக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் தேவையில்லை.
1: One hour preaching is not necessary.
0: எல்லாருக்கும் தெரியும்.
1: Everyone knows.
0: தலைவலியா போய் ஜோம் பண்ணுங்க,
1: சரியாயிடும்.
0: ஜோம் பண்ணுங்க, சரியாயிடும்.
1: ஸ்டமக் பெயின், ப்ரே, இட் வில் பீ ஓகே.
0: பிள்ளைங்க அடங்கலையா, ஜோம் பண்ணுங்க, சரியாயிடும்.
1: இஃப் யூ ஆர் நாட் கண்ட்ரோல், யூ ப்ரே, இட் வில் பீ ஓகே.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: வாட் தி லார்ட் இஸ் சேயிங் ஹியர்,
0: நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்.
1: Already I said,
0: நம்ம ஜெபம் பண்ணி
1: by prayers,
0: என்னத்தை சாதிச்சிருக்கோம், அதான் என்னுடைய கேள்வி.
1: What did we do?
0: ஏன் சாதிக்கல?
1: Why we are not?
0: ஏன் ஒண்ணும் நடக்கல?
1: Why things are not happening?
0: அப்ப நாம் என்னத்தை ஜெபிச்சிட்டு இருக்கோம்?
1: What are we praying?
0: Hallelujah. நமக்கே தெரியாது.
1: We don't know.
0: Amen.
1: Amen.
0: ஏதோ ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்றோம்,
1: just pray.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா
1: but
0: நாம் யார், எதுக்காக ஜெபிக்கிறோம்,
1: who are we, what for we are praying,
0: நம்ம ஜெபம் எப்படிப்பட்டது,
1: what kind of prayer
0: என்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ள வரும்போது,
1: when you have that assurance,
0: அதுக்கு அப்புறம் நீங்க ஜெபிக்கிற அந்த வேளையில,
1: then you pray,
0: நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை பாப்பீங்க,
1: you will see a great miracle.
0: இங்க நாம என்ன வாசிக்கிறோம்,
1: what are we reading here,
0: 4வது வசனத்துல, தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, நீ யாரு,
1: who are you,
0: பெந்தகோஸ்தே விசுவாசி,
1: பெந்தகோஸ்தல் பிலீவர்,
0: சிஎஸ்ஐ விசுவாசி,
1: சிஎஸ்ஐ பிலீவர்,
0: பாப்டிஸ்ட் சர்ச் விசுவாசி,
1: பாப்டிஸ்ட் சர்ச் பிலீவர்,
0: நான் அந்த சர்ச் விசுவாசி,
1: பிலீவர் ஆஃப் தட் சர்ச்,
0: இந்த சர்ச் விசுவாசி இல்ல,
1: திஸ் சர்ச் நோ.
0: இங்க என்ன சொல்லி இருக்குது, உலக தோற்றத்திற்கு முன்னே,
1: before the foundation of the world,
0: எப்போ,
1: when,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah. ஒருத்தர் வந்தாரு,
1: one man came,
0: இந்த சர்ச்சுக்கு நான் வந்து பாக்குறேங்க, நல்லா இருந்தா இங்கே வரங்க அப்படினாரு.
1: The church is all right, then I'll come.
0: நீங்க நல்லா இருந்தா தான் வருவீங்க.
1: If you are right, you will come.
0: ஆனா ஆண்டவர் உங்களை எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரோ அங்க தான் போவீங்க.
1: And what for the Lord has chosen, then you will go there.
0: ஆனால் இனிமேல் அந்த மாதிரி சொல்லாதீங்க.
1: Don't say like that.
0: ஆண்டவர் எங்க வைக்க சித்தமா அங்க வைக்கட்டும்.
1: Wherever the Lord wants to keep me.
0: கல்யாணம் ஆனாலும் சரி,
1: whether it is marriage,
0: வேலையானாலும் சரி,
1: whether it is job,
0: எல்லாம் எதுவா இருந்தாலும் சரி,
1: whatever it may be.
0: எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது, ஆண்டவர் என்னை அவர் தெரிஞ்சிட்டாரு.
1: How many of you know that the Lord has chosen?
0: நான் வரல.
1: I didn't come.
0: எத்தனை பேர் நிச்சயம் இருக்குது, நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
1: I didn't choose you, you have.
0: நான் தான் உன்னை தெரிஞ்சிட்டேன்.
1: I have chosen you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. உங்க பொறுப்பு,
1: your responsibility.
0: நீங்க தான் என்ன தெரிஞ்சிட்டீங்க.
1: You have chosen me.
0: என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நீங்க தான்.
1: You are the responsible.
0: அந்த மாதிரி பேசிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட?
1: Have you talked with like that?
0: அதுவும் இப்போவா தெரிஞ்சிட்டாரு?
1: Is it now?
0: ரெண்டு கிறிஸ்தவங்க இருக்காங்க.
1: Two Christians.
0: நம்ம பாஷையில பேச போனா,
1: in our language.
0: ஆதி கிறிஸ்தவன், நீ ஆதி கிறிஸ்தவனா பாதி கிறிஸ்தவனா?
1: Are you Christian from beginning?
0: ஆதி கிறிஸ்தவனா பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவனா?
1: Generation generation.
0: பாதி கிறிஸ்தவனா பாதியில வந்தவன்.
1: And half way means.
0: நம்ம ஆதி கிறிஸ்தவன இல்ல, பாதி கிறிஸ்தவன இல்ல.
1: Not
0: உலக தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு விட்டான்.
1: The Lord has chosen you before the foundation of the world.
0: Hallelujah. இல்லனா நீங்க வர முடியாது.
1: Otherwise you cannot come.
0: உலக தோற்றத்திற்கு முன்னே,
1: before the foundation of the world.
0: உங்க அப்பா அம்மா உன்னை பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி,
1: before your parents name you.
0: என் கருவில் உம்முடைய என்னுடைய எலும்புகளை என் ஆண்டவர் கண்டார்.
1: My Lord has seen the bones.
0: Hallelujah. நாம் தோன்றுவதற்கு முன்பதாக உம்முடைய கண்கள் என்னை கண்டது.
1: Before I was formed, he has
0: looked at me. வினோதமாய் நான் உருவாக்கப்படும் பொழுது உம்முடைய கண்கள் என்னை கண்டது.
1: Amazingly the Lord has seen.
0: Hallelujah. நீ யார் என்று அவருக்கு தெரியும்.
1: He knows who are you.
0: உருவம் என்னது என்று அவர் அறிந்திருக்கிறார்.
1: He knows your figure.
0: எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
1: The Lord knows everything.
0: அதனால நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
1: You are chosen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ பணக்கார விசுவாசின்னு தெரிஞ்சுக்கல.
1: Not because of your richness.
0: விசுவாசின்னு தெரிஞ்சுக்கல.
1: Because you are poor.
0: நீ படிச்சவன் தெரிஞ்சுக்கல.
1: Because you are educated.
0: நீ படிச்சவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ.
1: Educated, not educated.
0: Hallelujah.
1: Rich.
0: ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற விதமே வித்தியாசங்க.
1: The Lord is choosing.
0: 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
1: 1 Corinthians 1.
0: உள்ளவைகளை அவமாக்கும்படி என்ன செய்தார் ஆண்டவர்? இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா.
1: The Lord has chosen.
0: அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை, இழிவானவைகளை,
1: to despised,
0: பைத்தியமானவைகளை,
1: foolish things,
0: தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: The Lord has chosen.
0: Hallelujah. அவர் தெரிந்து கொண்ட நோக்கம் அவருக்கு தான் தெரியும்.
1: He knows.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உலகத்தோற்றத்திற்கு முன்னே
1: பிபோர் த ஃபவுண்டேஷன்
0: ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு.
1: There is a purpose to.
0: அந்த நோக்கம் என்னன்னு
1: கேட்டீங்கன்னா, what is that intention?
0: அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும், குற்றமில்லாதவர்களா இருக்கணும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: And you should be holy and without blame before him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அன்பா இருக்கணும்.
1: You have to be lovable.
0: பரிசுத்தம் இல்லாம அன்பா இருக்க முடியும்?
1: You can be without.
0: பரிசுத்தமா இருக்கலாம்.
1: You can be holy.
0: நான் ரொம்ப பரிசுத்தம்.
1: I am holy.
0: ஆவிக்குரிய பெருமை.
1: Spiritual pride.
0: அன்பு இருக்காது, அன்பு இருக்காது.
1: There won't be any love.
0: Hallelujah. பிச்சைக்காரன பார்த்தா கூட ஒரு கனி உள்ள பார்வை வராது.
1: And don't.
0: நான் பரிசுத்தவன்.
1: I am holy man.
0: அப்படி இல்ல. பரிசுத்தமாவும் இருக்கணும்.
1: You have to be holy.
0: அன்பாவும் இருக்கணும்.
1: You have to be.
0: அன்பில் பரிசுத்தம்.
1: Love in holiness.
0: Hallelujah. Yes, ரெண்டுத்தில இருந்தாரு.
1: The Lord was in both.
0: Amen.
1: Amen.
0: அப்புறம் எப்படி இருக்கணும்?
1: How?
0: குற்றம் இல்லாதவளாய்.
1: Without blame.
0: Hallelujah. நாங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன குற்றம் சுமத்துறாங்க.
1: Always they are blaming me.
0: உன் வீட்டுல உன்ன குற்றம் சுமத்தலாம்.
1: They may blame
0: you. உலகம் உன்னை குற்றம் சுமத்தலாம்.
1: World may blame you.
0: யார் வேணாலும் உங்களை பழி தூக்கி போடலாம்.
1: Anybody can blame.
0: ஆனால் பயப்படாதே.
1: But fear not.
0: தேவன் தெரிந்து கொண்டவர்களின் குற்றம் சாட்டுகிறவன். Yeah.
1: Who can blame you when the Lord has chosen you? They blamed you.
0: எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் உன் பட்சத்தில் வருவார்.
1: Who will come against you? They will.
0: தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
1: Who can blame when the Lord has chosen?
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இப்படி இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா,
1: when you read through,
0: அநேக காரியங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Many things are told.
0: இதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா,
1: what for it is said?
0: Hallelujah. ஆவியானவர்,
1: Spirit of the Lord,
0: அவருடைய சித்தத்தின்படி,
1: according to his will,
0: hallelujah, நம்மை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
1: He wants to lead us according to his will.
0: Hallelujah. நீ ஆண்டவர் உன்னை தெரிஞ்சிட்டாரே அதுக்கு அப்புறம் எப்பனா போன் விடுறது இல்ல.
1: Not just choosing you and leaving you.
0: உன்னை தெரிந்து கொண்டதனால,
1: because he has chosen,
0: இரவும் பகலும்,
1: night and day,
0: உனக்காகவே

0: things I can say.
1: நான் எதுக்காக இந்த காரியத்தை உங்களுக்கு இங்க காமிக்கிறேன்னு கேட்டிங்களா?
0: Why I am showing this?
1: ஆவியானவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ,
0: What for the spirit of the Lord has chosen,
1: அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால்,
0: That purpose should be fulfilled.
1: Hallelujah. தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால்,
0: And if it has to be fulfilled, what for he has chosen,
1: நாம் என்ன செய்யணும்?
0: What we supposed to do?
1: ஆவியானவர் கிரியை செய்யிறதுக்கு இடம் கொடுக்கணும்.
0: We have to give room for the Holy Spirit to work.
1: ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது என்ன நடக்கும்?
0: When the Holy Spirit works, what will happen?
1: Hallelujah. ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்கிறபடி,
0: Isaiah 59:19,
1: வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமா என்ன செய்வார்? கொடியேற்றுவார்.
0: When the enemy is coming like flood,
1: இரவும் பகலும் கர்த்தர் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
0: Night and day he is working for you.
1: இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா,
0: In another word,
1: ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர்,
0: The spirit of the Lord,
1: Hallelujah, உன் கூட இருக்கிறார்.
0: He is with you.
1: இதை விட பெரிய பாக்கியம் உனக்கு என்ன வேணும்?
0: What a privilege it is.
1: ஆனா நாம என்ன செய்யறோம்?
0: What we do?
1: எனக்கு யாரும் உதவி இல்லைங்க.
0: No help.
1: எனக்கு யாரும் ஒத்தாசை இல்லைங்க.
0: No support.
1: எனக்கு எதுவும் இல்ல.
0: I don't have anything.
1: என்னால முடியல.
0: I can't do anything.
1: அது முடியல, இது முடியல.
0: This is not possible. That
1: is
0: not possible.
1: என்ன செய்றோம்? குறை சொல்லிட்டு இருக்கோம்.
0: We just
1: புலம்பல் பாடிட்டு இருக்கோம்.
0: We just murmuring.
1: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
0: What the Lord says.
1: யாருமே உங்களுக்கு தேவை இல்லப்பா.
0: We not have anything.
1: Hallelujah.
0: Anybody.
1: நான் உன் கூட தான் இருக்கிறேன்.
0: I am with you.
1: ஆனா எப்படி இருக்கிறேன்?
0: How I am.
1: சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
0: As the comforter, the spirit of truth, I am with you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் போகிறேன்.
0: I am leaving.
1: நான் போய் சத்தியாவியாகிய தேற்றரவாளனை, வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
0: I go and then I send another comforter.
1: அவர் பார்த்துப்பாருங்க.
0: He will take care of you.
1: சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து.
0: You just
1: see. ஆவியானவரை பார்த்துங்க, கவலைப்படாதீங்க.
0: The spirit of the Lord can
1: சொல்லுங்க.
0: Look after you. Don't worry.
1: கவலையோட வந்திருக்கீங்களா?
0: Have you come with
1: worries? அவர் பாத்துவார், சொல்லுங்க.
0: He will take care of you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் பாத்துவார்.
0: He will take care.
1: யாரு?
0: Who?
1: Hallelujah.
0: The spirit of the Lord will take care.
1: எந்த விசுவாசி அந்த நிச்சயம் இருக்குதோ,
0: whoever is having that assurance,
1: அந்த விசுவாசி எதை குறித்தும் பயப்பட மாட்டான்.
0: They will not yet fear.
1: ஏன்னா அவர் உன்னை, நீ இல்ல,
0: not you,
1: அவர் உன்னை நடத்துகிறார்.
0: He leads you.
1: யோவான் எழுதின சுவிசேஷம்
0: Gospel of John
1: 16 அதிகாரம்
0: 16
1: 13 வசனத்துல வாசிக்கும் பொழுது,
0: 13
1: சத்தியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார்.
0: When the spirit of truth comes.
1: Amen. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: The spirit of the Lord will be with you and guide you.
1: உனக்கு என்னென்னலாம் செய்யணும் அவருக்கு தெரியும்.
0: He knows what to do for you.
1: அடுத்தது என்ன செய்யணும்? யார்கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் ஜோசியம் போய் கேக்குறாங்க பாத்தீங்களா?
0: They go to the sorcerers. People.
1: ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்க யா.
0: Please pray and tell me.
1: தீர்க்கதரிசனம்.
0: Prophecy.
1: ஏதா சொல்லுங்க.
0: You say something.
1: யாராவது யார் வாயிலாவது ஏதா வருமா?
0: Anything will come from anyone.
1: யாரும் ஒண்ணும் சொல்ல தேவையில்ல.
0: Others need not say anything.
1: ஆண்டவர் உன் கூட இருக்கிறது உண்மையானால்,
0: If the Lord is with you,
1: தேவ ஆவியானவர் உன் கூட இருக்கிறது உண்மையானால்,
0: The Lord is with you,
1: அவர் உன்னை போதித்து வழி நடத்துவார்.
0: And he will teach you.
1: Hallelujah. அவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார்.
0: He will do Hallelujah. Everything for you.
1: எதுமே ஆகாதது ஒன்றுமே இல்ல.
0: Nothing is impossible.
1: பலத்தினாலும் அல்ல,
0: not by might,
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
0: not by power,
1: என்னுடைய ஆவியினாலே ஆகும்.
0: But my spirit.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: இந்த 1 கொரிந்தியர்
0: 1 Corinthians
1: 1st அதிகாரம்
0: chapter 1
1: இப்ப 17th வசனம் நம்ம வாசித்தோம் இல்லையா?
0: 17 we have read.
1: இப்ப வாசிங்க, 14 15 வாசிங்க.
0: 14 and 15
1: சீக்கிரமாக,
0: quickly.
1: இல்லங்க, 1 கொரிந்தியர் இல்ல சாரி, எபேசியர்
0: Ephesians.
1: எபேசியர் முதலாவது அதிகாரம்
0: Ephesians 1.
1: Hallelujah. சரி. Hallelujah. இப்போ நல்லா கவனிங்க, இந்த எபேசியர்ல
0: எபேசியன்ஸ்
1: 17 தான் நம்ம என்ன வாசித்தோம்?
0: 1 and 17.
1: இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்கான

0: ஞானத்தையும் தெளிவு உங்களுக்கு கொடுப்பார்னு வாசிப்போம்.
1: God may give you to the spirit of wisdom and revelation. அது
0: என்னன்றத தான் நம்ம 18 19ல வாசிக்கிறோம். வாசிப்போம்.
1: 18 what it is.
0: இன்னதென்றும் இதுதான் முக்கியம். நல்லா கவனிங்க.
1: That is very important.
0: அல்லேலூயா. அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. எல்லாம் சொல்லுங்க.
1: According to the working of his சத்துவத்தின் mighty power.
0: வல்லமை.
1: According to the working of his
0: சொல்லுங்க.
1: பலத்த
0: சத்துவத்தின்
1: mighty power.
0: இன்னொரு முறை சொல்லுங்க.
1: Once again.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான்.
1: We are all weak.
0: ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பலவீனர்களா
1: இருக்கோம். Somewhere we are weak.
0: நாம் உடனே அந்த பலவீனத்தை சொல்லி சொல்லி நாம் பிசாசுக்கு மகிமை செலுத்த கூடாது.
1: We should not glorify devil.
0: நம்ம பிசாசை பார்த்து தைரியமா சொல்லலாம்.
1: We have to say boldly to the devil.
0: எனக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா?
1: Whatever I have.
0: பலத்த சத்துவத்தின் வல்லமை.
1: I have the
0: இப்ப படிங்க அந்த வசனத்தை படிங்க.
1: Mighty power.
0: வல்லமையின்படியே மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அல்லேலூயா.
1: To know the mighty power.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த 19வது வசனத்தில் வாசித்தோம், கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பி அவரிடத்தில் நடத்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறார்கள். நம்மிடத்தில் என்னத்தை காமிக்கிறாரு? வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். மறுபடியும் சொல்லுங்க,
1: வல்லமையின் மைட்டி பவர்,
0: மகா மேன்மையான சொல்லுங்க, வல்லமையின் மகா மேன்மையான
1: மைட்டி பவர்.
0: இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தை வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை யாருக்கு ஒப்பிடலாம்?
1: Where we can compare this mighty power?
0: உலகத்துல ஏதாவது ஒரு காஸ்ட்லி பொருள் சொல்லுங்களேன், அதுக்கு ஒப்பிடலாமா?
1: Can we compare with the costly item?
0: விலையேற்ற பொருள் இல்ல ஒரு பெரிய உலகத்திலே சிறந்த மனுஷன் யாராவது இருந்தா சொல்லுங்க, அவனுக்கு ஒப்பிடலாமா?
1: Any special man in this world to be compared?
0: யாருக்குமே ஒப்பிட முடியாது.
1: We cannot compare with anyone.
0: அதான் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம்.
1: That is the
0: நீ பலவீனந்தான்.
1: Working of his mighty power.
0: ஆனா வல்லமையின் மகத்துவம்.
1: You are weak, but then
0: பலத்த சத்துவத்தின் வல்லமை.
1: The power to
0: நீ ஞானத்துல குறைவுள்ளவன் தான்.
1: You may be
0: ஆனா வல்லமையின் மேன்மை.
1: But the
0: மேன்மையான மகத்துவம்.
1: The greatness of his power.
0: இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்காரு.
1: The Lord is keeping in you.
0: எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா,
1: what?
0: பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருந்து அதை நடப்பிக்கிறார்.
1: The Holy Spirit is with you. எப்படி
0: இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ,
1: as he raised the Lord Jesus,
0: அதே தேவன்,
1: same God,
0: அதே பரிசுத்த ஆவியானவர்,
1: same Holy Spirit,
0: எனக்குள் இருக்கிறார்.
1: He is with me.
0: என் மேல் இருக்கிறார்.
1: He is upon me.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: பிசாசுனால் சோதிக்கப்படுறதுக்கு முன்னால,
1: when he, before he was tested by
0: the ஆவியானவர் கூடே போயிட்டாரு.
1: The Lord is going with him.
0: கூடே இருந்தாரு.
1: He was with him.
0: தோற்கடிச்சாரு.
1: He defeated.
0: சாத்தானை தோற்கடிச்சிட்டு.
1: He defeated the
0: அவர்
1: devil.
0: ஆவியின் வல்லமையோடு கலிலேயாவுக்கு திரும்பினார்.
1: He returned to Galilee.
0: தேவாவியானவருடைய வல்லமையோடு, ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of God,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: the power of the Spirit,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க,
1: the Spirit,
0: தேவ பிள்ளையே,
1: child of God,
0: சத்துரு என்னை சோதிக்கிறான்,
1: the devil is testing,
0: என்னை சோதிக்கலாம்,
1: Satan is testing,
0: என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்ல,
1: whatever it
0: is, ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of Holy Spirit,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of
0: நான்
1: ஏறி
0: வருவேன்,
1: I will come,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of the Holy Spirit, I will prevail,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of the Holy
0: Spirit,
1: hallelujah,
0: பாதாளத்தை ஜெயிக்கும் வல்லமை,
1: to overcome the gates,
0: hallelujah, amen,
1: amen.
0: ரோமருக்கு நிருபம்
1: 8:11
0: வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்?
1: 11
0: அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் எங்கெங்க வாசமா இருக்கிறாரு?
1: Where the Lord is living.
0: யாரோட வாசமா இருக்கிறாரு?
1: With whom he is living.
0: பழைய ஏற்பாட்டெல்லாம் வருவாரு போவாரு.
1: The Old Testament comes and goes.
0: புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இப்பொழுது நம்ம மேல தங்கி விட்டார்.
1: The New Testament is
0: நமக்குள் வாசமா இருக்கிறார்.
1: He lives in us.
0: நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்.
1: You are the church of the living God.
0: Hallelujah. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்பதையும் அறியீர்களா?
1: Don't you know that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
1: Spirit of the Lord is dwelling in you.
0: எந்த சூழ்நிலையில் இருந்தாலும்
1: whatever be the situation. 24
0: மணி நேரமும்
1: throughout 24
0: hours. எந்த யாருமே உன் பக்கத்துல இல்லாம இருக்கலாம்.
1: உங்களுக்கு
0: எந்த உதவியும் இல்லாம இருக்கலாம்.
1: May be no help.
0: ஆனால் உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது.
1: Others cannot help.
0: இயேசு உனக்கு உதவி செய்வார்.
1: Jesus can help you.
0: யாரை கொண்டு உதவி செய்வார்?
1: Through whom?
0: தேவ ஆவியானவரை கொண்டு உதவி செய்வார்.
1: Through the Spirit of God.
0: அதனால ரோமர் 8ல வாசிக்கிறோம்.
1: Romans 8.
0: மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Three things are told.
0: அதுல ஒன்று உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
1: He is interceding for
0: you. உனக்காக அவர் சாட்சி கொடுக்கிறார்.
1: He is testifying.
0: அதே நேரத்துல அவர் என்ன செய்கிறார் என்றால் உன் பலவீனத்திலே உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
1: And he is interceding for you at the time of your weakness.
0: உன் பலவீனத்திலே.
1: In your weakness.
0: நீ சோர்ந்து போகும் பொழுது.
1: When you are frustrated.
0: நீ உன்னால ஜெபிக்க முடியாமல் இருந்தாலும் சரி.
1: When you struggle.
0: எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது? ரோமர் 8 அதிகாரம் 26வது வசனத்துல பாருங்க.
1: Romans 8 and 26.
0: நமது பலவீனங்களில் கர்த்தருடைய பிள்ளையே.
1: Spirit of the Lord is helping.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believe?
0: உங்கள் பலவீனத்திலே.
1: In your weakness.
0: ஆவியானவனுக்கு உதவி செய்கிறார்.
1: Spirit of the Lord is interceding.
0: இந்த உலகத்திலே நாம் கர்த்தருடைய வல்லமையினாலே ஜீவிக்கும் பொழுது.
1: When we live with the power of God.
0: உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிட்டு எப்படி மரியாள் மேல உன்னதமானுடைய பலம் நிழலிட்ட பொழுது அவள் பரிசுத்த ஆவியினாலே பவித்து பிறந்த அந்த தேவ குமாரனை பெற்றெடுத்தாலோ அதே போல நான் விடுவிக்கும்படி
1: வந்திருக்கிறேன்.
0: இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பரிசுத்தமாய் வாழ முடியலையா?
1: Can't you live
0: உன்னால் முடியாது.
1: You cannot.
0: உனக்குள் இருக்கிற ஆவியானவர்
1: But the Spirit of the Lord
0: உன்னை பரிசுத்தம் பண்ணுகிறவர்.
1: He makes you holy.
0: உன்னை சுத்திகரிக்கிறவர்.
1: He cleanses you.
0: பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்பொழுது
1: The Holy Spirit comes.
0: நியாய தீர்ப்பை குறித்து
1: About the judgment.
0: நீதி குறித்து
1: About the righteousness.
0: பாவத்தை குறித்து
1: About the sin.
0: கண்டித்து உணர்த்துவார்.
1: He will rebuke and make you to understand.
0: யாருமே சொல்ல தேவையில்லை.
1: Others need not say.
0: கர்த்தர் சொல்வது பாவம்.
1: The Lord will say it is sin.
0: தப்பு.
1: It is wrong.
0: இது ஆண்டவருக்கு பிடிக்காது.
1: The Lord doesn't
0: செய்யாத ஆவியானவர் சொல்லும். இப்ப பாருங்க, அநேகர் செய்யற பெரிய தவறு நான் சொல்லி முடிக்க போறேன்.
1: I'm going to finish.
0: இன்னைக்கு அநேகர் செய்யற பெரிய தவறு என்ன தெரியுங்களா?
1: What people do mistakes.
0: ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்றாங்க.
1: They commit sin against the Spirit of God.
0: Hallelujah. ஆண்டவர் கூடவே இருக்கிறார், வைராக்கியமா இருக்கிறார். யாக்கோபுக்கு நிருபம் 4:5 படிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
1: 4:5
0: நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாராம்? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார்.
1: The Spirit of the Lord is with us with
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா நாம என்ன செய்றோம்?
1: What we do?
0: நாம ஆவியானவர் கூட இருக்கிறது மறந்துட்டு நம்ம இஷ்டமா என்னமோ செய்றோம்.
1: We forget the Spirit of the Lord and we
0: அப்படிதான் செய்றாங்க. அனனியாவும் சப்ராவும்.
1: அனனியா and சப்ரா they did.
0: பொய் சொன்னாங்க.
1: They told lie.
0: அது பேதுருக்கு தெரியவா போது.
1: And Peter whether he
0: காணிக்கையில வஞ்சித்து அவர்கள் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது
1: they deceived the
0: அவன் என்ன வஞ்சிச்சீங்கன்னு சொல்லல பேதுரு.
1: He didn't say you are deceiving me.
0: என்ன சொன்னார் தெரியுமா?
1: What Peter said.
0: வாசிங்க அப்போஸ்தலர்கள் நிருபம்
1: Acts
0: 5:3 வசனத்துல பேதுரு என்ன சொன்னாரு?
1: What Peter said.
0: நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி இதான் சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா.
1: Satan fill your heart.
0: அல்லேலூயா.
1: Why it so?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எப்பெல்லாம் சாத்தான் வாழ்க்கையில புகுந்து உன்னை பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்ய வைக்கிறானோ அப்பொழுதுதான் வாழ்க்கை தோல்வி அடைகிறது.
1: Whenever the Satan enters in your life and make you to sin, the
0: மனங்காக்கழுத்துள்ளவர்களே,
1: oh the rebellious,
0: நீங்கள் பரிசுத்தாவியை துக்க துக்கப்படுத்துகிறீர்கள்.
2: You grieve the Holy Spirit.
0: பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
2: Don't grieve the Holy Spirit.
0: Hallelujah. ஏன் துக்கப்படுத்த கூடாது என்றால்,
2: எபேசியர் 5:30
0: வாசிக்கிறோம்,
2: நீங்கள்
0: மீட்கப்படும் நாளுக்கென்று
2: For the redemption.
0: துக்கரியாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை
2: the Holy Spirit
0: துக்கப்படுத்தாதிருங்கள்.
2: Don't grieve the Holy Spirit.
0: தேவனுடைய பிள்ளையே,
2: child of God,
0: நீ நினைக்கலாம் யாரும் என்ன பார்க்கல.
2: You may be thinking nobody is watching.
0: என் புருஷனுக்கு தெரியாது,
2: my wife is not knowing, my husband is not
0: தெரியாது,
2: children
0: அப்பா அம்மாவுக்கு தெரியாது,
2: parents may not be knowing,
0: யாரும் என்ன பார்க்கல,
2: others are not watching.
0: ஆவியானவரும் கூடவே இருக்கிறார்.
2: Spirit of the Lord is with you.
0: உன்னுடைய ஆவியுடனே கூட அவர் சாட்சி கொடுத்து நிற்கிறாரு.
2: He is giving the witness.
0: Hallelujah. அவர் விட்டு நீ எங்கே போக முடியாது.
2: He cannot depart anywhere.
0: அவரை நீ துக்கப்படுத்தினால்,
2: If you grieve him,
0: அவரை நீ விசனப்படுத்தினால்,
2: If you grieve him,
0: அவரிடத்தில் நீ பொய் சொன்னால்,
2: If you tell lie,
0: அவர் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்?
2: How can I help you?
0: தேவ பிள்ளையே,
2: child of God,
0: கர்த்தர் சொல்றாரு,
2: The Lord says,
0: மகனே மகளே,
2: My son and daughter,
0: வியாதி பெருசு இல்ல,
2: The sickness is not great.
0: பலவீனம் பெருசு இல்ல,
2: weakness is not great.
0: உங்களுக்கு விரோதமா வந்திருக்கிற சத்துரு எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
2: The enemy is nothing.
0: தூசி.
2: It is just dust.
0: வெள்ளம் போல வந்தார்னா ஒரு கொடி பறக்கும்.
2: He may come like flood, there will be a flag.
0: ஆனா நீ பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி வச்சிருக்கிற, மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறே.
2: But you grieve the Holy Spirit. And shut the Holy Spirit.
0: அதே பரிசுத்தாவியானவரை மகிமை படுத்தி வச்சு பாரு.
2: Just glorify the Holy
0: அவர்
2: Spirit.
0: அவர் பேர் மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
2: And the Spirit of glory.
0: தூஷிக்கப்படுவதற்கு இடம் கூடாது.
2: Don't be blasphemed.
0: மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
2: The Spirit of glory is with you.
0: அவர் உனக்குள்ளே வாசமா இருக்கிறார்.
2: He lives in you.
0: கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கோடிதான காரியத்துக்கு பா. எபிரேயர்ல வாசிக்கிறோம்,
2: In Hebrews we read that
0: கிருபையின் ஆவி,
2: the spirit of grace,
0: சத்திய ஆவி,
2: the spirit of truth.
0: அருமையானவர்களே, அந்த மகிமையின் ஆவி,
2: The spirit of glory.
0: துக்கப்படுத்தாதே.
2: Don't grieve.
0: உனக்கு அவர் உதவி செய்யணுமா?
2: He wants to help.
0: எல்லாரும் எழும்பி நில்லுங்க.
2: Shall we all stand?
0: ஒரு தீர்மானம் இன்றைக்கு.
2: Have the determination.
0: நான் வாழ்க்கையில ஜெயிப்பேன்.
2: I will take victory.
0: என்னுடைய ஜெபத்தில ஒரு வெற்றி.
2: Victory in prayer.
0: என்ற வாழ்க்கையில ஒரு வெற்றி.
2: Victory in life. என்ற
0: ஜீவியத்தில ஒரு வெற்றி.
2: Victory in my life.
0: எனக்கு முன்னால சிங்கங்கள் இருந்தாலும் சரி.
2: Though there are
0: lions. எனக்கு முன்னால துன்மார்க்கர்கள் இருந்தாலும் சரி. எனக்கு முன்னால எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி,
2: Whatever it may be,
0: நான் பயப்பட மாட்டேன்.
2: I will not fear.
0: நான் கவலைப்பட மாட்டேன்.
2: I will not worry.
0: ஏனென்றால் ஆவியானவரை நான் கனப்படுத்திக் கொண்டிருக்கிறேன்.
2: I honor the spirit of the Lord.
0: ஆவியானவருக்கு நான் நல்ல இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன்.
2: I honor the spirit of
0: God. அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன்.
2: I will not grieve.
0: அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன்.
2: I will not grieve.
0: அவர் துக்கப்படும்படி நான் பேச மாட்டேன்.
2: I will not.
0: அவர் துக்கப்படும்படி நான் நடந்துக மாட்டேன்.
2: அவரை
0: விசனப்படுத்தும்படி நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள்.
2: You are resisting the Holy Spirit.
0: எதிர்த்து நிற்காதே.
2: Don't resist.
0: ஆண்டவர் எத்தனை முறை உங்களுடைய மெசேஜ்ல பேசுறாரு.
2: How many times he spoke.
0: நீயோ எதிர்த்து நிற்கிறாய்.
2: But you are opposing.
0: எதிர்த்து நிற்காதே.
2: You are resisting.
0: விசனப்படுத்தாதே.
2: Don't grieve.
0: துக்கப்படுத்தாதே.
2: Don't grieve the Holy Spirit.
0: அவருக்கு விட்டு கொடுத்து பாரு.
2: Come on, give room to him.
0: வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாரு.
2: Look at that.
0: வாழ்க்கையில அற்புதத்தின் மேல் அற்புதம்.
2: Miracles after miracles.
0: ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம்.
2: Blessings after blessings.
0: நிரம்பி வழியும்.
2: Till be overflowing.
0: நீ இல்ல, நீ இல்ல.
2: Not you.
0: அது ஆவியானவர் செய்துட்டே இருப்பாரு.
2: But the Lord will do it.
0: நீ ஆவியானவரை உயர்த்த உயர்த்த, நீ ஆவியானவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, நீ ஆவியானவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க, உன் வாழ்க்கையில கர்த்தர் வெற்றி மேல் வெற்றியை குவித்துக்
2: கொண்டிருப்பான்.
0: இறங்கி கொண்டிருக்கிறது. மகனே மகளே, அவரை துக்கப்படுத்தி இருந்தால், அவரை வேதனைப்படுத்தி இருந்தால், அவருக்கு எதிர்த்து நின்று இருந்தால், இன்றைக்கு அறிக்கை செய்ய, கர்த்தர் உன் பட்சத்தில்
2: இருக்கிறார். Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய சத்தியத்தை அனுப்பி கர்த்தாவே, உம்முடைய சத்தியத்தினாலே நீர் எங்களை பரிசுத்தமாக்குகிறீர் கர்த்தாவே. துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இதோ நாங்கள் ஆண்டவரே சத்தியத்திலே வளரும்படியாக ஆண்டவரே சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை நாங்கள் செவி கொடுத்து அதன்படி நாங்கள் ஆண்டவரே நடக்கும் பொழுது, அதன்படி நாங்கள் மறுரூபமாகும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, நாங்கள் எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரும் என்று நிச்சயம் உண்டு கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, அற்புதலாய் இந்த எங்களை நீர் ஆண்டவரே உன்னதங்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்மோடு கூட உட்காரும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய மனக்கண்ணில் நீர் திறந்து நீர் பிரகாசிப்பிக்கிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவ மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாக, உடைய மகத்துவின் வல்லமை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய கிருபை செய்கிறதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியினவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறீர். அடுத்து எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிறீர் கர்த்தாவே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருபோதும் பரிசுத்தாவி நாங்கள் துக்கப்படுத்தாதபடி கர்த்தாவே, பரிசுத்த ஆவிக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படியாக, பரிசுத்தாவி நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக அன்றுவரே நீர் கிருபை செய்வீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருபோரும் நாங்கள் பிசாசுக்கு அன்றுவரே பிசாசுக்கு இடம் கொடாதபடி கர்த்தாவே, அன்றுவரே பரிசுத்தாவிக்கு மாத்திரம் இடம் கொடுத்து நாங்கள் பரிசுத்தாவி நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா விதமான ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய மனக்கண்கள் எல்லாவற்றையும் நீர் திறந்து பிரகாசிப்பித்து உம்முடைய மேன்மையும் உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகத்துவத்தையும் அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தாவியவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருக்கிறீர், எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணுகிறீர், எங்களோடு நீர் உணர்த்துகிறீர். ஆண்டவரே சகல சத்தியத்துக்குள்ள நீர் வழி நடத்துகிற ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் பந்தை நீர் ஆசீர்வதியும்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
4: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பார்.

பல ஆண்டுகளாக தாவீது ராஜாவின் முதல் சங்கீதத்திற்கு ராகம் அமைக்க வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. கர்த்தர் அதை இந்த நாட்களில் வாய்க்க செய்தார். தாவீது ராஜாவின் முதல் சங்கீதத்தை முழு இதயத்தோடு பாடுவோம்.

0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்திய 4:4 முதல் 11 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே மாம்சம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை வெற்றியை தரலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திற்குள்ளே அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அனுபவம் நமக்கு இயற்கையானதாகிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 4:12 முதல் 26 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலின் சரீரத்திலே இருந்த அந்த முள் எது? எந்தெந்த காரியத்திற்காக நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும்? டெக்னியா என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்ன? விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: கருத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்கிற வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் கலாத்தியர் நிருபத்தை கற்று வருகிறோம். யூத மார்க்கத்தாரின் தவறான போதனையினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டாலும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்கள் தவறாக போதித்த போதனையை கலாத்திய விசுவாசிகள் நம்பி சோரம் போனபடினாலே, குறிப்பாக இந்த நிருபத்திலே விசுவாசத்தினாலே மாத்திரம் நீதிமான் பிழைப்பான் என்பதை பவுல் தெளிவுபடுத்துகிறார். இவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் சத்தியத்தை விட்டு வழி விலகி போனது நிமித்தம் கலாத்தியர் 4:11 நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது தனிப்பட்ட விதமாய் சில காரியங்களை 12-18 வரை அவர் பகிர்ந்து கொள்கிறார். பாருங்கள், கலாத்தியர் 4:12. சகோதரரே, என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உங்களை போலும் ஆனேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. கலாத்திய மக்கள் தவறான போதனையை கவனித்து கேட்டார்கள். எனவே போலப்போசலனை ஒரு எதிரியைப் போல பார்த்தார்கள். ஏனென்றால் அவர் சத்தியத்தை கூறியிருந்தார். எனவேதான் இங்கே சொல்கிறார், நாம் எல்லாரும் ஒரே சமதளத்திலேதான் இருக்கிறோம். நாம் எல்லாரும் விசுவாசிகளாயிருக்கிறோம். எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமாயிருக்கிறோம். இதன் காரணமாக ஒருவரோடு ஒருவர் நாம் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். கலாத்தியர் 4:13, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அவர்களிடத்திலே ஊழியம் செய்ய முதலாவது சென்றபொழுது எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனம் இருந்தது என்பதை அவர் நினைப்பூட்டுகிறார். சரி, அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த முள் என்ன? பாருங்கள், கலாத்தியர் 4:14, அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். சரீரத்திலே உண்டாயிருக்கிற சோதனை என்று சொல்லும்பொழுது அதுதான் அவருடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த முள். கலாத்தியர் 4:15, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். ஒருவேளை போலப்போசலனுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த அந்த முள்ளானது அவருடைய கண் தொடர்பான பிரச்சனையாயிருக்கலாம். எனவே அவர் பார்ப்பதற்கும் அத்தனை வசீகரமான தோற்றமுடையவராக இல்லை. போலப்போஸ்தலனுக்கு காலிலே பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கும் என்றால் ஜனங்கள் தங்கள் கண்களை பிடுங்கி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்திருக்க மாட்டார்கள். எனவே அவருக்கு இருந்த பிரச்சனை கண் தொடர்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த தேசத்திலே அது அநேகருக்கு இருந்த ஒரு வியாதி. கண்களிலிருந்து எப்பொழுதும் ஒரு வகையான சீழ் வடிந்து கொண்டே இருக்கும். அவர் அவர்களுக்கு ஊழியம் செய்த நாட்களிலே அப்படி கண்களிலே இருந்து சீல் வடிவதோடு கூட அவர் ஊழியம் செய்திருப்பார் என்றால் பார்க்க அவர் வசீகரமானவராக இருந்திருக்க மாட்டார் என்பதை நாமும் புரிந்து கொள்ளலாம். பவுல் என்ன சொல்கிறார்? நான் அப்படி இருந்தாலும் என்னை நீங்கள் அதை குறித்து பெரிதுபடுத்தவில்லை, நீங்கள் என்னை அசட்டை பண்ணவில்லை, அரோசிக்கவில்லை, தேவதூதனைப் போலவும் இயேசு கிறிஸ்துவைப் போலவும் என்னையும் ஏற்றுக்கொண்டீர்கள் என்கிறார். கலாத்தியர் 4:16, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? எல்லா பிரசங்க பீடங்களுக்கு நேர் எதிராகவும் ஐயா நாங்கள் ஆண்டவர் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற ஒரு எழுத்து பலகையை வைப்பது சிறந்தது. அது மட்டுமல்ல, செய்தியை கேட்பவர்கள் வாசிக்கும்படியாக ஒரு வாசகம் தொங்கவிடப்பட வேண்டும். அதுதான் இந்த வசனம், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே சத்துருவானேனோ? பிரியமானவர்களே, ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கிறது போல இந்த அநேகர் பிரசங்க பீடத்திலிருந்து செய்தியாளர் சத்தியத்தை சொல்ல விரும்புகிறதில்லை. எப்பொழுதுமே அவர்கள் செய்த காரியம் நல்ல காரியம் என்று அவர்களை பாராட்டவும் அவர்களை தடவி கொடுக்கவும் விரும்புகிறார்கள். நாம் எல்லாருமே மற்றவர்கள் நம்முடைய முதுகிலே தட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கூர்மையான சத்தியத்தை, தெளிவான சத்தியத்தை கேட்க நமக்கு விருப்பமில்லை. கலாத்தியர் 4:17-18, அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல் மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், சிறந்த காரியத்தை வாஞ்சிப்பது நல்லது, ஆனால் இந்த யூத மார்க்கத்தார் தவறான எண்ணத்தோடு கூட உங்களிடத்திலே வருகிறார்கள். நாங்கள் கலாத்தியா நாட்டிற்கு சென்றிருந்தோம். அங்கே அநேகரை மனம் திரும்புதலுக்குள்ளே வழிநடத்தினோம் என்று பெயர் பிரஸ்தாபம் பண்ண விரும்புகிறார்கள். கொரிந்து சபையாரிடத்திலும் பவுலப்போஸ்தலன் இதைத்தான் சொல்ல முயற்சித்தார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:12-15 அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3 வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? இந்த கலாத்தியா நாட்டிற்கு வந்த

ஒருவர் மிக அழகாக கிறிஸ்துவின் பிறப்பின் சரித்திரத்தை விளக்கி கூறினார். ஆனால் அதை தொடர்ந்து கொடுத்த விளக்க உரையை கவனித்த பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பையே அவர் விசுவாசிக்கவில்லை என்பது தெரிய வந்தது. பவுலப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கும் கலாத்திய திருச்சபைக்கும் கொடுத்திருக்கிற எச்சரிப்பானது இக்காலத்திலே வாழுகிற நமக்கும் மிகவும் பொருத்தமானதாகவே இருக்கிறது. தொடர்ந்து வருகிற பகுதியிலே ஆகாரை குறித்தும் சாராயை குறித்தும் பவுல் எழுதுகிறார். இந்த இரண்டு பெண்களை பொறுத்தமட்டிலேயும் எல்லாமே எதிரெதிரானதாயிருக்கிறது. ஆகார் நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளமாயிருக்கிறாள். சாராய் கிறிஸ்துவின் மேலே நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறாள். கலாத்திய 4:19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். இந்த இடத்திலே பவுலப்போஸ்தலன் பயன்படுத்தியிருக்கிற கிரேக்க வார்த்தை டெக்னியா என்பது, அதாவது பிறந்த குழந்தைகளை குறிக்கும் வார்த்தை. அது தன்னை ஒரு தாயாக உருவகித்து தான் பெற்ற பிள்ளையிடத்தில் பேசுவது போல பேச ஆரம்பிக்கிறார். கலாத்தியர் 4:20 உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். பவுல் நேராய் அவர்கள் எதிரே வந்து இருந்து காரியங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஏனென்றால் இந்த கலாத்திய சபை மக்களை குறித்த அத்தனை பாரம், அவ்வளவு கரிசனை அவருக்கு இருந்தது. இந்த கடிதத்திலே அவர் மிகவும் கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார். என்றாலும் அவருடைய மென்மையான இருதயத்தையும் நாம் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். கலாத்தியர் 4:21 நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். 10 கற்பனைகளை குறித்து பேசுகிறவர்கள் இன்னும் சட்டத்திட்டங்களை குறித்து பேசுகிறவர்கள் அந்த நியாயப்பிரமாணம் சொல்லும் தண்டனைகளை குறித்து பேச விரும்புகிறதில்லை. நியாயப்பிரமாணம் எப்படி மக்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறது என்பதை குறித்து அவர்கள் பேசுகிறதில்லை. மோசே நேரத்திலே தேவன் கற்பனைகளை கொடுக்கும்படியாக மோசையை அழைத்த பொழுது என்ன நடந்தது என்பதை சற்றே கவனியுங்கள். யாத்ராமும் 19:16-21 வாசிக்கிறேன். 3 நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த இக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தோனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கினபோது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராத பிடிக்கும், அவர்களில் அநேகர் அழிந்து போகாத பிடிக்கும், நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. தேவன் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது ஜனங்கள் தூரமாய் தள்ளி நிற்கும்படியாக தேவன் கட்டளையிட்டார். மேலும் என்ன சொல்கிறார் பாருங்கள். யாத்ராமும் 20:18-19 ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். கவனித்தீர்களா? தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதை நாம் கிரகித்துக் கொள்ளவே முடியாது. நாம் தேவனை விட்டு மிக தூரம் போனவர்களாக, தொலைந்து போனவர்களாக, தேவனை பின்பற்ற எந்த தகுதியும் இல்லாதவர்களாக, அவருக்கு கீழ்ப்படிய முடியாதவர்களாக இருந்தோம். ரோமர் 8:6 என்ன சொல்கிறது? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். கவனித்தீர்களா? மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. உலகம் நாளுக்கு நாள் சிறந்ததாகிக் கொண்டு செல்லவில்லை, மேலும் மேலும் தீமை நிறைந்ததாகவே மாறிக்கொண்டு போகிறது. தொடர்ந்து ரோமர் 8:7 வாசிக்கிறேன். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் நடுநடுங்கி
மலையை விட்டு தூரமாக

நாங்கள் மரித்து போய்விடுவோமோ என்று பயந்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார், மகா பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறார். அவர் மகிமையின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே மண்ணினாலே செய்யப்பட்டவர்களாக மண்ணிலே இருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழச் செய்த தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்பட விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். எனவேதான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். இதுதான் இந்த உலகத்திலே மனிதனுடைய உண்மையான நிலைமை. இங்கே பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்வதை கேட்கவில்லை என்கிறார். இது மிகவும் உண்மை பிரியமானவர்களே. உண்மையாகவே கலாத்திய மக்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. நியாயப்பிரமாணம் மிக அழகான முறையிலே கொடுக்கப்பட்டதல்ல, அது மிகவும் பயங்கரமான ஒன்று. கலாத்திய மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ விரும்பினார்கள். எனவேதான் நியாயப்பிரமாணத்தை குறித்த உண்மைகளை பவுல் அவர்களுக்கு விவரிக்கிறார்.

0: கலாத்தியர் 4:22 ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை பவுல் சொல்லும்பொழுது, ஆபிரகாமுக்கு பிறந்த 2 குமாரர்களுக்கும் இடையே உள்ள எதிர்மறையான காரியங்களை விளக்கப் போகிறார். ஒருவன் அடிமையான ஆகாருக்கு பிறந்தவன், மற்றொருவன் வாக்குத்தத்தத்தின் மகனாக சாராளுக்கு பிறந்தவன். ஒருவன் அடிமையான பெண்ணுக்கு பிறந்தவன், மற்றவன் சுயாதீனமான ஒரு பெண்ணுக்கு பிறந்தவன். இந்த சுயாதீனமுள்ள பெண்ணானவள் கிருபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். அந்த அடிமை பெண் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக இருக்கிறாள். கலாத்தியர் 4:23 அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். கவனியுங்கள், அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். ஆபிரகாமின் நாட்களிலே ஹம்ரபி என்ற அரசனுடைய சட்டம்தான் அந்த பகுதியிலே தேசத்தின் சட்டமாயிருந்தது. அந்த சட்டத்தின்படி ஒரு அடிமை பெண்ணின் மகனும் ஒரு அடிமையாகவே இருப்பான் என்று கூறுகிறது. எனவே இஸ்மவேல் ஆபிரகாமின் குமாரனாயிருந்தாலும் அவன் ஒரு அடிமையின் மகனாயிருந்ததினாலே அவனும் ஒரு அடிமையாகவே இருக்கிறான். மட்டுமல்ல, இந்த 23 நான் வாசித்த பொழுது சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு ஒரு அற்புதத்தின் குமாரன் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவனுடைய பிறப்பே அற்புதமானது. ஆபிரகாம் ஒரு குமாரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வயதை தாண்டி நின்றவர். பவுல் என்ன சொல்கிறார்? சாராயின் கற்பம் செத்து போனதாயிருந்தது. குழந்தை பெற்றெடுக்கும் வயதை அவளும் தாண்டிவிட்டாள். சாராயுடைய கற்பப்பை ஒரு கல்லறையைப் போல இருந்தது. ஆனால் அதிலிருந்து, மரணத்திலிருந்து ஜீவனை தேவன் கொண்டு வந்தார். கலாத்தியர் 4:24 இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள்தானே. தேவன் மனிதனோடு செய்த 2 உடன்படிக்கைகளை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. முதலாவதாக, மோசே தேவனிடத்திலே சீனாய் மலையிலே பெற்ற நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே மனிதர்களோடு தேவன் உறவு கொண்டவராயிருந்தார். இந்த உறவைத்தான் ஆகாருக்கு ஒப்பிடுகிறார்கள். அதாவது அப்போஸ்தலன் பவுல் ஆகாரை சீனாய் மலைக்கு ஒப்பிடுகிறார். இது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. தொடர்ந்து கலாத்தியர் 4:25 பாருங்கள். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. பவுலப்போஸ்தலன் இந்த உதாரணத்தை எடுத்து கையாளும் பொழுது ஆகாரை சீனாய் மலைக்கு ஒப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அதை பவுலப்போஸ்தலனின் நாட்களில் இருந்த எருசலேமோடு அவர் ஒப்பிடுகிறார். ஏனென்றால் எருசலேம் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அடிமையாய் இருக்கிறது என்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் குறிக்கிறதா இருக்கிறது. அது இன்னமும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாகவே இருக்கிறது என்பதை உணர்த்துகிறார். கலாத்தியர் 4:26 மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். இந்த மேலான எருசலேம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரத்திலே நாம் பார்க்கிற அந்த எருசலேமை குறிக்கிறது. அது வானத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழே அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு பழைய எருசலேம் தாயானவளாய் இருக்கிறாள் என்றால், கிருபைக்கு கீழே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு புதிய எருசலேம் தாயாயிருக்கிறாள். ஒரு விசுவாசி இந்த உலகத்திலேயோ அல்லது மேல் உலகத்திலேயோ எந்த விதத்திலேயும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக போகிறதில்லை. பிரியமானவர்களே, கலாத்தியருக்கு பவுல் எழுதிய இந்த சத்தியங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? நாமும் கர்த்தரை அறியாதிருந்த காலங்களிலே இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாயிருந்தோம். விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தருடைய பிள்ளைகளான பொழுது முழுமையாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்த நாம் தவறான போதனைகளை கேட்டு சில சடங்காச்சாரங்களை செய்தால்தான் பூரண ரட்சிப்பை பெற முடியும் என்ற எண்ணத்திற்குள்ளேயோ, அல்லது இந்த காரியங்களையெல்லாம் நான் கடைபிடித்தால்தான் கிறிஸ்துவோடு அவருடைய பிள்ளையாய் வாழ முடியும் என்றோ தவறான போதனைகள் வரும்பொழுது அதற்கு செவி சாய்த்து விடாமல், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை நினைத்து அனுதினமும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ரட்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசித்தோமோ அதுபோலவே அனுதின வாழ்க்கையிலேயும் தொடர்ந்து அவருடைய பிள்ளையாக வாழ நாம் அவரையே விசுவாசித்து அவரையே சார்ந்து கொள்ளவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கலாத்தியா நாட்டு மக்களைப் போல தவறான போதனைகள் வரும்பொழுது நாங்களும் பின்வாங்கி சாய்ந்து போய் விடாதபடி உம்முடைய சுவிசேஷத்தை குறித்த தெளிந்த அறிவுள்ளவர்களாக உம்மோடு கூட நெருக்கமான ஐக்கியம் உள்ளவர்களாக எந்தென்று வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நேரத்தில் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கடிதம் எழுதியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து தங்களுக்காகப்பட்ட பாடுகளை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வதே ரட்சிப்பிற்கான ஒரே வழி என்பதை புரிந்து கொள்ள நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சுய முயற்சினாலே நான் நன்மை செய்கிறவனாக மாறிய பிறகு தேவனண்டை வருவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களை சரியான உணர்வுக்குள்ளே கொண்டு வந்து உம்மை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவும் உம்மை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியபடி ஏற்றுக்கொள்ளவும் நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவர்களுக்காக கேட்கிறோம். அவருடைய அறிவு அதற்கு தடையாயிருக்கும் என்றால் கர்த்தர் தாமே அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக தொடர்ந்து நீர் பேசும். யாருடைய வாழ்க்கையிலாவது அவர்கள் பாரம்பரியமோ அல்லது பண நிலைமையோ அவர்களுடைய இரட்சிப்பிற்கு தடையாயிருக்கும் என்றால் அதையும் அவர்கள் உணர்ந்து உம்மிடமாக திரும்ப கிருபை செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் தவறான போதனைகளின் மத்தியிலையும் சத்தியத்திலே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ ஆகார், ஆப்ஷன் பி ரூத், ஆப்ஷன் சி சாராள்.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? பவுல் அப்போஸ்தலனுக்கு காலிலே ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் என்றால் ஜனங்கள் தங்கள் கண்களை பிடுங்கி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்திருக்க மாட்டார்கள். எனவே அவருக்கு இருந்த பிரச்சனை கண் தொடர்பானது. உண்மையாகவே கலாத்திய மக்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. நியாயப்பிரமாணம் மிக அழகான முறையிலே கொடுக்கப்பட்டது அல்ல, அது மிகவும் பயங்கரமான ஒன்று. கலாத்திய மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ விரும்பினார்கள். எனவேதான் நியாயப்பிரமாணத்தை குறித்த உண்மைகளை பவுல் அவர்களுக்கு விவரிக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை நினைத்து நாம் அனுதினமும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டு கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

0: இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எழுந்து நின்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் மரியாளுடைய பாடல் 46-55 முடிய மொத்தமா அந்த சாங்க நாம வாசிச்சுட்டு அதிலிருந்து ஒரு வசனத்தை கையில் எடுக்க போறோம் இன்னைக்கு. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்து உள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி ஆழ்மையானவர்களை உயர்த்தினார், பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் எந்தெண்டைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். ஜெபமுங்க. இதா
1: தகப்பனே, உங்களை நன்றியோடு நாங்க துதிக்கிறப்பா. தாழ்மையின் அடிமையை கண்ணோக்கி பார்த்த அன்பு தேசர் ஆண்டவரே, இந்த மரியாளுடைய பாடலுக்காக கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம். நீங்க என்ன சொல்லுகிறீரோ அதையே நாங்கள் சொல்லி சொல்லி சொல்லி ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்க உள்வாங்கி அற்புதங்களை காண ராஜா உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அண்ணன் வழியாக எங்களோடு நீங்க பேசி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
0: எப்பவுமே எந்த ஒரு காரியத்தை நமக்கு செய்யறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல நம்மகிட்ட கேட்கிற காரியம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ
1: விசுவாசிக்கிறீயா?
0: அற்புதங்கள் எல்லாமே விசுவாசம் என்கிற ஒரு கதவு வழியா தான் உள்ள பிரவேசிக்கும்.
1: ஆமென்.
0: இன்னைக்கு அற்புதங்கள் நடக்குதுன்றத, அற்புதம் நடந்திருக்குன்றது பைபிள்ல இருக்கு, ஆனா இன்னைக்கு அற்புதம் நடக்குது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இந்த தலைமுறையில ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனம் வேணும்.
1: எஸ்,
0: அந்த கூட்டம் தான் நீங்களும் நானும்.
1: ஆமென்.
0: அதனாலதான் தேவன் என்ன செய்வாருன்னா, அவருடைய செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ள தூண்டுவாரு. விசுவாசம் தூண்டப்படுகிறதுனா ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின காரியம் நம்ம குடும்பத்துல முண்ட போகுதுன்னு அர்த்தம்.
1: ஆமென்.
0: இந்த செய்கையை வந்து நீங்க மறந்துடவே கூடாது. இட்ஸ் எ ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
1: ஹல்லேலூயா.
0: என்ன ஆக்ஷன் அது?
1: ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
0: அந்த நவம்பர்ல ஆண்டு சொன்ன சீர்காழியில நான் பிரசங்கம் பண்றப்ப, எல்பெத்தேல் சர்ச்ல, ஏஜி சர்ச்ல, ஆண்டவரே எனக்குள்ள நான் புதைச்சு போட்ட காரியத்தை கிண்டாதீங்க, என்ன செய்யாதீங்க,
1: கிண்டாதீங்க.
0: ஆண்டவன் சொல்ல, நீ புதைச்சத நான் கிண்ட வரல, உனக்குள்ள நான் விதைச்சத முண்ட வைக்க வந்திருக்கேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இப்படின்னா முண்டுது, இப்படின்னா
1: கிண்டுறது.
0: இதெல்லாம் என்னன்னா ஃபெய்த் பிரின்சிபல். ஆண்டவர் வந்து ஏன் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நம்முடைய ஃபெய்த்தை கண்ணாப்புனான்னு தூண்டுறாருனா, அவருடைய காரியம் நம்ம வாழ்க்கையில் அவர் வாக்கு பண்ணின காரியம் இது போல வருகிற ஆண்டுல முண்ட போகுது.
1: ஆமென். எஸ்,
0: முண்டுகிறது அப்படின்னா ஜெர்மினேஷன், ஒரு காரியம் முளைச்சு வர்றது. ஜெர்மினேட், ஒரு வேர்ட் என்னன்னா, ஒரு சீட் என்னன்னா
1: முளைச்சு வர,
0: முளைச்சு வர்றதுதான் என்னது தமிழ்ல, ஒரு தூய தமிழ்ல அதுக்கு பேர் என்னது, முண்டுகிறது.
1: முண்டுகிறது,
0: அது முண்ட போகிறது என்பதை எப்படி நீங்க நிச்சயப்படுத்தலாம்னா, ஆண்டவர் விடாம தம்முடைய வார்த்தையை தந்து நமக்குள்ள ஃபெய்த் அப்படி தூண்டிக்கிட்டே இருப்பார்.
1: ஹல்லேலூயா.
0: அதான் நம்பர்ல இருந்து நடக்குது என்ன?
1: எஸ்,
0: நம்பருக்கு நடந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்டர் என் ஃபெய்த்த வந்து ஆண்டவர் வர்றப்ப எல்லாம் தூண்டுறாரு அப்படின்னா அவருடைய காரியம், அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம், அவருடைய காரியம் உங்க வீட்டுல முண்ட போகுது.
1: ஆமென்.
0: உங்க தொழில முண்ட போகுது.
1: ஆமென்.
0: உங்க தரிசனத்துல, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைங்க லைஃப்ல அது என்ன செய்ய போகுதுன்னா
1: முண்ட போகிறது,
0: முளைச்சு வரப்போகுது. அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு முன்னாடி தம்முடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் தந்து நம்மளை என்ன செய்கிறார்? விசுவாசத்தை தூண்டுகிறார்.
1: தூண்டுகிறார். ஹல்லேலூயா.
0: அற்புத அடையாளங்களின் ஆண்டு.
1: ஆமென்.
0: எதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம் செத்து போச்சு, இதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம்
1: செத்து போச்சு,
0: செத்து போச்சு, எல்லாத்திலையும் கை வைக்க போறாரு.
1: ஆமென்.
0: வாக்குத்தத்த ஆராதனை இப்பவுமே ஆரம்பமாயிருச்சு.
1: ஆமென்.
0: டிசம்பர்லயே,
1: எஸ்,
0: நவம்பர்லயே அந்த போடுனா டிசம்பர்ல என்னென்ன போட போறாரோ தெரியல.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: பைபிள் எதுக்குன்னா எதை சும்மா வாசிச்சுட்டு போறதுக்கு இல்ல, அதுல இருந்து நான் வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசின காரியம் என் வாழ்க்கையில நடக்குன்றத நான் அப்படியே 100% விசுவாசிக்கணும்.
1: எஸ்,
0: சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: இருக்கிறத ஈஸியா எல்லாரும் அழைச்சிடலாம், ஆனா என் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல
1: அழைக்கிறவர்.
0: இடம் வாங்குறதா இருக்கட்டும் அல்லது வேற எந்த காரியமா இருக்கட்டும், எத்தனை கோடி தேவைனாலும் எப்படிதான் கூப்பிடணும்? நம்ம இருக்கிற மாதிரி பேசணும்.
1: இருக்கிற மாதிரி பேசணும். ஹல்லேலூயா.
0: பேசணும்.
1: இருக்கிற மாதிரி பேசணும்.
0: ஏன்னா நான் விசுவாசம் என்ன செய்யணும், இல்லாதவைகளை
1: இருக்கிறவைகளை போல அழைக்கிறது.
0: ஆதியாகமத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வார்த்தையின்படி வெளிச்சம் என்ன செஞ்சு
1: உண்டாயிற்று.
0: தேவன் அது நல்லது என்று கண்டார்.
1: எஸ்,
0: சொல்லுங்க. சொன்னார்.
1: சொன்னார்.
0: கண்டார்.
1: கண்டார்.
0: நீங்க கண்டத சொல்ல போறீங்களா, சொன்னதை காண போறீங்களா?
1: சொன்னதை காண போகிறோம். ஹல்லேலூயா.
0: மனுஷன் எதை சொல்லுவான்? அவன் கண்டதை சொல்லுவான்.
1: கண்டதை சொல்லுவான்.
0: ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் சொல்றத சொல்லு, நீ சொன்னதை காண்பாய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: So God says and he saw.
1: Yes.
0: அவர் சொன்னார்,
1: அது கண்டார்.
0: நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரத்துல திரும்ப திரும்ப வரும். சொன்னார், கண்டார். சொன்னார், கண்டார். சொன்னார்,
1: கண்டார்.
0: வெளிச்சம் உண்டாக கடவுது என்று
1: சொன்னார்,
0: அது நல்லது என்று
1: கண்டார்.
0: வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்று
1: சொன்னார்,
0: அது நல்லது என்று
1: கண்டார்.
0: சொன்னார், கண்டார். சொன்னார், கண்டார். சொன்னார், கண்டார். அப்ப நான் ஒரு

0: ஜலத்தின் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தின் என்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். என்ன செஞ்சா?
1: சொன்னார்.
0: சொன்னபடி ஆயிடுச்சா?
1: ஆயிற்று.
0: ஏழாவது வசனம், அது அப்படியே
1: ஆயிற்று.
0: ஆயிற்று. பத்தாவது வசனம், தேவன் அது நல்லது என்று
1: கண்டார்.
0: கண்டார். சொல்லுங்க. சொன்னார்.
1: சொன்னார்.
0: அப்படியே ஆயிற்று.
1: அப்படியே ஆயிற்று.
0: நல்லது என்று கண்டார்.
1: நல்லது என்று கண்டார்.
0: அப்ப சொல்றதெல்லாம் என்ன செய்ய போகுது?
1: அப்படியே நடக்கும்.
0: நம்ம சொல்றது இல்ல, அவர் சொல்றத நம்ம சொல்றப்ப
1: அப்படியே நடக்கும்.
0: ஆண்டவர் அப்படியே செஞ்சிடறாரு.
1: ஆமென்.
0: அதை நாம எப்படி பார்க்க போறோம்? அவர் பார்த்த மாதிரி நம்மளும் நல்லது.
1: நல்லது.
0: ஹல்லேலூயா. நீங்க பார்க்கணும்னா அவர் சொன்னதை சொல்லணும்.
1: எஸ்.
0: அனைய மைண்ட் என்ன சொல்லுது? நடந்தா சொல்றேன்னு. அன்று சொல்ல சொன்னா நடக்கும்ன்றார்.
1: ஆமென்.
0: பார்த்துட்டோம்னா அப்புறம் நாங்க தெம்ப என்ன செய்வோம்ல?
1: சொல்லுவோம்.
0: முதல்ல நம்பி பேசு, அப்புறம் கண்ணுல நீ என்ன செய்வேன்?
1: பாப்பாய்.
0: இப்படிதான் ஆதியாகமே ஆரம்பிக்குது. என்னோட பைபிள் இப்படிதான் பிகின் ஆகுது.
1: எஸ்.
0: நேற்றும் இன்றும் என்றும் என்ன செய்கிறவர்? மாறாத தேவன். அப்பறந்து இப்ப வரைக்கும் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகிறார்.
1: எஸ்.
0: இது தேவனுடைய இயல்பு.
1: ஆமென்.
0: இது அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம். இது ஒரு டீச்சிங். இது ஆனா இந்த டீச்சிங் தான் வர நாட்கள்ல பிளஸ்ஸிங்கா மாற
1: போகுது.
0: எஸ். ஹல்லேலூயா. சில நேரம் நமக்கு தேவை இருக்கலாம், சில நேரம் தேவை இல்லாம இருக்கலாம். ஆனா எப்படினாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவை வரத்தான் செய்யும்.
1: எஸ்.
0: இப்ப வேணா எனக்கு என்ன இல்லாம இருக்கலாம்?
1: தேவை இல்லாம இருக்கலாம்.
0: ஆனா ஏதோ ஒரு காலம் வர்றப்ப நான் அவரை சார்ந்து நிக்கேன். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான
1: காரியம்.
0: அப்ப நான் யார சார்ந்துதான் நான் வாழ வேண்டி இருக்குன்னா, என்னோட பேசுகிற ஆண்டவர் ஒருத்தர் எனக்கு இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அவருடைய சத்தத்தை நான் கேட்டு அதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அது என் வாழ்க்கையில நடக்குது. இத நான் ருசிச்சதுனால எல்லாத்துக்கும் நான் யார மட்டும்தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: அவரை மட்டும் தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் தன்னோட தேவைக்கு ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து கர்த்தர் அவங்களோட பேசி அதன்படி அற்புதத்தை செய்வாருன்னா நீங்க யார சார்ந்துக்குவீங்க?
1: கர்த்தரை மட்டும்தான் சார்ந்துக்குவோம்.
0: யார நம்பி வாழ்வேன் நானு?
1: கர்த்தரை நம்பி மட்டுமே
0: வாழ்வேன். இந்த வாழ்க்கை முறைக்கு நம்மள வரணும், நம்ம பிள்ளைகளையும் பழக்கணும்.
1: ஆமே.
0: அப்ப ரொம்ப காலத்து இருக்க மாட்டேடா, காலத்துல என் காலம் வந்தா செத்து போயிருவேன்டா, என்னை பாக்காதரா, உங்க அப்பன் பார்த்த கடவுள் என்ன செய்யறா நீ?
1: ஆறா, உங்க அப்பன் சித்தப்பன் அவரு தாண்டா பெரியப்பன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் ஜோபலுக்கு அருமாவுக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கறேன். அல்லேலூயா.
0: தி ஃபெய்த்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் ட்ரைங் சம்திங்.
1: எஸ்.
0: நீ ஆண்ட ஒரு காரியத்தை நீங்க கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்ட ஒரு காரியத்தை
1: கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
0: மலைய நகர்த்த முயற்சி பண்ணாதீங்க. இது பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லி நீங்க சொன்னபடியே ஆகணும். உங்க இதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிப்பீங்கன்னா நகராத மலை பெயரும்.
1: பெயரும்.
0: ஆண்டவர் மலை நகரும்னு சொல்லல, மலை பெயரும் தான் சொல்லி இருக்கிறார்.
1: மலை பெயரும்.
0: அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து கயத்தை கட்டி போட்டு என்ன செய்வோம்? மலையை கொஞ்சமாவது நேர்க்க விறுவிறுக்க மூச்சு முட்ட ஏழை ஏழை ஐலசா போட்டு உங்க மலை என்ன செய்ய முடியாது? நீங்க நகர்த்த முடியாது. ஆண்டவர் சொல்லார், விசுவாசம் இருக்கா? பார்த்து என்ன செய்ய? அந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லு.
1: சொல்லு.
0: சொன்னதோடனே இல்லாம சொன்னபடியே ஆகும்னு இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசி.
1: விசுவாசி.
0: அது பெயர்ந்து போயிருந்தாங்கிறார்.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலை இருக்கா?
1: எஸ்.
0: ஒவ்வொரு வீட்டுல ஒரு மலை இருக்கா? நகராத மலை. அது பேர் என்ன மலையா? பேரு
1: நகராத பெயர்.
0: சொல்ற நகராத அந்த மலை டிசம்பர் மாதத்துல இருந்து பெயர தொடங்குகிறது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: மலை நகரமா நகரமா ஆண்டவர் சொல்றார். என் விசுவாசத்தின்படி மலை பெயரும் தான்.
1: பெயரும். சொல்லு சொல்லு சொல்லு மகனே.
0: மலைகளை பெயர்க்கத்தக்க

0: பிசாசு வர்றதே கொல்ல வர்றான்.
1: எஸ்,
0: திருடன் திருடவும்
1: கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறு ஒன்றுக்கும் அவன் வரான்.
0: அந்த சண்டாள பாவி வர்றதே எதுக்குன்னா
1: கொல்ல திருட அழிக்க.
0: ஆனா நம்மளை கொல்ல வர்ற பிசாசுக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தி சொல்றான் அப்படிங்கிற
1: சொல்ற
0: என்ன கையில பிடிச்சு சொல்றான்
1: சொல்லு.

0: நீங்க உங்க உங்க உங்க மகனை சில நேரம் கையில பிடிச்சு நீங்க சொல்லி கொடுக்கறப்பட்டே
1: சொல்றா அப்பா அப்பா சொல்ற சொல்ற நீ
2: சொல்றா
1: அப்பா சொல்ற அப்படின்னு என்ன
2: சொல்றா சொல்ற
1: அவனுக்கு தம்பு வருதா
2: வருது
1: அவன் எந்த தைரியத்துல சொல்றான்
2: அப்பா சொல்ற தைரியம்
1: ஆமா வீக்காகிற நம்ம சொல்றத கேட்ட மகனுக்கு தைரியம் வந்து சொல்றானே நம்மளை சிருஷ்டித்தவர் நம்மை உண்டாக்கினவர் நம்மளை படைச்ச தெய்வம் சொல்றாரு நான் சொல்றேன் சொல்றான்
2: சொல்றான் நான் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படமும் வந்தேன்ல சொல்றான்
1: இல்ல எனக்கு அவன் கொல்றான் சொல்றான் எதையாவது நீ முயற்சி பண்ணு சொல்லல இந்த பெரிய காரியத்தை நீ முயற்சி பண்ண நகர்ந்துரும் சொல்லல நீ விசுவாசிச்சா பெயர்ந்துரும் விசுவாசிக்கிறீங்க
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்
1: முயற்சி பண்ணா பெயரும் இல்ல விசுவாசிச்சா முயற்சி பண்ணா நகரம் இல்ல
2: விசுவாசிச்சா பெயரும்
1: அது பெயரணும்னா நீங்க எதை பார்த்து பேசணும்
2: மலையை பார்த்து
1: மலையை பத்தி பேசக்கூடாது
2: மலையை பார்த்து பேசணும்
1: எல்லாருக்கும் என்னன்னா
2: பெண்ணு
1: என்ன செய்யுது நடக்க போகுது செய்ய வல்லவர் என்பதை நீ என்ன செய்யறியா
2: நம்புறியா
1: விசுவாசிக்கிறியா
2: விசுவாசிக்கிறியா
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்
1: அப்படின்னா சொல்லு
2: எஸ்
1: என் முன்னாடி விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு மனுஷ மக்களை பார்த்தா கம்முன்னு உட்காந்துருக்குற அது வந்து ஆண்டவரே விசுவாசம் நமக்குள்ளதான் இருக்கு ஆண்டவரே
2: அது வெளியே
1: அதெல்லாம் வெளியே ஓபனா என்ன செய்யக்கூடாது
2: சொல்லக்கூடாது ஆண்டவரே
1: நல்லா இருக்கடா விசுவாசம்ன்றாரு எத்தனை பேரு போன வாரம் நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் உங்க வீட்டுக்குள்ள சம்பாஷணம் பண்ணீங்க
2: ஆமென்
1: வீட்டு மலை என்ன மலைன்னு எனக்கு தெரியல ஆனா கர்த்தர் எனக்கு சொன்னபடி இந்த அற்புதம் என் வீட்டுல என்ன செய்ய போதியா
2: நடக்க போகுதியா
1: அட்லீஸ்ட் கணவன் மனைவியாவது பேசுனீங்களா
2: பேசினவர்கள் பாக்கியவான்கள்
1: நீங்க பேசாத வரைக்கும் நகரவே நகராது
2: எஸ்
1: பேசாத வரைக்கும்
2: நகரவே நகராது
1: அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவர் அற்புதம் செய்யணும்னா ஃபெய்த் வேணும் நமக்கு நமக்கு என்ன வேணும்
2: ஃபெய்த் வேணும்
1: அவருடைய வல்லமை நாம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அதுக்காக ஆண்டவர் வசனங்களை தந்து ரேம வார்த்தையை தந்து ரேம பாடல்களை தந்து நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறாரு அப்படி தூண்டுறாரு ஏன் தூண்டுறாருன்னா அவர் காரியம் என் வீட்டுல என் ஊழியத்துல என் தொழில முண்ட போகுது
2: ஆமென்
1: இந்த மண்டலத்துலதான் நம்ம என்ன செய்யணும்
2: சஞ்சரிக்கணும்
1: ஆண்டவர் சொல்றாரு முயற்சி பண்ணாத இப்ப நான் சொன்ன உடனே மரியாதை என்ன பண்ணா உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக
2: கடவுது என்றாள்
1: என்ன செய்ய முடியல எப்படி சாத்தியம் என்னன்னா
2: ஆகும்
1: ஆண்டவரால கையை கட்டி போடுறோம் இந்த அவிசுவாசம் இப்ப தேவன் களத்துக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் என்ன தேவன் சொன்னதை அப்படியே ஒத்துக்கணும்
2: ஆமென்
1: தேவன் சொன்னதை
2: அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும்
1: ஆனா ஏன் லட்சணம் எப்படி இருக்குன்னா என் வீட்டுல ஒரு காரியம் இல்லைன்னு இருக்கு பாருங்களேன் இனிமே இதெல்லாம் நமக்கு என்னன்னா இல்ல இது என்ன செய்யுது மனசு
2: ஒத்துக்கொள்ளுகிறது
1: சொல்ல வர்றாருன்னு புரியுதா அறிவு என்ன சொல்லுது உனக்கு அது இல்லைங்கறத என்ன செய்ய
2: ஒத்துக்க
1: ஒத்துக்க ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாரு, உனக்கு அது இருக்குன்னு சொல்றேன், ஒத்துக்கிற
2: மாட்டியான்ட்டு.
1: இல்லைங்கிறத அறிவு ஒத்துக்கிறது, ஆனா ஆவியானவர் இருக்குன்னு சொன்னா அறிவு என்ன செய்யல,
2: ஒத்துக்க மாட்டீங்க, ஏத்துக்கிற மாட்டீங்க.
1: அப்ப ஃபெய்த்னா என்ன, தேவன் சொன்னதை 100% அப்படியே ஏத்துக்கிறது,
2: ஏற்றுக்கொள்வது.
1: என்ன சொல்லிட்டா தீர்க்கதரிசி எலிசா வந்து, உனக்கு ஒரு பிராணோற்பு காலத்துல ஒரு ஆண் பிள்ளை என்ன செய்வேன்,
2: அணைத்துக் கொண்டிருப்பாய்,
1: ஏதேது உங்களுடைய அடியாளுக்கு என்ன சொல்ல வேண்டாம்,
2: அபத்தம் சொல்ல வேண்டாம்.
1: அவ ஏற்கனவே தனக்கு குழந்தை இல்லைங்கறத ஒத்துக்கிட்டா, ஆனா இப்ப குழந்தை இருக்குன்றது என்ன செய்ய முடியல, அவளால
2: ஏற்றுக்கொள்ள முடியல,
1: ஒத்துக்கொள்ள முடியல. மனுஷனை பிசாசு எப்படி எப்படி சித்திரவதைக்குள்ளாக்குறானா, ஏ உனக்கு இல்ல புற, நீ எல்லாம் ஆளை பாரு, உனக்கு எல்லாம் இல்ல புற, வீட்டுக்காரரே குடிச்சிட்டு அடிதடி வச்சுங்களேன், இந்த இவன் எல்லாம் 7 ஜென்மத்துக்கு திருந்த மாட்டான் அவன் சொல்லுவான், நீங்க சொல்லணும்
2: ஒத்துக்கிற முடியாதுரா. ஊரு ஊரா பைபிளை எடுத்துட்டு போய் கர்த்தரே தேவனு பிரசங்கிப்பாரு, நிறைய குடிகாரர ஆண்டவருக்குள்ள வழி நடத்துவாரு. அப்படி
1: உள்ள தலையெழுத்து அவ்வளவுதான், இவன் எல்லாம் திருந்தி இந்த ஜென்மத்துல என்ன செய்ய மாட்டான்,
2: நாய்க்கு படவே மாட்டான்.
1: ஒத்துக்க, உன் புள்ள தருதலங்கிறத
2: ஒத்துக்க,
1: ஒத்துக்க. நீங்க என்ன சொல்லணும்,
2: ஒத்துக்க முடியாதரா.
1: இத சொல்றதுக்குதான் என்ன தேவை,
2: விசுவாசம் தேவை.
1: உனக்குள்ள வயசாயி போச்சு, இனிமே நீ எல்லாம் என்னத்த பண்ண போற, அவ்வளவுதான் உங்க காடு வா வாங்குது, வீடு
2: என்னன்னு
1: போப்பா சாமி முடிஞ்சு வச்சு போவோம் கதை. நீங்க என்ன சொன்ன,
2: ஒத்துக்கிற முடியாது.
1: இங்கதான் ஆரம்பமே ஆகுது.
2: ஆமென்.
1: எதெல்லாம் நீங்க உங்களுக்கு இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்களோ அந்த டாபிக கர்த்தர் தொட்டு அது உனக்கு இருக்குன்னு சொல்றேன். நீ என்ன சொல்ல போற, இப்ப இல்லைங்கிறத ஒத்துக்கிற போறியா, அல்லது நான் இருக்குன்னு சொல்றத ஒத்துக்கிற போறியா? விசுவாசம் என்னன்னா தேவன் எது நம்ம வாழ்க்கையில இருக்குன்னு சொல்றாரோ அது அப்படி என்ன செய்யறதுன்னா ஒத்துக்கிறது.
2: ஆமென்.
1: என்ன செய்யறது,
2: அப்படியே
1: புருஷனே அறியாத அந்த கன்னி தேவன் சொன்னது அப்படி என்ன செஞ்சுக்கிட்டா,
2: ஒத்துக்கொண்டாள், ஏற்றுக்கொண்டாள்.
1: ஹல்லேலூயா. உடனே டேவில் சொல்லுவான், நீ சரியா வம்புல என்ன செய்ய போறன்னா,
2: மாட்டிக்க போற,
1: நீ பாரு நீ என்ன நிலைமைக்கு ஆளாக போறன்றது மட்டும் என்ன செய்யணும், நீ
2: பொறுத்திருந்து பாரு.
1: நீ ஓவரத்தா ரொம்ப நாள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறன்னா பேசிக்கிட்டு என்னன்னா தெரியுற, நீங்க சொல்லணும், ஏப்பா எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்லப்பா, அதனால என்னாலே அமைதியா இருக்க முடியாதப்பா.
2: எஸ்,
1: சொல்றது புரியுதா உங்களுக்கு?
2: எஸ்.
1: எப்ப என்னால அமைதியா இருக்க முடியும்னா, எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்ல, அதனால என்னாலும் அமைதியா இருக்க
2: முடியாது.
1: அவர் சொன்னதையே நானும்
2: சொல்லுவேன்,
1: சொல்லிக்கிட்டே இருப்பேன்,
2: சொல்லிக்கிட்டே.
1: கர்த்தர் வாய திறந்து இருக்கிறாரு, வாசலையும் திறக்காமலா போவாரு,
2: நிச்சயமாய் திறப்பு. ஹல்லேலூயா.
1: நீங்க போட்ட வாய்ப்பூட்டு இருக்க, அது திண்டுக்கலோட பவர்ஃபுல்லான பூட்டு.
2: என்ன
1: பாட்டையா கொடுத்தாரு?

0: பூட்டையாவது ஈஸியா என்ன செஞ்சிடலாம், உடைச்சிடலாம். ஆனா நம்ம வாய்க்கு நம்ம ஒரு பூட்டு போட்டிருக்கோம் பாருங்களேன். என்ன பிரசங்கம் பண்ணாலும் வாயை மட்டும் நான் திறந்த ஆமைன்னு என்ன செய்ய மாட்டேன்,
1: சொல்லவே மாட்டேன்.
0: பேசுறவங்களை முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, பிரசங்கம் பண்றவங்களை முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய. என் வாய்க்கு நான் போட்ட பூட்ட ஆனே நினைச்சாலும் திறக்க முடியாதுன்றேன். அண்டு சொல்றாரு, வாயில பூட்டா போட்டிருக்கிற வைக்கிறேன் பாரு, வாயில ஒரு பாட்டுன்றாரு.
2: ஒரு வார்த்தை

0: எந்த டாபிக்கே பேச மாட்டேன்னு உங்க வாய்க்கு பூட்டு போட்டீங்களோ அந்த டாபிக்கே பேச வச்சாரா?
1: ஆமென்.
0: பூட்டு உடைஞ்சிருச்சுங்க. ஏன் நீங்க போட்ட பூட்டு? ஆமென் சொல்ல மாட்டேன்.
1: நோ மேன் தான் சொல்ல.
0: அல்லேலூயா சொல்ல மாட்டேன். எனக்கு அது இல்லன்றேன்ல, எனக்கு அது நடக்க என்ன இல்ல. இந்த மாதிரி என்ன போட்டு வச்சிருக்கீங்க வாய்க்கு?
1: பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா?
0: ஆண்டவர் சொன்னார், பூட்டா ஓடுற பூட்டு வாயில வைக்கிறேன் பாரு, ஒரு பாட்டு.

0: எனக்கு
1: இந்த பாட்டு கேட்காதவங்க எல்லாம் யூடியூப்ல போய் கேளுங்க,
0: அழகான படைப்பேன்,
1: சூப்பர் சாங். எனக்கு கேட்டுட்டு பயங்கர படு வைப் ஆகி போச்சு எனக்கு அந்த பாட்டை கேட்டு கேட்டு. உடனே பாஸ் கிப்சனுக்கு அடிச்சிட்டேன், அடிச்சு ஐயா என்னையா பாட்டு போட்டிருக்கிறாரு, செம்மையா இருக்கு அந்த பாட்டுங்க. அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்ப நம்ம வாய்க்கு போட்டு போட்டாலும் நம்ம வாயில இப்படி ஒரு ரேமா பாட்டை வச்சு பாடுறான்றார் பாருங்க.

0: ஏன் வந்து விசுவாசிக்கிறவனால அமைதியா இருக்க முடியலன்னா, அவனுக்குள்ள இருக்கிறவர் பேசிட்டே இருக்கிறார்,
1: பேசிக்கிட்டே இருக்கிறார்.
0: You never let him down. கொஞ்சம் ஒரு நாள் லைட்டா அப்படி துஞ்சு போன மாதிரி இருந்தாலும் ஒரு பம்ப் பண்ணி விட்டுறாரு, புஷ்னு ஆயிடுறான். The faith walk-ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி நேத்து கிடைச்ச faith-ல நடக்கிறது இல்ல. திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்மளோட பேசி பேசி பேசி பேசி நடத்துறப்ப நாமளும் அவரோட சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம், அவர் நம்ம இடத்துல பேசினதே நாமளும் பேச ஆரம்பிச்சோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இதுதான் அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம் ஆவியானவர் தன்னிடத்துல பேசினத அவரோடு சேர்ந்து பேசுறவன் சோர்ந்தே போறதில்லை.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: கிரேஸ் வேற, ஃபெய்த் வேற, கிருபை வேறு,
1: விசுவாசம்
0: விசுவாசம் வேறு. கிருபை அப்படின்னா அது ஆண்டவருடைய அன்பு.

0: எதுவும் பழசா போல,
1: எஸ்
0: கால் வீங்கல, எவனுக்கு கொலஸ்ட்ரால் வந்து குண்டாகல, 40 வருஷத்துல
1: ஒரே சட்டை
0: போட்ட சட்டை பத்தாம போகல, ஒரே ஸ்லிம்மா இருக்கிறான் 40 வருஷமா,
1: எஸ்
0: எவனும் சுகர் வந்து சாகல, கொலஸ்ட்ரால் வந்து என்னன்னா
1: ஆகல,
0: ஏன்னா மேகத்துக்கு கீழே,
1: எஸ்
0: எல்லாம் கிரேஸ் ஆஃப் காட்,
1: ஆமென்.
0: ஆனா ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவங்க சுதந்திரிக்க முடியலன்னா என்ன எல்லாம் போயிட்டு,
1: விசுவாசம் இல்லாம போச்சு.
0: எபிரேயர், எபிரேயர் 4வது அதிகாரம் தானே, மன்னிக்கணும், 3வது அதிகாரம் வசனம் 18-19, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்?
1: கீழ்படியாதவர்களை குறித்து அல்லவா?
0: ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று
1: பார்க்கிறோம்.
0: வாக்கு தத்தத்தை தந்தது கிரேஸ் ஆஃப் காட், ஆனா வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவன் தான் ஆண்டவருடைய பவரை பார்க்கிறான்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா. நிறைய கிரேஸ் பார்த்துட்டோம், ஆனா என்ன பார்க்க போறோம்? எழுப்புதல்ல
1: பவரை
0: பார்க்க போறோம். பவரை பார்க்கணும்னா என்ன வேணும்? ஃபெய்த் வேணும்,
1: ஃபெய்த் வேணும். ஹல்லேலூயா,
0: ஆமென் சார்,
1: ஹல்லேலூயா.
0: அதனால ஆண்டவரோட எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஆண்டவரே போதும், நீங்க இருக்கிறீங்க, நான் உங்களோட இருக்கிறேன், என்னத்தையோ நான் இருக்கிறத குடிச்சிட்டு வியாதி வருத்தம் இல்லாம நான் வந்து சேர்ந்தேன், என்னன்னா
1: போதும்,
0: போதும் ஆண்டவரே, அதுக்கு மேல நான் ஒண்ணு பெருசா என்ன செய்யலன்னா
1: கேட்கலப்பா.
0: 82 தொழில் ஆசீர்வதிங்க, ஒரு இடம் வாங்க உதவிச்சிங்க, எனக்கு ஒரு போதும் ஆண்டவரே. அது இல்ல, அது இல்ல, எனக்கு என் லைஃப்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாரு, அதை நானும் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: அதையே நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்,
1: விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த காரியம் நடக்கணும்னா எனக்கு என்ன வேணும்னா
1: விசுவாசம்,
0: ஃபெய்த் வேணும். Hallelujah.
1: Hallelujah.
0: Our faith releases God's power.
1: Power.
0: Grace releases God's love. And your faith releases God's power.
1: Power.
0: கிருபை ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும். ஆனா விசுவாசம் தான் ஆண்டவருடைய பவரை ரிலீஸ் பண்ணும்.
1: Amen.
0: இது விளையாட்டு இல்ல. ஆண்டவரே, என் பரம்பரையில என் தலைமுறையில நீங்க வாக்கு பண்ண காரியம் அப்படியே நடந்துருச்சுன்னு நாங்க சொல்லக்கூடிய ஒரு ஜீவனுள்ள சாட்சியா நான், என் புள்ள, என் பேர பிள்ளைங்க, என் 4 தலைமுறை இருக்கணும் ஆண்டவரே.
1: எஸ்,
0: அல்லேலூயா. வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை இந்த குடும்பத்துல செஞ்சாருன்னு என் குடும்பத்தை குறிச்சு நாங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: அந்த மாதிரி பவர் மோடுக்குல நாங்க வர்ற ஆண்டவரேங்கிற,
1: எஸ் லோ,
0: அந்த சீரியஸ்னஸ் நமக்கு வந்தாகணும்.
1: ஆமென்.
0: பரவாயில்ல, அப்படியே வெள்ளம் போகுது, அடிச்சுக்கிட்டு நம்ம நினைச்ச வேண்டியதான்
1: போவோம்.
0: இதெல்லாம் எடுத்து நம்ம ஒண்ணும் செய்ய
1: முடியாது,
0: முடியாது அப்படிங்கிற நிலைமையில போற போக்குல போகாம ஆண்டவர் தந்த வாக்கு எனக்கு இருக்கிறபடினால இந்த போக்குல என்னால போக முடியாது,
1: முடியாது.
0: அல்லேலூயா. போக வேண்டியதான் போ, அப்படியே போக வேண்டியதான். போற போக்குல என்னன்னா
1: போக வேண்டியதான்.
0: வாழ்க்கை என்ன நம்ம கையிலயா இருக்கு, போக வேண்டியதான். அப்படியே எங்க போக போறிய, புரிய
1: மாட்டான்.
0: எனக்கு என்ன இருக்கு?
1: வாக்கு இருக்கு,
0: வாக்கு இருக்கு.
1: ஒரு

0: ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன், அதையே நீ என்ன செய்யணும், போய்
1: இருக்கு இருக்கு இருக்கு
0: இருக்கு இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லணும்
1: சொல்லணும்.
0: இது சொல்றதுக்கு தேவை தைரியம் இல்ல, இத சொல்றதுக்கு தேவை
1: விசுவாசம்.
0: அதனாலதான் ஆண்டவர் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி விசுவாசத்தை நமக்குள்ள என்ன செய்கிறார், தூண்டுற
1: தூண்டுகிறார்
0: கூட்டறிக்கை. ஒரு பக்கம் பரலோகம் நம்மளை குறிச்சு சொல்லுது, கீழ இருந்து நானும் ஆண்டவரோட சேர்ந்து நின்று என்ன பண்றேன்னா
1: டிக்ளேர்
0: பண்றேன். மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மருத்துவருடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இது தேர

0: இது தேராது.
1: இது யாரோட அறிக்கை?
0: மருத்துவ அறிக்கை.
1: ஆனா விசுவாச அறிக்கை என்ன சொல்லுதுன்னா
0: தேராது.
1: மருத்துவருடைய அறிக்கைன்னு ஒண்ணு இருந்தா, விசுவாச அறிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல,
0: ஆமென்.
1: மெடிக்கல் ரிப்போர்ட் ஒண்ணு இருந்தா, ஃபெய்த் கன்ஃபஷன் ஒண்ணு இருக்குல்ல,
0: ஆமென்.
1: இல்லையா சொல்லுங்களேன்.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: எல்லா ரிப்போர்ட்டும் ஆண்டவர் ஒண்ணு இல்லாம ஆக்குறார்.
0: ஆமென்,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: என்ன, நீங்க ஆண்டவரோட சேர்ந்து கூட்டறிக்கை பண்ணிட்டு இருக்கீங்க.
0: ஆமென்.
1: எனக்கு ஆண்டவர் கடல எந்த முரண்பாடு என்னன்னா
0: இல்லை.
1: ஆண்டு சொல்ல, நான் முரண்படல, நீ முரண்படாத. நான் சொன்ன காரியத்தை உனக்கு செய்யாம உன்னோடு முரண்பட போறது
0: இல்லை.
1: நீ என்னோட என்ன செய்யாத,
0: முரண்படாத.
1: நான் என்ன சொல்றேன் ஆண்டவரே, நீங்க சொன்னதை நான் அப்படியே சொல்றேன்றப்ப அற்புதம் ஓடி வருவதற்கான ஒரு தண்டவாளத்தை நான் போடுறேன். என்ன பாலம் போடுறேன்? தண்டவாளத்துல ரெண்டு லைன் இருக்கா?
0: இருக்கு.
1: இந்த லைனும் அந்த லைனும் வேற வேற மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி இருக்கா?
0: ஒரே மாதிரி.
1: ரெண்டு கட்டைகளுக்கு இடையில இருக்கிற அளவு எப்படி இருக்கு?
0: ஒரே மாதிரி.
1: தெரியாம தண்டவாளம் போட சொல்றீங்களே, என் லட்சணம் உங்களுக்கு என்னன்னா
0: தெரியாத?
1: அதெல்லாம் விடுற, நீ முதல்ல என்ன போடுவியா? நான் சொல்றது என்ன செய்வியா? நீ
0: தண்டவாளம் போடுவியா?
1: நீங்க தேவன் சொன்னதை அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நீங்க தண்டவாளம் போட்டீங்க.
0: ஆமென்.
1: இந்த மாதிரி வண்டி வரப்போகுது.
0: எஸ், ஆமென்.
1: தண்டவாளத்துல வண்டி வரும், வண்டவாளத்துல வராது,
0: வராது.
1: இவனுக்கு விசுவாசம் வந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ண?
0: அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு.
1: வண்டி வரப்போதியா?
0: இத நீயோ
1: யாரெல்லாம் தண்டவாளம் போட்டீங்களா? வண்டி வருது.
0: வாழ்க்கையே ஜோ
1: சிக்னல்லாம் ஓர் பச்சைகளை கெடுத்துச்சு.
0: ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு. இத நீயோ நானோ நம்பினாலே வாழ்க்கையே ஜோ.
1: நம்ம பாம்பன் பாலத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல?
0: முடிஞ்சு.
1: தண்டவாளம் ஓகே, சிக்னல் எல்லாம் போட்டாச்சுல?
0: போட்டாச்சு.
1: தக்க தக்கன்னு இருக்கு. பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதுனால 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி போட்டாச்சு.
0: எஸ்,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அப்ப எதுக்கு தண்டவாளம் போட்டு வச்சிருக்கு? வேடிக்கை பாக்குறதுக்கா?
0: இல்லையே.
1: அழகா இருக்கு, நேரா இருக்கு, கோணலே இல்ல, சூப்பரா இருக்கு. எப்படி அந்த தண்டவாளத்தை என்ன
0: செஞ்சாங்கன்னா,
1: லைட் எல்லாம் போட்டுருக்காங்க, பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கானுங்க, ஏத்துறான் இறக்குறான், லிப்ட் எல்லாம் சூப்பரா. என்னன்னா
0: இருக்கு,
1: என்ன மேல போகுது, திடீர்னு கீழே என்னன்னா
0: வருது,
1: வருது.
0: இந்திய கொடி இல்ல, லைட் வேற, அழகா கலர் கலர்.
1: வேடிக்கை பாக்குறதுக்கு போட்டதா? வண்டி வர்றதுக்கு போட்டதா?
0: வண்டி வர போட்டது.
1: அப்ப இவ்வளவு வேலை எதுக்கு பாத்துருக்காங்க?
0: வண்டி வர,
1: வண்டி வருதுயா?
0: வண்டி வருது.
1: அதே மாதிரிதான் ஆண்டவர் இந்த நவம்பர் மாசத்துல இருந்து கடந்த வருஷங்கள்ல தண்டவாளம் போட்டு முடிச்சுட்டாரு. இனிமே என்ன வரப்போகுதுன்னா, வண்டி வரப்போகுது.

0: ஒன்னு போ.
1: பெரிய காரியம் ஓடி வரக்கூடிய ஓடு பாதை தான் விசுவாசம்.
0: இதனியோ நானோ நம்பினாலே வாழ்க்கையே.
1: அங்க ஒரு தண்டவாளத்தை போட்டிருக்காங்க, ஆனா இங்க பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல சிங்கங்காட்டுல தேவன் ஒரு தண்டவாளத்தை போட்டாரு.
2: ஆமென்.
1: எழுப்புதல் வருதே
2: வருதே.
1: அல்லேலூயா சொல்லுங்களேன்.

0: என்னோடு தேவன் பேசுகிற காரியத்தை நான் மென்னு முழுங்கல.
1: எஸ்
0: தேவன் என்னிடத்துல பேசுற காரியத்தை நான் தாராளமா பேசுறேன்.
1: ஆமென்.
0: அந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா தண்டவாளத்தை ஆண்டவர் போட்டார்.
1: எஸ்
0: தண்டவாளம் போடுறதுக்காக வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போட்டு விட்டார். அடங்காதவனே வாய
1: வச்சுக்கிட்டு
0: விளம்பரம் என்ன பேசிட்டு இருக்காதரா, சொன்னது மட்டும் என்ன செய்யடா நீ
1: பேசு.
0: தேவன் சொன்னதை மட்டும் பேசுறவங்க ஆண்டவர் உங்க வாய்க்கு கடிவாளம் போட்டு தண்டவாளம் போட்டிருக்காரு.
1: ஆமென்.
0: உங்க மண்டவாளத்தெல்லாம் தூக்கி தனியா வச்சிருங்க. ஆனா இப்போதைக்கு கரண்ட்ல நீங்க யாரு என்ன தண்டவாளம். இதுலதான் வண்டி வரப்போகுது.
1: எஸ்
0: இதுலதான் அவர் வாக்கு பண்ணன அற்புதங்கிற மகிமையான காரியம் இதுலதான் ஓடி வரப்போதே.
1: ஓடி வரப்போதே.
0: நம்மளால ஒரு தடை வந்துடக்கூடாது. அதான் நம்ம வாயினால ஒரு தடை வந்துடக்கூடாது.
1: எஸ்
0: வாய வச்சுக்கிட்டு இருக்கணும். சுவிசேஷம் 1:18-20 முடிய வாசிக்கலாமா?
1: அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி,
0: இதை நான் எதனால் அறிவேன்?
1: நான் கிழவனாய் இருக்கிறேன்,
0: என் மனைவியும்
1: வயது சென்றவளாய் இருக்கிறாளே
0: என்றார். தேவதூதனே லிட்டரலா நமக்குள்ள மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து ஆவியனர் பேசல. சகரியா காலத்துல பொன் தீப பீடத்துக்கு பக்கத்துல வந்து நின்னு தூதன் நின்னு லிட்டரலா
1: பேசுகிறார்.
0: இப்படி பேசுறாரு. இவ்வளவு தூரம் பேசியும் சகரியாவுக்கு என்ன செய்ய முடியல? பேசின காரியத்தை
1: விசுவாசிக்க முடியல.
0: ஏன்னா அவர் மண்டவாளம். அப்படி அவருடைய மண்டவாளம் என்ன மண்டவாளம்? நானும் கிழவேன், என் மனைவி யாருன்னா
1: கிழவி
0: கிழவி ஆயிட்டா. இந்த நேரத்துல நீங்க பாட்டுல என்னென்ன நீங்க என்ன செய்றீங்கன்னா
1: பேசுறீங்க
0: பேசுறீங்க. உடனே ஆண்டு சொல்றார், டேய் அற்புதத்துக்கு தேவை பலன் இல்ல, விசுவாசம் தான்.
1: ஆமென்.
0: அற்புதத்துக்கு தேவை
1: பலன் இல்ல, விசுவாசம் தான்.
0: தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன்
0: உன்னுடனே பேசவும்
1: உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன்.
0: இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிறேன் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினா
1: அவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான்.
0: ஓ வாய்க்கு நானே பூட்டு போடுறேன். பூட்ட உடைக்கலான்னு வந்தா நீ என்னன்னா எங்கூட வம்பு பண்ணிட்டு இருக்கிற. அதனால பெரிய காரியம் நடக்க போறதுனால உன் வாய்க்கு
1: நானே ஒரு பூட்டை போடுகிறேன்.
0: இது நடக்கிற வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்டேன்னா
1: பேசாது,
0: ஊமையா இருப்ப. அப்பனா விசுவாசியாத சகரியாவ ஆண்டவர் தண்டிச்சிட்டாரா? நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன்.
1: தேவன் தண்டிச்சிட்டாரா?
0: ஒட்டாரா அவர் போடு, இனிமே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருப்பியா நீ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு குரூரமா தேவனை நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா அது இல்லை. அப்படி இல்லை சகரியா, உன் லைஃப்ல நான் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன். உன்னுடைய வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது?
1: கேட்கப்பட்டது.
0: என் காரியம் உன் வீட்டுல முண்ட போகுதுன்னு சொல்றேன், நீ என்னடா அது எப்படி நடக்கும்னு கேக்குற. எப்படி நடக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை தர்றேன். நல்லா தானே பேசிட்டு இருக்கிற, இன்னில இருந்து நீ பேச மாட்ட.
1: எஸ்
0: பேசாதவன் பேசுறது அற்புதம் தான். எல்லாம் பேசிட்டு இருந்தவனுக்கு பேச்சு வராம போனதும்
1: அற்புதமே.
0: அப்ப சகரியா வெளியில வந்து பேசலாம் நினைக்கிறாரு,
1: வார்த்தை வரல,
0: சைகையில தான் பேசுறாரு. வீட்டுக்கு போனாலும் இதுல தான் பேசுறாரு.
1: சைகை
0: சைகை பண்றப்பெல்லாம் சகரியாவோட ஃபெய்த் அப்படி பம்ப் ஆகும்.
1: ஆமென்.
0: நல்லா தானடா தூவம் கட்டிட்டு இருந்தோம், நல்லா தானடா தோத்திரம் தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு இப்படி வாய கட்டி விட்டாரு. நல்லா பேசுன வாய் கட்டப்பட்டு இருக்கணும். ஒரு பவர் வேலை செய்யுது தானே அர்த்தம்.
1: எஸ்
0: அப்ப வாயில வேலை செய்யற பவர் வாழ்க்கையில வேலை செய்யாதா?
1: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: என் வாயில கிரி செய்யற பவர் என்னோட வாழ்க்கையில கட்டாயம் என்ன செய்ய?
1: கிரி செய்ய.
0: ஒரு சைகையில கட்டிட்டு பாரு, யார்ட்ட எலிசபெத்துட்டு போய் உனக்கு எனக்கு குழந்தை
1: பறக்க போகுது
0: எப்படியான்னு
1: கேட்டா
0: வாய் பேச. சகரியா தன்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்பதற்கான அடையாளத்தை
2: ஒரு பெரிய காரியம் என்ன செய்ய போது
1: நடக்க போகுது.
2: நம்ம பேச நினைச்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியல,
1: பேச முடியல. அல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கற்பன் செத்து போனாலும் ஆண்டவர் சொல்றார், என் கூட ஒத்து போ.
1: எஸ்,
0: உன் கற்பன் செத்து போச்சு, உன் சரீரமோ
1: செத்து போச்சு.
0: இப்ப நான் அதுக்கு வரல, நான் சொல்ற காரியத்தோட
1: ஒத்து போ.
2: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் உங்களோட பேசுற காரியத்தை ஒத்துக்கிட்டீங்களா?
2: என்ன
0: ஒத்துக்கிட்டேன். உங்க வீட்டில் ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
1: ஆமென்.
0: வருகிறது ஆண்டு, ஆனா அதுல பல காரியங்கள் உண்டும்.
1: ஆமென்.
0: நீ தப்பு பண்ணிட்ட, என்ன பண்ணிட்ட?
1: தப்பு பண்ணிட்ட.
0: சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் போன வாரம் பார்த்தேன். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தது வந்து அவனுக்கெல்லாம் புரியவே இல்லை. அவன் நினைக்கிறான், என்னடா இப்படி இருக்கான், இப்படி போயிட்டான், இவன் என்னத்துக்காவான், என்ன செய்வான், அப்படிதான் நினைச்சானா. அன்னைக்கு நானும் ஏஞ்சல் உட்காந்துருக்குறேன், எங்க முன்னாடி உட்காந்துருக்குறான். டேய், வண்டி வண்டியாக கடனா இருக்குடா, என்ன பண்றதுன்னு என்னன்னா
1: தெரியல.
0: தெரியல, அவனுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லி, அவனுக்கு ஒரு ஜபத்தை போட்டு, அவனை ஆசீர்வதிச்சு நம்புடா டேய். அப்பதான் அவன் கட்டி சுத்த அவுக்குறான். நான் நினைச்சேன் நீ வந்து அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சேன், இப்படி போயிட்டானே நான் நினைச்சேன். இன்னைக்கு நீ தாண்டா எப்படி இருக்கன்னா.
1: ஆமென்.
0: நீங்க தப்பு பண்ணல, உங்களை குறிச்சு ஆண்டவர் உங்களிடத்துல பேசினதை ஒத்துக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: நல்லா இருப்பீங்க.
1: எஸ், நல்லா இருப்பீங்க.
0: உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க பிள்ளைங்களை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு ஆண்டவர் பேசின வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது,
1: விழாது.
0: சொல்லுங்க, நான் தப்பு பண்ணல,
1: நான் தப்பு பண்ணல,
0: ஆண்டவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன்,
1: ஆண்டவர் சொன்னதை ஒத்துக்கிட்டேன்.
0: அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நல்ல ஆண்டவர் ஒரு இறுதி அடையாளத்தை சகரியா பாடியிலே கொடுத்தாரு பாருங்களேன். சகரியா அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறது என்ன செஞ்சாருனா,
1: விட்டுட்டார்.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் நல்லா பேசிட்டு இருந்தவன் நாவு கட்டப்பட்டிருக்குன்னா, இது ஒரு பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு, இது நீங்க தான்.
1: Yes, Lord. இது நீங்க தான்.
0: எனக்கு வாக்கு பண்ணினதை நீங்க நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமா நான் என்ன செய்யறேன்,
1: நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா.
0: எங்களுக்கு சீர்காழியில போறப்பதான் இதை ஆரம்பிச்சாரு ஆண்டவர்.
1: எஸ்,
0: இந்த முன்றது எங்க ஆரம்பிச்சாரு?
1: எல்பெத்தேல் சீர்காழி சபையில,
0: சீர்காழி எல்பெத்தேல் சர்ச்ல. அங்கதான் நாங்கள் இந்த தொட்டிலு ஜோகனோட கதையெல்லாம் சொன்னதை, சாரி சாட்சியை சொன்னதை இன்னொரு சேனலில் எடுத்து அவரு பெருசாக ஃப்ளாஷ் பண்ணி 54 வயசில் குழந்தை பிறக்க போதா?
1: ஆமாம், 54+
0: ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது. 52 கெடா ரெடி,
1: 20 நூற்றாண்டின் ஆபிரகாம்
0: இவர் தான் அப்படின்னு போட்டு விட்டானுங்க. எத்தனை செய்தியை நம்ம பிரசங்கம் பண்ணிருக்கோம், எவனாவது ஆயிரக்கணக்கில் பார்த்தானா, இதை மட்டும் 40,000 பேருக்கு மேலே
2: பார்த்தேன்.
0: நாலு நாளைக்குள்ள,
2: நாலு நாள்,
0: இதை மட்டும் எத்தனை பேர் பார்த்துட்டான்,
2: 40,000.
0: மதியம் கூட செக் பண்ணி 42,000 பேர் பார்த்துருக்கிறாங்க. சரி, உள்ள போய் நான் அந்த கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க வருத்திருக்கேன் நானான்னு பார்ப்போன்னு உள்ள போய் பார்த்தா 99% கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு 45 ஆச்சு, எனக்கு 50 ஆச்சு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 11 ஆச்சு, எனக்கு 15 ஆச்சு, எங்களுக்கு இனிமேல் குழந்தை இல்லைன்னு நாங்கள் நினச்சி நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் உங்க விசுவாசத்தை பார்க்குறப்ப எங்கள் ஃபைலை நாங்களும் ஓப்பன் பண்ணிட்டோம்.
2: ஆமென்.
0: எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பேரின்படியே குழந்தை என்னன்னா பிறக்குன்னு எத்தனை பேர் கீழே எங்களுக்கு குழந்தை. அப்போ தான் ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, பாஸ் யுவர் ஃபெய்த் கன்ஃபஷன் ட்ரிகர்ட் so many people's faith odin poduna unga viswasam aneega aneegarukku irukra viswasatha enna panni vittirchana apdi thundi vittu.
2: Amen. Hallelujah.
0: Ada father sonnanga, dei o viswasatha paakrappa enakku bayama irukku, ana unnoda sendu naanu amen
2: amen solren apdina
0: en pulle evanaadu youtube la varuth eduthirukudadu adukku dhaan enakku bayama irukku, naanga varuthala naan dhaan pa jeippen apdi.
2: Amen.
0: Varuthalo
2: ஆமென்.
0: ஆண்டவர் சொன்னதா என்னன்னா
2: ஜெயிக்கும்,
0: ஜெயிக்கும்.
2: ஆமென்.

0: புதன்கிழமை மதுரையில் மத்தியானம் ஒரு விசிட்டிங் முடிச்சுட்டு நானும் ஹோட்டலும் நானும் ஏஞ்சலும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பாஸ்டர் ஜான்சன் ஒருத்தர் சென்னையில் இருக்கிறார். அவர் ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறார். அண்ணே, இந்த மாதிரி உங்களோட நான் ஃபோனில் பிடிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் ஏதாவது மீட்டிங்கில் பிஸியாக இருப்பீங்க, அதனால் ஒரு வாய்ஸ் நான் மெசேஜ் நான் போடுறேன்னு சொல்லி அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். என்னதான் நமக்குள்ள தேவன் சொல்ற காரியத்தை நாம அறிக்கை பண்ணி நம்ம ஃபெய்த்ல நம்ம அசைக்க முடியாம இருக்கிறப்ப, அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட அறிஞ்சிராத இன்னொரு நபருக்குள்ளேயும் அதே காரியத்தை கத்தர் பேசுறப்ப உங்க ஃபெய்த் எப்படி இருக்கும்?
1: எஸ்
0: கேட்கலாமா என்ன பேசினாருன்னு
1: சொல்லி? ஆமென்.
0: போடு கேட்கலாமா? போடுங்க பாப்பா.
2: ஒரு மெசேஜ் உங்களுக்கு பாஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் விட்றேன். ஐ தாட் ஆஃப் காலிங் யூ பட் நாட் ஷுர் நீங்கள் எங்கேயோ மினிஸ்ட்ரியில் இருப்பீங்க, அதனால் ஐ டென்ட் கால் யூ. நார்மலாக ஐ மீன் மை ப்ரேயர் லிஸ்ட், அப்பா பேர் உங்கள் பேர் எல்லோரும் காலையில் ஜோம் பண்ணுவேன். லாஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஒரு 1 மந்த்தாகவே ஐ ஐம் சீயிங் அ விஷன். அதில் வந்து எனக்கு வந்து எக்ஸாக்டாக உங்கள் ஏஜ் தெரியாதுன்னு ஒரு 54-55 மேலே இருக்கும் நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார்னே. ஒரு தொட்டில் அதில் வந்து ஒரு ஒரு பேபியை நான் பார்க்குறேன். கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்னு பொருட்படுகிற ஒரு பேர். இப்போ எங்கள் சர்ச்சில் வந்து இது மாதிரி ஒரு ப்ராஃபட்டிக்கலாக ஒரு கேர்ள் பேபி ஆண்டர் கொடுத்தாரு. ஸோ அவளுக்கு வந்து நாங்கள் வந்து ஜொஹானா கிரேஸ்னு பேர் வச்சோம். ஜொஹானானா கிரேஸ், ஸோ கிரேஸ் கிரேஸ் அன்லிமிட்டட்னு பேர் வச்சோம். உங்களுக்கு வந்து ஆண்டர் வந்து ஐ திங்க் நான் பார்க்குறப்ப அது ஒரு ஒரு ஒரு தீர்க்க தரிசியான ஒரு பாயாக இருந்துச்சு. ஸோ கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்ட்டு ஒரு பேர் வைக்கணும். ஐ டோன்ட் நோ இது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா, இல்லை இதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியலனே. பட் இதை நான் பார்த்தேன். ஒரு இது ஒரு 1 மந்த் 1.5 மந்த்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு இது ஆண்டவர் நான் காட்டினார். பட் நான் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் எதையும் கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் யார்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஸோ கிரேஸ் அன்லிமிட்டெட் இஸ் கோயிங் டு கம் இன் ஏ ஹேண்ட் வெரி சூன். ஆண்டவர் வந்து வெகு சிறிய விரைவில் இது உங்களுடைய கையில் கொண்டு வந்து வைப்பார். நான் வந்து இயேசு நாமத்தில் நம்புகிறேன். ப்ராஃபஸாய் ஐ டிக்ளர் அண்ட் டிக்ரி தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எவ்வளோ ஏஜ்னு எனக்கு தெரியாதுன்னு பட் ஆண்டர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரம் இது நடக்கும், அதை நாங்கள் ஃபிட்னஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ப்ராஃபஸர் பண்ண வாக்குத்தத்துக்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். கத்திரங்களுக்கு செய்வார் நம்புகிறோம். பட் இது வந்து திட்டவட்டமாக நான் கைகளில் பார்த்தேன். இது எப்போவுமே இந்த நிறைய பேருக்கு இந்த ப்ராஃபஸி சொல்லுவோம் குழந்தை பிறக்கணும். பட் இந்த ஃபிசிக்கலாக ட்ரீமில் இந்த விஷனில் பார்த்துட்டா அதுலேருந்து கரெக்டாக ஒரு கூடிய சீக்கிர நாட்கள் நடந்துருனேன். இப்போ நான் ப்ராஃபஸி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100-200 குழந்தைக்கு மேலே பிறந்திருக்குனேன். இந்த கடைசி விஷன் பார்த்து அந்த டைமுக்கு அப்புறம் கன்ஃபார்மாக அது நடந்துடும். ஸோ உங்களுடைய விஷனை நான் பார்த்தேன். அத்தை நாம் எமைப்பட்டும் கிரேஸ் அன்லிமிட்டெட் இது ஒரு பாயா ஆண்டர் கொடுக்குறாங்க. என்ன பேர்னு அதான் கேர்ள் பேபிக்கு ஜொஹானா கிரேஸ் நாங்கள் வச்சோம். பாய்க்கு எப்படி வைக்கிறது எனக்கு தெரியல. உங்களை ஆண்டவங்கள்ட்ட பேசியிருக்க வாய்ப்பு கிட்ட இருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பட் ரொம்ப முக்கியம், இட்ஸ் கம்மிங் சூன். ஆண்டவர் கண்டிப்பாக அறிகிறார். உங்களோட ஊழியத்தில் அது ஒரு பெரிய டெஸ்டிமனியாக மாறி பேசுவது நாமத்தினால நாங்கள் நம்புகிறோன்னே. உங்களுக்காக அக்கா காக்கும் ஊழியர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அடுத்த வருடம் திரும்பி நம்ம மீட் பண்ணுவோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரோக்ராம் நான் மார்ச்ல ஆர்கனைஸ் பண்றேன், கண்டிப்பா வாங்க. காட் பிளஸ் யூ. டைம் இருந்தா கால் பண்ணுங்க.
0: இல்லையா சொல்லுங்களேன்.

0: ஆக்சுவலா ஜான்சனுக்கு எனக்கு குழந்தை இல்லைன்னு தெரியும்.
1: எஸ்
0: ஆனா இப்ப நான் ஜொகானன் டிக்ளேர் பண்றேன்றது தெரியாது அவருக்கு.
1: எஸ்
0: திரும்ப போன் பண்ணி கேட்டேன், ஜான்சன் ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன், ஆனா எனக்கு ஒன்னும் தெரியாது. 1 மந்த் எனக்கு இப்படி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நான் சொல்லி 150-200 குழந்தைங்க வந்து பிறந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஜொகானா கிரேஸ்ன்றீங்க, எனக்கு ஆண்டவர் தந்தது யாவே இஸ் கிரேசியஸ் அப்படின்னா ஜொகானன். அவர் சொன்னாரு, ஒரு மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் அந்த குழந்தைய நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா.
1: ஆமென்.
0: மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: சீர்காழியில எனக்கு கிஃப்ட் பண்ணது மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: தொட்டில்.
1: எஸ்
0: நான் ஜான்சனுக்கு அனுப்பினேன், பாஸ்டர் இதை தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, அண்ணே இதுலதான் வைக்கிறாங்க அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: எனக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் தான் சொல்றேன், என்கிட்ட நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, நான் பேசுறத என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றதுக்கு ஒரு ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கீங்க தந்திருக்கிறீங்க. ஆனா பாஸ்டர் ஜான்சன் இருந்து வந்தது என்னன்னா, இந்த காரியம் எதுவுமே தெரியாத ஒரு நபரிடத்துல கர்த்தர் பேசுறாரு.
1: ஆமென்.
0: கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற வேர்ட் வருது. ஆனா என்ன பேர் வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. கத்தர் உங்கள்ட்ட பேசிருக்கிறாரா என்னன்னு கூட எனக்கு என்னன்னா
1: தெரியல.
0: அவரு ஜொகானா கிரேஸ்னு பொம்பளை பிள்ளைக்கு வச்சேன், ஆனா ஆம்பளை பிள்ளைக்கு பேரு ஜொகானன்.
1: ஆமென்.
0: ஜொகானன் இஸ் ரியல்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒரு அற்புதங்களின் மண்டலம். நீங்க இப்ப நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. 25 பிரம்ம முடிச்சு உட்கார்ந்து இருப்பீங்க.
1: ஆமென்.
0: பிரம்ம முடிக்கும் உங்களுக்கு.
1: எஸ்
0: பிரம்ம முடிக்கும். நம்ம தலைமுறையில தேவன் பேசி நமக்கு காரியங்களை செய்கிறாருங்கிறத நிரூபிச்சு காட்டுறதுக்கு நம்ம லைஃப்ல ஒரு காரியம் இருக்கு.
1: ஆமென்.
0: நான் அதை நல்லா மோப்ப முடிச்சிட்டேன்.
1: எஸ்
0: விடுற மாதிரி ஐடியாவே என்னன்னா
1: இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: வரல என்ன பதி செய்து பாருங்க. அவர் வர்றாரு. அவர் சொன்னார், அண்ணே நான் வீட்டுக்கு வந்து எனக்கு த்ரில்லிங்கா இருக்குனே. நான் சொன்னேன், சீர்காழியில மூங்கில்ல ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்த தொட்டில் என்ன தொட்டில் தான், மூங்கில்ல
1: ஊஞ்சல்
0: ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோ பார்த்தோன்னா அவருக்கு இன்னும் த்ரில் ஆயிட்டாரு. எனக்கு நான் வீட்டுக்கு வந்தேன் என்னன்னா,
1: என்ன
0: புதன்கிழமை வர்றாரு, வந்து ஜோம் பண்றதுக்குன்னே வர்றாரு. நான் சொன்ன வர்றது வர்றீங்க, புதன்கிழமை சாயந்தரம் மீட்டிங்கே நீங்க முடிச்சுட்டு போங்கன்னு
1: சொல்லிட்டேன்.
0: அதனால அந்த மஞ்ச மேல ஒரு விசேஷத்தை கிருபையை கத்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு பல முத சொன்ன காரியத்தை இன்னொருத்தர் மூலமா அப்படியே சொல்றப்ப ரெண்டு சாட்சிகளால, ரெண்டு சாட்சிகளுடைய வாக்கினால கத்தர் காரியத்தை என்ன செய்கிறார்,
1: ஊர்ஜிதம் ஊர்ஜிதப்படுத்துகிறார்.
0: முடிஞ்சு.
1: ஆமென். ஆமென்.
0: அது எப்படி ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஆகும், அதெல்லாம் என்னன்னா
1: இல்ல.
0: அது எப்படி ஆகாது, அப்படி ஆகும்,
1: அப்படியே ஆகும்.

0: ஆதியாகமத்துல யோசேப்பு தெளிவா சொல்லுவாரு, பார்வோன் போய் 41:32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது.
0: எல்லாரும் சொல்லுங்க, ரட்டித்தது.
1: ரட்டித்தது.
0: அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் ரெண்டு முறை பேசுறார்னா அது தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு.
1: எஸ்
0: நம்பர் ஒன். நம்பர் டூ, அது சீக்கிரத்துல தேவன் செய்ய போறார்.
1: ஆமென்.
0: தேவனால நிச்சயப்பட்டிருக்கு.
1: தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது.
0: சீக்கிரத்தில் ஆண்டவர்
1: அதை சீக்கிரத்தில் ஆண்டவர்
0: செய்ய போறாரு,
1: செய்ய போறாரு.
0: அதனாலதான் இந்த சொப்பனை பார்வோனுக்கு
1: ரட்டித்தது.
0: ஹல்லேலூயா. The fact that Pharaoh dreamed the same dream twice.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரே சொப்பனத்தை ரெண்டு முறை. Hallelujah.
1: Hallelujah.
0: And emphasizes God's determination to do this and do it soon. இது செய்ய தேவன் தீர்மானிச்சிட்டாரு, சீக்கிரத்துல செய்ய போறாரு.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen சொல்லுங்க.
1: Amen.
0: It means that these events have been decreed by God. இது எதை குறிக்குதுன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. And he will soon make them happen. இது சீக்கிரத்துல தேவன் என்ன செய்ய போகிறார்?
1: செய்ய போகிறார்.
0: ஆனா அறிவு என்ன சொல்லுது? அது எப்படி
1: ஆகும்?
0: அது எப்படி?
1: அது எப்படி?
0: இங்கதான் இதை கலட்டி
1: வெளியே வச்சுட்டு
0: அது அப்படியே.
1: ஆமென்.
0: It's a miracle. It's a miracle.
1: Yes.
0: 1950 இன்னைக்கு வர்றப்ப கூட மத்தியானம் உட்காந்து நான் பாக்குறேன் ஓரல் ராபர்ட்ஸ் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ். 1950 அவருடைய மீட்டிங்ஸ், 10 மீட்டிங்ஸ் நடந்த சயின்ஸ் மிரக்கிள்ஸ் நடக்க முடியாத லெச்சை வச்சுட்டு வர்ற ஒரு குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு மனதுருக்கத்தோடு ஜோம் பண்ணி அந்த காலை ஆட்டி இது பண்ணி வச்சு ஜோம் பண்றாரு. அவ்வளோதான், ஒரு ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் அந்த 1 நிமிஷம் தான் அந்த ப்ரேயர். அவர் மடியிலிருந்து கீழே குழந்தைய பையனை இறக்குறாரு, குதிச்சு இறங்குறாங்க கீழே.
1: ஆமென். எஸ்
0: இறங்குறாங்க. அம்மாக்கு த்ரோட்டு, கண்ணு டிம் ஆகி, கையெல்லாம் மல்டிபிள் இஷ்யூ. அவங்க வந்து சொல்றாங்க, உங்களே எனக்கு மங்களா தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. முகத்துல அவ்வளவு சோகம். அவர் கேட்கிறாரு, இதை செய்ய ஆண்டவருக்கு வல்லமை உண்டுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. விசுவாசிக்கிறேன் அப்படின்றாங்க. தலையில அப்படி கை வச்சு உடனே பவர் மேனிஃபெஸ்ட் ஆகுது பாருங்களேன். கண் அப்படி நல்லா தெரியுதுன்றாங்க.
1: ஆமென்.
0: தூக்க முடியாத கைய தூக்குறாங்க. இதான் என்னால விழுங்க முடியல. இந்த முகத்தை பாருங்க, இப்படி மாறுது.
2: Stretch forth your hands. Open and close them. Glory.
0: அது நம்பல நடந்து.
2: Let's help her rejoice. I shake my right hand. Yes, you have life. Shake this hand. Oh, you do have life. Now, how does your... Look straight at me. Your eyes are clear.
3: Yes, sir, you're as clear as a bell.
2: Oh, I'm so glad. You said I was a blur before, and now I'm clear.
3: Yes, sir.
2: Oh, thank you, God. You see, audience, I'm not always able to convey how I think and how I feel because words are so inadequate sometimes. But this is the way I do believe.
0: ஒரு பிலிமே எடுத்துருக்காங்க. மதியானம் அந்த பிலிம் ஃபுல் பிலிமை நான் உட்காந்து பார்த்தேன். ஆஸ்மால, அவரும் ஆஸ்மால சாக இருந்தவர் தான் ஆண்டவர் ஓரல் ராபர்ட்ஸை சோகம் கொடுத்துருக்கிறார். இந்த பையனுக்கு வந்து நிற்கிறான், அவனால் மூச்சே விட முடியாது. மேலே கையை வைக்கிறாரு. இவனுக்கு இப்போ ஆண்டவர் ஹீல் பண்ணுறாரு அப்படின்றாரு. மூச்சை இழுத்து விடுறா அப்படிங்கிறாரு. இன்ஸ்டண்ட்டாக எவ்வளவு இழுத்து விட முடியுமோ அவ்வளோ மூச்சு இழுத்து விடுறான்.
3: Hallelujah.
0: இவனுக்கு வந்து திக்குவாய். தேங்க்யூ. இவனுக்கு வந்து பேச்சே வராது. இப்படிதான் பேசுறான். திக்கோய் கைய வச்சு ஜோம் பண்ண உடனே பேச்சு அவ்வளவு ஃப்ளோ, ஃப்ரீ ஃப்ளோ.
2: In my Savior's name, let him talk for the rest of his life without stammering or stuttering. Heal his flesh and heal so that the fear leaves him and may he never stammer again in Christ's name. Eddie, did you feel the Lord?
3: Yes, sir.
2: Where did you feel him?
3: All over.
2: Eddie, are you going to talk?
3: Yes, sir.
0: அடுத்து ஏஏ ஆலன். ஏஏ ஆலன் வந்து 1960 உள்ளவர். அவர் ஒரு ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட். அவர் வீல் சேர்ல வந்த ஒரு மனுஷனை சேலஞ்ச் பண்றாரு. எல்லாம் ஃபெய்த், பவர். ஃபெய்த் என்னன்னா பவர் சொல்லிட்டு இவர் இப்ப நடக்கிறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை வீல் சேர்ல இருக்கிறத வச்சு அந்த காலை எடுத்து வச்சு பார்த்தா இயேசு நாமத்துல நடங்கிறாரு. அவர் பாட்டு வந்து நடக்கிறார். நர்ஸ் ஓடி வர்ற பின்னாடி இருந்து பதறிட்டு அந்த நர்ஸ் வந்துச்சு. அடுத்து மேல ஏறிட்டு இந்த மவுண்டன் தான் இந்த கதை தான். உன்னுடைய மலை என்ன செய்தா பெயர்ந்து சமுத்திரத்துல
1: அள்ளுண்டு
0: போகுதுன்னு அவரு அவரு வச்சிருந்த கிளச்ச குடுங்கன்னு கேட்டாரு. அந்த கிளச்சை வச்சுக்கிட்டு ஸ்டேஜிலே மிதிச்சு மிதிச்சு கிளச்ச உடைச்சு அந்த கிளச்ச நாலு துண்டாக்கி எந்திரிச்சு நடந்த ஒரு கையில கொடுத்து ஓ மலையை தூக்கிட்டு போன்றாரு.
1: ஆமென்.
0: 1960
1: எஸ்,
0: 1950 ஓரல் ராபர்ட்ஸ், டிஎல் ஆஸ்பான், ஏஏ ஆலன் இவங்க பீரியட்ல நடக்கும்னு சொன்னா என்னோட தலைமுறையிலையும் நடக்கணும்.
1: ஆமென். எஸ் எஸ்.
0: நான் வந்து தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கிறாங்க, நான் ஒரு குழந்தையக்கா எய்ம் பண்ணி நினைச்சுக்கிறாங்க. நான் குழந்தையவே எய்ம் பண்ணல. குழந்தைய கத்தர் திணிக்கிறார் கையில.
1: எஸ்.
0: ஆனா இது ஒரு பெரிய மூவா மாறப்போகுது. பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்பதற்கான ஒரு சாட்சியா ஆண்டவர் என்னை ஏஞ்சலையும் சூஸ் பண்ணியிருக்கிறார்.
1: எஸ்.
0: அது நடந்த பிறகு சொன்னா நல்லா இருக்காது, நடக்கிற முன்னாடி சொன்னா தான் வீரியம். அதனால அதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
1: எஸ்,
0: எவ்வளவு சொல்லணுமோ
1: சொல்லிக்கிட்டே.
0: நீங்க தானே உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க தானே கேட்டீங்க, நீங்க தான் பார்க்க போறீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இருதா பாருங்க.
4: கிரிப்ளிங் ஆபரேஷ்.
0: ஹல்லேலூயா. ஏ ஆலன். ஃபுட்டேஜ்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
4: What do you think about it?
5: Oh, it's wonderful.
4: You're walking.
5: Yes, I'm.
4: What do you think about it?
5: Oh, I don't know what to say.
4: You're healed.
5: Yes. Amen.
6: No more than this man couldn't walk except these crutches. He had to walk on his own.
7: Amen.
4: This is his mountain. Tell you, I want everyone that's got a mountain come down here and stand in front of me. I'm going to speak.
0: எங்க அட்ல நடக்க போது எத்தனை
1: பேர். ஆமென்.
0: அப்ப இது எந்த வருஷம் நடந்தது?
1: 1950.
0: 74 வருஷம்.
1: எஸ்
0: அல்லது 64 வருஷத்துக்கு முன்னாடி பெல்ஸ் ஆஃப் ரிவைவல் னு சொல்லி பெலிசர் தூர்த்து போட்ட துறவுகளை ஈசாக் என்ன செஞ்சானாம்? தோண்டி சுரக்கிற நீரூற்றை கண்டான். போன தலைமுறையில முந்தின தலைமுறையில இந்த மாதிரி பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. நமக்கு என்ன ஆசைனா எங்க தலைமுறையில மேனிஃபெஸ்ட் ஆகும்.
1: ஆமென். அப்பா
0: அதுக்கான டீச்சிங் உண்டு, அதுக்கான ஃபெய்த் எங்களுக்கு தர்றீங்க. உங்க காரியம் உண்டு.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: சூப்பர் சிங்கர் எல்லாரும் ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: சினிமாவை ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: வீட்டுல ஒருத்தர் மட்டும் ரசிக்கிறீங்களா? மொத்த குடும்பமும் ரசிக்கிறா?
1: மொத்த குடும்பமே.
0: அப்ப உலகத்துல ஒருத்தன் பண்றத மொத்தமா உட்காந்து ரசிக்கிறான், கர்த்தர் சொல்றாருங்கிறத ஒத்தையில ஒருத்தன் விசுவாசிக்கிறான்.
1: எஸ்,
0: உலகத்தை ரசிக்க முடியும், வார்த்தைய யாரோட பேசுறாரோ அவன் மட்டும்தான் விசுவாசிக்க முடியும்.
1: ஆமென்.
0: உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கர்த்தர் தூண்டுறாருன்னா விளையாண்டுறாதீங்க.
1: உங்க ஃபேமிலியில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய உங்களை முன்குறிச்சதுனாலதான்.
0: ஆமென். மீண்டும் மீண்டும் உங்களிடத்துல பேசி உங்க ஃபெய்த்தை அப்படியே கர்த்தர் தூண்டிக்கிட்டே இருக்கிறார்.
1: ஆமென்.
0: உலகத்தை ரசிக்கிறவன் இல்ல, உங்க வார்த்தை நான்
1: விசுவாசிக்கிறவன். ஹல்லேலூயா.
0: இரண்டாவது, உங்களிடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை பேசிருப்பாருனா நீங்க வேணா எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனா எல்லாத்தையும் அதை பேச மாட்டார் ஆண்டவர்.
1: ஹல்லேலூயா.
0: மரியாள்ட பேசினத யோசேப்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: அவங்களுக்கு குழந்தை பிறந்தத பெத்தலேகம் சுத்தி இருந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: சிமியோன்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: அண்ணாள்ட பேசினாரா?
1: பேசினார். சாஸ்திரி கிட்ட பேசினாரா? பேசினார்.
0: எலிசபெத்திட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: சகரியாட்ட பேசினார?
1: பேசினார்.
0: கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வருது. மனுக்குளத்தை ரெண்டா பிரிக்க போகிற ஒரு சரித்திரம் வெளிப்படுறப்ப அதை குறிச்ச வெளிப்பாடு ஆண்டவர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் தந்தார்.
1: ஆமென்.
0: அதனால உங்க காரியத்தை ஆதரிக்க அநேகர் இல்லாம இருக்கலாம், விசுவாசிக்க நீங்க இருக்கிறீங்க ஆண்டவருக்கு.
1: ஆமென்.
0: எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும்,
1: நடக்கும்.
0: இந்த கர்த்தரிடத்துல நான் என்ன செய்யறேன்?
1: நம்பிக்கையா இருக்கிறேன்.
0: நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவு இல்லாமல் எப்படி இருங்க?
1: உறுதியாய் இருக்க கடவுள்.
0: உறுதியாய் இருங்க.
1: ஆமென்.
0: அற்புதங்களின் ஆண்டு ஆண்டவருடைய காரியம் முண்ட போது.
1: எஸ்.
0: உங்க வீட்ல.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் சொன்ன வாக்கு விசுவாசிக்கிற உங்க வீட்ல.
1: எஸ்.
0: அவர் காரியம்
1: முண்ட போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: உங்களை ஒரு அற்புத சாட்சியா கர்த்தர் எடுக்கிறார்.
1: ஆமென்.
0: எனக்கு என்ன ஆசைன்னா ஆண்டவரே இந்த விசுவாசத்துக்குள்ள பாடி ஆஃப் கிறைஸ்ட் கொண்டு வரணும். அதுக்கு எங்களுக்கு ஒரு சாட்சி வேணும். அதுக்கு தான் தொங்குற ஆண்டவரே ஜொகானன் ஜொகானன்.
1: ஆமென்.
0: நான் கேக்குறது இது ஒண்ணுக்காண்டுதான். எனக்கு ஒரு பெரிய ஆசை, எனக்கு ஏஞ்சலுக்கு அப்படி இல்லை. இது வந்து என்னன்னா ஒரு பெரிய வந்து இந்த தலைமுறைக்கு என்ன ஆக போதுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் போகுது. ஆண்டவர் வல்லமை உள்ளவருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களை நீங்க முன்குறிச்சிங்க, அதுக்காக உமக்கு
1: ஸ்தோத்திரம்.
0: அந்த ஒரு சாட்சிக்காக தான் வல்லவர் என்ன செஞ்சாரா? மகிமையான காரியங்களை
1: செய்தார்.
0: நாம் மரியாள் பாடினாங்க.

0: கர்த்தர் பேசியிருக்கிறார்ல, உங்க மகனை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க மகளை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க கணவரை குறிச்சு, உங்க மனைவியை குறிச்சு, உங்க தொழிலை குறிச்சு, உங்க ஊழியத்தை குறிச்சு பேசியிருக்கிறார்ல. எப்படி பொய்யா போகும், எப்படி பொய்யா போகும். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற என் ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்க குடும்பத்துல செய்ய போகிற ஆண்டு, மகிமையான காரியத்தை, அதிசயமான ஒரு காரியம், அவருடைய வாக்கின்படியே உங்க வீட்டுல ஆண்டவருடைய காரியம் முண்டுகிறத நீங்க பார்க்க போகிற ஒரு விசேஷித்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வருகிறார். தண்டவாளத்தை போட்டுட்டாரு, தண்டவாளத்தை போட்டுட்டாரு, அவரும் நீங்களும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை பண்ணிட்டீங்க. பொய்யா போகாது. மனுஷருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்க போகிறது. இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கும் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறார் என்பதற்கான ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக உங்களை முன்குறிச்சு உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை, உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் இந்த தலைமுறைக்கு ஒரு அற்புதமாக, ஒரு அடையாளமாக வைக்கிறார். சொன்ன காரியம் ஒண்ணு கூட தரையில விழாது.
1: தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க.
0: ஆண்டவரோட சேர்ந்து கூட்டறிக்கை பண்ணுங்க. மருத்துவ அறிக்கை இல்ல, விசுவாச அறிக்கை தான் பவர்ஃபுல்லானது. டாக்டரோட ரிப்போர்ட் இல்ல, ஆண்டவருடைய ரெவலேஷன் தான் பவர்ஃபுல்லானது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. மாத்திரையில குணமானவன் இல்ல, நீ விசுவாசத்தினால குணமானவங்கிறத இந்த தலைவருக்கு சாட்சியா சொல்ல, நான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன், நம்புகின்றார் ஆண்டவன். மருந்து இல்ல, வார்த்தை தான் உனக்கு மருந்து. என்னுடைய வெளிப்பாடு தான் உனக்கு மருந்து. என்னுடைய வெளிப்பாடு தான் மருந்து. என்னுடைய தீர்க்க தரிசனம் தான் உனக்கு மருந்து. அதுதான் அரு மருந்து. மருந்து செய்யாத வேலையை வெளிப்பாடு செய்யும். என்னோடு சேர்ந்து நீ சொன்னதை உன் கண்ணு காணும். உனக்கு நான் சொன்னதை நீ அப்படியே சொன்ன, நீ சொன்னபடியே உனக்கு ஆகும். அத உன் கண்ணு காணோம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஃபெய்த்தை தூண்டி விட்டுருக்கீங்க, இல்லைன்னா எங்களால் இப்படி எல்லாம் பேச முடியாது. நாங்க எங்க வாய்க்கு ஒரு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கோம், ஆனா அந்த பூட்டை உடைச்சு இன்னைக்கு எங்க வாயில ஒரு பாட்டை வச்சு திரும்ப திரும்ப பாட வைக்கிறீங்க. என்ன உங்க காரியம் எங்க வீட்டுல முண்டு ஆண்டவரே. 25வது வருஷம் மறக்க முடியாத வருஷம். அப்படி ஒரு பெரிய காரியத்தை தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவே நிறுவதற்கு தயசையும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்ற அந்த வாக்கு அப்படி நிறைவேறட்டும். இதுதான் அந்த நேரம். மகிமையான காரியங்களை செய்யுங்க, வெற்றி சிறங்க. உங்க நாமம் பரிசுத்தம் உள்ளது. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: வாக்குத்தத்தங்கள் நிறைந்த சங்கீதத்தை நாம் படித்து வருகிறோம். இந்த சங்கீதத்தை பாடுகிறோம், இவை அறிந்திருக்கிறோம். இதிலுள்ள வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருமையாக தெரிகிறது. ஆனாலும் இவைகள் ஏன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை என்பதை குறித்து அநேக நேரத்திலே நாம் சந்தேகிப்பது உண்டு இல்லையா? சங்கீதம் 91 மிகப்பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறது. ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் இது நடப்பதில்லையே என்று நாம் அதை குறித்து குழப்பமடைகிறோம். இது உண்மைதானா என்று, ஏன் நடப்பதில்லை என்பதற்கு காரணங்களை நாம் சுட்டி காட்டி வந்திருக்கிறோம். எப்படி நடக்கும் என்பதையும் நாம் இந்த சங்கீதத்தை படிக்கிறதிலிருந்து சுட்டி காட்டி வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த சங்கீதத்திலே 11-12 வசனங்களை வாசிப்போம். 11-12 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆகையால் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இன்றைக்கு தேவதூதர்கள் தேவனுடைய மக்களுக்கு அளிக்கும் பாதுகாப்பை குறித்து பேச விரும்புகிறேன். தேவதூதர்களால் தேவனுடைய மக்களுக்கு கொடுக்கப்படும் பாதுகாப்பு குறித்து இந்த காலை வேளையிலே பேச விரும்புகிறோம். தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாம் தேவதூதர்களை காணாததினால் அநேக நேரத்தில் அவர்கள் இருக்கிறார்களா என்பதை குறித்து அநேக நேரத்தில் சந்தேகம் எழும்புகிறது. ஆனால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறவைகள் மட்டுமல்ல, நாம் கண்களால் காணாதவைகளும் கூட, கோடிக்கணக்கான கண்களால் காணாத தேவதூதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்று வேதவசனம் நிச்சயமாய் போதிக்கிறது. எபிரேயர் 13:2 திருப்போம். ஒரு நிமிஷம், எபிரேயர் 13:2. கோடிக்கணக்கான தேவதூதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள், நாம் காண்பதில்லை. ஆனால் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியம். ஏனென்றால் காண்கிறவைகள் மட்டும்தான் உண்மையாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். காணாத அநேக தேவதூதர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் அதை திட்டவட்டமாய் போதிக்கிறது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். 2 அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்ததுண்டு. சிலர் தேவதூதர்களை சந்தித்திருக்கிறீர்கள், உங்களிலே சிலர் கூட சந்தித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தேவதூதர்கள் உங்களிடத்தில் வந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே தலையிட்டிருக்கலாம். தேவதூதர்கள் நீங்கள் சந்தித்திருக்கக்கூடும், உபசரித்தும் இருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் தேவதூதர்கள் என்று நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குதா? நம்ம எப்போ சந்திச்சோன்னு நடந்திருக்கக்கூடும். வேதவசனம் சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க தவறாதிருங்கள். ஏனென்றால் அப்படி சிலர் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு. அவர்களுக்கு தெரியாது, யாரோ அந்நியர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவதூதர்களை உபசரித்திருக்கிறார்களாம். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடும். எபிரேயர் 1 திருப்போம், கடைசி வசனம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? தேவதூதரை குறித்து சொல்லுகிறது இந்த வசனம். தேவதூதரை குறித்து சொல்லப்பட்ட இந்த வசனத்திலே ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு, அதாவது ரட்சிப்புக்கு சுதந்திரராக ஆகிற மக்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? தேவதூதர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, எத்தனை பேர் ரட்சிப்பை இன்றைக்கு சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக அனுப்பப்பட்ட ஆவிகள். வேதவசனம் அதை திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறார், அதை அவர் நம்புகிறார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படியாக உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம் நம்மை காக்கும்படியாக. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தேவதூதர்கள் அப்படியாய் செய்வார்களாம். வேதவசனம் பல இடங்களிலே தேவதூதர்களை குறித்து திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஆனால் அநேகர் விசுவாசிகள் தேவதூதர்கள் தங்களுக்கு பணிவிடை செய்வார்கள், தேவதூதர்கள் தங்களை காக்கும்படியாக தேவனால் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இன்றைக்கு ஏன் தேவதூதனுடைய பாதுகாப்பின் கரம் நம்மை தாங்குகிறது இல்லை? அநேக நேரத்திலே ஏன் வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படி கொடுக்கப்பட்ட தேவதூதர்கள் அநேக நேரத்திலே கிரியை செய்ய விடாமல் நாம் தடுத்து விடுகிறோம்? நம்முடைய அவநம்பிக்கையின் மூலமாக, நாம் விசுவாசியாததன் மூலமாக, அதை எதிர்பார்க்காததன் மூலமாக, அதை உரிமை பாராட்டதன் மூலமாக நாம் அப்படி தேவதூதர்களின் பணிவிடையை நாம் ஏற்றுக்கொள்ளாதவர்களாகிறோம். தேவதூதர்கள் பணிவிடை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். எதற்கு? தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை காண்பதற்கு, விசுவாசிப்பதற்கு, அவர்கள் நமக்கு பணிவிடை செய்யும்படியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் நம்புவதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்மை காக்கும்படியாக நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நாம் அதை இன்றைக்கு ஆவிக்குரிய சத்தியமாய் காண வேண்டும். உண்மையிலேயே தேவதூதர்கள் இருக்கிறார்கள், என்னை காக்கும்படியாக, என்னை கையில் ஏந்தும்படியாக, என்னை ஆபத்திலிருந்து விலக்கி காக்கும்படியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆகையால் தான் பிரசங்கிக்கிறேன். ஏன் காக்கிறதில்லை சில வேளையிலே? ஏனென்றால் நாம் அதை, அந்த ஊழியத்தை, தேவதூதருடைய அந்த ஊழியத்தை நாம் பாராட்டுகிறதில்லை, அதை எதிர்பார்க்கிறதில்லை, அதை ஒரு பொருட்டாக எண்ணுகிறதில்லை, அதை விசுவாசிக்கிறதில்லை. தேவனுடைய மக்கள் தேவதூதருடைய ஊழியத்தை அனுபவித்திருக்கிறார்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. ரெண்டு ராஜாக்களுக்கு திருப்போம், 6 இங்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடக்கிறதை காண்கிறோம். எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். எலியா தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக எதிரியின் இராணுவம் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. படுத்து தூங்கிவிட்டு எழுந்திருக்கிறார் காலையிலே, எதிரியின் இராணுவம் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது பிடித்து கொண்டு போகும்படியாக. எலியா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்திருக்கிறார். வாசிப்போம் 15 தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, தீர்க்கதரிசியை நோக்கி, ஐயா என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். வேலைக்காரனுக்காக எலிசா தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார், இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். உண்மை சம்பவம். வேலைக்காரன் எழுந்து பார்க்கிறான், பட்டணத்தை சுற்றி குதிரைகளும் குதிரை வீரர்களும் ராணுவ வீரர்களும் ரதங்களும் குதிரைகளும் சுற்றி கொண்டிருக்கிறதை காண்கிறான். பயந்து அலறி தீர்க்கதரிசியிடத்தில் வந்து, ஐயா ஆண்டவரே என்ன செய்வோம், இப்படி சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று வந்து சொல்லும் போது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள், யோசித்து பாருங்க, ஒரு தேசத்தின் இராணுவம் வந்து சுற்றி கொண்டிருக்கிறது பட்டணத்தை சுற்றி, ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் குதிரைகள் ரதங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. எலிசா பார்க்கிறார், அவர் சொல்லுகிறார், அவர்களோடு இருப்பதை காட்டில் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுகிறார். எதை பார்த்தார்? வான சேனைகள், தேவனுடைய போர் வீரர்களாகிய இந்த தேவ தூதர்கள் எலிசாவையும் தேவனுடைய மக்களையும் பாதுகாக்கும்படியாக அதிகமாய் கூடி வந்திருக்கிறதை எலிசா கண்டார். வேலைக்காரனால் அதை காண முடியவில்லை. எலிசா ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும், இவன் பார்க்க வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறார். அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவனும் அதை காண்கிறான். என்னத்தை காண்கிறான்? அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையை சுற்றி நிரப்பப்பட்டிருக்கிறது, இவர்களை பாதுகாக்கும்படியாக என்கிறதை நான் காண்கிறான். அந்த காலத்திலேயே கூட, பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே கூட தேவ தூதர்கள் தேவனுடைய மக்களை பாதுகாப்பதிலே தீவிரமாயிருந்தார்கள். தேவனால் கட்டளையிட்டு அனுப்பப்பட்ட தூதர்கள் சில நேரங்களிலே சேனையாய் வந்து, பெரும் சேனையாய் வந்து இராணுவத்திடத்திலிருந்தே மக்களை காக்கக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை காண்கிறோம். அநேக நேரங்களில் தனிப்பட்ட முறையில் வந்து அநேகரை விடுவித்தார்கள் என்பதையும் பிறகு நாம் காண்போம். இப்படி தேவதூதர்கள் இருக்கிறார்கள். எலிசாவை சுற்றி இருந்தது போல ஆயிரக்கணக்கான தூதர்கள் நம்மை சுற்றி நின்று கொண்டிருந்தாலும் நம்முடைய கண்கள், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நாம் அறிந்திருக்கிற சத்தியம் அதை நமக்கு சரியாக போதிக்காவிட்டால் அப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் விசுவாசிக்க முடியாது. நம்முடைய ஆபத்தின் நேரத்திலேயும் தேவதூதர்கள் நம்மை சூழ நின்று பாதுகாக்கிறார்கள், அதில் சந்தேகமே கிடையாது. அதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும், நீங்கள் அதை சொல்ல வேண்டும். என்னத்தை சொல்ல வேண்டும்? சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். எனக்காக அவர் கட்டளையிடுகிறார். என் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் கைகள் என்னை ஏந்தி கொள்வார்கள் என்கிற வாக்கு தத்தத்தை நீங்கள் சொல்ல வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்காக இருக்கிற தேவதூதர்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த தேவதூதர்களை பற்றி அநேக காலமாக ஒன்றுமே வேத சாஸ்திரிகள், வேத வல்லுநர்கள் படிக்காமல் இருந்தார்கள், ஆராயாமல் விட்டுவிட்டார்கள். அநேக வருஷங்களாக இந்த தேவதூதர்களை பற்றி அந்த காரியத்தையே ஆராயாமல் விட்டுவிட்டார்கள். ஏன் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, பழங்காலத்திலே இதை ஆராய ஆரம்பித்தவர்கள் சின்ன சின்ன ட்ரிவியல் குவஸ்டியன்ஸ், ஒன்றுக்கு உதவாத கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். எப்போ தேவதூதர்கள் உருவாகின நிமிஷத்திலேருந்து எத்தனை நிமிஷம் வரைக்கும் அவன் விழாமல் இருந்தது, எப்போ விழுந்தது, சில வினாடிகள்லேயே விழுந்ததுன்னு சிலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு தேவதூதனுக்கு இங்கேருந்து அமெரிக்கா போவதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இப்படியெல்லாம் வேண்டாத கேள்விகள், ஒன்றுத்துக்கு உதவாத கேள்விகளை கேட்டு தேவதூதர்களை பற்றி ஆராய்கிறோம் படிக்கிறோம் என்று சொல்லி ஒன்றுத்துக்கும் உதவாத கேள்விகளை கேட்டு அதை உண்மையாக படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இதை படிக்க வேணாம், இதை விட்டுருவோன்னு பேசாமல் விட்டுட்டாங்க. இரண்டாவதாக, ரோமன் கத்தோலிசிசம், கத்தோலிக்க மதத்தினர் தேவதூதர்களை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். தேவதூதர்களை ஆராதிக்க ஆரம்பித்து அவர்களை மேன்மைப்படுத்தி பரிசுத்தவான்களையும் தேவதூதர்களையும் தேவனை ஆராதிப்பது போலவே நாம் ஆராதிக்கலாம் என்கிற ஒரு முறைமையை கொண்டு வந்து தேவதூதர்களை ஆராதிக்கிற ஒரு ஒழுங்கை கொண்டு வந்தார்கள். அப்படி வந்தவுடன் புரோட்டஸ்டன்ட் மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த தேவதூதர்களை இவர்கள் ஆராதிக்கிறார்களே என்று சொல்லி அதை எதிர்க்கிறவர்களாய் மாறி தேவதூதர்கள் ஆராதிக்கப்படுவதால் இனிமேல் அவர்களை பற்றி படிக்க கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. பேசாம நம்ம ஆட்கள் இவர்கள் ஆராதிக்க கூடாது என்பது கரெக்ட் தான், சரிதான். ரோமன் கத்தோலிக்க மதம் வருவதற்கு முன்பதாகவே தேவதூதர்களை ஆராதிக்கிற காரியம் ஏற்கனவே நடந்து வந்தது என்று நாம் வேதவசனத்திலே பார்க்கிறோம். கொலோசையர் 2:18 தேவதூதர்களை ஆராதிக்க கூடாது என்று வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஏனென்றால் அங்கே தேவதூதர்களை ஆராதிக்கிறவர்கள் அவர்கள் அப்பவும் இருந்திருக்கிறார்கள், ஆகையால் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்களை ஆராதிப்பது சரியல்ல என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஆனால் இவர்கள் தேவதூதர்களை ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தை படிக்க வேண்டியவர்கள், தேவதூதருடைய ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய மக்கள் அதை படிக்காமல் விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு அருவறுப்பாக இருந்தது. தேவதூதர்களை பற்றி ஒரு பெருசாக எடுத்துக்கூடாது, அதை விட்டுடுவோம், வேண்டாம் என்று சொல்லி விட்டுவிட்டார்கள். இப்படியாக பல காரணங்களால் தேவதூதர்களை குறித்து படிக்காமல் அந்த குறித்த அறிவை உதறி தள்ளி அதை வேண்டாம் என்று அதை பொருட்படுத்தாமல் அநேகர் விட்டுவிட்டார்கள். அதை குறித்த இக்னோரன்ஸ், அறியாமை அதிகமாக இருக்கிறது. தேவதூதர்கள் என்றால் என்ன, எப்பொழுது உருவாக்கப்பட்டவர்கள், எப்படி உருவாக்கப்பட்டவர்கள், எத்தகைய தன்மை வாய்ந்தவர்கள், என்ன விதமான நோக்கத்திற்காக அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பணிவிடை என்ன, அவருடைய பணி என்ன என்பதில் மிகுந்த அறியாமை ஜனங்கள் மத்தியிலே இதன் காரணமாக நிலவி வருகிறது. ஏனென்றால் படிக்காத காரணத்தினாலே. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாள்களிலே கூட யூதர்கள் மத்தியிலே ஒரு குழுவினர் இருந்தார்கள். அவர்கள் தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்களும் விசுவாசிக்கவில்லை. அவர்களுடைய பெயர் சதுசேயர். யூதர்கள் மத்தியிலே பரிசேயர், சதுசேயர் என்று இரண்டு விதமான கும்பல் இருந்தது. பரிசேயர், சதுசேயர் என்கிற கும்பலுக்குள்ள வித்தியாசம் என்ன? சதுசேயர் உயிர்த்தெழுதலையும் தேவதூதர்களையும் விசுவாசிப்பதில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23:8. என்னத்தினால் என்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள், பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இதான் அவருடைய வித்தியாசம். இந்த சதுசேயர் தேவதூதர்கள் இல்லை, உயிர்த்தெழுதலும் இல்லை என்று போதிக்கிறவர்கள். இப்படி போதிக்கிறவர்கள் யூத மதத்திலே இருந்தார்கள். ஆனா அதே யூத மதத்திலே தான் எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள், பல தேவ மக்கள் தேவதூதருடைய ஊழியத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த சதுசேயர் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ஒரு விதமான லிபரல்ஸ், வேத வசனத்தை விசுவாசியாதவர்கள். சில காரியங்களை, வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை விசுவாசியாத மக்கள், தேவதூதர்கள் ஒன்றும் கிடையாது, உயிர்த்தெழுதல் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அதையே வாதம் விட்டுக்கொண்டு அதையே தர்க்கித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள். அதில் என்ன வேடிக்கைனா, ஆதி திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட போது அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்பொழுது பொறாமை அடைந்தவர்களாய் வேதம் சொல்லுகிறது, சதுசேயரும் மற்ற யூதர்களும் அந்த அப்போஸ்தலரை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டார்களாம். அப்போஸ்தலர் 5:10 இதை பற்றி சொல்லியிருக்கிறது. பொறாமை அடைந்து சதுசேயரும் மற்ற யூதர்களும், குறிப்பாக சதுசேயரை சொல்லியிருக்கிறது, அவர்கள் அப்போஸ்தலரை பிடித்து சிறைச்சாலையில போட்டார்களாம். சதுசேயர் யார்? தேவதூதர் உண்டென்று விசுவாசியாதவர்கள். சிறைச்சாலையில போட்டவங்க அடுத்த நாள் போய் பார்த்தா சிறைச்சாலை கதவை, சிறைச்சாலையிலிருந்து அங்க போட்ட அப்போஸ்தலர்கள் வெளியே போயிட்டாங்க. எப்படி போனார்கள்? தேவதூதர்கள் கொண்டு வந்து வெளியே விட்டாங்க. ஆண்டவர் வேணும்னே தான் செய்தார் போல இருக்கு. இவர்கள் தேவதூதனை விசுவாசிக்கிறது இல்லை என்று தெரிஞ்சு தேவதூதனை அனுப்பி இந்த சதுசேயர்களால் சிறையிலே தள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வந்து விட்டு விட்டார். இவர்கள் முழிக்கிறார்கள், எப்படி நடந்தது என்று இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உண்மை. உண்மையாகவே தேவதூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். வேத புத்தகத்திலிருந்து இயேசு தேவதூதர்கள் இப்படியாய் பணிவிடை செய்கிறார்கள் என்று விசுவாசித்தாரா? இயேசு விசுவாசித்தாரா? இயேசு அதை எதிர்பார்த்தாரா? இயேசு இந்த தேவதூதருடைய பாதுகாப்பையும் அவருடைய ஊழியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தாரா? இயேசு அதை அனுபவித்திருந்தால், இயேசு அதை எதிர்பார்த்திருந்தால், இயேசு அதை விசுவாசித்திருந்தால் நிச்சயமாக நாம் அதை விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் இயேசு விசுவாசித்தா நானும் விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு அதைத்தான் நாம் காணப்போகிறோம். இயேசுடைய வாழ்க்கையிலே தேவதூதர்கள் எப்படி கிரியை செய்தார்கள், எப்படி காத்தார்கள் தேவதூதர்கள், எப்படி அவரை தம்முடைய கைகளில் ஏந்தினார்கள், எப்படி அவருக்கு உதவினார்கள் என்பதை குறித்து இந்த காலை வேளையில் சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு சிறு குழந்தையா இருந்த போதே இயேசுவை பாதுகாக்கிற வேலையிலே தேவதூதர்கள் அமர்த்தப்பட்டார்கள். மத்தேயு 2:19-20 வசனங்களை நாம் பார்க்கிறோம். இயேசு சிறு குழந்தையாய் பிறந்த புதிதிலே இயேசுவை காக்கும்படியாக தேவதூதன் அனுப்பப்படுகிறான். 19, ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். தேவதூதன் இயேசுவை பாதுகாக்கும்படியாக, சரியான நேரத்தில் திரும்பி இவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பும்படியாக இவர்களுக்கு கட்டளையிடுவதை காண்கிறோம். எகிப்துக்கு ஓடி போன யோசேப்பு, பிள்ளையை காக்கும்படியாக எகிப்துக்கு ஓடி போன யோசேப்பு, தேவதூதன் சொப்பனத்தில் சொன்னபடியால் தான் அப்படி ஓடி போனார் என்று நாம் பார்க்கிறோம். 13:12. பின்பு அவர்கள் ஏரோதினத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். தேவதூதன் தான் முதல்ல வந்து சொன்னது, பிள்ளையை இங்கே வைத்திருக்காதே, ஏரோது கொலை செய்யும்படியாக தேடுகிறான் என்று. பிள்ளையை தூக்கிட்டு ஓடுகிறார்கள் எகிப்துக்கு, அங்கே வைத்து சில காலம் பிள்ளையை காக்கிறார்கள். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு தேவதூதன் திரும்பவும் வந்து பிள்ளையை நீ கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு திரும்பலாம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பிள்ளையை கொல்ல நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள் என்பதை அறிவிக்கிறார். தேவதூதன், காக்கிற தேவதூதன்,
1: காக்கும்படியாக, குழந்தையை காக்கும்படியாக, சகல உதவிகளையும் செய்யும்படியாக அனுப்பப்பட்ட தேவதூதன் அங்க இயேசுவை காக்கும்படியாய் கிரியை செய்கிறதை நாம் காண்கிறோம். இயேசு சிறு குழந்தையாய் இருந்த போதே, இயேசு ஊழியத்திலே நுழைந்தவுடன் தேவதூதருடைய அந்த பராமரிப்பு, அந்த ஊழியம் இயேசுவுக்கு இருந்தது என்பதை நாம் காண்கிறோம். சங்கீதம் 91 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவதூதர்கள் உங்கள் கைகளையே கையில் ஏந்தி தாங்குவார்கள், உங்கள் வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படியாக அவர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்காவிட்டால் பிசாசை கேளுங்கள், பிசாசு விசுவாசிக்கிறான். இந்த வசனத்தை பிசாசு கோட் பண்றான். சங்கீதம் 91:11 வசனங்கள், தேவதூதர்கள் உன்னை கையில் ஏந்துவார்கள், உன்னை காப்பார்கள் என்கிற வசனத்தை பிசாசு தெரிஞ்சு வச்சிருந்து பிசாசு இயேசுவுக்கு சொல்றான். நம்ப முடியுதா? இதுக்குன்னு ஒரு தனி பிரசங்கம் ஒரு நாள் பண்ணதான் போறேன் நான். பிசாசு சொன்ன சத்தியம், அவன் சொல்ற சத்தியம் தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்ம பெரிய ஆளா இருப்போம். பிசாசு அநேக நேரத்தில் அவன் பயத்திலேயே பல உண்மைகளை பேச ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தெரியும் தேவதூதர்கள் பாதுகாக்கிறார்கள் என்று, தேவதூதர்கள் தாங்குகிறார்கள் இவரை என்று பிசாசுக்கு தெரியும். பிசாசு தான் ஏரோதின் மூலமாக குழந்தைகளை கொல்ல தேடினவன். அந்த பிசாசின் திட்டத்தை தேவதூதன் முன்னதாக அறிந்து அறிவித்து அவர்களை தப்ப வைத்து திரும்பவும் பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்கிறார். பிசாசுக்கு இது தெரியும். அந்த பிசாசு தான் இன்றைக்கு இயேசுவை சோதிக்க பார்க்கிறான். பார்ப்போம் மத்தேயு 4:6. இயேசு உபவாசம் இருந்த பிறகு, 40 உபவாசம் இருந்த பிறகு இயேசுவினிடத்தில் பிசாசு வருகிறான், சோதிக்கிறான். முதல் என்ன சொல்லுகிறான்? இந்த கல்களை அப்பமாக மாற்றும் என்று சொல்லுகிறான். பசியா இருக்கிற இயேசுவினிடத்தில் கல் அப்பமா மாற்றும் என்று சொல்லுகிறான். இயேசு முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவனை தோற்கடிக்கிறார். இரண்டாவது சோதனை, ஆலயத்தின் உப்பிரிகையின் மேல கொண்டு போறான். மேல ஆலயத்துக்கு மேல ஏறிட்டான். இங்கிருந்து குதியின்றான். இப்போ எங்கிருந்து? ஆலயத்தின் மேல இருந்து குதியும். கவனிங்கள், 6, நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். சில விசுவாசிகளை விட பிசாசு நல்ல வேதத்தை படிச்சிருக்கிறான். எழுதி இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது. உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி தேவதூதர்கள் வந்து உம்மை தாங்கிக் கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறான். இதுல சொல்லுகிறதுல ஒரு சின்ன பொய்யையும் புகுத்திடுறான். தமிழ்ல அது அவ்வளவு சரியா வரல, ஆங்கிலத்தில் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. Lest at any time you dash your foot against the stone. எந்த நேரத்திலாவது உன்னுடைய கால்கள் இடராதபடிக்கு என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனால் ஆங்கிலத்தில் பார்ப்பீர்கள் என்றால் 91 சங்கீதத்திலே lest at any time என்று சொல்லவில்லை, lest you dash your foot against the stone தான் சொல்லியிருக்குது. உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்குன்னு தான் சொல்லியிருக்குது. எந்த நேரத்திலும் என்று சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான், எந்த நேரத்திலும் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்று சொல்லுகிறான். பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் காப்பார்கள் என்பது உண்மைதான். எப்பொழுது காப்பார்கள்? எப்போதும் அல்ல. அந்த மறைவிடத்திலே தங்கி இருக்கிறவர்களை தங்கி இருக்கிற வேளைகளிலே பாதுகாப்பார்கள். Not at any time, but only when you stay in the secret place. எல்லா நேரத்திலும் அல்ல, எந்த நேரத்திலும் அல்ல, உன்னதமானவரின் மறைவிடத்திலே தங்கி இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் தேவதூதர்கள் அப்படி காப்பார்கள், கைகளில் ஏந்துவார்கள், பாதுகாப்பார்கள். பிசாசு ஒரு சின்ன பொய்யை நுழைக்கிறான் உள்ள. எந்த நேரத்திலும் அது நடக்கும். உனக்கு எப்ப வேணா நீ உன் இஷ்டப்படி குதிக்கலாம், அது நடக்கும். உன் இஷ்டப்படி நீ செய்யலாம், அது நடக்கும் என்று பிசாசு சொல்லுகிறான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அந்த மறைவிடத்திலே தங்குகிற போது, அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுகிற போது, அவருடைய சிறகுகளால் மூடப்படுகிற போது, அந்த அவருடைய நிழலின் கீழ் தங்குகிற வேளையில மட்டும்தான் தேவதூதர் காப்பாற ஒழிய எந்த நேரத்திலும் அல்ல, எல்லா நேரத்திலும் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான், எல்லா நேரத்திலும் எந்த நேரத்திலும் அல்ல. நாம் அவருக்குள்ளாக மறைவிடத்திலே அவருடைய சட்டைகளுக்கு கீழாக அடைக்கலம் புகுந்து அந்த நிழலிலே தங்குகிற வேளையிலே தான் நம்மை அவர் காக்கிறார், தேவதூதர்கள் நம்மை காக்கிறார்கள். பிசாசு சொல்றான், எந்த நேரத்திலும் அது நடக்கும், நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ பாட்டு கல் அப்பமாக்கி சாப்பிடு, தேவனுடைய சித்தத்தை செய்தாலும் பரவாயில்ல, செய்யாட்டியும் பரவாயில்ல, நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன செய்தாலும் பரவாயில்ல, எந்த நேரத்திலும் உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் உன்னை வந்து தாங்குவார்கள் என்று. தாங்க மாட்டார்கள், அதுதான் உண்மை. பிசாசு எப்பவுமே கொஞ்சம் லேசா ஒரு சின்ன பொய்யையும் நுழைக்கிறான். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் புசியுங்கள், இந்த ஒரு கனியை மட்டும் புசிக்க வேணாம்னு சொன்னார். ஆனா பிசாசு அதை குறித்து ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு வருகிறான். கடைசியில் அந்த பிசாசோட பேசின ஏவாள் என்ன முடிவுக்கு வந்துட்டான், ஆண்டவர் வந்து இந்த கனியை தொடக்கூடாது என்று சொன்னது போல அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். தொடக்கூட கூடாதுன்னு சொல்லலை, புசிக்க தான் வேணாம்னு சொன்னார். கொஞ்சம் எக்ஸாஜரேஷன், கொஞ்சம் மாற்றம், கொஞ்சம் ஒரு காரியத்தை சேர்க்கிறது குறைக்கிறது, இதுதான் பிசாசுடைய வேலை. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த பிசாசு தேவனுடைய வார்த்தையிலிருந்து அப்படி குறைச்சி சேர்த்து இப்படி தான் ஏமாத்துகிறான். அவன் சொல்லுகிறது எல்லாம் போய் இல்லை, அதில் பாதி உண்மை இருக்கும், சில நேரத்தில் முக்காவாசி உண்மை இருக்கும், 90% உண்மை இருக்கும், 10% அதில் கலப்படம் இருக்கும். தேவதூதன் வந்து அங்கே இயேசுவினிடத்தில் இந்த பொய்யை சொல்லுகிறான், நீர் குதியும், எந்த நேரத்திலும் பிசாசு உண்மை காப்பான், எந்த நேரத்தில் தேவதூதர்கள் உன்னை வந்து காப்பார்கள் என்று பிசாசு சொல்லுகிறான். இயேசு அதற்கு கீழ்ப்படியவில்லை, அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசுவுக்கு தெரியுது எப்படி இவனை டீல் பண்றது என்று, இந்த பிசாசை எப்படி கவனிக்கிறது என்று இயேசுவுக்கு தெரிகிறது. இந்த சோதனை முடிந்தவுடன் இன்னொரு விஷயத்தில் அவர் சோதிக்கிறான். அது முடிந்தவுடன் 11வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இயேசுவை சோதிக்க வந்த பிசாசு இயேசு தேவனுடைய வார்த்தையை பேசி அவனை மடங்கடித்த போது பிசாசு ஓடி போனான், விலகி போனான் என்று எழுதியிருக்கிறது. உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். கவனித்தீங்களா, இயேசு தேவதூதர்களுடைய ஊழியத்தை விசுவாசித்தார். இயேசு தேவதூதர்கள் இல்லை என்று சொல்லவில்லை, தேவதூதர்களை எதிர்பாராமல் இல்லை, இயேசு தேவதூதர்கள் பணிவிடை செய்யும்படியாக இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யும்படியாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை இயேசு திட்டவட்டமாய் விசுவாசித்தார். இந்த பிசாசு சோதித்து முடிந்து அவரை விட்டு விலகி போன உடனே தேவதூதர்கள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். வந்து அவரை ஆற்றி, அவரை தேற்றி, அவரை பலப்படுத்தி, 40 நாள் உபவாசம் இருந்து ரொம்ப பலவீனமா இருந்திருப்பார். தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. எப்படி பணிவிடை செய்திருப்பார்கள், ஆகார ஆகாரம் கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, நல்ல ஆகாரம் கொண்டு வந்திருப்பாங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது. அந்த நேரத்துக்கு அவரை பலப்படுத்துவதற்கு, சரீரத்திலையும் மனதிலும் பலப்படுத்துவதற்கு பல காரியங்களை அவர் செய்திருக்க கூடும். தேவ தூதர்கள் உண்மையாகவே இயேசுடைய வாழ்க்கையில வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. இயேசுடைய வாழ்க்கையின் கடைசியில கூட தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 22வது அதிகாரம் 42-43 வசனங்கள், கெத்செமனே தோட்டத்திலே அவர் பாடுபடுகிறார், இரத்த கண்ணீர் வடிக்கிறார், வேதனையினால் நிறைந்திருக்கிறார். ஏன், இன்னும் சில நேரத்திலே அவர் சிலுவையில் தொங்க வேண்டியது இருக்கிறது, பாடுபட வேண்டியது அவசியம். அதை நினைத்து அவர் அங்கே வியாகுலப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே அவர் பெரிய பாடுகள் அவருக்குள்ளாக. அந்த நேரத்தில் பாருங்க என்ன ஆகுதுன்னு, 42வது வசனம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். கொஞ்ச நேரம் அந்த இடத்துல வியாகுலம் வேதனை தாங்காமல், ஐயோ நான் எப்படி பாடுவது ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று கொஞ்ச நேரம், ஒரு வினாடி ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் அல்லது ஆண்டவருக்கு சித்தத்துக்கு மாறாக ஒன்று செய்து விடலாம் என்று எண்ணினார். சிலுவைக்கு போகாமல் இருந்தால் என்ன, பாடுபடாமல் இருந்தால் என்ன என்று ஒரு வினாடி அப்படி எண்ணி அதை பேச ஆரம்பித்தார். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று தன்னுடைய வருத்தத்தில் வேதனையில் அப்படி பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் சுதாரிச்சுக்கிட்டார். ஏன், அவருக்கு ஆண்டவருடைய சித்தத்தை தவிர வேற செய்து பழக்கமே கிடையாது. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை தான் செய்வேன் என்று முதல்லருந்து செய்துக்கிட்டே வர்றார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய சித்தத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார். ஆகையால் கஷ்டமான நேரம் வரும்போது ஆண்டவருடைய சித்தத்தை தொடர்ந்து செய்கிறார். அநேக நேரத்தில் சிறிய காரியங்களில் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதில்லை, அதனால தான் பெரிய காரியங்களில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய தவறி விடுகிறோம். எல்லா சிறு சிறு காரியங்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய
0: இயேசு ஏன் அந்த இடத்துல தவறவில்லை, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதில் ஏன் தயங்கவில்லை அந்த இடத்துல, ஏனென்றால் இவ்வளவு நாள் அதை தான் செய்து வந்தார், அதுதான் அவருக்கு பழக்கம், இப்பொழுது புதிதாக ஒன்று செய்ய போகிறதில்லை. வியாகுலத்தின் மிகுதியினாலே ஒரு நிமிஷம் அப்படி சிந்தித்தார், ஆனால் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளுகிறார். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம் ஆக கடவது என்று பிதாவினிடத்தில் ஒப்படைக்கிறார். அப்படி சொன்ன உடனே அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். எவ்விதத்தில் பலப்படுத்தி இருப்பான் யோசித்து பாருங்கள். அங்கே என்ன பிரச்சனை? இயேசுக்கு உள்ளத்திலே ஒரு வியாகுலம், வேதனை, உள்ளத்திலே ஒரு சஞ்சலம், கண்ணீர் விடுகிறார், வியாகுலத்தின் மத்தியில் இருக்கிறார். தேவதூதன் வந்து பலப்படுத்தினான்னு சொன்னா எப்படி பலப்படுத்திருப்பான்? 40 நாள் உபவாசத்துக்கு பிறகு சாப்பாடு கொண்டிருப்பான். இந்த இடத்துல என்ன செய்திருப்பான்? தேவதூதன் வந்து அவருடைய உள்ளத்தை தேற்றி இருப்பான், உள்ளத்தை பலப்படுத்தி இருப்பான். தேவதூதன் வந்து உள்ளத்தில் பேசி அவரை தைரியப்படுத்தி இருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவதூதன் வந்து கலங்கி போயிருந்த, வேதனையோடு இருந்த, கண்ணீரோடு இருந்த இயேசுவை, சஞ்சலத்தில் இருந்த இயேசுவை உள்ளத்திலே தேற்றி அவரை பலப்படுத்தி இருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே போல உங்களுக்கு நடக்கும், நிச்சயமா நடக்க முடியும். ஏன் நடக்கிறது இல்லைன்னா, நாம் அதை விசுவாசிக்கிறதில்லை, எதிர்பார்க்கிறதில்லை, அதை நம்புகிறதில்லை. தேவதூதர்கள் உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக, பணிவிடை செய்யும்படியாக, பல விதத்தில் உங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவதூதர்கள் உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவை வந்து தேவதூதர்கள் உள்ளத்தை ஆற்றி தேற்றி அவரை பலப்படுத்துகிறார்கள். தைரியத்தோடு அந்த தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவரை பலப்படுத்துகிறார்கள். சிலுவையிலே இயேசு அறையப்படுகிறார். அடுத்தது சிலுவையிலே அறையப்படும் போது இயேசு சொல்லுகிறார், நான் நினைத்தால் மத்தேயு 12 மத்தேயு 26 இயேசுவை கைது பண்ணுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? இயேசுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். பிதாவினிடத்தில் இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை, ஒரு லேகியோன் என்று சொன்னால் லீஜியன் என்று சொன்னால் 6000 தூதர்களாம், 12 லீஜியன்ஸ் லேகியோன் என்று சொன்னால் 72000 தூதர்கள், அதற்கு மேலாகும். இயேசு சொல்றார், இப்பொழுது நான் ஒரு ஜெபம் பண்ணினால், விண்ணப்பித்தால் தேவன் 72000 தூதர்களுக்கு மேலாக எனக்காக அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்ப இயேசு என்ன அறிந்திருந்தார்? தேவதூதர்களை அனுப்பும்படி கேட்க முடியும், தேவதூதர்கள் வருவார்கள் என்று விசுவாசிக்க முடியும், நாம் கேட்டால் தேவதூதர்கள் அனுப்பப்படுவார்கள், நாம் விசுவாசித்தால் அது நடக்கும், தேவதூதர்கள் நமக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்மை காக்கும்படியாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்று இயேசு விசுவாசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு விசுவாசித்தார், நான் கேட்டால் 72000 தூதர்களுக்கு மேல் அனுப்ப மாட்டாரா, அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்கிறார். ஆனாலும் சிலுவையிலே தொங்குகிற இயேசு, பாடுபடுகிற இயேசு தேவதூதர்களை கூப்பிடவே இல்லை. நான் நினைக்கிறேன் அந்த 75000 தூதர்கள், 72000 தூதர்களுக்கு மேல சூழ நின்று வேடிக்கை பார்த்திருப்பார்கள். ஆண்டவரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றார், தேவனும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றார், போய் காப்பாற்றுங்கள் என்று சொல்ல மாட்டேன்றார், இயேசுவும் கூப்பிட மாட்டேன்கிறார். கைகள் கட்டப்பட்டவர்களைப் போல ஒன்றும் செய்ய முடியாமல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி கொண்டு ஆயிரக்கணக்கான தூதர்கள் அன்றைக்கு பார்த்து கொண்டிருந்திருக்க வேண்டும், ஒன்றும் செய்யாமல். ஏன் செய்ய முடியவில்லை? தேவன் கட்டளையிடவில்லை, இயேசுவும் அதை வேண்டிக் கொள்ளவில்லை. அன்றைக்கு அவர் வேண்டிக் கொண்டிருந்தால் அத்தனை தூதர்களும் வந்து சிலுவையிலிருந்து அவரை மீட்டு அவரை சிலுவையில் அறைந்தவர்களை அன்றைக்கு கொன்றிருப்பார்கள் தேவதூதர்கள், அது நடந்திருக்கும் அன்றைக்கு. ஆனால் அப்படி நடந்திருந்தால் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்புக்கு வழியே கிடையாது இல்லையா? அன்றைக்கு ஏன் தேவன் தேவதூதர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், இயேசுவை சாக விட்டார் சிலுவையிலே நம்முடைய மீட்புக்காக? அத்தனை தேவதூதர்கள், ஒரு தேவதூதன் எத்தனையோ மனிதனுக்கு சமாதம், ஒரு தேவதூதன் போதும் ஆயிரக்கணக்கான மனுஷனை கொல்வதற்கு, ஒரு தேவதூதன் போதும், ஒரு தேவதூதனை அனுப்பினால் அன்றைக்கு கதை முடிந்திருக்கும். ஆயிரக்கணக்கான தூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே சொல்லுகிறார், ஆயிரக்கணக்கான தூதர்களை தேவன் எனக்காக அனுப்ப மாட்டார் நினைக்கிறாயா? அனுப்புவார், ஆனால் நான் கேட்க போகிறதில்லை, தேவனது அனுப்ப போகிறதில்லை. பிதாவுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், சிலுவையில நான் மரித்து ரத்தத்தை சிந்த வேண்டும், மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சிலுவையில தொங்க விட்டார், பாடுபட விட்டார், அங்கே ரத்தத்தை சிந்த அனுமதித்தார் ஆண்டவர். இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார், பாடும்படும்படியாக, அறையப்படும்படியாக, சாகும்படியாக. தேவதூதர்கள் அன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை, காத்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு கட்டளையும் இல்லை, தேவதூதர்களுக்கு விளங்கல. இந்த சிலுவையில் அறையப்படுகிற காரியங்கள், இந்த மீட்பின் பணி தேவதூதர்களுக்கு விளங்கவில்லை, அவர்களுக்கு வியப்பு. ஏன் நாம் இவரை காப்பாற்ற முடியவில்லை, ஏன் இவரை காப்பாற்ற முடியாத கட்டளை கொடுக்கப்படவில்லை, ஏன் இவர் இப்படி மரிக்க வேண்டும் என்று அங்கே விழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவதூதர்களுக்கு மறுபடியும் பணி கொடுக்கப்படுகிறது, இயேசு உதவி செய்யும்படியாக. பிறகு எப்போ உதவி செய்கிறாங்க, அவருடைய உயிர்த்தெழுதலே உதவி செய்கிறார்கள். அங்கே பேசாமல் இருந்தவர்கள் அந்த கல்லை புரட்டும்படியாக, அங்கே நிற்கும்படியாக, உயிர்த்தெழுதலை அறிவிக்கும்படியாக தேவதூதர்கள் உபயோகப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 28:1-6. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, சிலுவையில் அறையப்படும் போது பார்த்து கொண்டிருந்த தூதர்கள் ஏன் இப்படி இவர் சாக வேண்டும் என்று, தேவகுமாரன் சாக வேண்டும் என்று வியந்து பார்த்து கொண்டு, நாம் எதுவும் செய்ய முடியுமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த தேவதூதர்கள் சாகிறதை கண்டார்கள். அவர்களுக்கு அது புரியவில்லை. ஆனால் உயிர்த்தெழும் போது ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை இடுகிறார், கல்லை புரட்டு என்று சொல்லி. அந்த தேவதூதனுக்கு எவ்வளவு வேகம் வந்திருக்கும் பாருங்க. கொல்லும் போது பார்த்து கொண்டிருந்த தூதன் இறங்கி வந்து பூமி அதிர்கிற விதத்தில், அதிர்ச்சி அளிக்கிற விதத்தில் இறங்கி வந்து கல்லை புரட்டி போட்டு அதன் மேலே உட்காருகிறான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும், அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். பார்த்த பயத்திலேயே செத்தவர்கள் போனால் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்திலே வந்து பாருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட போது ஏன் பாதுகாக்க முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த தூதர்களுக்கு இந்த திருப்தி கிடைக்கிறது. கல்லை புரட்ட, கல்லின் மேல் உட்கார, அங்கு வருகிறவர்களுக்கு இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அறிவிக்க, அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்ல அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. தேவதூதர்கள் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்கிறார்கள். இயேசு அதை விசுவாசித்தார். தேவதூதர்களை கூப்பிடுவேன், கூப்பிட்டால் தேவன் அனுப்புவார் என்று அவர் விசுவாசித்தார். தேவதூதர்கள் தமக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தேவன் விசுவாசித்தார். ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். தேவதூதர்கள் எப்படி பரிசுத்தவான்களுக்கு உதவினார்கள் என்பதை குறித்து ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு துரிதமாக சொல்லுகிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவனுடைய மனுஷர்கள் அந்த ராஜா செய்து வைத்திருந்த சிலையை, சிலைக்கு எதிராக பணிந்து குனிந்து வணங்க சம்மதமில்லாமல் நின்றபோது அவர்கள் அக்னியிலே தள்ளப்பட்டார்கள். எரிகிற சூளையிலே அவர்கள் தள்ளப்பட்ட போது அங்கே ராஜா பார்க்கும்போது அந்த மூன்று பேர் மட்டுமல்ல, நாலாவது ஒரு ஆள் நிற்கிறார். அவருடைய சாயல் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த தேவதூதன், நாலாவது மனிதர், நாலாவது ஆள் ஒருவர் அங்கே உள்ளே புகுந்து அந்த தீயின் ஒரு சேதமும் அவர்களை அணுகாமல் பாதுகாத்தார் என்று தானியேல் 3:24-28 வாசிக்கிறோம். ஒரு சேதமும் அணுகாமல் அவர்களை பாதுகாத்தார் என்று வாசிக்கிறோம். தானியல் 3:24-28. 27-28 மட்டும் வாசிக்கிறோம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்னி பலன் செய்யாமலும், அவருடைய தலைமையில் கருகாமலும், அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். விசுவாசிகள் விசுவாசிகள்னா நான் ஒன்று சொல்றேன், அவிசுவாசிகள் விசுவாசிக்கிறாங்க,
1: தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவிக்கிறார் என்று யார் விசுவாசிக்கிறது? அவிசுவாசி உலகத்தில் இருக்கிறவன் விசுவாசிக்கிறான். இதுக்கு தான் சொல்றேன், பிசாசு சொல்ற சத்தியத்தையும் அவிசுவாசி சொல்ற சத்தியத்தையும் பிரசங்கம் பண்ணணும். பிசாசு சொல்ற சத்தியத்தையும் அவிசுவாசி சொல்ற சத்தியத்தையும் ஒன்னா போட்டு பார்த்தா விசுவாசி விசுவாசிக்கிறது அதை விட ரொம்ப கம்மியா இருக்கும், குறைவா இருக்கும். அவர்கள் நிறைய விசுவாசிக்கிறார்கள். அவிசுவாசி தேவனற்ற மனுஷன் ஒருவன் சொல்லுகிறான், உங்களுடைய தேவன் தேவ தூதரை அனுப்பி உங்களை பாதுகாத்தார் என்று அவன் சொல்லுகிறான். எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீர்கள், தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார் என்று? உங்களுடைய வாழ்க்கையில் அதை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ஆபத்தான சூழ்நிலைகளிலே, உங்களுடைய பிரச்சனைகளிலே, உங்களுடைய ஆபத்தான நேரங்களிலே நீங்கள் தேவதூதர்கள் வந்து உங்களுக்கு உதவுவார்கள், உங்களை காப்பார்கள், கையில ஏந்துவார்கள் என்பதை விசுவாசிக்க வேண்டும், அதை எதிர்பார்க்க வேண்டும். இன்னொரு சம்பவம் தானியேலிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. 6 அதிகாரத்திலே சிங்கக்கபியிலே போறப்பட்ட தானியேல், சிங்கக்கபியில போட்டு தானியேல் நல்லா தூங்குறாரு. அவர் போட்ட ராஜாவுக்கு தான் தூக்கம் வரல. இன்னைக்கு ராத்திரி மியூசிக்கும் வேணான்ட்டாரு, சாப்பாடு வேணான்ட்டாரு, ஒண்ணுமே வேணாம், எனக்கு சோறும் வேணாம், இசையும் வேணாம்.

வந்து பார்க்கிறார். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். பெரிய தேவனுடைய தாசர்கள், பக்தர்கள், தேவனை உண்மையாகவே விசுவாசித்தவர்கள் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி காக்கிறார் என்பதை நிச்சயமாக விசுவாசித்தார்கள். தானியேல் சொல்லுகிறான், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார் என்று தானியேல் சாட்சியிடுகிறான். 23, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்பொழுது தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. விசுவாசித்திருந்தபடியால், எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசித்திருந்தபடியால் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த தேவன் நம்மை சுற்றி என்ன போடுகிறார், வேலி போடுகிறார். அந்த வேலி எப்படி நிற்குது? விசுவாசத்தின் மூலமாக தான் அந்த வேலி நிற்குது. விசுவாசிக்கிற வரைக்கும் அந்த வேலி நல்ல வேலை செய்யுது, சத்ருவை வெளியே வைக்குது. விசுவாசிக்கிற வரைக்கும் சேதம் அணுகாமல் பாதுகாக்கிறது. விசுவாசிக்கிற வரைக்கும் பிசாசு உள்ளே நுழையாமல் தடுக்கிறது. விசுவாசிக்க நிறுத்துகிற வேலையில, விசுவாசியாமல் போகிற வேலையிலே சேதம் வருகிறது. அப்பொழுதுதான் பிசாசு உள்ளே வந்து நுழைகிறான். விசுவாசித்தபடியினால், தானியேல் விசுவாசித்தபடியினால் சேதம் ஒன்றும் அவனை அணுகவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீயில போடுறார்கள், அவருடைய தீ வாசனை கூட அவர்கள் மேல் இல்லையா, அவருடைய முடி கூட கருகவில்லை, ஒரு முடி கூட வீணாக போகவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியாக தேவன் காக்கிறார். விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தில் நிற்கும் போது, அவருக்குள்ளாக நாம் அடைக்கலம் போகுகிற வேலையிலே உண்மையாகவே அந்த வேலி நம்மை பாதுகாக்கிற வேலையாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலேயும் பார்க்கிறோம், அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 27 அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறார் சிறை கைதியாக. வழியிலே பெருங்காற்று வந்து அந்த கப்பற் சேதம் உண்டாகிறது. அப்பொழுது தேவதூதன் பவுல் அப்போஸ்தலனுக்கு தரிசனமாகி, உனக்கு ஒன்றும் சேதம் ஏற்படாது, உனக்கு உன்னோடு இருக்கிறவர்களுக்கும் ஒன்றும் ஆகாது என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 27:14-25 வசனங்களிலே தேவதூதன் தரிசனமாகி அவரிடத்தில் பேசுகிறார், பயப்படாதே பவுலே, உன்னோடும் உனக்கும் உன்னை சேர்ந்திருக்கிறவர்களுக்கும் உன்னோட செல்லுகிறவர்களுக்கும் ஒரு சேதமும் ஆகாது என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். அப்படியே அவர்களுக்கு சேதமாகாமல் அவர்கள் காக்கப்படுகிறார்கள். எப்படி அவர்கள் காக்கப்பட்டார்கள்? அந்த கப்பர் சேதத்திலிருந்து எப்படி அன்றைக்கு காக்கப்பட்டார்கள்? அந்த தேவன் வந்து ஒன்னு சேதம் அணுகாதுன்னு சொன்னது மட்டுமல்ல, அந்த தேவதூதன் மற்றும் தேவதூதர்கள் அந்த கப்பலை பாதுகாத்து அந்த மக்களை கரையேற செய்திருப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுதான் சரி, தேவதூதர்கள் வந்து பாதுகாக்கிறார்கள். அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 5:19 வசனம், கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியிலே கொண்டு வந்து, 17 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து, இதைத்தான் சொன்ன முதல்ல, சதுசேய சமயத்த அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவளை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தையில் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். தேவ தூதர்கள் சிறைச்சாலையிலிருந்து அப்போஸ்தலர்களை விடுவிக்கிறதை பார்க்கிறோம். விடுவிக்கிற தேவ தூதர்கள் பணிவிடை செய்கிறார்கள். தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள். தேவனுடைய மக்களுக்கு காக்கும்படியாக, அவர்களை மீட்கும்படியாக வருகிறார்கள், பணிவிடை செய்கிறார்கள். அப்போஸ்தலர் 12 இன்னும் ஒரே ஒரு உதாரணம், அப்போஸ்தலர் 12:7-11 வசனங்கள், யாக்கோபு ஆதிச்சபையில் கொல்லப்பட்ட பிறகு மற்ற அப்போஸ்தலர்கள், அதாவது பேதுரு கைது செய்யப்படுகிறார். பேதுருவையும் எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறான். யாக்கோபை கொன்றவர்கள் பேதுருவையும் எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்று சித்தம் கொண்டு அவரையும் கைது செய்கிறார்கள். அப்போஸ்தலன் சிறைச்சாலையில் இருக்கும் போது அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்து என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் நோக்கி, உன் அறையை கை உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். செருப்பை போட்டுக்கோ. தூதன் பின்னும் அவனை நோக்கி, வஸ்திரத்தை போர்க்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நினைத்தான். பேதுருக்கு விலங்கில் நல்ல தூக்கத்தில் இருந்திருக்கார். ஜெயிலில் இந்த மாதிரி தூங்குறால பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இவ்வளவு தூக்கம் ஜெயில தேவைதானா? ஆனா கர்த்தருடைய மனுஷன் அவர்,
கத்தர் பாத்துக்குவார், நமக்கு என்ன நடக்க போகுது, கொல்லதான போறான், பாத்துருவோம், மிஞ்சி மிஞ்சி

பொண்ண ஆண்டவரிடத்துல தான் போய் சேர போறோம், கர்த்தருடைய கையில எல்லாம் இருக்குன்னு பேச படுத்துங்கிறார். தானியேலும் அப்படிதான் நல்லா தூங்கிட்டு நல்லா எந்திரிக்கிறாரு. பேதுருவும் சிறைச்சாலையில பொது சிறைச்சாலையில வச்சிருக்கிறாங்க, எல்லாம் போய் அங்க போய் நல்லா போய் தூங்கிட்டு, தூங்குற தூக்கம் சாதாரண தூக்கம் இல்ல, ரொம்ப ஆழ்ந்து நித்திர. தேவதூதன் வந்து விலாவில தட்டி எழுப்பி, நீ கச்சையை கட்டிக்கொள், பாதரட்சியை போட்டுக்கோன்னு சொல்லி இவ்வளவு சொல்லி எல்லாம் போட்டுட்டு கிளம்பி நடக்கிறாரு. அவருக்கே தெரியல, அவர் நினைச்சிருக்காரு ஏதோ ஒரு சொப்பனம் போல இருக்குன்னு, பேசாம தூக்கத்திலேயே நடந்து போறாரு. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் கதவையும் கதவையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டியிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு தேவுண்டது. அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். எப்படி நடந்ததுன்னே யாரும் விவரிக்க முடியல. பேதுரு பிறகு போய் இன்னொருத்தர் விசுவாசிகளுடைய வீட்டில் கதவை தட்டுறாரு, அவங்களால் நம்ப முடியல. பேதுருடைய ஆவி தான் வந்திருக்குது, இல்லை பேதுருடைய தூதன் தான் வந்து நிற்கிறாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. வாசிப்போம் 13 வசனம். பேதுரு வாசற் கதவை தட்டின போது விடுவிக்கப்பட்ட பேதுரு விசுவாசிகளிடத்தில் செல்கிறார். ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷ கதவுக்கு வெளியே பேதுரு நிற்கிறது கேட்கிறது அறிந்து சந்தோஷத்தினாலே கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்பாக நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவனுடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். அவர்களும் தூதர்களை விசுவாசிக்கிறாங்க, பேதுருவும் தூதனை விசுவாசிக்கிறார். தூதன் வந்து பேதுருவை விடுதலை ஆக்கி தெரு வரைக்கும் கொண்டு வந்து கதவெல்லாம் திறக்க வச்சு எல்லாம் பண்ணி வெளியே அனுப்புகிறார். உண்மையிலே நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலத்திலும் கூட சாது சுந்தர் சிங் என்ற பெரிய பக்தருடைய சரிதையிலே ஒரு கதை சொல்லப்படுகிறது. சாது சுந்தர் சிங் என்பவர் நம்முடைய இந்திய மனுஷர், தெய்வம் மனுஷர், அருமையாக ஊழியன் செய்த ஒரு தேவண்டி தாசர். அவர் திபெத்திலே ஒரு மலை ஜாதி மக்களிடத்திலே அவர் மாட்டிக்கொண்டு அவர் அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டாராம். அப்பொழுது அவர் கையை உடைத்து, அடித்தவருடைய கையை உடைத்து அவரை காலியாக இருந்த ஒரு கிணத்துக்குள்ளாக தூக்கி எறிந்திருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாத கிணத்துக்குள்ள, டிரைவல் காய்ந்து போன கிணத்துக்குள்ள தூக்கி எடுத்திருக்காங்க. அந்த கிணறு எதுக்காக பயன்படுத்தினார்களாம்? இந்த ஆளுகளை கொல்ல வேணும் என்றால் அந்த கிணறு பயன்பட்டதாம். ஆனால் நிறைய பேர் ஏற்கனவே உள்ள போட்டு அந்த எலும்பு எல்லாம் அழுகி போய் உள்ள கிடக்குது, அநேகம் பேர் செத்துருக்கிறாங்க அந்த கிணத்துக்குள்ள. அந்த கிணத்துக்குள்ள இவரை தூக்கி போட்டாங்களாம் கீழே. 3 நாட்கள் இரவு பகலும் அந்த கிணத்துக்குள்ளாக அவர் தவிக்கிறார். அந்த கதை சொல்லுகிறது, 3 நாட்களுக்கு பிறகு திடீரென்று ஒரு கயிறு ஒன்று வந்து இறங்கினதாம். மேலிருந்து கீழே ஒரு சத்தம் கேட்டதாம், அந்த கயிற்றை பிடித்துக்கொள் என்று சத்தம் கேட்டது. கயிற்றை பார்க்கிறார், கையில் அவ்வளோ உறுதியாக பிடிக்க முடியல, ஒரு கை உடஞ்சிருக்குது. கீழே பார்த்தா காலை வைக்கிறதுக்குன்னு ஒரு இது பண்ணியிருக்குதான், ஒரு லூப் மாதிரி பண்ணியிருக்குது அந்த கயிற்றுலேயே. அதில் காலை விட்டு கயிற்றில் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு அப்படி நிற்கும்போது ஒரே தூக்கில் திடீரென்று யாரோ தூக்கி மேலே விட்டுருக்குறாங்க. தூக்கி விட்ட உடனே அந்த கதவை, அந்த மேலே இருந்த மூடியை திருப்ப போட்டு அதை தாளிட்டு அதுக்கு பூட்டை போடுகிற சத்தம் இவர் கேட்குது. இருட்டில் இவர் தன்னை சுதாரித்து கொண்டு எழுந்து அவரை தூக்கி விட்டவருக்கு நன்றி சொல்லலாம் என்று பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லையாம். தூக்கி விட்டது யாருன்னு தெரியல, யாருமே இல்லை. நன்றி சொல்லலாம்னு பார்த்தா யாருமே இல்லை. அடுத்த நாள் சாது சுந்தர் சிங் வெளியே வந்த கதை அந்த கிராமத்து தலைவனுக்கு போய் எட்டுகிறது. அது உள்ளே போட்ட ஆளுக்கு, அந்த ஆள் சொல்ற, வேற யார்கிட்டையும் சாவியே கிடையாது, எங்கிட்ட இருக்கிற ஒரே சாவி தான் அது இருக்குது, அந்த கிணத்துக்கு. அது என் எடுப்புலையே இருக்குதே, எப்படி யார் அந்த ஆளை தூக்குனது, யார் அந்த ஆளை வெளியே விட்டதுன்னு கேட்டாரான். யார் வெளியே விட்டதுன்னு நமக்கு தெரியும், சாது சுந்தர் சிங்க்கும் தெரியும் நினைக்கிறேன். தேவ தூதர்கள் அவரை தூக்கி எடுத்திருப்பார்கள். அநேக நேரங்களிலே தேவ தூதர்கள் இப்படியாய் கிரியை செய்கிறார்கள். அதைத்தான் சங்கீதக்காரன் அருமையாக சொல்லுகிறார். மோசே தன்னுடைய வாழ்நாளிலே தேவ தூதருடைய ஊழியத்தை இப்படியாக அனுபவித்திருப்பார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. தேவ தூதர்கள் பாதுகாக்கிறதை, கைகள் ஏந்துகிறதை, தாங்குகிறதை, காக்கிறதை அவர் அனுபவித்திருக்கிறார். ஆகையால் தான் நிச்சயமாக எழுதுகிறார். மோசே எழுதின அந்த சங்கீதத்திலே, 91வது சங்கீதத்திலே நிச்சயமாக தேவதூதனுடைய ஊழியத்தை குறித்து எழுதுகிறார். தேவ தூதர்கள் காப்பார்கள் என்று, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படியாக உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எத்தனை பேர் அதை இன்றைக்கு உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்கள்? கட்டளையிடுவாரா? எல்லாரும் சொல்லுவோம், என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படியாக எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார்.
தேவதூதர்களை விசுவாசிக்கிறேன், அவர்கள் இருக்கிறார்கள், பணிவிடை செய்கிறார்கள், எனக்காக போரிடும்படியாக தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், எனக்கு உதவி செய்யும்படியாக எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா! உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? அதை எதிர்பாருங்கள். தேவ தூதர்கள் உங்களை பாதுகாக்கும்படியாக எதிர்பாருங்கள். நமக்கே சில நேரத்தில் நம்ம தேவதூதரில் பார்த்ததில்லை, ஆனால் நினைக்கிறேன் அநேக நேரத்தில் தேவதூதன் கிரியை செய்திருக்கிறான். நான் சொன்னேன், நியூ இயர் அன்னைக்கு புது வருஷ துவக்கத்திலே சொன்னேன், காரில் வந்து கொண்டிருக்கிறேன், தூங்கி கொண்டு வர்றேன், என்னுடைய தம்பி ஓட்டி கொண்டு வர்றார், அவருக்கும் பாவம் தூக்கம், நல்லா ஓட்டுவார், நம்பி உட்காரலாம், அவருக்கு நல்ல தூக்கம் வந்துடுச்சு, அவரும் அப்படியே லேசாக தள்ள ஆரம்பிச்சிருச்சு. திடீரென்று எங்கேருந்து எழுந்துச்சுன்னு தெரியல, ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து அப்படியே நல்லா தலனி போட்டு தூங்கிட்டு இருக்கேன் நாங்கள். திடீர்னு இப்படி எழுந்து உட்கார்ந்து அவ்வளோதான், பார்த்த நேரம் எதிர்க்க லாரி, கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் தான் வந்து அடி நொறுக்கியிருப்பாங்க காரை, சின்ன மாருதி கார் அப்பளம் மாதிரி நொறுக்கியிருக்கும், 2 வினாடி தான் போதும், பார்த்தேன் அவ்வளோதான், பிடிச்சி ஸ்டேரிங்கை பிடிச்சி இழுத்துட்டேன் இந்த பக்கம். அது இழுத்த உடனே, இது ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன், இல்லை அதிகமாக போயிருந்தாலும் போயிருக்கோம், அவ்வளோ வேகத்தில் போயிருந்த காரை பிடிச்சி இழுத்த என்ன ஆகிறது, அது இந்த பக்கம் போய் விருன்னு போய் ஒரு இதில் போய் டமால்னு மோதி நின்ன மாதிரி இருந்தது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னமோ ஆயிடுச்சுன்னு நினச்சி நான் பதறி போய் பக்கத்தில் பார்க்குறேன், என் தம்பிக்கும் ஒன்றும் ஆகலை, ஒன்றுமே ஆகலை. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய வைக்கல் புதர், இவ்வளோ பெரிய புதர், இவ்வளோ உயரத்துக்கு இருக்குது, வைக்கலில் ரோடு ஓரமாக கொட்டி வச்சுருக்காங்க இவ்வளோ உயரத்துக்கு, அதுக்குள்ளே போய் கார் அப்படியே சொருவிட்டு நிற்கிது, ஒன்றுமே ஆகலை, ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை, அப்படியே பின்னால் எடுத்து திரும்பி ஓட்டிகிட்டே வந்துட்டோம். ஒரு ஆள் இறங்கி பார்த்துட்டு, லாரிக்காரங்களாம் பின்னால் நிறுத்திட்டாங்க, சார் செத்துருக்கணும், எப்படியே தப்பிச்சிட்டிங்கன்றாரு. எப்படி தப்பிச்சனும் அவருக்கே விளங்கலை. போகிற வழியெல்லாம் லாரி தலைகுப்புற கவுந்து விதவிதமாக கவுந்து கிடக்கும். ரோடுகளில் பார்த்தீங்கன்னா முறுக்கிக்கிட்டு கவுந்துக்கிட்டு பள்ளத்தில் விழுந்து பிரிட்ஜு மேலேருந்து விழுந்து, நான் பார்க்கும்போது நினைக்கிறேன் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க போல இருக்கு, இப்படி விழுகிறதுக்கு காட்டுத்தனமாக ஓட்டி அங்கங்கே விழுந்து அடிபட்டு நொறுங்கி கிடப்பார்கள். அவன் பார்த்து சொல்கிறான், என்ன சார் எப்படியோ தப்பிச்சிட்டிங்க நீங்கள் அப்படின்னு கை காமிச்சிட்டு சொல்கிறான், எப்படியோ தப்பிச்சிட்டிங்க நீங்கள், அதுதான் ஆச்சரியமாக இருக்குதுன்னு. அங்கே போய் அந்த கார் அந்த புல்ல போய் சொருகின போது காரை விட்டு இறங்கலான்னு பார்க்குறேன், இறங்க முடியல, பக்கத்தில் பெரிய மரம், அந்த மரத்தை கொஞ்சம் ஒரு 5-6 இன்ச்சில் மிஸ் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன், கதவை திறக்க முடியல, அவ்வளோ கிட்டே இருக்குது மரம், அந்த மரத்தில் அடிபட்டிருந்தால் அவ்வளோதான் நொறுங்கியிருக்கும் கார். இன்றைக்கு நினச்சி பார்த்தா உண்மையாகவே தேவதூதர்கள் தான் இருக்கணும், இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. தேவதூதர்கள் நம்மை காக்கும்படியாக கட்டளையிடப்படுகிறார்கள், கட்டளையிட்டப்பட்டிருக்கிறார்கள், அது உண்மை, அதை நாம் எதிர்பார்க்க வேண்டும், அதை உரிமை பாராட்ட வேண்டும், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அந்த விசுவாசத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும், தேவ தூதர்கள் நம்மை காக்கிறார்கள் என்பதை அறிந்து ஜீவிக்க வேண்டும். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நிச்சயமாக அதை விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் இந்த தேவதூதர்கள் எப்படி இவர்கள் நமக்காக கிரியை செய்யும்படி நாம் இவர்களை ஏவி விடலாம், கிரியை செய்யும்படியாக செய்யலாம் என்பதை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க போகிறோம். தேவதூதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நமக்காக கிரியை செய்யும்படி நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும், அவர்கள் நமக்காக கிரியை செய்ய வேண்டும் என்றால், பணிவிடை செய்யும் என்றால் வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அடுத்த வாரத்திலே நான் போதிக்கப் போகிறேன். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். தேவதூதர்கள் பணிவிடை செய்யும் ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படியாக அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள் தேவதூதர்கள். நாம் கர்த்தரை நாம் இன்றைக்கு துதிப்போம், கரங்களை உயர்த்தி தேவதூதர்களுக்காக, நம்மை சூழ நின்று பாதுகாக்கிற தேவதூதர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேவதூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார், நம்மை பாதுகாக்கும்படியாக, நம்முடைய வழிகளில் காக்கும்படியாக. ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே, எங்களை பாதுகாக்கும்படியாக தேவதூதர்கள் கட்டளையிட்டிருக்கிறபடியாக ஸ்தோத்திரம், எங்களை பாதுகாக்கும்படியாக, எங்களை கைகள் தாங்கிக் கொள்ளும்படியாக, ஏந்தி கொள்ளும்படியாக அவர்கள் காத்து நிற்கிறபடியாக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்போ அது நடக்கும்? விசுவாசிக்கும் போது. விசுவாசித்ததுனால தான் சேதம் ஒன்று ஏற்படவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் தானியேலும் விசுவாசித்தபடியினால் சேதம் ஒன்றுமாகவில்லை. விசுவாசித்தால் தான் நடக்கும். அதுதான் அடுத்த வாரம் பேச போகிறோம் இன்னும் விவரமாக. விசுவாசிக்கும் போது இவைகள் நடக்கிறது. விசுவாசிக்காவிட்டால், அதை உரிமை பாராவிட்டால், தேவனுடைய வார்த்தையில் எவ்வளவு சொல்லியிருந்தாலும் அது நடக்க போகிறது கிடையாது. விசுவாசத்திலே நடக்கிறது. அந்த மறைவிடத்திலே நாம் இருக்க வேண்டும், அங்கு தங்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அந்த நிழலிலே தங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவைகள் நடக்கிறது. மறுபடியும் நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரி

நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் நேசிக்கிற நம்முடைய உற்றார் உறவினர் நம்மை விட்டு பிரிந்து போகிற வேளையில் அழுது புலம்பி கலங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பாடல் உங்கள் கண்ணீரை துடைத்து தேற்றுவதாக. நமக்கு இருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசுவுக்குள் மரிப்பவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்றாய் சேரப்போகிறோம். இந்த சந்தோஷத்தோடு இந்த பாடலை நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் இருதயத்தை அவர் திடப்படுத்துவார்.

சில நாட்களுக்கு முன்பு மிகுந்த நெருக்கமான ஒரு பொருளாதார சூழ்நிலையின் போது நானும் என் மனைவியும் மிகுந்த கலக்கத்தோடு அமர்ந்திருந்தோம். என்ன செய்வதென்று வேதனையோடு யோசித்துக் கொண்டிருந்தோம். அந்த சூழ்நிலையிலே ஜபிக்கலாம் என்று அமர்ந்த பொழுது ஏசப்பா ஒரு காரியத்தை என்னோடு பேசினார். மகனே, தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அது என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது மாத்திரம்தான் என்று. அநேக நேரங்களில் நாம் அநேக காரியங்களை குறித்து யோசித்து மார்த்தாளை போல கலங்கி விடுகிறோம். இது எப்படி ஆகுமோ என்று குழம்பி நிற்கிறோம். வசனங்களை அறிந்திருந்தாலும் நெருக்கங்கள் வரும் பொழுது பதறிப்போய் எல்லாம் முடிந்தது என்று யோசித்து விடுகிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்து வைத்திருப்பார் என்று சொன்னால் அதை முற்றுக்கு கொண்டு வர ஆண்டவர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் தொழில், நீங்கள் செய்கிற ஊழியம், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் ஆரம்பித்தவைகளை முடிவுக்கு கொண்டு வர சூழ்நிலைகளுக்கும் பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. ஆண்டவர் உங்களில் தொடங்கிய திட்டங்களில் தலையிட பிசாசு யார்? எதிர்த்து நில்லுங்கள் சூழ்நிலைகளை. நீங்கள் மண்டியிட வேண்டியது சூழ்நிலைகளுக்கு முன்பாக அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக. சத்ருவுக்கும் சூழ்நிலைகளுக்கும் கொள்ளாத மனிதர்களுக்கும் பயந்து அமர்ந்திருக்க ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டியது ஆண்டவருக்கு முன்பாக, அவருடைய பாதத்தில். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலும் ஊழியத்திலும் நெருக்கமான சூழ்நிலையிலே கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறார். தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அது என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது மாத்திரமே என்று. அன்று என்னுடைய நெருக்கத்தின் மத்தியில இந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்திலே துணித்த பொழுது என் கண்களில் கண்ணீர் வழி ஆரம்பித்தது. எனக்குள் இருந்து ஒரு புதிய பாடல் எழுந்தது. குழப்பங்கள் தேவையில்லை என்று பாட ஆரம்பித்தேன். தைரியமாக இருங்கள், குழப்பங்கள் தேவையில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.

அழைத்ததைத்தான் சொல்லுகிறார். உனக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என்னுடைய பாதத்தை பிடித்துக் கொள்வது தான். அதை செய்து பாருங்கள், உங்களுடைய சூழ்நிலைகளில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை வைத்து வைத்திருக்கிறார், அவரை பிடித்துக் கொள்வீர்களா?

மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் வந்து ஒரு எளிய ஆசீர்வாதம் தொடர்பான செய்தியை பார்க்க போகிறோம். ஆசீர்வாதங்களுக்காக தேவன் நமக்கு காட்டுகின்ற ஐந்து வழிகள். தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற, திட்டமிட்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் விரும்புகிற விதமான ஒரு ஆன்மீக வழியில் சென்று அடைய முடியாது. நமக்கு நிறைய ஆன்மீக வழிகள் தெரியும், அவைகளாம் ஸ்பிரிச்சுவல் வைஸ், ஆவிக்குரிய வழிகள் தான். ஆனால் அவைகள் நம்மை ஆவிக்குரிய தேவ ஆசீர்வாதங்களை கொண்டு சேர்க்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. எனவே தேவ ஆசீர்வாதங்களுக்கு நேராக நம்மை கொண்டு செல்வதற்கேற்ற விதமாக தேவன் நமக்காக நியமித்திருக்கிற அந்த நியமங்களை அறிய வேண்டும். எப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், எந்த விதம் ஆசீர்வதிக்கப்படுவோம், எந்த வழியில் ஆசீர்வதிக்கப்படும் என்பவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே ஆசீர்வாதம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்னா, ஜெபம் பண்ண வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இது போன்ற ஆன்மீக வழிகளை நாம் பொதுவாக வைத்திருக்கிறோம். திஸ் ஆர் ஆல் காமன் வேஸ். So we have some expectation that God will bless us. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களாகவே இருந்தாலும் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் சூஸ் பண்ணி கொள்கிற இந்த வழிகள் அல்ல, தேவன் இதற்காக என்ன வழிகளை வைத்திருக்கிறார் என்பதை நாம் கவனமாக உற்று கவனிக்க வேண்டும். முதலாவதாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வி மஸ்ட் ஹவ் சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஆஸ் வாட் இஸ் பிளஸ்ஸிங். அதாவது எது ஆசீர்வாதம். ஒரு வார்த்தை நான் செலவில் இந்த வார்த்தையை ரிப்பீட்டாக யூஸ் பண்ணுறவில்லை, இதை விட்டால் வேறு ஒரு வார்த்தை நமக்கு கரெக்டாக இல்லையே, அந்த வார்த்தை இதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை சரியாக சொல்ல முடியும், தேவ நன்மைகள்னு சொல்லலாம். மற்றபடி ரொம்ப வார்த்தைகள் இல்லை. அப்போ திரும்ப திரும்ப அந்த ஆசீர்வாதங்கிற வார்த்தை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆசீர்வாதங்கள் என்றால் தேவனால் நாம் நன்றாக வைக்கப்படுதல், அதுதான் ஆசீர்வாதம். பிளஸ்ஸிங்னு என்ன அர்த்தம், தேவனால் அவருடைய பார்வையில் நாம் நன்றாக வைக்கப்படுதல். ஆசீர்வாதங்களை எப்படி அடைவது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு செல்வதற்கு முன்பாக, முதலாவது வாட் இஸ் பிளஸ்ஸிங், என்ன ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்ற உடனே பெரும்பாலும் நாம் வந்து என்ன நினைக்கிறோன்னா, நம்மிடத்தில் நாம் விரும்புகிற சில நன்மைகள் இருக்கணும். சர்டன் குட் திங்ஸ் வி மஸ்ட் ஹவ் ஸோ தட் வி கேன் பிலீவ் தட் வி வில் பி பிளஸ்ஸட். ஆசீர்வாதம்னா என்ன? இப்போ ஆண்டவர் வந்து நமக்கு பொருளாதார ரீதியாக, சரீர ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக சில நன்மைகளை நமக்கு தந்தால் நாம் அதை வைத்து என்ன நினைப்போம், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் என்பது நாம் எவைகளை வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதல்ல. இட்ஸ் நாட் வாட் ஆர் த திங்ஸ் வி ஆர் பொசஸிங். நம்ம என்ன விஷயங்களை வச்சுட்டுருக்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு நல்ல வீடு கிடச்சிருக்கு, அவர் சொல்லலாம் கர்த்தரை கிருபையினால் ஆண்டவர் ஒரு வீட்டை ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார். இல்லை ஒரு நல்ல வேலைகள் இருக்குது, அப்போ ஆசீர்வாதமாக ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். இல்லை ஒரு தொழில் இருக்குது, ஒரு நல்ல தொழில் ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார். இல்லைன்னு சொன்னால் நல்ல ஆசீர்வாத உறவுகளை கொடுத்துருக்கிறார், வசதியை கொடுத்து, இப்படி சொல்லலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நாம் வந்து சில விஷயங்களை உலகத்தில் விரும்புகிறோம், காசு, பணம், ஆஸ்தி, அந்தஸ்தி எல்லாம் விரும்புகிறோம். தப்பு கிடையாது, எல்லாம் உலகத்தில் மனுஷனாகிறத இதை என்ன செய்வான், விருப்பத்தான் செய்வான். ஆனால் இவைகளை நம்மிடத்தில் கொண்டிருந்தால் அதைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம், ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். அதனால் சிலர் வந்து கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கார், வாகனத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கார், வேலையை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார், தொழிலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் சொல்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் என்பது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹேவிங் சர்டன் திங்ஸ். சில விஷயங்களை நம்ம வச்சுட்டு இருக்கிறதில்ல. இப்போ நம்ம பணத்தை வச்சுட்டு இருக்கலாம், நிலத்தை வச்சிட்ருக்கலாம், இன்னும் பல்வேறு விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெல்த்து, அதாவது கோல்டு, கில்டு, சில்வர், வேறு இன்னும் பல்வேறு விதங்களில் நம்ம வாழ்வுக்கு நமக்கு நல்லது தரும் என்று எண்ணுகிற நிறைகளை வைத்திருக்கலாம். இவளை வைத்து கொண்டிருப்பதல்ல, இவைகளாலே நாம் என்ன உணர்ந்து கொண்டிருக்கிறோம், வாட் டு வி என்ஜாய், எதெல்லாம் எனக்கு இருக்குது, வீடு இருக்குது, காசு இருக்குது, வேலை இருக்குது, தொழில் இருக்குது, ஹெல்த் இருக்குது, உறவு இருக்குது, இப்படி நமக்கு இருக்கிறத சொல்கிறதில்ல. இவைகள் இருப்பதினாலே ஹவு வி ஆர் ஃபீலிங், நம்ம மனசுக்குள்ள இன்னொரு மைண்ட், இன்னொரு ஸ்பிரிட், ஹவு வி ஃபீல், அதுதான் முக்கியம். இவைகள் இருக்கிறதுனால நம்ம யார் கிடையாது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிடையாது. அப்புறம் இவைகளெல்லாம் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்,
ஆண்டவுடனே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் ஆசீர்வதிக்கிறதுனா ஆண்டவருடைய பார்வையில் நம்ம நன்றாக இருக்கிறது, ஆண்டவுடைய பார்வை நன்றாக இருக்கிறது ஆசீர்வாதம். அப்போ பணம் உடையவளாக இருந்தால் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் நம்புகிறோம், செல்வம் உடையவளாக இருந்தால், நில உடையவளாக இருந்தால், வீடு உடையவளாக இருந்தால், வாகன உடையவளாக இருந்தால், பேங்கில் நல்ல டெபாசிட் உடையவளாக இருந்தால், நிறைய கோல்டு ஜுவல்லரிஸ் உடையவளாக இருந்தால், நல்ல வேலை உடையவளாக இருந்தால், தொழில் உடையவளாக இருந்தால், நல்ல ஹெல்த் உடையவளாக இருந்தால், வி திங்க் தட் வி ஆர் பிளஸ்ட். ஆனால் இவைகள் இருக்கிறதுல அல்ல, இவைகள் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறது, இவைகளால் நமக்குள்ள என்ன கிடைத்திருக்கணும், இவைகள் மூலமாக நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கிடச்சிருக்கணும், சந்தோஷம் கிடச்சிருக்கணும், ஒரு நிறைவு கிடச்சிருக்கணும், ஒரு பூரிப்பு கிடச்சிருக்கணும், ஒரு கண்டன்மெண்ட் வரணும் இல்லையா, ஒரு ஃபுல்னஸ் வரணும். இது வரலைன்னு சொன்னால் வி கான் சே வி ஹவ் பின் பிளஸ்ஸட். ஆனால் எல்லாம் இருக்குது. இப்போ சாலமன் ராஜா கூட எல்லாவற்றையும் வைத்து கொண்டு என்ன சொன்னால், மாயமாய் எல்லா மாயை சூரியனுக்கில் நடந்தவர்களெல்லாம் கவனித்து பார்த்து எல்லா மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருப்போம். எல்லாம் அறிவு இருந்தது, ஞானம் இருந்தது, செல்வம் இருந்தது, கோல்டு இருந்தது, நிறைய உறவுகள் இருந்தது, எல்லாம் இருந்தது இருந்த பொழுது ஈவன் தோ ஹி ஹட் ஆல் தீஸ் திங்ஸ் ஹீ குட் நாட் சே ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாம் மாயே மாயே என்று தான் சொன்னான். அப்போ நன்றாக கவனியுங்கள், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது என்பது நம்ம உலக வாழ்வில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவை எவை நமக்கு தேவைன்னு நாம் நினைக்கிறோம் அவைகள் அல்ல. 16 பெற்று பெருவாழ் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. 16 பெற்றுன்னு சொன்னால் அந்த காலத்தில் தப்பாக புரிஞ்சுட்டு நிறைய 16 குழந்தைகளை பார்த்துட்டாங்க, அது வேறு விஷயம். 16 வகை செல்வங்கள் அப்படின்னு இருக்குது. அது என்னென்னு என்ன கேட்டிங்கன்னு சொல்ல தெரியாது சரியா. 16 வகை செல்வம், சரி 16 வகை செல்வம் இருந்தாலும் அந்த 16 வகை செல்வம் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறது, அதுதான் முக்கியம். இப்போ சிலருடைய வாழ்க்கையில் பார்த்து நிறைய செல்வங்கள்லாம் இருக்குது, ஆனால் அவர்கள் எப்பொழுதும் ஒரு எரிச்சல் மனநிலையோடு வாழ்கிறார்கள். ஒரு விதமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு பேர்னிங், ஒரு இரிட்டேஷன், மைண்ட் எப்போவுமே இரிட்டேட்டிவாக இருக்குது. பட் தே ஹவ் எவ்ரி திங், புரிகிறதா, நல்ல சுவையாக உண்ணுறதுக்கு சாப்பாடு இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக லீவ் பண்ணுறதுக்கு நல்ல வெல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ், நல்ல வசதியான வீடுகள் இருக்கிறது, நல்ல வாகனம் இருக்கிறது, எல்லாமே எவ்ரி திங் தே ஹாவ். ஆனால் வந்து நல்லா ஃபீல் பண்ணலை, ஒரு கோபதாபத்தோடு இருக்கிறாங்க, ஒரு ஒரு விதமாக அதிருப்தியோடு இருக்கிறாங்க, இல்லைன்னு சொன்னால் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க. தே டோன்ட் ஹாவ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ ஏதோ ஒன்று குறைபடுது, சம்திங் தேர் இஸ் லேக்கிங், ஏதோ குறையுது. அப்போ என்ன அர்த்தம், ஆசீர்வாதங்கள் என்பது நாம் எவைகளை வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதல்ல, எவைகளை அடைந்திருக்கிறோம் என்பதல்ல, எவைகளை உணர்கிறோம், எவைகளை என்ஜாய் பண்ணுகிறோம். சில நேரத்தில் நாம் வந்து இவைகளெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோம்லாம், இவைகள் இல்லாமல் இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா ஆசீர்வாதம் என்பது இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் அவர் மைண்ட். இப்போ மனசுக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் இருக்கிற அதே வேளை நமக்கு ஒன்றும் இல்லாமல் கூட இருக்கலாம். பவுல் அதை என்ன சொல்கிறாரு, எந்த நிலைமையிலும் மனரம்யமாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறவள உலக ரீதியாக வந்து அநேகரிடத்தில் இருக்கிறது போன்ற காரியில் அவர்களிடத்தில் இல்லை, ஆனால் ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா மைண்டை ஒரு குறிப்பிட்ட விதமாக ஹி வாஸ் ஏபிள் டு மெயின்டைன். அதை மாதிரி நம்முடைய மனம் நல்லா இருக்கிறது தான் சரி. இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குற ஆண்டவரை எனக்கு நல்ல ஒரு வீடு தரோம், நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவரின் ஆசீர்வதி எப்படி போகணும், ஆசீர்வதிக்கணும், நல்ல ஒரு வீடு, பிரயாணத்துக்கு நல்ல வாகனம், அப்புறம் அணிவதற்கு நல்ல ஆபரணங்கள், உடுப்பதற்கு நல்ல உடைகள், உண்பதற்கு நல்ல உணவுகள், அப்புறம் போக்குவரத்துக்கு தேவையான காரியங்கள், அப்புறம் கொஞ்சம் நல்ல நிலமை மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு இதெல்லாம் தாரோம் அப்படி சொன்னால் ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்பி என்ன பண்ணார், எல்லாம் கொடுத்துட்டார். கொடுத்துக்கிட்டு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு நம்ம என்ன நிலமையில் இருக்கணும்னு வந்து பார்க்குறோம், எப்படிப்பா இருக்கிறேன். அப்போ நம்ம வந்து சோர்ந்து போய் பதில் சொல்கிறோம், ஒரு விதம் அதிருப்தியில் பதில் சொல்கிறோம், ஏன் நீ கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு, அப்புறம் ஏன் இப்படி இருக்கிற, எல்லாம் இருக்குது ஆனால் மனசு நல்லா இல்லைங்கிறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறவளை எப்படி கேட்குறது, எனக்கு இதை தாரும் அதை தாரும் என்றல்ல, நான் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். சிலவள ஆண்டவர் வந்து இதையெல்லாம் தந்தும் நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பார், சிலவெல்ல தராமல் என்ன செஞ்சுருப்பார், ஆசீர்விப்பார். இவ்வளோ தராமல் இருந்தாலும் ஆசீர்வாதமாக நம்ம இருப்போம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நம்ம டாக்டர்கிட்ட போய்ட்டு இந்த மருந்துகளை எனக்கு தந்து எனக்கு நல்ல ஹெல்த்தை கொண்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. இதே அவர் என்ன தரார் அதை பெற்றுக்கணும். அப்போது ஆண்டவர் சில வேளை நம்மளது ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கூட, அதான் பவுல் சொல்லுவோம், நாங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவளாக இருக்கிறோம். சரி, முதலாவது ஃபஸ்ட் பாயிண்டில் நம்ம என்ன புரிஞ்சிட்டோம்னு சொன்னால், ஆசீர்வாதங்கள் என்பது எவைகள் நாம் வைத்திருக்கிறோம், எவைகளை அடைந்திருக்கிறோம் என்பதல்ல,
பெரும்பாலான போதில் என்ன பண்ணும், அவங்களுக்கு ஆண்டவர் ஆஸ்தி அந்தஸ்து ஆபிரகாம் இருந்தது போல எல்லா செல்வங்களையும் கொடுத்தவங்களே ஆசீர்வதிப்பார். ஆனால் எல்லாம் கொடுத்தாலும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறது எப்படி? மனதில் தான். அப்போ மன ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும். அப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன? கர்த்தருடைய பார்வையில் நாம் நன்றாக இருக்கிறது. சரி, நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். ஆசீர்வாதம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இல்லை, ஆசீர்வாதம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏன் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறீங்க? ஆசீர்வாதங்களை பற்றி பேசுகிறவர்கள் எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இருக்கணும் இல்லையா? இல்லைங்க, நாங்கள் ரொம்ப சீரியஸாக கேட்டுருக்கிறோம் அப்படிங்கிறீங்களா? நான் பேசுகிறது வந்து எதை பற்றி பேசுகிறேன்? ஆசீர்வாதங்களை பற்றி தானே பேசுகிறேன். அதனால் சில வேளை நம்ம சிரித்தா தான் சிரிப்பு வரும் இல்லையா? சந்தோஷமாக இருக்க விரும்பினா தான் நமக்கு சில வேளை வந்து இமோஷனலாக எப்போவுமே கொஞ்சம் துக்கமாக இருக்கிறதுல தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. சிலருக்கு எல்லாம் சந்தோஷம் இருக்கும், அதையே கட்டுப்படுத்துவாங்களாம். சந்தோஷம் வெளியே தெரியாமல், புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருப்பாங்க, ஆனால் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறது மாதிரி மற்றவங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஒரு திருப்தி, ஒரு பெக்யூலியர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் அவங்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து வெளியே காட்ட விரும்ப மாட்டாங்க. அவங்க சர்ச்சில் வந்தால் கூட வந்து ஒரு நிச்சயம் கொஞ்சம் நல்ல சிரித்த முகத்தோடு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு விக ஆல் சான்ஸ். ஆனால் வந்து இல்லை, கொஞ்சம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆண்டவர் நினச்சிக்கிட்டு ஒன்று செய்யாமல் போயிடக்கூடாது. நல்ல ஜாலியாக தானே இருக்கிறான் அவனு, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை போல் இருக்குது அப்படி நினச்சிட்டு போயிடுவார். மனுஷன் மாதிரி அவரையும் நினச்சிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம? எது கொஞ்சம் சோகமாக என்ன செய்வோம்? இந்த ஆசீர்வாதம் கொடுக்குற நேரத்தில் அவர் என்ன பண்ணும்? நாமும் ஏதோ ஒரு தேவையில் தான் இருக்கிறோம்னு அவர் நினைக்கட்டும். சரி, சந்தோஷமாக இருக்க கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது என்னன்னா, ஆசீர்வாதம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது, இந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஆண்டவர் என்ன வழிகாட்டுகிறார்? நாம் மனதில் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கணும். அதுக்காக காசு பணம் ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அந்த மாதிரி ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? யார் ஆசீர்வாதமாக இருப்பார்? யார் வந்து இந்த ஆசீர்வாதம் பெற, அதாவது இந்த கர்த்தரால் வருகிற இந்த ஆசீர்வாதங்களை யார் பெற முடியும்? கர்த்தரை நம்புகிறவர்கள். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்லாம் பைபிளில் படிக்கிறோம் இல்லையா?

நம்புகிறோம், பொட்டி பொட்டியாக நம்புகிறோம் இல்லையா. வசனம் சொல்லுவது நம்புகிறவன் என்ன பண்ணுவானா, கர்த்தரமே நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையை கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். வசனம் நல்லா சூப்பராக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எது எப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம நம்பிக்கிட்டே இருக்கிறனால செழிப்பாயிடுவோமா, இல்லை. கர்த்தரை நம்புகிறவர் அல்ல, கர்த்தரை நம்புவதல்ல ஆசீர்வாதத்திற்கான வழி, கர்த்தரை விசுவாசிப்பதில் ஆசீர்வாதங்கள். தப்பாக புரிஞ்சிக்காதீங்க, அவசரப்பட்டு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இல்லை இல்லைங்கிறாரு அப்படின்ட்டு. நியூ டெஸ்டமெண்ட்டில் நீங்கள் வரவில்லை, சில விஷயங்களை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத அதை நான் சொல்கிறேன். கர்த்தரை நீங்கள் நம்பிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பீங்க. கர்த்தரை நீங்கள் ஆராதனை பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் ஆசீர்வாதம் இல்லாதவங்களாக இருப்பீங்க. கர்த்தரை நோக்கி விடாப்படியாக இரவு போல ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க, ஆனால் ஆசீர்வாதம் இல்லாதவங்களாக இருப்பீங்க. கர்த்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பீங்க. ஏன், செலவில் கர்த்தருடைய போதனைகளையும் கட்டளைகளையும் கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க, கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் யூ டோன்ட் ஹேவ் எனி பிளஸ்ஸிங்ஸ். ஏன், புதியற்பாடு என்பது கர்த்தரை நம்புகிறவனெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான், விசுவாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவருக்கு வேலை செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்படும், அவருக்கு பயந்து பயபக்தியாக இருக்கணும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதல்ல, கர்த்தரை உடையவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வி மஸ்ட் ஹவ் கிரைஸ்ட், கிறிஸ்து நம்மோட இருக்கணும். என்ன யோவான் 1:3 என்ன சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே வீரான குமாரனை விசுவாசிக்கிறவள் இவர்களோ அவர்கள் கெட்டுப்போ நித்திய ஜீவன் அடைபடி. அவரை அவர் அங்கே இருக்கிறவராக விசுவாசிக்கல, அவர் நமக்கு கொடுக்குறாரு, நமக்கு கொடுக்கப்படுகிறத விசுவாசிக்கணும். புரிகிறதா, இப்போ ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறதில்ல, அதை நம்பி ஆராதிக்கிறதில்ல, அதை நம்பி காணிக்க கொடுக்கறதில்ல. ஆண்டவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறது மட்டுமல்லாமல் அவரை நமக்குள்ளே பெற்றிருக்கணும். ஏன்னா ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் த பிளஸ்ஸிங், இயேசு தாங்க ஆசீர்வாதம். அதுதான் எபேசியர் 1:3 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆசீர்வாதம் நியூ டெஸ்டமெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும் பொழுது, நான் ரொம்ப கடவுளை நம்புகிறேன், நான் கடவுளை ரொம்ப ஆராதனை பண்ணுறேன், ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப உபாசிக்கிறேன், ரொம்ப கொடுக்குறேன் இப்படிலாம் சொன்னாலும், இவைகளால் நாம் வந்து ஆசீர்வாதமாக இருப்போம் சொல்ல முடியாது. கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்போல் ஆசீர்வதிக்கப்படுறா, கிறிஸ்து தான் ஆசீர்வாதம். காட் கிவன் பிளஸ்ஸிங் இஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப், அவர் தான் ஆசீர்வாதம். அப்போது பல நேரங்களில் வந்து பக்தி நமக்கு ஒரு விதமான நம்பிக்கை கொடுக்கும். நம்ம ரொம்ப பக்தியாக இருக்கிறோம்ல, நாம் ஜெபம் பண்ணுறோமே, பைபிள் படிக்கிறோமே, காணிக்கை கொடுக்குறோமே, சர்ச்சுக்கு போகிறோமே, பயபக்தியாக வாழ்கிறோமேங்கிற எண்ணம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கும். ஆனால் அது ஒரு ஃபால்ஸ் ஹோப். பக்தி அவசியம், அதே நேரத்தில் பக்தி என்ன செய்யும். இப்போது சென்னையில் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்முடைய கஷ்டத்துக்கு அவர் உதவி செய்வதற்கு ஹி வில்லிங்காக இருக்கிறாரு. நம்ம போய் 5 லட்சம் 10 லட்சம் கேட்டால் என்ன செய்வார், கொடுப்பார். இதற்காக நாம் என்ன செய்யணும், ஒரு கார்லேயோ இல்லை ஒரு பைக்கிலையோ இல்லை வசதி இருந்தால் என்ன செய்யலாம், ஒரு ஃப்ளைட்லேயோ போகணும். அப்போ அந்த 5 லட்சத்தையும் 10 லட்சத்தையும் வாங்குறதுக்கு வீனர்ஸ் ஆ கன்வேயன்ஸ், அது என்ன, கார், ஃப்ளைட்டு இல்லைன்னா பஸ்ஸு, ஏதா ஒன்று. இதில் போய் தான் அந்த 10 லட்சத்தை என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு காரில் போகிறதுனால வாங்கிட முடியுமா, நீங்கள் ஒரு பைக்கில் போகிற சென்னை வரைக்கும் இந்த ஒரு 10 லட்சம் சென்னை வரைக்கும் போகணும், சென்னை வரைக்கும் போகிறதுனால உங்களுக்கு கிடைச்சிருமா, நீங்கள் ஃப்ளைட்லேயோ பஸ்லேயோ போகிறதுனால சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டீங்க கிடைக்குமா, கிடைக்காது. சென்னைக்கு போகாமல் இருந்தால் கிடைக்குமா, கிடைக்காது. சென்னைக்கு போனால் தான் கிடைக்கும், ஏதாவது ஒரு கன்வென்ஷனில் நீங்கள் போய் தான் ஆகணும், ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் போகணும். ஆனால் கிடைக்கிறது கிடைக்காத நீங்கள் வந்து இப்படி போகிறதா போகலைங்கிறது இல்லை, முதலாவது அங்கே ஒருத்தர் வில்லிங்காக இருக்கணும். நாம் கார்லேயோ பைக்கிலேயோ ஃப்ளைட்லேயோ போனால் அவர் என்ன செய்யணும், அப்போ அவர் கொடுக்க விதமான ஒரு நிலைமையில் இருப்பதாக முக்கியம். ஆனால் அந்த நிலைமையில் அவர் இருக்கும் பொழுது அதை பெறுவதற்கு நமக்கு ஒரு வாகனம் வேணும். அதுபோல் தான் ஜபம், ஜபமும் வேணும், விசுவாசமும் வேணும், இதை பயபக்தியான வாழ்க்கையும் வேணும். ஆனால் இவைகளை நீங்கள் மட்டும் நம்பிடக்கூடாது. பயபக்தியாக வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படுவேன், பக்தியாக வாழ்ந்தால் ஆசீர்வதிக்கப்படுவேன், தேவனுக்கு பயந்தால் ஆசீர்வதிக்கப்படுவேன், இல்லை தேவ உறவை உடையவளாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் கிறிஸ்தவை பெற்றவளாக இருங்க, கிறிஸ்தவை பெற்றவளாக இருந்தால் இன்றைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய உணர்வை எங்கே போனால் தான் எழுச்சி அடையுது, எங்கே போனால் தான் ஒரு பிரசரத்தை ஃபீல் பண்ண முடியுது, எங்கே போனால் தான் ஒரு நம்பிக்கை வருது.
இப்போ நிறைய மெயின்லைன் சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இதாக நிறைய ரொம்ப

0: ஒரு தேவையில் இருந்தால் நேராக ஆல்டர் பக்கம் போயிடுவாங்க. ஆரம்பம் தொடங்குறதுக்கு முன்னாடி போக முடியாது, அந்த இடத்துல நம்ம அங்கே போய் உட்காந்துருந்தா அவங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேரம், ஏன்னா ஆல்டர் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். புரிகிறதா? இப்போ அந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் பக்கம் போனால் சிலருக்கு கூட்டிய நம்பிக்கை மணி அடிக்கிற பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு. இந்த கோயில் மணி ஒன்று இருக்கும்ல, அந்த மணி அடிக்கிற இன்னும் கொஞ்சம் பேருக்கு அலங்கார வாசல் உள்ளாக கோயிலுக்கு பிரவேசி போன அந்த அலங்கார வாசல் உட்கார எண்ணம் அப்போ சொன்ன மூன்றாம் மத்தியத்தில் உட்காந்து எங்கே தான் உட்காந்துருந்தான், அலங்கார வாசல் நம்ம உள்ளே போய் உட்காந்தா கிடைக்கான்னு சொல்லி இந்த வாசலில் உட்காந்தா அப்படி பல இது. அதுபோல் சில இடம் அந்த பாஸ்ட்டு அப்படியே குருசி பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டு அப்புறம் பிடிச்சி வெளியே வருவாங்கல்ல, அந்த பாதையில் உட்காந்தா. அதனால் சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போகிற சேரில் உட்கார விட மாட்டாங்க, ஏன்னா தரையில் உட்காந்தா தான் ஆண்டவர் நம்முடைய தாழ்மையை பார்த்து என்ன பண்ணுவார், ஆசீர்வாதம் பண்ண. கொஞ்சம் பேர் கையை கால் நீட்டி வசதியாக உட்காலாங்க உட்காரலாங்கிறதுக்காக உட்காராங்க, அது வேறு விஷயம். ஆனால் வீட்டில் உட்காரவுள்ள சேரில் கண்டிஷனாக உட்காரவங்க நிறைய பேர் சர்ச்சில் போனால் தரையில் தான் உட்காராங்க. அப்போ கன்வீனியன்ஸ்க்காக இல்லை, எதுக்காக? ஒரு குருட்டு பக்தி. சரி, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுல இல்லை, நமக்கு நன்மை செய்கிற ஒருவர் அங்கே இருக்கிறார் என்பதை உருந்து அறிந்திருக்க வேண்டும். நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல போகிறதுல பிரசன்னத உடனில், இப்போ பெந்தகோஸ்த சபைகளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஆறு நாள் இருந்தாலும் ஏழு நாள் அங்கே போகிறவள நிச்சயமாக அவங்க என்ன செய்வாங்க, தே கேன் ஃபீல் த ப்ரசன்ஸ் ஆஃப் காட், தே வில் ஹாவ் த அது என்னது அனாயிண்டிங். ஏன் அங்கே பெற்றுக்கொள்ள என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஆனால் அதுவல்ல, உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் தான் நீங்கள் சர்ச்சில் போனாலும் கர்த்தரோடு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற உண்மையாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்கள ஒன்றுமே கிடையாது, அங்கே போனோன்னா ஆவி வந்துடுது. அப்போ அந்த ஆவி எந்த ஆவி, கோயில் ஆவி. அது கோயில் பக்கம் போனால் தான் என்ன செய்யும், நம்மளை பிடிச்சிக்கும். வீட்டில் இருந்தால் ஒன்றும் இல்லை. இது கோயில் ஆவி, நம்ம கோயில் ஆவியெல்லாம் தேவையில்லை, உண்மையான தூய ஆவி இருக்கணும். அவர் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு கன்ஃபார்ம் தட் வி ஆர் வெரி ஷூர் தட் வி ஆர் வித் கிரைஸ்ட். அது எப்படி நம்ம பெற்றிருக்கணும், பெற்றால் தான் என்ன செய்ய முடியும், எதையும் பெறாமல் என்ன செய்ய முடியாது. காய்கறி கிரி எதாவது வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு தான் சமைக்க போகிற வேலை என்ன செய்ய முடியும், ஒன்றும் எடுக்க முடியும். ஒன்றும் வாங்கி வைக்காமல் வானலி அடுப்பில் வச்சுக்கிட்டு அதை எடுக்க போனால் எண்ணெயே கிடையாது வீட்டில், அப்புறம் வானலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் தேட்டம் வருமா? அதே மாதிரி முதலாவது நாம் பெற்றுக்கொண்டு தான் தேடணும், இயேசுவை பெற்றுக்கொண்டோமா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? ரட்சிப்பு என்கிற படியை கடந்து வந்தோம், மறுபிறப்பு என்கிற படியை கடந்து வந்தோமா? தேவ ஆவியினாலே அடையாளப்படுத்தப்படுதல் என்கிற படியை கடந்து வந்தோமா? கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறான் எபேசியர் 3:14 சொல்லி இந்த படிகளை கடந்து வந்தோமா யோசிக்கணும். இப்போ ஆசீர்வாதத்துடைய முக்கியமான வழி எது, கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்பது. கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்பது, கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பீர்கள். அல்லேலூயா. சரி, அடுத்தது கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கிறார். உங்கள் எல்லார்ட்டும் இருக்கிறாரா? இருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். இரவலுக்கெல்லாம் போகக்கூடாது என்ன, நம்மிடத்தில் ஆண்டவர் இருக்கணும், ரைட். இப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் வந்தார், வந்தாலே நமக்கு என்ன வந்துச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சு. இப்போ ஒரு நமக்கு ஆண்டவர் வந்தாலே ஆசீர்வாதம் வந்துடும். ஆனால் ஆண்டவர் எதுக்குங்க நம்மகிட்ட வந்தார், நம்மிடத்தில் ஆண்டவர் எதற்கு வந்தார், ஃபார் வாட் பர்பஸ் ஹீ கேம் ஹியர் டு பி வித் அஸ். எதுக்கு வந்தார், பாவம் அவன் கஷ்டப்படுறான், நாம் கூட இருந்து என்ன செய்வோம். சில பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, புள்ள கஷ்டப்படும், புள்ள வேலைக்கு போய் சம்பாதிக்கும், நாம் குழந்தை குட்டிகளை என்ன செய்வோம், பார்க்க போகிறோம், பார்க்கறதுக்கு என்ன செய்வோம், பார்க்க போகணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவான். இதை மாதிரி தான் ஈஸியான வந்து உட்கார்றாரா. இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மிடத்தில் வருகிறார், நமக்கு வீடு வாங்கி கொடுக்கறதுக்கா, இல்லை வேலை வாங்கி கொடுக்கறதுக்கா, இல்லை தொழிலை விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கா, இல்லை நம்ம பிள்ளைகளெலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தேவையான காரியங்களை செய்கிறதுக்கா, எதுக்கு வருகிறா இயேசு கிறிஸ்து? நாம் அவர் மூலமாக ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு அவர்கிட்ட போகிறோம். அதே மாதிரி அவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறாரு, எதை எதிர்பார்த்தா வரார். புரிகிறதா? அது ஒரு உண்மை கிடையாது. அது அவர் நம்மிடத்தில் வராருனா ஹி ஹேஸ் சம் பிளான், ஹி ஹேஸ் சம் பர்பஸ். எதற்காக வருகிறார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது ஷுவலி வில் பி பிளஸ்ட். இனி நமக்கு அநேகருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதனாலே ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், பயபக்தியாக இருக்கணும், கடவுளுக்கு பயந்து வாழணும், இவைகள் தான் முதலாவது வருகிறது. ஆனால் வாட்ஸ் அ பிளான் ஆஃப் காட், வாட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் நம்மிடத்தில் வந்தது எதுக்குன்னு சொன்னால், நம் மூலமாக ஹீ வாண்ட்ஸ் டு டூ சர்டன் திங்ஸ், சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். இதற்கு நம்ம டாப் ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை செய்யும் பொழுது அதனுடைய விளைவு தான் என்ன? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது நாம் எப்பொழுதும் ஆசீர்வாதம் தேடுகிறதுல அல்ல, பாடுகிறதுல அல்ல, ஆராதிக்கிறதுல அல்ல, இதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் ஆசீர்வாதம் என்பது எதனால் வருகிறதுன்னு சொன்னால், வி அண்டர்ஸ்டாண்ட் த பிளான் ஆஃப் காட். ஃபார் வாட் பர்பஸ் ஜீசஸ் கேம் டு அஸ், நமக்கு எதுக்கு இது வந்தார் அதை புரிஞ்சுக்கணும். இயேசு எதற்காக வந்தார்னா, நாம் யோவான் 1:9 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வெளிச்சம் அவர், ஹீஸ் அ ட்ரூ லைட். அவர் யாரை பிரகாசிக்க வைக்க முடியும்? அப்போ நம்மிடத்தில் வரவில்லை, நாம் இருட்டாக இருந்திருக்கிறோம். நம்மை பிரகாசிப்பிக்கிறதுக்கு ஆண்டவரே உம்முடைய நோக்கம் என்னுடைய வாழ்வில் நிறைவேறும் அப்படி சொல்லுகிற பொழுது நான் பிரகாசிப்பிக்கப்படணும். 2 Corinthians 5:17 வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவோடு இருந்தால் அவன் யாராக இருக்கிறான்? நவ் இஸ் ஏ நியூ கிரியேஷன், ஒரு புதிய படைப்பாப்ப. ஆண்டவர் எதுக்கு நம்மிடத்தில் வராரு? என்னை இருக்கிறவனாக அப்படியே வச்சுக்கிட்டு நம்மை நன்றாக வைக்கிறதுக்கல்ல. நமக்கு வீடு வாங்கி கொடுத்து, காசு கொடுத்து, வேலை கொடுத்து, தொழில் கொடுத்து, நல்ல விதமான ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டில் வச்சுட்டு இருக்கிறதில்ல. என்னை ஒரு, ஹி வாண்ட்ஸ் டு மேக் மீ எ நியூ கிரியேஷன், ஒரு புதிய படைப்பு. இந்த உலகத்திற்கேற்ற படைப்பு இல்லை, அது ஒரு ஹெவன்லி கிரியேஷன். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே தான் பிலிப்பி 2:12 சொல்லு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற. ஏன்னா ரட்சிப்பு இயேசுநாதர் நம்மளதில் கொண்டு வருகிறது. இயேசுநாதர் வந்த நோக்கம் நிறைவேறணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம உட்காந்துட்டு, இன்னைக்கு மக்கள் காலில் எழும்பி ஏதாவது ஒரு யூடியூப் வழியாகவோ, ஃபேஸ்புக் வழியாகவோ, ஏதாவது ஒரு சோசியல் மீடியா வழியாக, இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்கிறார பார்ப்போம், ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க வந்து எனக்கு நல்ல வார்த்தை சொல்கிறாங்களா பார்ப்போன்னு அங்கே எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரி எதிர்பார்த்து கொண்டு தான் ஆசீர்வதிக்கப்படும் நினைக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அவர் ஜெபம் பண்ணுறவளை நாமளும் சேர்ந்து ஜெபம் பண்ணால் நமக்கு நல்லது வரும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா அவர் வந்து இன்றைக்கி ஆசீர்வாதம் சம்மந்தம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நாம் ஜெப குறிப்பாக அந்த அனுப்பிக்கிட்டே இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படும் நினைக்கிறாங்க. இல்லை, இன்றைக்கு என்னுடைய வாழ்வில் தேவ நோக்க நிறைவேற விதமாக நான் வாழ வேண்டும். காட்ஸ் பர்பஸ் மஸ்ட் பி அக்கம்ப்ளிஷ்ட் இன் மை டெய்லி லைஃப். என்னை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட விதமாக மாற்ற வந்தார், என்னை ஒரு குறிப்பிட்ட விதமாக உலகத்திற்கு காட்ட வந்தார் இல்லையா? அப்போ நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும்னு ஆண்டவர் சொன்னார். இன்னும் பார்த்தீங்கன்னா, யோவான் 15:16 அவருடைய பர்பஸ் என்ன, எதுக்காக நம்மளதில் வந்த, எதுக்கு நம்ம தெரிந்து கொண்டார், நம்ம இந்த உலகத்தில் நன்றாக வைக்கணும், நமக்கு கஷ்ட நஷ்டம் இல்லாதபடிக்கு பிரச்சனை அப்படி வாழ வைக்கணும். அதுவா வசனத்துடைய கடைசி பகுதி வாசிங்கள்,
1: நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்.
0: நான் உங்களை எதுக்கு ஏற்பட, உங்கள்கிட்ட ஏன் வந்தேன், ஏன் உங்களோட இருக்கிறேன், நீங்கள் போய் என்ன செய்யணும், கனி கொடுக்கணும். என்ன கனி? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை குறித்து உலகத்துக்கு விளங்கும்படி அறிவிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் வந்து இருக்கிற சுபாவங்களும், உங்களுடைய நடத்தைகளும், உங்களுடைய செயல்களும், உங்களுடைய வாழ்க்கை முறைகளும் மற்றவர்களுக்கு ஒரு மனிதன் தேவனோடு இருந்தால் என்ன நடக்குங்கிறத தெரிகிறது, தெரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்கணும். அதான் கனி கொடுக்குற ஆவிக்குரிய விளைவு ஏற்படுத்துகிறது. அப்போது கிறிஸ்துவனுடைய நோக்கம் சார்ந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவிதம். இனி நம்மள எப்பொழுதுமே நம்ம இந்த ஜபத்தை தான் அதிகமாக நம்ம, நான் இப்படி சொல்லுகிற பொழுது எனக்கே ஒரு கில்ட்டி கான்சன்ட், நாம் ஜபத்தை மட்டுப்படுத்தி பேசுகிற மாதிரி ஆகிடக்கூடாது. மக்கள் ராங் அண்டர்ஸ்டாண்ட், தப்பை புரிஞ்சுக்குவாங்க. நாம் என்ன பண்ணுறோம்னா, ஜெபம் என்கிற ஒரு மிகப்பெரிய, அதாவது மேன்மையான அனுபவத்தை அதை தவறாக உபயோகித்து என்ன பண்ணுறோம்னா, அதனுடைய மேன்மை கெடுக்கிறோம். நம்ம அனைத்துக்கும் ஜெபத்தை தான் நம்புகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துன்னு சொன்னால் ஜெபத்தில் தான் ஓடி போகிறமே ஒழிய, இந்த கஷ்டம் வர்றதுக்கு நாம் ஏதாவது தப்பு பண்ணோமா, தவறு பண்ணால் யோசிக்கிறோமா, நாம் தேவனை தேட வேண்டிய விதமாக தேடாமல் போயிட்டோமோ, தேவனுக்காக வாழ வேண்டிய விதம் வாழாமல் போயிட்டோமோ, தேவன் கொடுத்த கிருபையை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக செயல்படாமல் போயிட்டோம், அதெல்லாம் பார்க்குறதில்ல. நாம் உடனே உபாசம் இருக்க ஆரம்பிச்சிடும், சோறுதிங்க அதுபடிக்கு என்ன பண்ணிடும், ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் சொன்னாரா, நீ உனக்கு கஷ்ட நஷ்டம் வந்தவுடனே நீ உபவாசம் இரு, நான் உனக்கு நல்லது செய்வேன் சொன்னார். எங்கே சொன்னார்? பழைய ஏற்பாட்டில் சொன்னார். நீங்கள் எந்த ஊருக்காரங்க? புதிய ஏற்பாட்டுக்காரங்கள. சரி, பழைய ஏற்பாட்டிலே கூட பாருங்களா, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என்னை தேடும் மட்டும், அவர்கள் குறிப்பிட்ட மணி நேரம் ஜெபிக்கும் அளவு நான் வெயிட் பண்ணுவேன்னா சொல்கிறார். இன்றைக்கி நிறைய போதங்களில் நமக்கு என்ன சொல்லணும், நீங்கள் ஜபத்தை அதிகமாக்கு, ஜபத்தை அதிகமாக, ஜபத்தை அதிகமாக்கு அப்படின்னு என்ன. ஆண்டவர் ஒரு ஜபமும், அவர் ஒரு ஜப பிரியர், இவங்க ஜபத்தை வச்சு தான் அவரே வாழ்கிறாரு. நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா, ஜபத்தை அதுக்குரிய அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வினுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வந்து ப்ரேயர் தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நாம் உட்கார்ந்து யோசிக்கணும். வாழ்க்கையில் நமக்கு சில மன கஷ்டங்கள் வருகிறது, சூழல் கஷ்டம் வருகிறது, பலவிதமான வருத்தங்கள் வருகிறது. இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? சரி, ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண நிச்சயமாக பண்ணணும். ஆனால் எப்படி பண்ணணும்? நம்மை அறிந்தவர்களாக பண்ணணும், உணர்ந்தவர்களாக பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கிறவங்க பண்ணணும். ஒன்று ஒன்றும் பண்ணாதபடிக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஜெபத்தில் போயிட்டு அதை செய்ய இதை செய்யணும்னு சொன்னால் அவர் செஞ்சிருவாரா? செய்ய மாட்டார். எனவே காட்ஸ் பிளான் என்ன, தேவ நோக்கம் என்னவென்பதை நாம் வந்து என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொண்டு செயல்படணும். சரி, நம்ம வேக வேகமாக பார்த்துக்கலாம். அடுத்த தேவ நம்மை எப்படி ஆசீர்வதிப்பாருங்கிற பார்க்க போகிறோம். எந்த அடிப்படையில் தேவ நம்மை ஆசீர்வதிப்பார்? இப்போ நமக்கு பலவிதமான ஜப பழக்க வழங்குறது, கெஞ்சி ஜெபிக்கிறது, அழுது ஜெபிக்கிறது, கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறது, கண்ணீர் வராமல் இருந்தால் கூட வரவழைத்து ஜெபிக்கிறது, அழுக வராமல் இருந்தால் கூட கொஞ்சம் இமோஷனலைஸ் நம்மளை பண்ணி, கொஞ்சம் கற்பனை பண்ணி, நம்ம கஷ்டங்கள் எல்லாம் அப்படி உற்று உணர்ந்து அப்படி ஒரு செல் பிட்டியில் உருவாக்கி இந்த மாதிரி ஜெபிக்கிறது, காணிக்க கொடுத்து ஜெபிக்கிறது, உபவாசித்து ஜெபிக்கிறது, அதுக்கு அப்பால் நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறது, ஜப கூட்டங்களில் ஜப குழுக்களில் போய் ஜெபிக்கிறது, தேவ ஊழியத்தில் போய் ஜெபிக்கிறது. தேர் ஆர் சோ மெனி வேஸ், டிஃப்ரெண்ட் வேஸ் வி ஆர் ட்ரைங் டு கெட் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். ஆனால் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, வென் வி வில் பி எலிஜிபிள் டு ஹாவ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் கிறிஸ்ட், கிறிஸ்துடைய ஆசிரியர் பெரிய எப்பொழுது தகுதிகளாக மாறும், கிறிஸ்தை உடையவளாக இருக்கணும், கிறிஸ்துடைய நோக்கம் சார்ந்து வாழ்களாக இருக்கணும். இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் வந்து நாம் எவ்வளோ அழுகிறோம் அதை பார்த்தல்ல, அழுதா பார்ப்பார், நிச்சயமாக பார்ப்பார். ஆனால் ஆண்டவர் நம்ம நடிக்கிறது அவருக்கு தெரியும். நிறைய பேர் நினைக்கிறேன்னு போதல் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, நீங்கள் சாதாரணமாக ஜெபிக்கூட அழுது ஜெபம் பண்ணுங்கள். நான் ஆதி காலத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தவரில் சவுதர்ன் சைடில் ஒரு போதகர் வந்து ரொம்ப நேரம் ஜெபத்தில் நடத்திட்டே இருந்தார். அப்புறம் போனார், இவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் பல காரணம் சொன்ன முடியும், உங்களுடைய கண்களில் இந்த கண்ணீர் துளி வரவில்லையே. அவங்க வந்தால் தானே அழுவாக அது இது பண்ணுவாங்க, என்ன செய்ய முடியும்? அப்போ என்ன பண்ணணும்னா, கண்ணீரை எப்படியா வரவழை அதை கண்ணீர் விடுகிறது போல் நடித்து காட்டுறது. வந்த அதை இயல்பாக வரணும். அழுக வர்றது நல்லதுதான், நீ அழுது ஜெபம் பண்ண நல்லதான், அழுது ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் குறித்திருக்கிற பாயிண்ட்னா, எவ்வளோ அழுறாங்க, எவ்வளவு மன்றாடுறாங்க, எவ்வளோ சத்தம் போடுறாங்க. இப்போ ஆண்டவரை நிறைய பேர் அரட்டி முரட்டி ஆசீர்வாதம் வாங்குறதான் பார்க்குறாங்க. சாதாரணமாக குரலை வந்து கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உரத்த குரல். இப்போ கிறிஸ்தவ உலகத்துலேயே வந்து சத்தங்கள் தான் மிகப்பெரிய அடையாளமாக இருக்குது. அதனால தான் ஏதாவது ஒரு ப்ரேயர் நடத்துகிற ஒரு இடம் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சமீப காலத்தில் நாங்கள் வந்து ஒரு சில இடங்களை தேடணும். தேடும் பொழுது ஒரு சிலர் நேரடியாகவே சொல்லிடுறாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, மறைமுகமாக இந்த ஆளுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அப்புறம் கேட்குறேன், நீங்கள் ரொம்ப சத்தம் போடுவீங்களே அப்படின்னு. அப்படின்னா கிறிஸ்தவங்களுடைய அடையாளமே எதுவாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் இனி நிறைய இடங்களில் வந்து அந்த சத்தத்துக்கு தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். சத்தம் போட்டால் என்ன நிற்கிறேன்னா, நம்ம ரொம்ப சத்தம் போட்டால் அந்த வாய்ஸ் எங்கே போயிடும்? அவர் எவ்வளவு சத்தம் போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட மீட்டர் தாண்டி போகாதுங்க. நம்ம எவ்வளோ வீட்டில் கத்தினா கூட நாலு வீடு தாண்டி போக மாட்டேங்குது. ஆக சத்தம் மட்டும் ஜபிக்கிறதுல இல்லை இன்னும் பார்த்திங்கன்னா, சமீபத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பாஸ்டர் வந்து, நல்ல பிரபலமான பாஸ்டர் தான், ஆனால் பாவம் சத்தியம் தெரில. அவர் சபை மக்களுக்கு சொல்கிற பொழுது காணிக்க கொடுக்குற நேரம் வருது. காணிக்க கொடுக்குற நேரம் வந்தோடனே, இப்பொழுது நீங்கள் உங்கள் காணிக்கையில் கொடுக்குறீங்க, எல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு ஒரு நல்ல காணிக்கை எடுத்து வச்சிங்க, அப்புறம் நீங்கள் தசம பாகங்களை கொடுங்க, அப்புறம் உங்களுடைய உற்சாக சோத்திர பணிகளும் கொடுங்க, சோத்திர காணிக்கலாம் கொடுங்க, அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பேருக்கு பொருத்திரம் பண்ணி கொடுங்கங்கிறாரு. நல்லது. ஆனால் இதில் எந்த பைபிள்லேருந்து படிச்சுட்டு சொல்கிறீங்க? உங்களையெல்லாம் ஒரு போதகுன்னு நம்பி தானே விசுவாசியில் உட்காந்துட்டு பிரசங்கம் கேட்குறாங்க, உங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் நல்ல ஒரு காணிக்கை எடுத்து கொடுங்கன்னா ரைட்டுங்க, ஒரு நல்ல ஒரு காணிக்கை என்ன செய்யணும், நம்மகிட்ட இருக்கிற நல்ல காணிக்கை. ஏன்னா நம்ம மொத்தமே 150 ரூபா தான் போட்டு வந்திருக்கோம், 100 ரூபாய்க்கு வேறு கணக்கு வச்சுருக்கோம். இல்லை நல்ல காணிக்கைன்னு கேட்டால், அதனால் நம்ம ஆளுகளுடைய விஷயங்களை நம்ம போதகர்களும் தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாரு, தசோபாகத்தை தனியாக கேட்குறாரு. ஏ, மொத்தத்துக்கு காணிக்கைன்னு சொன்னால் என்ன ஆகிப்போச்சு? சில சபைகளில் பார்த்திங்கன்னா, இப்பொழுது 1ஆம் காணிக்கை எடுக்கப்படும், அப்புறம் 2ஆம் காணிக்கை எடுக்கப்படும், அப்புறம் 3ஆம் காணிக்கை எடுக்கப்படும், அன்னைக்கு கம்பெனி இருந்தால் அதுக்கு 4ஆம் காணிக்கை எடுக்கப்படும். ஏன்னா நிறைய இடங்களில் கம்யூனியன் எடுக்க போகிறவங்கள காணிக்கப்பட்டே கடந்து தான் போகணும். ஆமாம், ஏன்னா வழியில் எங்கே போனாலும் அந்த காணிக்கப்பட்டு முன்னால் வந்துடுது. ஏங்க அந்த ஒன்றாம் காணிக்கை, ரெண்டாம் காணிக்கை, மூன்றாம் காணிக்கை ஏதோ இன்னைக்கு காணி கொடுத்துட்டு போனால் அங்கே கொடுத்துட்டு போட்டு நல்லா தெரியும். மூணு முறை காணிக்கை எடுக்கிறதுக்கும் ஒரே காணிக்கை கூட வித்தியாசம் உண்டு. இவன் 10 ரூபாய் போட்டு என்ன பண்ணிடுவான், கச்சி தான் போடுவான். குறைஞ்சபட்சம் 3 முறை எடுத்தால் 30 ரூபா போடுவான். அதில் லாபம் இருக்குது இல்லைனா சொல்ல வரல. இது மனிதனுடைய நிலைமையை புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறது. ஆனால் உண்மையாகவே ஆண்டவருக்காக காணிக்கை எடுத்தா, கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துகிறவங்க நீங்கள் செலுத்துங்க. 10 ரூபாய் எடுத்து போடுற மாதிரி அதுதான் அவன் கர்த்தருக்கு அன்னைக்கு செலுத்தினது. அவனை 3 முறை காணி கொடுக்க வச்சு 30 ரூபா வாங்கினா அவன் 20 ரூபா ப்ரெஷரில் கொடுத்துருக்கான். இல்லை 50 கொடுத்தா 150 ரூபா கொடுத்தானா அது ப்ரெஷரில் தான் கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுத்தது கிடையாது. அப்போது நம்ம ஒரே காணிக்கை கேட்க மறக்கிறோம். சரி, அப்போ அவர் வந்து தசோபாகம்னு கேட்குறாரு, சோத்திர காணிக்கைன்னு கேட்குறாரு. இப்போ நிறைய சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் போடுமா, கட்டட காணிக்கை, காணிக்கைப்பட்டி காணிக்கை, பிறந்தநாள் காணிக்கை, அப்புறம் கல்யாண காணிக்கை, அவர் யாரை செத்து போனால் கல்லறை காணிக்கை. கல்லறைக்கு போனாலும் காணிக்கை தானே செய்கிறாங்கல்ல. சரி, ஒரு குடும்பத்தில் சாவு நடந்து போச்சு, இன்றைக்காவது நம்ம இலவசமாக பண்ணுவோம், அன்னைக்கும் காணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நாம் வாங்கி போட்டுருக்கு கல்லற தோட்டத்தில் அடுக்கிறதுக்கு நாம் என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? ஏ அவன் அவன் கதை முடிஞ்சு போச்சு, அவன் போகிற வேலையாவது காணி கொடுக்காமல் போகட்டும். இவ்வளோ காலம் அவன் காணிக்கை எப்படி நம்ம வாங்கியிருக்கிறோம்? இது ஒரு சாவு விபத்து வந்தால் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போனால் போலீஸ் காரணம் கொடுக்க வேண்டியிருக்குது, டிபார்ட்மெண்ட்டில் போனால் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்க வேண்டியிருக்குது. சரி, இதெல்லாம் தான் உலக பிரகாரம். நம்ம சர்ச்சில் போனால் அங்கே என்ன பண்ணுறான், நீங்கள் பே பண்ணிட்டீங்களா? கல்யாணத்துக்கும் காணிக்கத்தான், பிறந்தாலும் காணிக்கத்தான், பிறந்தாலும் வேணாம், இறந்தாலும் வேணாம். சரி, ஒரே காணிக்கை சொல்ல வேண்டியதானே. அப்போ அவர் நான் அந்த கோயம்புத்தூர் பாஸை பற்றி பேசினேன் இல்லையா, தசமபா காணிக்கை. அப்புறம் என்ன பொருத்தனை பண்ண சொல்கிறார், ஏன்னா பொருத்தனை யாராவது காணிக்கை கொண்டு வராமல் இருந்தால் அவங்க என்ன பண்ணட்டும், சும்மா போகக்கூடாதுல்ல, பொருத்தனையாக பண்ணிட்டு போவோம். வாக்குத்தத்தை போது நாங்கள் இத்தனை வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், நீங்கள் என்ன செய்யுங்க வாக்குத்தம். சரி, இந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய விதங்களை மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் இது ஆசிரியர்களை தேடுறாங்க. இதில் பைபிளில் இருக்குதா? புதிய ஏற்பாட்டுக்காரங்கள்ட்ட போயிட்டு தசோபா காணிக்கை கேட்ட என்ன அர்த்தம், அவங்கள மோசையின் பிரமாணத்துக்கு என்ன செஞ்சிட்டோம், அடிமைகளாக்கிட்டோம் இல்லையா. பொருத்தனை பண்ண சொன்னால் என்ன அர்த்தம், பிள்ளைகளை போய் அப்பா கிட்ட வந்து பொருத்தனை பண்ண சொல்கிறோம், அப்பா நான் இதை செய்வேன் நீர் அதை செய். பிள்ளை எப்படி கேட்கணும், உரிமையோடு கேட்கணும். அப்போ ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு மிக முக்கியமாக ஆண்டவர் வைத்திருக்கிற வழி என்னவென்று சொன்னால், நம்முடைய புத்திர சுவிகார உரிமை, நம்முடைய உரிமையை பயன்படுத்தணும். த ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், அதாவது நம்மளை வந்து ஆண்டவர் சுவிகார புத்திரராக இருக்கிறார், எடுத்திருக்கிறார். அதனால் பைபிள் என்ன சொல்லுகிறது, ரோமர் 8:18 வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளான சுதந்திரருமாமே, பிள்ளைகளாக இருந்தால் அழுதாதான் ஆண்டவர் தருவார், கெஞ்சினாதான் ஆண்டவர் தருவார், கொஞ்சினா தான் ஆண்டவர் தருவார், கொடுத்தா தான் ஆண்டவர் தருவார், பொருத்தனை பண்ணால் தான் ஆண்டவர் தருவார், அப்படி கிடையாது. இதெல்லாம் வேறு விஷயங்கள். நீங்கள் நல்லா காணி கொடுங்க செய்யுங்க, அது வேறு விஷயம். ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு யூ மஸ்ட் நோ யுவர் ஃபண்டமெண்டல் ரைட். நீ பிள்ளை, நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது என்னுடைய உரிமையின் அடிப்படையில். அவர் அதான் பார்த்து சந்தோஷப்படுவார். நான் பிச்சைக்காரனை போல் அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருந்தா ஒன்றை போய் எனக்கு பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. நீ உரிமையோடு கேட்க வேண்டியது எப்படி கேட்குற? நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு நாள் கூட ஆண்டவர்கிட்ட சந்தோஷமாக பேச தெரியாது. போதிச்சு கொடுத்ததும் அப்படி தான், அழுது அழுது அழுது அழுது அழுது. எப்போவுமே அழுகை ஸ்தலமாகவே இருக்கும் ஜெபஸ்தலம். ஒரு நாள் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவோமே, நம்மளை ஆண்டவர் சந்தோஷமாக தான் வச்சிருக்கிறாருங்கிறதையும் காட்டணும். இல்லை, எப்போ பார்த்தாலும் அழுது அழுது அழுது அழுது, அதுவே நம்முடைய ஸ்டைலாக மாறிப்போச்சு. சரி, இருக்கட்டும். அப்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய உரிமையை நீங்கள் அறியுங்கள். யூ மஸ்ட் பி அவர் ஆஃப் யுவர் ஃபண்டமெண்டல் ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸ். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவே பிறந்தவர்கள் தான், உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிற உரிமை இருக்குது. நம்ம அந்த உரிமைகளை விட்டுவிட்டு நாம் வேற பிற வழிகள் ஆசீர்வாதங்களை தேடுறதுனால தான் நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகம். கலாத்தியர் 4:1 ஒன்றாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த ரைட்டை பற்றி அப்போஸ்தலன் போல் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். அதாவது சுதந்திரவாளி அவன் யாராக இருக்கிறான், பின்னு நான் சொல்லுகிறது என்னவரில் சுதந்திரவாளியான எல்லாவற்றும் எஜமானாக இருந்தும் அவன் சிறு பிள்ளையாக இருக்கிறான், அவன் சிறு பையனாக இருக்கிறான். இவனுக்கு தெரிய மாட்டேங்குது தேவனினுடைய தந்தை என்பது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவன் அந்த விதமாக ஸ்டெப்ஸை கடந்து வரல, அந்த ரட்சிப்பின்படி மறுபிறப்பின்படி புத்திர சுவீகாரத்தின்படி இதெல்லாம் கடந்து வராத காரணத்தினால அவர் எப்போவுமே உலக மக்களைப் போல அந்த பக்தியாக ஏதாவது ஒன்று செஞ்சு அழுது உருண்டு புரண்டு இந்த மாதிரி தான் ஆசீர்வாதங்களை தேடுகிற பழக்கம் வருகிறது. மறுபிறப்பி நிச்சயம் உள்ள ஒரு இடத்துல அந்த ஆவிக்குரிய உரிமை. அப்போ அந்த ஃபண்டபிள் ரைட்டை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அவர் இனி ஆசீர்வதிக்க கடமை உள்ளவர். தம்முடைய ஒரே பேரான குமாரை நமக்காக கொடுத்தார் என்றால் நமக்கு தேவையான பிற நன்மைகளை அவர் தராதிருப்பது எப்படி? அப்போஸ்தலன் பவுல் வந்து ரோமர் 8:32 அவருடைய ஒரே பேர குமாரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் நமக்கு மற்றவர்களை தராதிருப்பது எப்படி? நம்முடைய வாழ்விலே சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, தைரியம், பரிசுத்தம் இதெல்லாம் அவர் ஃபண்டமெண்டல் ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸ். அப்போ இந்த உரிமையை நாம் உணரணும். உரிமையை உணரணும்னா அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொன்ன அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வந்து வெறும் பக்தி வாழ்க்கையில் பிரவேசிக்காதபடிக்கு புத்திரனாவது தொடர்பாக வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு வந்திருக்கணும். சரி, அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பார்த்துருக்குறோம், 1 கர்த்தரை உடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வெறும் நம்புகிறவள் அல்ல, வெறும் ஜெபிக்கிறவள் அல்ல, ஆராதிக்கிறவள் அல்ல, கர்த்தரை உடையவர்கள். 2, அவருடைய நோக்கத்தை உணர்ந்து அதற்கேற்ற விதமாக செயல்படுகிறவர்கள். 3, உரிமை. வேறு என்ன இருக்குன்னு பார்க்கும் பொழுது தேவ ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தேவனை அறிகிற அறிவு வளரணும். நீங்கள் ஒருவரால் சரியாக பயனடைய வேண்டுமென்றால் அவரை குறித்த ஒரு சரியான அறிவு வரணும். இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன வழி, எப்படி ஜெபம் பண்ண ஆசீர்வதிக்கப்படுவோம், எப்படி விசுவாசித்து ஆசீர்வதிக்கப்படுவோம், எப்படி அறிக்கையிட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம், இப்படித்தான் நாம் சிந்திக்கிறோம் என்று. டு வாட் எக்ஸ்டென்ட் வி நோ அவர் காட், தேவனை அறிகிற அறிவு என்பது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 2 பேதுரு 1:2 நம்ம வாஸ்து பார்க்கும் பொழுது தேவனை அறிகிற அறிவினால என்ன வருதுங்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும்.
0: கிருபையும் சமாதானமும் நம்ம வாழ்க்கையில் பெருகுது. எதில் பெருகுது? நாட் ஜஸ்ட் பை ப்ரேயிங். ஜெபம் பண்ண பண்ண கிருபை பெருகுதுன்னு இல்லை, ஜெபம் பண்ணணும். ஆனால் அதுக்கு என்ன சொல்லப்படும், பை நோயிங் காட், தேவனை அறிகிற அறிவு, அவருடைய பரிசுத்தத்தை அறிகிற அறிவு, அவருடைய நீதி அறிகிற அறிவு, அவருடைய உண்மை அறிகிற அறிவு, அவருடைய ராஜ்யத்தை குறித்த அறிவு, அவருடைய எதிர்பார்ப்புகளை குறித்த அறிவு, அவருடைய இதயத்தை குறித்த அறிகிற அறிவு. அப்போஸ்தலனுடைய 22:14 வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் அழைக்கப்பட்ட பொழுது முக்கியமாக நீ எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற அப்படிங்கிற மேட்டர் அவருக்கு சொல்லப்படுகிற பொழுது அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிற பாருங்கள், 22:14.
1: அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை,
0: நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறிய வேண்டும். இன்னைக்கு நாம் அறிகிற அறிவு குறைவாக இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதம் இல்லை. மனிதர்களை கூட நம்ம ஒருவருக்கு ஒரு அறிய வேண்டிய விதமாக அறியவில்லை. ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட விதமாக பிராண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். என் மனைவி இப்படிங்க, என் கணவன் இப்படி, எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் பிள்ளைங்க இப்படி. ஆனால் உண்மையிலே அறிந்து தான் புரிஞ்சு வச்சுருக்கிறோமா? இல்லை, நம்ம எதையோ ஒன்றை பார்த்தோம், எதையோ ஒன்று கொண்டோம், இதுதான் நம்ம அடையாளம். இதனுடைய விளைவாக என்ன செய்ய முடியலனா அவர்களிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம பெற முடியலை. நீங்கள் ஒரு விதமாக ஒருவரை பிராண்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, ஒரு விதமாக ஒருவரை பார்த்து வச்சுருக்கிறீங்க, அந்த அடிப்பில் நீங்கள் பார்ப்பீங்க, பழகுவீங்க. அப்போ அவருக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு நன்மை செய்கிறதற்கான நிறைய சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவரை குறித்த ஒரு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் நாலேஜை வச்சுருக்கிறீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ நீங்கள் என்ன செய்ய, உண்மையில் புரியணும். நீங்கள் ஒருத்தர் இருக்கிற விதமாக புரியணும். புரிய புரியத்தான் அவரிடத்துல இருக்க நல்லதை பெற முடியும். நீங்கள் யார், நீங்கள் ஹியூமன் லைஃப்பில் நீங்கள் கவனித்து பாருங்கள், யாராக ஒருத்தர் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல் வச்சிங்களேன், அவரால் உங்களுக்கு 50% நன்மை கூட கிடைக்காது. அதனுடைய காரணம் என்னென்னா அவர் 50% நன்மை செய்யாமல் விட்டாருங்கிறது இல்லை, அந்த 50% நன்மைக்கான பாதை அடைக்கப்பட்டு விட்டது பை ஹேவிங் ச ராங் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ எதனால புரிதல் ஏன் இல்லை? சிலர் பார்த்தீங்கன்னா 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் ஒன்றா பழகியிருப்பாங்க, தோழியாக தோழராக. யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, இந்த 30 வருஷமும் நம்ம அறியாத ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அப்படியா, நான் ஒரு பாவி, இது அறியாமல் 30 வருஷம் பழகியிருக்கேன். நீ பாவியில், நீ ஒரு முட்டாள், 30 வருஷமாக நீ என்ன செய்யலை, ஏன் அறியலை? நீ அறிந்த பழகிட்டு தான் இருந்திருக்கிற, நீ என்ன செய்யலை, அறியலை. அறிந்திருந்தால் யாரோ ஒருத்தர் வந்து சொன்னோன்னு என்ன பண்ண மாட்டோம்? இன்றைக்கி எத்தனை பேர் விஷயத்தில் நாம் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம், உங்கள் கணவரை குறித்தோ உங்கள் மனைவியை குறித்து திடீர்னு ஒன்று வந்து யாராச்சும் நான் உதாரணத்தை சொல்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கி வந்து நம்பாமல் இருக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? எதை தான் நம்ப முடியும்? நம்ம எவ்வளோ பழகிருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் வேறு விதமாக இருக்கும், இருக்கலாம், எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கும். நம்ம ரொம்ப நல்லவ நினச்சிருக்கோம் கூட சிலவில் என்ன பண்ணிடுவாங்க, தப்பாக இருந்துருவாங்க. ஆனால் பெரும்பாலும் நாம் அறியவில்லை, மற்றவர்களை அறிய வேண்டிய விதமாக அறியாதனால அவர்களை குறித்து நம்ம ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிட்டு அவர்கள் இவர்கள் தான் அப்படி புரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் அது தங்க சுரங்கமாக இருந்தாலும் தங்கம் வராது, இரும்பு தான் வரும், சேர் தான் வரும். யூ கான் என்ஜாய். அப்போ தேவனை விஷயத்தில் பாருங்கள், நிறைய மக்களுக்கு தேவன் அறிகிற ஆர்வமே ஆர்வம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, உட்காந்து நீங்கள் கர்த்தரை அறிகிற ஒரு மணி நேரம் பைபிள் ஸ்டடிக்கணும், ஜெப கூட்டம் வருவாங்க. ஜெப கூட்டம்னா நம்ம விண்ணப்பங்கள் வேண்டுகள் என்ன செய்யலாம்? ஆமாம், நிறைய நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரசங்க மாதிரி பிரசங்கம் அவங்க பண்ணுறதும் பிரசங்கம் கிடையாது. அவங்க உங்களுக்கு ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்வார், இப்படி அற்புதம் செய்வார், அதை செய்வது தான் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, அதையாவது நீ முழுசாக கேட்குறே கேட்குறதில்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோனில் டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னுடைய மாமனாருக்காக ஜெபியுங்கள், என்னுடைய மாமியாருக்காக ஜெபியுங்கள், என்னுடைய அண்ணனுக்காக ஜெபியுங்கள், என்னுடைய மகளுக்காக ஜெபியுங்கள், இதையே அனுப்பிட்டு இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த லைவ் அந்த சாட்டு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? யூ ஆர் நாட் வில்லிங் டு லிசன் எனிதிங். நீ கேட்க விரும்பவே இல்லை, அதனால தான் பிரசங்கிவர்கள் இன்னைக்கு போதிக்கும் விரும்பலை. ஒருவேளும் கேட்க மாட்டேங்கிறான், அதனால் அவன் கேட்குற மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் என்ன செய்வோம், என்ன நம்ம பேசினாலும் கடைசியில் வந்து பாஸ்டர் ஜெபிங்க அதான் சொல்ல போகிறோம். நம்ம ஒரு மணி நேரம் பேசினாலும் ஆண்டோட்ட போய் ஜெபம் பண்ண மாட்டோம், நம்மகிட்ட தான் வருவான். இவருக்கு போயிட்டு என்னத்துக்கு பிரசங்கம்? நான் ஒரு மணி நேரம் வந்து பிரசங்கம் பண்ணாலும் முடிவில் பாஸ்டர் எனக்கு அவன் ஜெபம் பண்ணுங்க. ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ண எதுக்கு? நீ ஆண்டோட்ட ஜெபம் பண்ணணும், அவன் அங்கே போக மாட்டான். அப்போது நம்ம வந்து தேவனை அறிகிற அறிவு, நீங்கள் எவ்வளோ வர அறிய அறிய அறிய அப்படி நீதி அறிய அறிய, இது ஒரு பெரிய மேஜிக்கல் திங் பண்ணணும். அதாவது நம்மளை புரிஞ்சிக்க முடியாது. அவரை அறிய அறிய உங்களுக்குள்ள சமாதானம் வருங்க. அவரை அறிய அறிய அவருடைய நீதி அறிய அறிய அவருடைய பரிசுத்தத்தை அறிய அறிய அவருடைய உண்மைகளை அறிய அறிய, ஓஹோ இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ விஷயம் இருக்கா. நானும் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட முதல் வருஷத்தில் ஆண்டவரை பெருசாக அறிஞ்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணேன். இதுக்கு மேலே அறிகிற ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு நிறைய நாலேஜ் வந்து எனக்கு. அப்போ நினச்சேன், ஓஹோ கடவுளை பற்றி நமக்கு அநேக இடத்துல இல்லாத அறிவெல்லாம் வந்துச்சுன்னு. ஆனால் இத்தனை வருடங்கள் கடந்து போன பிறகு இப்பொழுது கூட நான் வந்து சில வேளை நான் இது கூட இது தெரியாத முட்டாளாக இருந்திருக்குன்னு நினைக்கிறது. ஏன்னா இத்தனை வருஷங்களுக்கு பிறகு சில உண்மைகள் தெரியுது. அது தெரியும் பொழுது ஓஹோ இந்த விஷயம் நமக்கு 15 வருஷம்னு தெரியலை, புரிகிறதா? அப்போ நான் இதை எதுக்கு சொல்ல, அடிஷனலாக நீங்கள் தெரிகிறதுக்கு, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் கரெக்ட் பண்ணுறதில்ல. நிறைய விஷயம் அறிங்க. அதான் நீங்கள் அதாவது ஒரு ரைட்டர் இருந்தார், ஒரு பேர் மறந்துட்டேன், ஒரு டெய்லி டிவோஷனல் புக் ரைட்டர். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, சத்தியத்தை அறிகிறதுங்கிறது ஒட்டு மொத்தமாக எல்லாம் அறிகிறதில்ல. வி நோ மெனி ட்ரூத்ஸ் அபவுட் த ட்ரூத். சத்தியங்கிறத அறிஞ்சிட்டே இருக்கலாம். இப்போ சூரியனை அறிவது என்பது 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் அறிஞ்சிட்டு தான் இருந்தாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி அறிஞ்சிட்டு தான் இருந்தாங்க. இன்னும் அறிகிறாங்க, இன்னும் அறியலாம், இன்னும் ஒரு 1000 வருஷம் போனால் இன்னும் அறியலாம். அப்போது ஒரு தடவை சூரியனை என்ன செஞ்சிடல, முழுசாக அறியல. தே ஆர் கம்மிங் டு நோ மெனி ட்ரூத்ஸ் அபவுட் த சன். அறிய அறிய இன்னும் அறிய அறிய அறிய பெரிய டெலிவரன்ஸ். அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நாலேஜெலாம் இவ்வளோ டெவலப்பாக என்ன செய்கிறான், நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறான், அறிந்து கொள்கிறான். அதே போல் தான் தேவனை அறிகிற அறிவு உங்கள் வாழ்க்கையில் வளர வளர வளர ஆசீர்வாதங்கள் பெருகிட்டு இருக்கும். வெறுமனே எப்பொழுதும் நம்ம பொருத்தனை செய்கிறோம், ஜபம் பண்ணுறோம், உபாசம் இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், இதுதான் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் அறிய அறிய அறிய எந்த அளவுக்கு அவரை அறிகிறோமோ அந்த அளவுக்கு உண்மையிலே சமாதானம் பெருகிக்கொண்டே இருக்கும், நம்பிக்கை பெருகிக்கொண்டே இருக்கும், தைரியம் பெருகிக்கொண்டே இருக்கும். இந்த கர்த்தர் என்று நமக்கு போதுமான ஒரு இருப்பாருங்கிற உணர்வு பெருகிடும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள், பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். இறுதியாக ஒன்றை பார்த்து முடிப்போம். இவை எல்லாம் இருந்தாலும் இவைகள் எதில் தான் நிறைவேறுகிறது சொன்னால், டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உறவு கொடுக்கப்பட்டு விட்டது, ஆண்டவர் வந்துட்டார். ஆனால் உறவு மட்டுமல்ல, அந்த உறவை ஐக்கியமாக மாற்றணும். இப்போ நிறைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய உறவுகள் இருக்குது, ஆனால் எத்தனை உறவுகளோடு நமக்கு ஐக்கியம் இருக்குது? நீங்கள் ஒரு சொந்தக்காரர் இருப்பார், சித்தப்பா பெரியப்பா, 3 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் போய் பார்ப்பீங்க, சித்தப்பா எப்படி இருக்கிறீங்க, சித்தி எப்படி இருக்கிறீங்க. 3 வருஷத்துக்கு பிறகு வந்து நின்றுக்கிட்டு அவ்வளோ பெரிய பாசம் கொட்டும். பையன் எப்படி இருக்கான், பொண்ணு எப்படி இருக்கான், எல்லா விசாரணையும் கொஞ்சம் நேரத்தில் விசாரித்து முடிச்சுருவாங்க. 3 வருஷமாக என்ன கிடையாது, அவங்க வீட்டில் என்ன நல்லது நடந்தது கெட்டது நடந்தது, என்ன கஷ்டப்பட்டாங்க, வியாதியில் கஷ்டப்பட்டாங்க, கடன் வாங்கி கஷ்டப்பட்டாங்க, ஒன்றுமே தெரியும். 3 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை சந்திக்க வேண்டியது. அதுவும் இப்போ உள்ள நிலைமைகளை பார்க்கும் நிறைய பேர் கல்யாணம் உள்ளதாக சந்திக்கிறாங்க, இதுக்காக நிறைய பேர் கல்யாண வீட்டுக்கும் போகிறாங்க. நாம் தனித்தனியாக போய் இப்போ சந்திக்க முடியாது, குறைஞ்சபட்சம் கல்யாண வீட்டுக்கு போகிற செய்யலாம் சந்திக்கலாம். அப்போ உறவுகள் இருக்க, தேர் ஆர் ரிலேஷன்ஷிப்ஸ் பட் தேர் இஸ் நோ ஃபெலோஷிப். உறவுகளை ஐக்கியங்களாக கன்வெர்ட் பண்ணணும். தேவனோடு நமக்கு உறவு இருக்குது. இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே நாம் அவருக்கு பிள்ளை ஆகிட்டார், நமக்கு தந்தை ஆகிட்டார். ஆனால் தந்தை பிள்ளை உறவை அனுதின வாழ்க்கையில் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். அவரோடு நீங்கள் பேச வேண்டும், பேசத்தானே செய்கிறோம். நம்ம நிறைய பேர் பேசலை, என்ன பண்ணுறோம், கோரிக்கை வைக்கிறோம். கலெக்டர்கிட்ட போய் எங்கே போய்ட்டு வரேன், நான் கலெக்டர் கொஞ்சம் நான் பேசிட்டு வந்தேன் நான் சொல்லுவீங்க, விண்ணப்பம் கொடுத்துட்டு வந்தோம், அமைச்சர்கிட்ட விண்ணப்பம் கொடுத்துருவோம். இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுன்னா, ஆண்டோட்ட போய் விண்ணப்பம் கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க, அவ்வளோதான். கோரிக்கை கோரிக்கை கோரிக்கை. காலையில் எழுந்து என்ன பண்ண வேண்டியது, ஊர்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீருதோ தீரலையோ சொல்லி கதையை முடிப்போம் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டோட்ட பேசுகிறீங்களா, பேசுகிற கேஷுவலாக பேசுகிறது, மனம் எப்படி உணர்கிறதோ அதை என்ன செய்யணும், பேசணும். அதுபோல் பேசுகிறது மட்டும் இல்லை, கேட்கணும் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ல வராரு. அது யூடியூப்பில் போய் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா தப்பாக போய்டும். அங்கே என்ன கேட்பீங்க, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியை கர்த்தர் சொல்லுகிறாள், உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன், ஆமாம், கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு கீழ்ப்படுகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். இதில் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எத்தனை குடும்பங்களில் இது உண்மையாக இருக்குது. அந்த பிரசங்கர் கொஞ்சம் கூட மனசாட்சியில் என்ன பண்ணுவார், கர்த்தர் காட்டுகிறார் இன்றைய தினத்தில் யார் யார் தங்களுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையினுடைய விளைவாக பிள்ளைகள் சீர்கட்ட அலைவதன் விளைவாக துன்பப்பட்டு கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அத்தனை பிள்ளைகளை இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன், கெட்டகுமாரன் திரும்புறது போல. அப்புறம் எல்லாம் கேட்டாக்க போனால் கெட்டகுமாரன் அங்கே தான் இருக்கிறான், அவன் இன்னும் கொஞ்சம் கெட்டு போயிட்டுருக்கிறான். அப்போது நாம் வந்து பேசணும், மறுபடியும் என்ன செய்யணும், எப்போ இந்த வாக்குத்தத்தையே கேட்டுருந்தால் நம்ம வந்து மெண்டலாகிடும். போதகர்கள் இரவெல்லாம் உட்காந்து இந்த ரூம் போட்டு யோசிக்கிறான்னு சொல்கிறது மாதிரி இந்த வசனத்தை தேடி பாவம். அவங்கள எவ்வளோ வருஷமாக வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, டெய்லி இப்போ முன்னாடியெல்லாம் வருஷத்துக்கு ஒன்று கொடுத்தாங்க, அப்போ மாதத்துக்கு ஒன்றாச்சுது, இப்போ என்ன ஆயிடுச்சுது, டெய்லி பேசிஸு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறை பிரசங்க ஒன்றையும் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு மீட்டிங்கில் வந்துட்டு வாக்குத்தம் கொடுக்குறாங்க. இதை கேட்டு இவங்க என்ன ஆகிட்டாங்க, உணர்ச்சி இழந்துட்டாங்க. எதிர்பார்ப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கேட்குற வேலையை மட்டும் ஒழுங்காக செய்வோம். இன்றைக்கு ஆண்டவர் இப்படி இப்படி எனக்கு நன்மை செய்ய போகிறாராம், சாயங்காலம் யோசித்து பார்க்கணும் அவர் சொன்னது என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு. அப்போது நாம் ஆண்டவர்கிட்ட கேஷுவலாக பேசணும், ஒரு தந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசணும், நம்முடைய வாழ்க்கையை பேசணும். நான் இதை வந்து பல முறை உங்களுக்கு சொன்னாலும் திரும்பவும் சொல்கிறேன். இரண்டாவது கேட்கணும், அவர் எதாவது நமக்கு சொல்ல விரும்புகிறாரா, உணர்த்த விரும்புகிறாரா, அதை நம்ம கேட்கணும். அதுக்காக தான் பைபிளெலாம் படிக்கிறது. பைபிளை படிக்கிறவங்கள அப்படி ரொட்டினா அப்படி ஒரு மெக்கானிக்கலாக படிச்சுட்டு போகக்கூடாது. அதுபோல் பைபிள் படிக்காத நேரத்தில் நீங்கள் ஆண்டவர் என்ன பேசுகிறாரு கேட்கணும். ஒவ்வொரு சூழல் சந்திக்கும் பொழுது இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன மாதிரிப்பட்ட ஒரு உணர்வை தருகிறார், எந்த மாதிரி சிந்தனையை தருகிறார், இந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு தூண்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும், ஒரு சென்சிட்டிவாக இருக்கணும். மூன்றாவது, அவருக்கு அவரை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம். உறவு என்பது எப்பொழுதுமே வெறுமனே பேசுவதும் கேட்பதும் அல்ல, ஒரு ப்ளீஸிங் மென்டாலிட்டி வேணும். காடை நான் வந்து பிரியப்படுத்தி வாழணும், தேவனுக்கு பிரியமாக வாழணும். எந்தெந்த விஷயத்தில் நான் எப்படி இருக்க விரும்ப இருக்க வேணும் ஆண்ட விரும்புகிறேன், அப்படி இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், ஐ மஸ்ட் டேக் சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ். யோவான் 8:29 வாசிக்கும் பொழுது ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினாலே அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அப்போது அந்த தனிமை உணர்வு எப்போ போகும்னா, எப்பொழுது ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்யணும். இன்றைக்கு நான் எப்படி பேசினா அவருக்கு பிரியமாக இருக்கும், எப்படி என் மண்டைக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் சிந்திச்சா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும், எப்படி நடந்துக்கிட்டால், எப்படி எதிர்வினை ஆட்டினா பிரியமாக இருக்கும், எந்தெந்த ஆலோசனையின்படி வாழ்ந்தால் பிரியமாக இருக்கும், இந்த மாதிரிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டு நமக்கு வேணும். அந்த மாதிரி ஆண்டவர் பிரியப்படுத்துகிறபடி பிரியப்படுத்துகிற அனுபவத்தை யோசிக்க யோசிக்கவே உங்களுக்குள்ள தனிமை உணர்வு போயிடும். ஆண்டவர் அதான் சொல்கிறார், அவருக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடினால அவருடைய ப்ரெசன்ஸ் எப்பொழுதும் என்னால் உணர முடிகிறது. ஹீஸ் ஆல்வேஸ் வித் மீ. ஏன்னா நான் அவருக்கு பிரியமான சிந்திக்கிறவில்ல, அவர் எனக்குள்ளே என்ன செய்கிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார், எனக்கு அறிய செய்கிறார். ஏன்னா அவரை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது அவர் என்னை குறித்து சிந்திக்கிறது மட்டுமல்ல, அவர் என்னை குறித்து சிந்திக்கிறார் என்பதை எனக்கு அறிய வைக்கிறார். அப்போ ஐ ஆம் வெரி மச் இன்ட்ரெஸ்ட் இன் யூ, உன்னிடத்தில் நம்ம அக்கறையாக இருக்கிறங்கிறத காண்பிக்கிறோம். எனவே ஐந்து முக்கியமான வழிகளை பார்த்தோம். ஒன்று, ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறவர்கள் அந்த ஆசீர்வாதமாகி இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும், உடையவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர் எதற்காக நம்மிடத்தில் வந்தாரோ, எதற்காக அவரை பெற்றுக்கொள்ள நம்மை அழைத்தாரோ, அந்த நோக்கத்தை குறித்த உணர்வுடையவர்களாக அந்த நோக்கம் சார்ந்து ஜீவிக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் பல்வேறு ஆவிக்குரிய பக்தி செயல்களிலே அதிக கவனம் செலுத்துவதற்கு முன்பாக நம்முடைய உரிமையை நாம் என்ன செய்யணும், மறுபுறப்படைந்தால் அந்த உரிமை வரும், பரிசுத்தாவியை பெற்றால் அந்த உரிமை வரும். நான் தேவனுடைய நன்மை பெறுவதற்கு உரிமை உள்ளவன். இந்த உலகத்தில் எனக்கு ஆஸ்தி இருக்கோ அந்தஸ்து இருக்கோ நான் சமாதானமாக வாழ்வதற்கு உரிமை பெற்றவன், நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு உரிமை பெற்றவன், நான் பரிசுத்தமாக வாழ்வதற்கு உரிமை பெற்றவன், நான் ஒரு கபடம் இல்லாமல் உண்மையாக வாழ்வதற்கு நான் உரிமை பெற்றவன். இந்த ஒரு கிளைம் பண்ணுற ஒரு மென்டாலிட்டியோட நான். நான்காவதாக, தேவரை அறிகிற அறிவு, அவரை இன்னும் அறியணும், இன்னும் அறியணும், இன்னும் அறியணும். ஒரு சூரியனை இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த சூரியனை படைத்தவரை நம்ம எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணணும், அவர் எப்படி செயல்படுறார், எப்படி பார்க்குறார். இறுதியாக, அவருடைய உறவில் நம்ம என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும், அவருடைய உறவை உறுதிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது என்பதை நம்முடைய ஆவியில் உறுதிப்படுத்திட்டு வாழணும். அப்பொழுது எல்லா மலைகளும் நமக்கு முன்பாக உருவதை நான் பார்க்க முடியும், எல்லா தடைகளையும் கடந்து போவதை நான் உணர முடியும். ஆறுகளோ தண்ணீரோ எது வந்தாலும் நாம் அதன் மத்தியில் வெற்றியாக கடந்து செல்வதை காண முடியும். கர்த்தர் உண்மையுள்ளவர். அந்த ஆசீர்வாத வழிகளை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவோம், நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
2: ரோமர் 1:5 சொல்லுகிறது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று

0: அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த இடத்திலிருந்து சாட்சி சொல்வேன் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் காலை 5 மணிக்கு ஒரு பிரதர் வந்து தட்டி எழுப்பினார். பாயில தூங்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பாஸ்டர் சொல்றாங்க, நீங்க சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு எங்க தூக்கம் வரும், தூக்கமே வரல. அதன் பிறகு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தேன், ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு இந்த சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது நான் கண்களை மூடினால் ஒரு எரிகிற நெருப்பு தெரியும். நான் கண்ணை இப்படி மூடினா போதும், நான் சிறு வயதில் இருக்கும் போது ஒரு நெருப்பு தக தக தக தகன்னு என்னுடைய மைண்ட்ல எரியற மாதிரி தெரியும். நான் கண்களை திறந்தால் அந்த நெருப்பு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ சிறு வயதிலே என்னை மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை என்று எல்லோரும் முத்திரை போட்டு விட்டார்கள். ஒரு கடைக்கு போய் நான் ஒரு பொருள் வாங்கினோம்னா கூட அந்த கடையில் இருக்கிறவர் சொல்வாரு, சீக்கிரம் கொடுத்து அமுச்சிரு, இந்த பையன் கொஞ்சம் லூஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப நான் யோசிப்பேன், நம்ம நல்லா தானே இருக்கிறோம், ஏன் எல்லாரும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். நான் 2வது வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய வீட்டிற்கு ஒரு இராணுவ அதிகாரி வரும் பொழுது நானும் என்னுடைய அக்காவும் ஓடி போய் ஒரு ரூம்ல ஒளிந்து கொண்டோம். என்னுடைய அப்பா அம்மா அந்த இராணுவ அதிகாரியோடு பேசி கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று எங்களை கூப்பிட்டார்கள். கணேஷ் இங்க வா, பிரதா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. என் பேர் ஜெய் கணேஷ், எங்க அக்கா பேர் ஜெயபிரதா, இங்க வாங்க அப்படின்னாங்க. எங்க அப்பா அம்மா ஓடி வந்தோம். வந்த பிறகு கொஞ்ச நேரத்தில் அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா சொல்றாரு என்னை பார்த்து, நான் உன்னுடைய உண்மையான அப்பா இல்ல, வந்த இந்த இராணுவ அதிகாரி தான் உன்னுடைய உண்மையான அப்பான்னு சொல்றாரு. எங்க பிஞ்சு உள்ளத்துல ஒரு இடி விழுந்தது போல் இருந்தது. திரும்பி எங்க அம்மாவை நாங்க இப்படி பாக்குறோம், எங்க அம்மா சொல்றாங்க, நான் உன்னுடைய உண்மையான அம்மா இல்லப்பான்னு அவங்க கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் வருது. பிறகுதான் நான் புரிந்து கொண்டோம், வந்திருந்த அந்த புதிய இராணுவ அதிகாரி தான் என்னுடைய சொந்த தகப்பன் என்று. அவரோடு ஒரு அனாதையை போல அவர் இருந்த அந்த வீட்டிற்கு ஒரே நாள்ல நாங்கள் புறப்பட்டு போக வேண்டியதா இருந்தது. ஒரு நொடி பொழுதிலே அம்மா என்று அழைத்தவர்கள் அம்மா இல்ல, அப்பா என்று அழைத்தவர்கள் அப்பா இல்ல. ஒரு நொடி பொழுதிலே ஒரு அனாதையை போல் உணர்ந்தேன். அந்த சிறு வயதுல தான் நான் அப்பதான் புரிந்து கொண்டேன், இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல, ஒரு நொடி பொழுதுல எல்லாமே மாறும். அதை புரிந்து கொண்டு அந்த புதிய தகப்பனோடு அந்த வீட்டில் போய் நாங்கள் தங்கினோம். அதன் பிறகுதான் அந்த புதிய தகப்பன் அவர் சொன்னார், நீ கண்ணை மூடுனா ஒரு நெருப்பு எரியுது, கண்ணு திறந்தா நெருப்பு எரியல, அது என்ன தெரியுமா உனக்கு? நான் சொன்னேன், எனக்கு தெரியலப்பா. செப்டம்பர் 13ஆம் தேதி ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு நான் பிறந்ததோட்டு என்னுடைய பாட்டி நாகரத்தனம், என்னுடைய தாய் ரதி தேவி, 2 பேரும் இணைந்து எனக்கு ஜெய் கணேசன் என்று பெயர் வைத்தார்கள். கண்களை மூடினால் அந்த எரிப்புகிற நெருப்பு வேறு ஒன்றும் இல்லை. சிறு வயதிலே என் கண்களுக்கு முன்பாகவே எங்க அம்மா கெரோசினை ஊற்றிக்கொண்டு அவங்க எரிகிற காட்சியை நான் பார்த்திருந்திருக்கிறேன். அவங்க என் கண் முன்பாகவே எரிஞ்சிருக்கிறாங்க. வேலைக்கார அம்மாவும் நானும் அப்படியே பார்த்துருக்கிறோம், போய் காப்பாத்த முடியல, ஏன்னா கதவை மூடிட்டாங்க. அந்த ஜன்னல் கம்பி இரும்புகள்ல இருக்கும் அந்த காலத்துல. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு கொல்லி வைத்தேன். அந்த நாளையோ என்னவோ தெரில, எங்க அப்பா சொல்லுவார், உனக்கு அதனாலதான் அந்த நெருப்பு இருக்கு தெரியுது, நீ ஆனா லூஸ் எல்லாம் கிடையாது அப்படி என்று. அந்த வீட்டிலே நாங்கள் நல்லா இருக்கிற சமயத்துல ஒரு வேலைக்காரம்மா வந்தாங்க. அந்த வேலைக்காரம்மாவுக்கும் என்னுடைய தகப்பனுக்கும் ஒரு தொடர்பு உண்டானது. அந்த வேலைக்காரம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த உடனே என்னுடைய அக்காவை பயங்கரமா சித்திரவதை செய்வார்கள். அதை என்னால பார்க்க முடியாது, தூரத்துல இருந்து அழுவேன், ஒன்னும் செய்ய முடியாது. சில வேலைகள்ல நீங்க பாருங்க, நமக்கு தெரியும் ஏதாச்சும் செய்யணும்னு நினைப்போம், ஆனா நம்ம பலவீனமானவர்களா இருப்போம், நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அந்த சின்ன வயசுல அவ்வளவு வேதனையோடு பார்ப்பேன் எங்க அக்காவை கொடுமை பண்றது. ஒரு நாள் நான் 7வது படித்து கொண்டிருந்த வேலையிலே காலையில் எழும்பி எங்க அக்காவை பார்க்கணும்னு பார்த்தா என்னுடைய அக்கா அந்த வீட்லயே இல்லை. சரி, அக்கா எங்க, அக்கா எங்கன்னு சுத்தி சுத்தி தேடி பார்த்தா அக்கா வீட்டுல இல்ல. இன்னைக்கு வரைக்கும் நான் என் அக்காவை தேடி கொண்டு இருக்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க, எங்க அக்காவை நான் கண்டிப்பா ஒரு நாள் பாப்பேன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். அக்காவும் இப்ப வீட்டுல இல்ல, வீட்டுல அடுத்த கொடுமைக்கு டார்கெட் நான் தான். என்ன கொடுமை செய்ய ஆரம்பித்தார்கள்? இந்த வேலையில ஒரு நாள் நான் யோசிச்சேன், 7வது படிச்சு முடிச்ச அந்த லீவு நாட்கள்ல வீடு நரகம் மாதிரி இருக்குது, நம்ம வீட்டை விட்டு ஓடி வந்து விடுவோம் என்று நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். செங்கல்பேட் என்கின்ற ஒரு இடத்துல கையில இருந்த காசை வைத்து கொண்டு அந்த இடத்துல இறங்கினேன். இறங்கி ஒவ்வொரு கடைகளா ஏறி கேட்டான், ஐயா ஏதாச்சும் வேலை கிடைக்குமா, அம்மா ஏதாச்சும் வேலை கிடைக்குமா, ரொம்ப பசியா இருக்கு, பசி கொடுமை தாங்க முடியல. சில வேலைகள்ல இந்த கல்யாணத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த எச்ச இலைகள் எல்லாம் குப்பை தொட்டியில போடுவாங்க, அதுல இருந்து சாப்பிட வேண்டிய சில சூழ்நிலைகள். இப்படி இருந்த சூழ்நிலையில ஒரு காய்கறி மார்க்கெட்ல அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் இந்த சின்ன மூட்டை 20 கிலோ இருக்கும், பெரிய மூட்டைலாம் உன்னால தூக்க முடியாது தம்பி, இந்த சின்ன மூட்டையை வேணா தூக்கி போடு, நான் ஏதாச்சும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மூட்டை தூக்குறவர் சொன்னார். அப்படி மூட்டை தூக்கி போடுவேன், ஒரு நாளைக்கு 5 ரூபாய் இல்ல 6 ரூபாய் கையில கிடைக்கும். காலையில நல்லா தண்ணி குடிப்பேன், மத்தியானத்திலையும் தண்ணி குடிப்பேன், சாப்பிட முடியாது. நைட்ல இந்த 5 ரூபாய் 6 ரூபாய வைத்து சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் அந்த ரோட் கடையில சாப்பிட்டுட்டு பிளாட்ஃபாரம் பஸ் ஸ்டாண்டு ரோட்டோரம். ஸோ 3 வருஷம் இப்படிதான் என் வாழ்க்கை போச்சு, பிளாட்ஃபாரம் பஸ் ஸ்டாண்டு ரோட்டோரம். 3 வருஷம் கழிச்சு என் உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துச்சு, நம்மளுடைய ஃப்ரெண்டை போய் பார்ப்போம், சென்ட் தாமஸ் மவுண்ட், இயேசு கிறிஸ்துடைய வாழ்ந்து அப்போஸ்தலர் தோமா மரித்த ஒரு இடம், சென்ட் தாமஸ் மவுண்ட் என்ற ஒரு இடத்துல என் ஃப்ரெண்டு இருந்தாரு, அந்த ஃப்ரெண்டை போய் நம்ம பார்ப்போன்ற ஒரு எண்ணம். சரி என் ஃப்ரெண்டை போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். பார்த்தா அந்த வீட்டில் ஒரு 3 நாள் தங்கி இருந்தேன். அந்த வீட்டில் அவங்க பேசிக்கினாங்க, அனாதையெல்லாம் கூட்டின்னு வந்து தங்க வைக்கிறதுக்கு நம்ம வீடு என்ன அனாதை இல்லைம்மா. ஸோ அதை கேட்ட உடனே மனசு உடஞ்சி அவங்க கிட்டையும் சொல்லாம அந்த மலை மேலே போய் நான் கண்ணீர் விட்டு அழுதேன். காலையிலிருந்து மாலை வரை கண்ணீரா வந்திருந்தது, தேம்பி தேம்பி அழுதேன். அந்த வானத்தை பார்த்து சொன்னேன், 33 கோடி தெய்வங்கள் இருக்கே, இதுல ஒரு தெய்வத்திற்கும் கண் இல்லையா, ஒரு தெய்வத்திற்கும் காது இல்லையா, ஒரு தெய்வத்திற்கு கூட அன்பு இல்லையா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு வானத்தை பார்த்து சொல்லி கடைசியா நான் சொன்னேன், ஒரு உண்மையான ஒரு கடவுள் இருந்தா அந்த கடவுள் என்னோடு பேசணும், 2வது நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பிரார்த்தனை மாதிரி செஞ்சுட்டு நான் கீழே இறங்கி வந்தேன். இன்னொரு ஸ்கூல் நண்பரை பார்த்தேன், அவன் கேட்டான், டே கணேஷ் என்னடா ஆச்சு, 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என் கூட படிச்ச, திடீர்ன்ட்டு அதோட வரவே இல்லை, ஒன்றும் இல்லை, ஸ்கூல்ல எல்லாம் உங்களை பத்தி பேசுவோம், இதுதான் நடந்தது என் வாழ்க்கையில, சரி வா நம்ம ஸ்கூல்ல போய் ஜெய்சிலி மிஸ்ஸை பார்ப்போம். அந்த மிஸ்ஸை போய் பார்த்தோம், அந்த மிஸ் இடத்துல நான் சொன்னேன், அந்த மிஸ் சொன்னாங்க, கணேஷ் இனிமேல உன்னால படிக்கவே முடியாது கணேஷ், ஏன்னா நீ படிச்சு 3ல இருந்து 4 வருஷம் ஆயிடுச்சு, யாருமே உனக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க, படிப்பும் உனக்கு ஏறாது, ரொம்ப கஷ்டம் கணேஷ் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க ஒரு பேரண்ட் கிட்ட பேசும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னான், கணேஷ் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து சுவாமிகள் குடும்பம், நீங்கள் வந்து ரொம்ப வைராக்கியமாக இருப்பீங்கன்னு எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா கணேஷ், சொல்லு அப்படின்னு சொன்னேன். ஆண்டனி சொல்லு ஆண்டனி அப்படின்னு, நான் ஒன்று சொல்கிறேன் கணேஷ், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டேன், சொல்லு, இந்த இயேசுவை நீ கடுகளவு நீ நம்பு கணேஷ், இந்த இயேசு உனக்கு அற்புதம் செய்வாரு. அப்ப நான் யோசித்தேன், எத்தனையோ 33 கோடி தேவங்கள்ன்றாங்க, அதை நம்பணும் இதை நம்பணும் எல்லாம் நம்பணும், இந்த இயேசுவை கடுகளவு நம்புறது நமக்கு என்ன என்ன பண்ணும், மனசுல நீ நினைச்சு சொல்லு கணேஷ் அப்படின்னா, மனசுக்குள்ள இயேசுவே உம்மை நான் கடுகளவு நம்புறேன், நீங்க உண்மையான கடவுளா இருந்தா நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அதன் பிறகு நான் உங்களை லட்டு மாதிரி நம்புறேன் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிட்டேன். உடனே அந்த டீச்சர் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அந்த பேரண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தவங்கள நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு ஓடி வந்தாங்க என்கிட்ட. ஓடி வந்து சொன்னாங்க, கணேஷ் இப்போதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது, நம்ம ஸ்கூல்ல உனக்கு அட்மிஷன் கிடைக்காது, ஆனா இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் ஸ்கூல் என்ற ஒரு ஸ்கூல்ல உனக்கு அட்மிஷன் கிடைக்கும், நீ வந்து ஏதாச்சும் டியூட்டோரியல் மாதிரி சேர்ந்துட்டு எங்கேயாச்சும் யார்கிட்டயாச்சும் கைடன்ஸ் வாங்கி நீ படிச்சுடு, அது ஓபன் ஸ்கூல் மாதிரி அப்படின்னாங்க, நான் டிசி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சு டிசி எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த அட்ரஸ் தேனாம்பேட் ஆழ்வார்பேட்டில் இருக்கு அங்கே போய் பார்த்தோம். அங்கே பார்க்க உடனே என் ஃப்ரெண்டு கொஞ்சம் காசு கொடுத்தா, அந்த டீச்சர் காசு கொடுத்தாங்க, அதை வைத்து புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ தங்குறதுக்கு இடம் இல்லை, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனா உங்க அப்பா ஒரு ஆர்மி கேப்டனா இருந்து நம்ம குடும்ப மானத்தெல்லாம் வாங்கிட்டாரு. ஓடிஏ ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு சொல்லி ஏர்போர்ட் பக்கத்துல தான் நாங்க தங்கி இருந்தோம். எங்க அப்பா ஒரு ஆர்மி கேப்டனா இருந்தபடினா எந்த சொந்தக்காரங்களும் சேர்க்கல. அப்போ நான் என்ன யோசித்தேன், என்னடா செய்யறது தெரியலையே சொல்லிட்டு அவங்க பசங்க கிட்ட வேற என் கண் எதிரிலேயே சொல்றாங்க, இவன் வந்து இந்த குடும்பமே ஒரு சாபமான குடும்பம், இந்த குடும்பத்துல இவன் கூட பேசிடாத, பேசிட்டா நீங்களும் வீணா போயிடுவீங்க, இவன் திருப்பி இங்க வந்திருக்கிறான், எங்கேயோ ஓடி போனவன், ஓடி போட்டோமே அப்படின்னு மனசு ரொம்ப உடஞ்சி அப்படியே போகும்போது அங்க தெரிஞ்சவர் ஒருத்தர் எப்பவுமே இருப்பாரு. அப்ப அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி தங்க ஒரு இடம் இல்ல ஐயா, இந்த மாதிரி ஸ்கூல்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சது. அவர் சொன்னாரு, பா நீங்க எல்லாம் நல்லா இருந்த குடும்பம், உங்க அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரு, சரி என் வீட்டுக்குள்ள எல்லாம் இடம் கொடுக்க முடியாது, என் வீட்டு மேல தண்ணி தொட்டி இருக்கு, அந்த தண்ணி தொட்டி கீழே இருந்து நீ ஏதாச்சும் பண்ணிக்கோ, மாடி பெருக்கணும், கீழே திடீர்னு ஏதாச்சும் வேலை செய்யணும்னா செஞ்சுக்கோ, வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது தம்பி, ஏன்னா எங்க மனைவிக்கு பிடிக்காது, அதனால நீ மேல தண்ணி தொட்டி கீழே தங்கி, ஒரு பில்லர் போட்டு தண்ணி தொட்டி கீழே தங்கிப்பேன். அப்புறம் ஒரு மூணு நாலு நாள் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் அந்த ஃப்ரெண்டுகிட்டே போய் கேட்டேன், ஏ ரொம்ப பசி எடுக்குதுரா, முடியல மைக்கடிச்சு விடுற மாதிரி இருக்குதுன்னு. அவன் உடனே சொன்னான், சரி இரு என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு சொல்லி ரெண்டு மூணு வடையை வாங்கி கொடுத்து சொன்னான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்கிறாரு ஒரு அண்ணன், நம்ம அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லி அங்கேருந்து அடையாருக்கு போய் இந்த மாதிரி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த வயசுல நான் வேலை கொடுக்கறது எதுவுமே இல்லை, பாத்திரம் கழுவுவாரா, பாத்திரம் கழுவுறாருன்னா நம்ம அந்த வேலை கொடுக்கலாம், ஒரு வேலை சாப்பாடு கொடுக்கலாம், ஏதோ ஒரு அஞ்சு ரூபாய் கொடுக்கலாம்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு வேலை சாப்பாடு கொடுக்குறாங்க, அஞ்சு ரூபாயும் கொடுக்குறாங்கன்னொன்னே அந்த ஹோட்டல்ல போய் என்ன பண்ணுவேன்னா டெய்லி சாயங்காலத்துல தான் மாலையில தான் அந்த ஹோட்டல் திறக்கும், அந்த ஹோட்டல்ல பாத்திரம் கழுவணும், நைட்டு 10, 11, 11:30 மணி வரைக்கும் நடக்கும். டைம் கிடைக்கும் போது புஸ்தகத்தை திறந்து படிப்பேன். அப்படியே சில வேலைகளை படிக்கும் போது எனக்கு புரியாது, தெரியாது, புஸ்தகத்தை யாரும் இல்லாத போது எடுத்து தலையில அடிச்சுட்டு அழுவோம், ஓன்னு ஐயோ நான் ஒரு சர்வம் முட்டால், எனக்கு படிக்கவே வரலையே தெரியலையேன்னு சொல்லி. ஒரு நாள் தெரு விளக்கு கீழே நான் அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேக்குது, இந்த சாப்டரை நீ தர, இந்த புக்கை தர, நான் திரும்பி பாக்குறேன், பார்த்தா ஆள் இல்ல, சவுண்ட் மட்டும் கேக்குது, நீ தர. அப்புறம் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி இப்படி படிக்கணும் அப்படின்னு அந்த சத்தம் கேக்குது, சொல்லி கொடுக்குறாங்க. சரி ஏதோ ஒரு சக்தின்னு சொல்லி நானும் ஒரு வருஷம் இப்படிதான் நடக்கும், அப்படியே அந்த சத்தம் கேட்கும், ஒரு டீச்சர் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்படியே கேட்டு கேட்டு படிச்சு எக்ஸாம் எழுதிட்டேன். ஏன்னா அந்த வயசுல என்ன சக்தி ஏது ஒன்றும் தெரியல. அப்புறம் எக்ஸாம் எழுதி போய் ரிசல்ட் வாங்கும் போது அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டிலேயே மாநிலத்திலேயே நீ முதல் மாணவனாய் வந்திருக்கிற. அல்லேலூயா, கையை தட்டணும்னா ஆண்டவருக்கு நல்லா கையை தட்டிடுங்க. ஒரு அனாத திக்கற்ற பிள்ளை எச்சசோறு சாப்பிட்டவன மாநிலத்துல முதல் மாணவனா வர வைத்த அந்த இயேசுக்கு கை தட்டுங்க. எனக்கு செய்த அதே ஆண்டவர் இயேசப்பா உங்களுக்கும் செய்வார். ஒரு இந்துவா இருந்த கணேஷுக்கே செய்யறாருன்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? என் கண்ணீரை பார்த்த இயேசப்பா, என் உடைந்த உள்ளத்தை பார்த்த இயேசப்பா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத நேரத்துல ஒரு கணேஷை தேடி வந்த இயேசப்பா நிச்சயமாவே உங்களுக்கு செய்வார். அது மட்டுமல்ல, அந்த அந்த மகிழ்ச்சியை கூட கொண்டாட முடியல, ஏன்னா அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாம நேரடியாகவே நடந்து வந்து கொண்டிருந்த போது ஒரு ஆட்டோ டிரைவர் என்னை பார்த்து கேட்டார், தம்பிங்க வாப்பா என்னப்பா கையில நிறைய பேப்பர் வச்சுட்டு தேம்பி தேம்பி அழுவுற. நான் சொன்னேன், இதுதான் என் கதை, இதுதான் என் வாழ்க்கை, சரி நீ வாப்பான்னு ஒரு ஆட்டோ டிரைவர் தான் என்னை கொண்டு போய் சென்ட் பேட்ரிக்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு கொண்டு போனார். அந்த இடத்துல அட்மிஷன் கிடைத்தது. அதே மா ஹோட்டல்ல வேலை செய்து கொண்டு 11வது 12வது படிச்சு முடிச்சேன். லோயலா கல்லூரியில எல்லாரும் சொன்னாங்க, காமர்ஸ் குரூப் எடுத்தேன், லோயலா கல்லூரியில பிகாம் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லோயலா கல்லூரியில அந்த பிகாம் அட்மிஷனுக்கு போட்டேன், எனக்கு சீட்டு கிடைக்கல. ஏன்னா அங்க வந்து கத்தோலிக்கர்களுக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க, அவங்களுக்கே சீட்டு கொடுக்க முடியாதுன்னுவாங்க. அப்ப சீட்டு கிடைக்கல. நான் என்ன பண்ணேன், சரி 8:30 to 1:30 வரைக்கும் காலேஜ், நம்ம சும்மா போய் காலேஜில் உக்காந்து ஏதோ பார்த்துட்டு உக்காந்து ஒரு மூலையில் அழுதுட்டு இருந்தேன். அங்கே பார்த்தா ஒரு பியூன் மாதிரி ஒருத்தர் வந்தார், வந்துட்டு கேட்டார், நீனா காலேஜ் கட்டடிக்கிறியா, நான் உன்னை கவனிக்கிறேன், ஒரு வாரமாக காலேஜில் வர, இந்த பார்க்கில் உக்காடுற போகிறேன்னு. நான் உடனே அழுதுட்டேன், இல்லை ஐயா எனக்கு அட்மிஷனே கிடைக்கல, வேற என்ன செய்யுதுன்னு தெரியாம சும்மா காலேஜ்ல உட்காந்து இருக்கிறேன். சரி நீ யாரு, இதுதான் என் வாழ்க்கை. அவர் சொன்னாரு நீ நாளைக்கு வா. அப்ப நாளைய தினத்துல அவர் என்ன பண்ணார்னா நேரா கூட்டி கொண்டு அவர் பிரின்சிபல் இடத்துல போய் சொன்னாரு, இவன் ஒரு அனாதை, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான், இவனுக்கு நீங்க இந்துன்னு பார்க்காம இவனுக்கு ஒரு அட்மிஷன் போட்டு கொடுங்க அப்படின்னாரு. அவரும் உடனே அட்மிஷன் W-65 65. ஏன்னா என்ன என் காலேஜ்ல என் பேரு சிக்கன் 65 அந்த 65 தொட்டு நம்பர் போட்டு கொடுத்துட்டார். பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன், அந்த ரப்பர் செப்பல் போட்டுட்டு அந்த பியூன் மாதிரி வந்தவர் வந்து அவர் பியூன் இல்ல, அவர் பிரின்சிபலுக்கும் மேல இருக்கிற ரெக்டாருன்னுவாங்க. அப்படின்னா அந்த ஃபுல் காலேஜுக்கே ஹெட்டு அவர் தான். அப்போ ஆண்டவர் இப்படி அற்புதமா எனக்கு அதிசயமா உதவி செய்தவர், உங்களுக்கும் மனுஷர்களை தூதர்களை போல அனுப்பி ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். காலேஜ் பேர் என்ன, இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கேட்டாரு. நான் சொன்ன காலேஜ் பேரு லைலா காலேஜ் அப்படின்னு. உடனே அவர் கோவம் வந்துருச்சு, நோட்புக் எடுத்து வீசினாரு வெளியில. உனக்கெல்லாம் யாரு தான், இங்கிலீஷ்லயே சொன்னாரு, உனக்கெல்லாம் யாரு தான் சீட்டு கொடுத்தாலும் தெரியல, காலேஜ் பேரை கூட சொல்ல தெரியல. லைலான்றது ஒரு சினிமா நடிகை பேரு, இது லைலா இல்ல, இது லொயோலா, லொயோலா அப்படின்னு அந்த காலேஜ் பேரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண அவர் சொல்லி கொடுத்தார். அப்படியே கீழே இறங்கி அழுதுட்டே போனேன். ஏசப்பா உன கடுகளவு நம்புன, நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர வச்சிங்க, 11வது 12வது வர வச்சிங்க, இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபசர் என்னை இவ்வளவு அசிங்கம் பண்றாரு, இன்னிலிருந்து உங்களை நான் லட்டு மாதிரி நம்புறேன், இன்னும் அதிகமா நான் உங்களை லட்டு மாதிரி நம்புறேன், இந்த காலேஜ்ல என் தலையை நீங்க உயர்த்தணும்னாரு. அந்த ஒரு சிறிய ஒரு ஜெய் கணேஷுடைய ஜபத்தை கேட்டு 3 வருஷமும் அதே கல்லூரியில 3 கோல்டு மெடல் வாங்க ஏசப்பா உதவி செய்தார். ஏசப்பாவுக்கு கை தட்டுங்க, எனக்கு வேணாம். ஒரு பேத காலேஜ் பேரை சொல்ல கூட திராணி இல்லாதவன 3 வருஷமும் கோல்டு மெடல் வாங்கி ஒரு சரித்திரத்தை படைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதன் பிறகு செல்போன்ல ஒரு கால் வந்தது, நான் தான் உன்னுடைய மாமா, நீ என்னை வந்து பாரு. நான் யோசிச்சேன், 20-21 வயசுல யாருடா மாமா, நான் வந்து பாரு அப்படின்னு சொன்னாரு. அந்த காலேஜ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் செக்ரட்டரியா ஆண்டவர் என்ன உயர்த்தினாரு. அங்க இருக்கிற நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு அனாதை பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஆளு எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஸ்டூடெண்ட் யூனியன்ல செக்ரட்டரி ஆனது இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஒரு போன் கால் வந்தது, அதனால அதான் செல்போன் கொடுத்தாங்க எனக்கு காலேஜ்ல. அப்போ கால் வருது, நான் தான் உன்னுடைய மாமா, நான் யாரு போய் பாக்குறேன், பார்த்தா அவர் தான். இந்த டாடாஸ் கொசுவத்தி பாத்தீங்கன்னா நேற்று நைட் எல்லாம் இருந்துச்சு, அந்த டாடாஸ் கொசுவத்தி மாதிரி அவர் அப்படியே அந்த பிளாஷ்பேக்கை சொல்றாரு, சொல்லி ரீவைண்ட் பண்ணி சொல்றாரு, உங்க அம்மா எப்படி இறந்தாங்க தெரியுமா, உங்க அப்பா எவ்வளவு கொடூரமான ஆள் தெரியுமா, சரி உங்க அம்மாவுடைய போட்டோவை நீ பார்த்திருக்கிறியா, நான் போட்டோவை பார்த்தது இல்லை. அப்ப எங்க அம்மாவுடைய போட்டோவை காண்பித்தார். எனக்கு அன்பான தேவச்சனமே, 20 வயசுலதான் எங்க அம்மாவுடைய முகத்தை பார்த்து அழுதேன், அக்கா எங்க, அக்கா ஓடி போனவங்க இன்னும் எங்கன்னு தெரியல மாமா. அப்புறம் தான் சொன்னார், நான் தான் உன்னுடைய அம்மாவுடைய தம்பி, உனக்கு உங்க அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவர் பேர் பாலயோகி சுவாமிகள், மலேசியால நமக்கு கோயில்கள் இருக்கு, ஸ்ரீலங்கால கோயில்கள் இருக்கு, உங்க அம்மா அப்பாவுக்கு மதுரை மீனாட்சி கோயில தான் திருமணம் நடந்தது, இதெல்லாம் சொல்லி அவர் சொன்னாரு, நீ என்னோட மலேசியாவா, நான் சொன்ன நான் வரல, ஏன்னா மனுஷங்களை நம்பி நம்பி நான் ஏமாந்தது போதும், எனக்கு பயமா இருக்கு, இல்ல இல்ல பயப்படாத நீ வான்னு சொல்லி பாஸ்போர்ட் எடுத்து என்னை மலேசியா கொண்டு போனார். மலேசியாவிலே போய் பூஜைகள், புராணங்கள், வேதங்கள், கருடா எல்லாவற்றையும் படித்து தேறினவனா மாறின, இயேசு மேல வைத்திருந்த அந்த கடுகு லட் அளவு அந்த விசுவாசத்தை விட்டுட்டேன். ஆனா 400 மைல் பாத யாத்திரை நடப்பேன், எந்த கடவுளும் என்கிட்ட பேசல, இல்ல கடைசியில தேர் இஸ் நோ காட், கடவுள் இல்லை என்ற ஒரு புஸ்தகத்தை எழுத ஆரம்பித்தேன். அந்த சமயத்துல அடுத்த ஆன்மீக வாரிசா என்னை நியமிக்கிற சமயத்துல இருந்தது, ஒரு பெரிய கும்பாபிஷேகம் பண்ணுகிற நேரம், அடுத்த ஆன்மீக வாரிசு. அப்போ அந்த சூழ்நிலையில ஒரு இடத்துல ஈவினிங்ல MBA படித்து கொண்டிருந்த வேலையில கார்ல போகும்போது கார் திடீரென்று பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கார் டிரைவர் சொன்னார், சார் இது வரைக்கும் இப்படியாப்பட்ட BMW கார் எல்லாம் பிரேக் டவுன் ஆகாது சார், என்னன்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த டிரைவர் இது பண்ணிட்டு இருக்கும் போது நான் அப்படியே நடந்து போனா அங்க இந்த மாதிரி ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சில் ஒரு சிலுவை இல்ல, ஒரு அந்த சிலைகள் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அந்த சர்ச் இருந்தது, அந்த சர்ச்சுக்குள்ள கால் வைக்கிறேன், செருப்பை கட்டிட்டு என் கண்கள்ல ஒரே கண்ணீர், ஏனே தெரியல, தேம்பி தேம்பி தேம்பி தேம்பி தேம்பி தேம்பி அழுகிறேன். அழுகும் போது பாத்தீங்கன்னா திடீரென்று ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் வந்த உடனே சாஷ்டாங்கமா எங்க இந்துல விழுற மாதிரி விழுந்துட்டேன். விழுந்து கண்ணை திறந்து பார்த்தா அந்த பாதத்துல அந்த ஆணி கடவப்பட்ட அந்த காயங்களை நான் அப்படியே பார்த்தேன். அப்பதான் அடிக்கிற மாதிரி ஃபிளஷ், அந்த பிளட் அப்படிதான் கூஸ் ஆகி அப்படி அது வெளியில வர மாதிரி இருந்தது. கைகள்ல பார்த்தா அதே மாதிரி காயம், இடுப்புல பார்த்தா அப்படியே அந்த காயம் இருந்தது. முகத்தை என்னால பார்க்க முடியல, ஏன்னா பயங்கர பிரகாசமா இருந்தது. அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம், என் மகனே நீ இந்த தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு திரும்ப போய்விடு, என் மகனே நீ இந்த தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு திரும்ப போய்விடு, அவ்வளவுதான். அதன் பிறகு நான் நேரா போயிட்டு எங்க மாமா கிட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, உனக்கு மென்டல் ப்ராப்ளம், சின்ன வயசுலயே மென்டல் ப்ராப்ளம் சொல்லியிருக்கிறாங்க, அதனால அந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இல்ல, அடுத்த ஆன்மீக வாரிசு நீ தான், சிறு வயதிலேயே உங்க அம்மா இந்த கடவுளுக்கு தான் உன்னை ஏந்து கொடுத்துருக்கிறாங்க. ஆனா எனக்குள்ள தெளிவான ஒரு காரியம் பேச ஆரம்பித்தது. ஒரு 1% நான் இதுதான் உண்மைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நான் சொன்னேன் மாமா கிட்ட கார்ல போகும்போது, மாமா இந்த இயேசப்பா 100% உண்மையா இல்லையான்னு தெரியல, ஆனா 1% இவர் தான் உண்மை, இந்த வழியில போனா எனக்கு ஒரு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்னு. அவருக்கு திடீர்னு கோபம் வந்து மலேசியாவில காரை நிறுத்தி, என் காரை விட்டு நீ வெளியில போடா, இந்த இயேசு உன்னை எப்படி இந்தியா கொண்டு போறாருன்னு என்ன மலேசியாவில நடு ரோட்ல இறக்கி விட்டாரு. பாஸ்போர்ட் மட்டும்தான் கையில இருந்தது. படிச்ச ஒரு முஸ்லீம் சகோதரர் ஷேன் ஹுசைன் தான் எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து நான் மறுபடியும் இந்தியா வந்துட்டேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. இந்த இயேசு உன்னை எப்படி இந்தியா கொண்டு போறாருன்னு சொன்னாரு. ஆனா இந்த இயேசு இந்தியா கொண்டு வந்தார். கொண்டு வந்த உடனே நான் நினைச்சேன், நம்ம தான் 3 gold medal வாங்கியிருக்கிறோமே, நமக்கு வேலை கிடைக்காதா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சேன். வேலை கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல. கடைசியில ஒரு வேலை கிடைச்சது. அந்த வேலை கிடைக்கும் போது அந்த வேலை கிடைக்கிற இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த அப்புறம் வேலை போயிடுச்சு. அந்த வேலை போன உடனே அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகி, சென்னை பட்டணத்திலே பல மாதங்கள் ஒரு பைத்தியக்காரனை போல நான் சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன். என் அன்பு வாலிபர் தங்கச்சி தம்பிய, இந்த லவ், இந்த ஜவ்வு, இந்த கவ்வு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. கர்த்தர் நமக்கு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தின்படி நம்ம வாழ்றது தான் ரொம்ப ஆசீர்வாதம். அதன் பிறகு ஒரு நாள், பல மாதங்கள் சென்னையில நான் பைத்தியக்காரனா சுத்திருந்த, நிறைய பேர் பார்த்திருக்கிறாங்க. ஒரு பீச்சில் திடீரென்று ஒரு வெளிச்சம் வந்தது. அதே போல வந்து சொன்னது, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படி என்னுடைய பலத்த கரத்தில் நீ அடங்கி இருன்னு சொல்லி அந்த சத்தம் சொன்ன உடனே என்னுடைய பைத்தியம் தெளிந்தது. பிரியமானவர்களே, இல்லைனா நான் இன்னைக்கு வரைக்கும் தான் இப்போ ஒரு பைத்தியக்காரனா தான் நான் இருந்திருப்பேன். அதன் பிறகு என் வாழ்க்கையில தற்கொலை செய்து கொள்ளலாம் நினைத்தேன். தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற சூழ்நிலைக்காக மாத்திரை காத்து கொண்டிருக்கும் போது, ஒரு சபை வெளியில நிற்கும் போது, அந்த மாத்திரை வெயிட் பண்ற இடமும் ஒரு சபை, அங்க இருந்து ஒரு பாடல் சத்தத்தை கேட்டு உள்ள வந்தேன். அந்த உள்ள வந்த உடனே அந்த தேவ மனிதர் சரியாக சொன்னார், ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்ளணும்னு வந்திருக்கிறாரு, இப்படி அவர் வாழ்க்கை, ஆனா இயேசப்பா அவருக்கு விடுதலை தராருன்னு. ஒரு இருள் என்னை விட்டு போனது, ஒரு வெளிச்சம் என்னை நிரப்பினது. செப்டம்பர் 12 இது நடந்தது 2006. இரவு முழுவதும் என் பாவங்களை அறிக்கை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். செப்டம்பர் 13 அதிகாலையிலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டேன். தெருக்கள், பஸ் ஸ்டாண்டு, ரோட்டோரங்களிலே ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லுவேன். ஒரே ஒரு வசனம் என்னை தொட்டது, நீதிமொழிகள் 11:30, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கினேன், இந்த கோல்டு மெடல் ஒரு குப்பை, அதனாலதான் நம்ம லைஃப்ல எதுவுமே நடக்க மாட்டுது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லதுதான், ஆனா பிரயோஜனப்படலையே. அப்ப நான் யோசித்தேன், ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் பண்ணோம்னா நம்ம ஞானவான். எப்படி ஆத்துமா ஆதாயம் பண்ணணும்? பைபிள் தெரியாது. ஒன்னே 5 சொல்லுவேன், யாரை பார்த்தாலும் சொல்லுவேன், ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்
1: பீச்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் இறங்கி ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு போயிடுவேன். பஸ் டிப்போல நின்று கத்துவேன், சில டைம் ரத்தம் வரும், ஒன்னும் சொல்ல மாட்டேன். இயேசுவின் ரத்தம் உன் சகல பாவங்களையும் கழுவும். இயேசு உனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். இயேசு 3வது நாள் உயிர் தெழுந்தார். 4வது இந்த இயேசுவின் இருதயத்தில் விசுவாசித்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உனக்கு பரலோகம் கிடைக்கும். இதுதான் சொல்லுவேன். அந்த 3 நிமிஷத்துக்குள்ள ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல 2 பேர் 4 பேர்லாம் உடனே என் கூட சேர்ந்து அந்த ஜோம் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அடுத்த கம்பார்ட்மெண்ட் ஏறி போயிடுவேன். இப்படி செய்யும் போது நிறைய பேர் ஆண்டவருக்குள் வர ஆரம்பித்தாங்க. அவங்கள எனக்கு தெரிந்த சபைகள்ல கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ஐசிஐசிஐ வங்கியில ஒரு நல்ல வேலை கிடைத்தது. ஆண்டவர் சம்பளம் லட்சங்களிலே கொடுக்க ஆரம்பித்தார். அதன் பிறகுதான் நான் புரிஞ்சு கொண்டேன், ஒரு மனுஷன் ஆத்தும ஆதாயத்தை அவன் கடைசி மூச்சு வரைக்கும் விடக்கூடாது சொல்லிட்டு ஆத்தும ஆதாயம் பண்ணேன். நல்லபடியா 2010 பேக்கும் இல்லை, எனக்கு பேக்ரவுண்டும் இல்லை. எனக்கு ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு பொண்ணு கொடுத்தாங்க, கல்யாணம் பண்ணேன். ஆண்டவர் இன்னைக்கு 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஜோனஸ் இவாஞ்சலின், ஜான் ரிவைவல், 3வது பொண்ணு கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, ரூபன் ஸ்கூல்கள் காலேஜுகள்ல நீ போய் என்னுடைய அன்பை சொல்லணும், நீ ஊழியக்காரு அது இதெல்லாம் சொன்னா நான் போக முடியாது, அதனால நீ ஒரு கம்பெனி ஆரம்பின்னு ஒரு பேர்ல் ஃபவுண்டேஷன்ஸ்னு அநேகரோடு இணைந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். அந்த கம்பெனிக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜுகள் கார்பரேட் கம்பெனிஸ் காக்னிசன்ட் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனில ட்ரைனிங் மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். நிறைய பேர் கேட்பாங்க என்ன என்ன எடுப்பீங்க, நான் சொல்லுவேன் மன அழுத்தத்தை ஜெயிப்பது எப்படி, தோல்விகளை ஜெயிப்பது எப்படி, புறக்கணிப்பை ஜெயிப்பது எப்படி, அவமானங்களை ஜெயிப்பது எப்படி, வாழ்க்கையை ஜெயிப்பது எப்படி. நல்லா இருக்குதே, ஓவர் கம்மர், ஹவு டு ஓவர் கம் அப்படின்னு ஸ்கூல்களுக்குள்ள போய் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி நான் எங்க போனாலும் சொல்லுவேன், எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க அதுல என்ன இருக்கு, நீங்க தாராளமா ப்ரேயர் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது 1வது 100 மாணவர்கள் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க, அப்புறம் 1000, அப்புறம் 10,000. இந்த 10 வருஷத்துல ஆண்டவருடைய பிரதான கிருபை இறக்கத்தினால எந்த ஃபேஸ்புக்கு எந்த மீடியாலையும் நாங்க போடல, ஆனா எல்லா போட்டோஸ் எல்லா டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருக்கிறோம். தேவனுடைய சுத்த இறக்கத்தினாலே நல்ல பாடல் பாடினாங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் 1 லட்சம் வாலிப பெண்கள் 1 லட்சம் வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வர மகிமை செய்தார். அல்லேலூயா. நல்ல ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கடைசியா நான் இருந்த சபைகள்ல எனக்கு வளர்ச்சி இல்லை. அப்ப நான் யோசித்தேன், ஆண்டவரே இதுக்கு மேல எனக்கு வளர்ச்சியே இல்லைன்னு சொல்லும் போது நான் ஆண்டவர் சொன்னார், கோ டு திருச்சி, ஐ வில் லீட் யூ அண்ட் கைடியூன்னு சொன்னாரு. திருச்சிக்கு நான் வந்த பிறகு திண்டுக்கல்லிலே ஒரு மீட்டிங்கை முடித்து நான் வருகிறேன். வரும்போது பார்த்தா அந்த பிரட்டியூர் அது கொஞ்சம் தமிழ் தகராறு, என் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான். அது பார்த்தேன் பிரட்டியூர் அப்படின்னு போட்டு த பெண்டகோஸ்டல் மிஷன் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு பார்த்தேன். கார்ல வந்துட்டே இருக்கிறேன், அந்த போர்டை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு தெளிவான மெல்லிய சத்தம், இதிலும் பெரிதாக நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இந்த சபைக்கு நீ போன்னு ஒரு துல்லியமான ஒரு சத்தம் வந்தது. நான் இதுவரைக்கும் டிபிஎம் சபைக்கெல்லாம் வந்தது இல்லை. ஆரம்ப நாட்கள்ல மனாசே தேஜு அண்ணன் அங்க யூத் மீட்டிங் நடத்துவாங்க, கடைசியில உட்காந்து கேட்டுட்டு எல்லாருக்கும் டீ பிடிச்சி கொடுத்துட்டு அப்படியே ஓடிடுவேன். ஏன்னா எனக்கு பயம், டிபிஎம் சபைனா எனக்கு பயம், அந்த மாதிரிலாம் நம்மளால வாழ முடியுமா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் இந்த சத்தத்தை சொன்ன உடனே நேரடியாக போனேன். அருமையான தகப்பன் பாஸ்டர் உதயகுமார் அவர்களை பார்த்தேன். அவர் நல்லா உற்சாகம் பண்ணார், அன்பா இருந்தாரு. எங்க மாமனார் கேத்தலிக்கு, எங்க மாமியார் சிஎஸ்ஐ, என் ஒய்ஃப் மெத்தடிஸ்ட் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில தேவ கிருபை தேவ இறக்கத்தினாலே தகப்பன் பாஸ்டர் உதயகுமாரோடைய அவர் காட்டின அன்பினாலே இன்னைக்கு கத்தோலிக்கு சிஎஸ்ஐ மெத்தடிஸ்ட் நானு எல்லாருமே பிரட்டையூர் பெண்டகோஸ்டல் மிஷனுக்கு வருகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். எனக்கு செய்த ஆண்டவர் எதிர்காலமே இல்லாமல் ஒரு அனாதையாய் திக்கற்ற பிள்ளையாய் இருந்த என்னுடைய எனக்கு செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மன அழுத்தம் எல்லாவற்றையும் ஜெயிக்க வைத்து முற்றிலும் தோல்வியை சந்திக்கிற உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் ஜெயமாய் மாற்றுவார். கர்த்தர்தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதித்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த சாட்சியினால் வந்த சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் இயேசு மக ராஜா ஒருவருக்கே உண்டாவதாக. பிரதான பாவியாய் இருந்த ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இன்னும் பரிசுத்தமாய் ஆக்கி பூரணமாக்கி கொண்டிருக்கிற தேவன் இந்த இடத்தில் நிற்க 100% தகுதி அல்ல, ஆனால் இயேசு எனக்காக செய்த அந்த சிலுவையின் மரணத்தை நான் தகுதியாய் கருதி இந்த இடத்தில் நின்று என் கிரீடங்களை எல்லாம் இயேசு மகாராஜா ஒருவருக்கே கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: சங்கீதம் 28 சொல்லுகிறார், கர்த்தர் என் பலன் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவர் நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் கழிவுறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா.

நான் அறிந்திருக்கிறேன் ஏசப்பா, நீங்க தந்து ஜீவனுக்காய், ஆண்டவரே நீங்க தந்து அழைப்பிற்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஜீவனுள்ள நாள் வரைக்கும் உமக்கு உண்மையாய் வாழ நீ

ஆகாய இதமும் வாய்க்காமல் போகும். அவர் கண் இமைகளை தொடுகிறார். மேற்கொள்ள நீங்கள் எங்களுக்கு தந்த அதிகாரத்தை காண். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் உண்டாவதா. ஆமென்.

என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. தேவனை நம்பியிருக்கிறேன். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?

தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர்வயதும் நரைமயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாது இருப்பீராக. உமை நாங்கள் சார்ந்திருக்கிறோம், உமை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் ஆதரவு. Lord, we put our hope and a confidence upon you alone, O Lord. Thank you.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.

0: పరిశుద్ధ నామముకు స్తోత్రం.
1: ప్రైజ్ బి అంటూ హిస్ హోలీ నేమ్.
0: ప్రియమైన దేవుని పిల్లగలే, ధార్మ్యమైన కాలవెళిలే கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஆராதனையிலே நாம் இப்பொழுது ஜெபித்த பிரகாரமாக சமாதானத்தின் தேவன் நம்முடனே கூட எப்பொழுதும் இருக்கிறார்.
1: As we pray, the God of peace is with us all the time.
0: அவருடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமா இருக்குதால எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம்.
1: The peace which is beyond our understanding.
0: Hallelujah. எல்லா புத்தி என்று சொல்லும் பொழுது மனுஷர்கள் இன்றைக்கு பல விதங்களிலே யோசிப்பார்கள்.
1: People may think in different ways.
0: பல கேள்விகள் கேட்பார்கள்.
1: They may ask lot of questions.
0: ஆகவே மனுஷனுடைய புத்திசாலித்தனத்துக்கும் மனுஷனுடைய அறிவுக்கும் மனுஷனுடைய இந்த உலக ஞானத்துக்கும் மேலான ஒன்றுதான் இந்த தேவ சமாதானம்.
1: The God of peace is beyond all our intellectual, all our things.
0: அந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given such peace in our
0: lives. Hallelujah. ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் நிம்மதி தேடி அலைகிறார்கள்.
1: The people are wandering for peace.
0: ஆனால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை.
1: They don't have peace at all.
0: கோவில்கள் ஏராளமாய் உண்டு.
1: There are lot of temples.
0: ஆனால் நிம்மதி அங்கே கிடைப்பதில்லை.
1: But there is no peace there.
0: குளங்கள் உண்டு.
1: There are
0: ஏரிகள்
1: tanks,
0: உண்டு.
1: Lakes,
0: குட்டைகள் உண்டு. மலைகள் உண்டு.
1: Mountains.
0: ஆனால் எல்லா இடத்திலும் போய் எங்கு போய் சுத்தி வந்தாலும் சரி,
1: Wherever they go,
0: அங்கே நிம்மதி கிடைக்காது.
1: No peace at all.
0: மனிதன் சமாதானம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறான்.
1: And man is wandering.
0: ஆண்டவர் நமக்கு இலவசமாக அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: Freely the Lord has given the peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பணத்தினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: Not by money.
0: அல்லது இந்த உலக மாயையினால் சிற்றின்பங்களினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the worldly pleasures.
0: இந்த உலக பிரகாரமான மேன்மையினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the greatness of this world.
0: ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம்,
1: the Lord's peace,
0: நம்முடைய வெறுமையிலே,
1: in the emptiness,
0: நம்முடைய கண்ணீரின் மத்தியிலே,
1: in the midst of tears,
0: நம்முடைய பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: ஏமாற்றங்களின் மத்தியிலே,
1: in the midst of deception,
0: வெட்கத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: அவமானத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: நிந்தைகளின் மத்தியிலே,
1: in the midst of reproach,
0: கஷ்டங்களின் மத்தியிலே,
1: in the midst of trouble,
0: பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: உபத்திரவங்களின் மத்தியிலே,
1: in the midst of tribulation,
0: தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: God has given peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம்.
1: Yes.
0: ஏதாவது ஒரு விதத்தில் மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள்.
1: People are suffering in different matters.
0: பல விதங்களிலே அவர்கள் பல இன்னல்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They are struggling with a lot of problems.
0: இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கிற ஒரு பெரிய கேடான ஒரு காரியம் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And they are killing others.
0: சக மனிதர்களோடு யுத்தம் பண்ணிக்கொண்டு நாட்டை இன்னொரு நாடு அழித்துக் கொண்டிருக்கிறது.
1: They are fighting each other. One country is
0: அவர்களும் மனிதர்கள் தானே என்று நினைப்பதில்லை.
1: They don't consider they are also.
0: ஆனால் கர்த்தர் சொன்னார்.
1: But the Lord said,
0: கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்.
1: You will hear the wars and rumors of
0: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று ஆண்டவர் சொன்னார்.
1: Nation against nation,
0: பஞ்சங்கள் வரும் என்று சொன்னார்.
1: There will be famine.
0: உங்களை காட்டி கொடுப்பார்கள் என்று சொன்னார்.
1: They will point out you.
0: ஆம், உங்களை துன்பப்படுத்துவார்கள் என்று சொன்னார்.
1: They will make you to suffer.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆகவே இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் ஒருவரையொருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார், ஒருவரையொருவர் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: People are getting enmity with each other.
0: ஆகவேதான் நீதிமன்றம் இன்றைக்கு பல கோடி வழக்குகளால் நிரம்பி இருக்கிறது.
1: The court is filled with the millions of cases.
0: அதை இன்னும் அவங்களால் தீர்த்து வைக்கவே முடியல.
1: They could not solve it.
0: சிறைச்சாலையிலே குற்றவாளிகள் நிரம்பி வடிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: In prison and the people are overflowing.
0: ஆஸ்பத்திரிகளிலே வியாதியஸ்தர்கள் நிரம்பி கொண்டிருக்கிறார்.
1: In hospitals the patients are overflowing.
0: இதெல்லாம் எதை காட்டுகிறது?
1: What it shows?
0: மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையிலே அவன் நன்றாய் வாழவில்லை என்பதை காட்டுகிறது.
1: In man's life they are not having proper comfort.
0: அவனுடைய வாழ்க்கை ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது.
1: The life is having lackings.
0: அருமையானவர்களே, ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார்.
1: That's why Jesus came to this world.
0: எதற்காக வந்தார்?
1: What for he came?
0: நான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்.
1: Thief is coming to steal and destroy.
0: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: I have come to give life.
0: ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
1: The life should become abundant.
0: நான் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
1: I give eternal life for my
0: sheep. ஜீவன் கொடுக்கிறார்.
1: He gives life.
0: பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிறார்.
1: Abundance of life.
0: நித்திய ஜீவன் கொடுக்கிறார்.
1: Eternal life.
0: இந்த மூன்று விதமான ஜீவனை இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கொடுக்க முடியும்.
1: Only the Lord Jesus can give all these lives.
0: ஆகவே ஜீவன் என்றால் வாழ்வு.
1: Life means
0: நல்வாழ்வு.
1: Good life.
0: பரிபூர்ண ஜீவன் என்றால் நிறைவான வாழ்வு.
1: Abundance life means it's a fullness.
0: நித்திய ஜீவன் என்றால்
1: eternal life.
0: நித்தியமான வாழ்வு.
1: Eternal
0: ஆகவே தேவன் தந்த வாழ்வு.
1: God's life.
0: அது அநித்தியமான வாழ்வு அல்ல.
1: It's not temporary one.
0: அது நித்தியமான வாழ்வு.
1: It is eternal.
0: இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்வு அல்ல.
1: It will not get over in this world.
0: நிலையான வாழ்வு, நித்தியமான வாழ்வு.
1: It is the permanent life.
0: எவ்வளவு ஒரு மேலான ஒரு தரிசனம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: What a great vision the Lord has given to us.
0: அதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
1: That's why we are running.
0: Hallelujah. ஆனால் அதை விட்டு இன்றைக்கு உலகத்தில் பாருங்க என்ன சொல்றாங்க.
1: Look at the world.
0: The கிறிஸ்தவர்கள் எல்லாம் மதத்தை பரப்புறாங்க.
1: The Christians are spreading the religion.
0: இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க.
1: They are earning money.
0: இந்தியா தேசத்தை தான் தேசமா மாத்த பாக்குறாங்க.
1: They want to change India into Christian country.
0: இப்படி அநேகர் தவறான விதங்களிலே வேதத்தையும் இயேசுவையும் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are not understanding properly the Lord Jesus and the Bible.
0: வேதத்தினுடைய மகத்துவத்தை அவர் அறியாதபடியினாலே தூஷிக்கிறார்கள்.
1: Since they are not understanding the greatness of the
0: Lord, தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming against the minister of God.
0: கிறிஸ்தவர்களை தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy against the
0: சபைகளை தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy against
0: the church. நம்முடைய விசுவாசத்தை தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming about the faith. யாராவது
0: குற்றம் கண்டுபிடிப்பாமா பார்க்கிறார்கள்.
1: They want to find a fault.
0: உடனே தூஷிக்கிறார்கள்.
1: Immediately they blaspheme us.
0: இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிதான்.
1: The Christians are like this.
0: ஆகவே தான் வேதம் சொல்கிறது.
1: That's why the Bible says.
0: பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளே நீங்கள் நல்நடக்கையுள்ளவளாய் நடந்து கொள்ளுங்கள்.
1: Beloved, you walk upright.
0: நல் மனசாட்சியுடைய நடந்து கொள்ளுங்கள்.
1: Have good consciousness.
0: அவர்கள் உங்களை குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு.
1: They should not find fault.
0: ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
1: But then the Lord said,
0: உலகம் உங்களை பகைக்கும்.
1: World will get enemy.
0: ஏனென்றால் என்னை அது முதலாவது பகைத்தது.
1: First of all, it had enmity with me.
0: என்னை அது பகைத்தபடினால் அது உங்களையும் பகைக்கும்.
1: Because of that, it will.
0: ஆகவே நாம் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க முடியாது.
1: We should not be friend to the world.
0: உலகம் நம்மை பகைக்கிறது.
1: World will get enmity.
0: சத்தியத்தை நிமித்தம் பகைக்கிறது.
1: Because of the truth.
0: நாம் அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் செய்யாதபடினாலே நம்மை பகைக்கிறது.
1: Since we are not doing their works.
0: அவர்களோடு சேர்ந்து கொண்டு குடித்து வெறித்து விபச்சாரம் பாவம் இவர்களை செய்து கொண்டுதான் அவர் நம்மை பகைக்க மாட்டார்.
1: If we commit with sins with them, they will not.
0: அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறபடினாலே பகைக்கிறார்.
1: Since we resist the sin, they get enmity.
0: Hallelujah. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Children of God,
0: இதற்கு நடுவிலே ஒரு பக்கம் பிரஜாதி மக்கள் மத்தியிலே நிந்தைகள்,
1: In the midst of Gentiles,
0: அவமானங்கள்,
1: shame,
0: நமக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: It is increasing.
0: தூஷணங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: The blasphemy is increasing.
0: கடைசி காலத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: In the last days they will blaspheme against you.
0: இது ஒரு பக்கம் இருக்க,
1: One side this.
0: கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர்,
1: God's people,
0: கிறிஸ்தவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு தவறான காரியங்களை பேசிக்கொண்டு,
1: Christians are blaming each other.
0: பல பிரிவினைகளினாலே அவர்கள் சாட்சி கெட்ட ஒரு ஜீவியம் செய்து கொண்டு,
1: because of separation and they don't have proper witness.
0: ஆகவே அது பிரஜாதி மக்களுக்கு முன்பாக சாட்சி கேடாக காணப்படுகிறது.
1: Before the Gentiles and it is not having good witness.
0: ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: What we supposed to do?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த உலகத்துக்கு,
1: For this world,
0: அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதற்கு, அந்த குருட்டு கண்கள் திறக்கப்படுவதற்கு,
1: The blind eyes should be opened.
0: சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிற அந்த கண்களை திறப்பதற்கு,
1: Satan blinded them.
0: நாம் இந்த சுவிசேஷமாகிய ஒளி, இதுதான் ஒளி,
1: the light of gospel,
0: the ஜீவ ஒளி,
1: it is the living light.
0: இந்த சுவிசேஷமாகிய இந்த ஒளியின் மூலமாக,
1: through the light of this gospel,
0: அவருடைய கண்கள் பிரகாசிக்க வேண்டும்.
1: The eyes should be shine forth.
0: அவர்கள் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் சாத்தானோட மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார்.
1: Satan blinded that heart not to see the light of
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. ஆண்டவர் சொன்னார், யாரும் நரகத்துக்கு போகாம ஆத்மா ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னார்.
1: The Lord said you gain the souls and bring them to
0: அவங்க என்ன சொல்றாங்க?
1: In the heaven.
0: இவங்க ஆட்களை திருடுறாங்க.
1: They are stealing
0: எங்க மதத்தை மாத்துறாங்க.
1: Changing the religion.
0: அப்படி தவறான காரியங்களை சொல்றாங்க.
1: They misunderstand.
0: நாம் மதம் மாற்றவில்லை.
1: We are not changing the religion.
0: ஆத்மாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறோம்.
1: We lead the souls to eternal life.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: எப்படி தவறான காரியங்கள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை அவர்கள் காண முடியாமல் தவிக்கிறார்கள்.
1: They are not seeing the greatness of Jesus and they are struggling.
0: லாசரு வியாதிப்பட்டு அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு நான்கு நாள் பொறுத்து இயேசு வருகிறார்.
1: And Lazarus died and after 4 days Jesus came.
0: அப்ப மரியாளே இயேசுவை சந்திப்பதற்கு அவள் சற்று வருத்தம் அடைந்து இயேசுவை சந்திக்காமல் போய் உட்கார்ந்து கொள்கிறார்.
1: Mary was sitting without meeting the Lord Jesus.
0: என் சகோதரன் குணமாக்க இவர் வரல.
1: He didn't come to heal my brother.
0: அவள் குறை சொல்கிறாள் ஆண்டவரை.
1: And she is blaming the Lord.
0: அங்க இருக்கிற மக்கள் என்ன குறை சொல்றாங்க?
1: What people are saying?
0: குருடருடைய கண்களை திறந்த இவர் இந்த லாசருவை சுகமாக்கி இருக்க கூடாதா?
1: He opened the blind eyes and could he not raise the Lazarus also?
0: Hallelujah. என்று சொல்கிறார்.
1: They are telling so.
0: ஆகவே அங்க சுத்தி இருக்கிற மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? இதோ நீங்கள் போதித்த போதனைகள் சத்தியங்களை கேட்டுதானே இவர்கள் இருந்தார்கள். இந்த குடும்பம்,
1: this family was listening to the truth.
0: ஏன் இங்கே இந்த லாசரு கல்லறையில் இப்பொழுது இருக்கிறார்?
1: Why did Lazarus in the tomb now?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் மார்த்தாளுக்கு ஒரே ஒரு காரியம் தான் சொன்னார்.
1: And Jesus said to Martha only one thing.
0: அது என்னவென்றால், நீ விசுவாசித்தால்
1: if you believe
0: தேவனுடைய மகிமையை காண்பாய்.
1: You will see the glory of God. He said to the disciples,
0: இந்த வியாதி இது எப்படிப்பட்ட வியாதி என்றால்,
1: what kind of sickness?
0: தேவனுடைய மகிமைக்காக வந்திருக்கிற ஒரு வியாதி.
1: It is for the glory of God. It has
0: மரணத்தின் மூலமாகவும்
1: through the death
0: அந்த வியாதியின் மூலமாகவும் கூட
1: through the sickness
0: ஆண்டவர் மகிமைப்பட முடியும்.
1: The Lord can be glorified.
0: ஏனென்றால்
1: because
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அங்கே நிற்கிறார்.
1: The Lord is standing as the Almighty God.
0: அதனால்தான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியருக்கு நிருபத்தில், ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்தில் என்ன செய்வார்? மகிமைப்படுவார்.
1: Christ will be glorified through my body.
0: கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
1: Christ is my life and death is my gain.
0: ஜீவனா இருந்தா மாத்திரம்தான் இல்ல,
1: not only with
0: ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும்
1: with life or death
0: கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார்.
1: Christ will be magnified in my body.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக
1: for the glory of God.
0: Amen.
1: Amen.
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு முன்பதாக நின்று லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு சொல்லும் பொழுது,
1: when Jesus called Lazarus come out,
0: நான்கு நாள் அழுகி போன பிணமே வெளியே வா என்று சொல்லவில்லை, லாசருவே வெளியே வா.
1: He said Lazarus you come out, not the defiled body you come.
0: Hallelujah. உலகம் அழுகி போன பிணமாக தான் பார்க்கிறது.
1: The world is looking at the defiled
0: body. ஆனால் இயேசு அவனை லாசருவாகவே பார்க்கிறார்.
1: But Jesus looking at
0: Lazarus. வெளியே வருகிறார்.
1: Lazarus came out.
0: கட்டை விடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்.
1: He removed the bandages.
0: அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது.
1: The name of Jesus was glorified.
0: அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள்.
1: Many started believing the Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருடைய நாமம்,
1: the name of the Lord,
0: வல்லமையுள்ள நாமம்,
1: it is powerful.
0: Hallelujah. இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட விரும்புகிறார்.
1: The Lord wants to be glorified in our lives.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்,
1: how many can say that,
0: என் வாழ்க்கையிலே இயேசு மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார்.
1: Jesus is glorified in my
0: Hallelujah.
1: life. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னென்னமோ நடக்கிறது, ஆனால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார்.
1: And Jesus
0: சொல்ல முடியுமா?
1: getting glorified? Can you
0: say that? தரிசனம் அதுவா இருக்கிறதா?
1: Do you have that vision?
0: இயேசு மகிமைப்படணும்.
1: Jesus has to be glorified.
0: நான் கஷ்டப்பட்டாலும் இயேசு மகிமைப்படணும்.
1: Though I suffer, he has to be glorified.
0: Amen. அந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது?
1: How many of you having that assurance?
0: ஆனால் அதற்காக தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார்.
1: That's why the Lord keeps us.
0: Hallelujah.
1: With the life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.

0: Hallelujah.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: ஆம், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டுமானால்,
1: The Lord has to be glorified in our lives.
0: நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது,
1: When we go through a lot of tribulations.
0: அந்த பாதைகளின் மத்தியில், அது இருள் சூழ்ந்த பாதையா இருக்கலாம்,
1: In the midst of the darkness.
0: நெருக்கமான பாதையா இருக்கலாம்,
1: In the midst of oppression.
0: கரண்டு முரடான பாதையா இருக்கலாம்,
1: In the midst of rotten roads.
0: அது எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: Whatever may be.
0: பள்ளத்தாக்கில் நடுவே போகலாம்,
1: When we may go to valleys.
0: நீ பள்ளத்தாக்கு நடுவே போகும்பொழுது அவர் உன்னை தோளின் மேலே தூக்கிக் கொள்வார்.
1: Though we walk in valleys and he will take us in upon his shoulder.
0: கரடுமுரடான பாதைகளிலே உன்னை அவர் கரம் பிடித்து நடத்துவார்.
1: The Lord will hold your hand and walk with you.
0: இருள் சூழ்ந்த பாதைகளிலே வெளிச்சம் வீசும்.
1: In the midst of the darkness there will be light.
0: உம்முடைய வேதம் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது.
1: The word is the light for my path.
0: கர்த்தர் வழி காட்டுவார்.
1: The Lord will show the way.
0: நமக்கு முன்னால் ஒருவர் போய் கொண்டிருக்கிறார்.
1: He is going before us.
0: நாம் அறியாத பாதையில் அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.
1: He leads us.
0: ஒரு குருடனை அவர் எப்படி நடத்துவாரோ அது போல தான் நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And he is leading us as the
0: கவலை இல்ல.
1: No.
0: என்றால் அவர் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: Because he is going forward.
0: நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவர்களை சபையாக்கி
1: கொண்டிருக்கிறார். I go forward and set right the
0: path. கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says so.
0: கர்த்தர் நமக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: The Lord is going forward.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: இப்படிப்பட்டுதான் இந்த நாட்களில் நாம் ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்.
1: In these days we should understand.
0: நம்முடைய விசுவாசம்,
1: our faith,
0: திடனாய் இருக்க வேண்டுமானால்,
1: if it has to be strong,
0: நாம் அதை ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: அதை மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome.
0: சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome the temptation.
0: பலவிதமான இடுக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது போராடி நாம் ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: யாக்கோபு மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டார்.
1: Jacob, he struggled with the man and God and he overcame.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: நம்முடைய போராட்டத்திலே எப்பொழுதும் ஒரு வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது.
1: The victory is waiting in the midst of our tribulation.
0: Hallelujah. அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: It may be trial.
0: அது வெட்கமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: It may be shameful condition.
0: அல்லது அவமானமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: It may be shame.
0: இல்ல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: Though it is oppression.
0: ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: It may be a great trouble.
0: அதன் மத்தியிலே நீங்கள் நிச்சயமாகவே அதை ஜெயிக்க முடியும்.
1: In the midst of that you can take the victory.
0: ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்.
1: Jesus said, and you have the tribulation in this world, I have
0: Hallelujah.
1: Overcome the world.
0: கர்த்தனமே அதற்காக தான் அழைத்திருக்கிறார்.
1: That's why the Lord has called us.
0: அப்படி அதை ஜெயிக்கும் பொழுது,
1: When we take victory,
0: அதிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: The Lord's name is glorified.
0: நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது,
1: When you have different kinds of trials,
0: அதை சந்தோஷமாக எண்ணுங்கள்.
1: Consider that it is joy.
0: ஏன் தெரியுமா?
1: Because
0: அதில தான் விசுவாசத்தின் பரீட்சை காணப்படுகிறது.
1: The test of faith is there.
0: அதிலே தான் உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
1: The faith is growing in that.
0: உங்களுடைய விசுவாசம் அங்கே பலப்பட்டு கொண்டிருக்கிறது.
1: The faith is strengthened.
0: அதற்காக உங்க விசுவாசத்துக்காக ஆண்டவர் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துவார் என்று தவறாய் நினைக்க வேண்டாம்.
1: Don't misunderstand because of
0: faith.
1: Many think.
0: ஓஹோ, ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தண்டிக்கிறாரு.
1: He is punishing to become holy.
0: தண்டிக்கிறது வேறு,
1: punishing is different.
0: சிட்சிக்கிறது வேறு,
1: chastisement is different.
0: அருமையானவர்களே,
1: Dear children of God,
0: தண்டிக்கிறது என்று சொல்லும் பொழுது,
1: punishing means,
0: தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கும் பொழுது எப்படி தண்டிப்பான்?
1: And the father punishes the
0: ஒரு
1: child,
0: சின்ன பெரம்பு எடுத்து
1: taking small
0: பிள்ளையை கண்டிப்பான்.
1: And he will punish.
0: ஒரு பெரிய இரும்பு தடி எடுத்து அடி.

0: ஏனென்றால் பிள்ளைய
1: சிக்ஷிக்கிறான்.
0: தண்டனை
1: இன்னும் வரல.
0: தண்டனை எப்போ வரப்போகுதுன்னு
1: கேட்டீங்கன்னா
0: இந்த உலகத்தின் முடிவுக்கு பிறகுதான் தண்டனையே காத்துட்டு இருக்கு.
1: At the end of the world the punishment
0: is நியாய தீர்ப்பு வரும்.
1: The judgment will come.
0: நியாய தீர்ப்பு வந்த பிறகுதான் தண்டனை.
1: After the judgment there is the punishment. நியாய தீர்ப்பு
0: வரல.
1: The judgment hasn't come.
0: கொரோனா வந்த உடனே ஆண்டவர் தண்டிக்கிறாரு.
1: When the corona comes
0: people அதெல்லாம் தண்டனை கிடையாது.
1: That is not punishment.
0: ஆண்டவர் கொரோனாவை குறித்து தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not by corona.
0: உன்னை போட்டு துன்புறுத்தி தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not he will not make you suffer.
0: எல்லாவற்றுக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கிறது.
1: There is a reason for everything.
0: அதை கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஏன் தோல்வி?
1: Why the failure?
0: ஏன் என் வாழ்க்கையிலே இன்னும் என் ஆசீர்வாதம் நிறைவாயில்லை?
1: Why the blessings are not yet full?
0: அதை நாம் கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஆகவே பிரியமான இந்த காலவேளையிலே
1: in this morning
0: கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் காரியம் என்னவென்றால்
1: what the Lord is revealing.
0: நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial,
0: அது ஏமாற்றமா இருந்தாலும் சரி,
1: it may be
0: அது வெட்கமான காரியமா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition,
0: நெருக்கமான பாதையா இருந்தாலும் சரி,
1: it may be oppressed path.
0: Hallelujah. பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல நம்ம சொல்லலாம்.
1: As
0: நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் என்ன செய்யறதுல ஒடுங்கி போயிட மாட்டோம். மனமுறிவு அடையறதில்ல. உன்னை மன முறிவு அடைகிறதுக்காகத்தான் அநேக காரியங்கள் வருது.
1: Many things are coming to make you
0: உன்னை ஒடுக்கிறதுக்காக தான் அநேக காரியங்கள் வருது.
1: In order to oppress you, many things are coming.
0: ஒடுக்க முடியாது, எங்களை மனமுறிவு ஆக்காது.
1: It cannot despair us and it cannot perplex us.
0: எப்படி அது நடக்கும்? அது எப்படி சாத்தியமாகும்?
1: How is it possible?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: இந்த ரகசியம் உன் வாழ்க்கையிலே இருக்குமானால் பிசாசு உன்னை வஞ்சிக்க முடியாது.
1: If you have the secret, the devil cannot deceive you.
0: உன்னை சிலர் நிந்திக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்.
1: Just think that somebody is criticizing.
0: அந்த நிந்தனையை உன்னால் தாங்க முடியவில்லை.
1: You could not bear that reproach.
0: நீ உடனே கோபப்படுகிறாய்.
1: You get angry.
0: எரிச்சல் அடைகிறாய்.
1: You get angry.
0: திருப்பி அவர்களை வகை வசைப்பாடுகிறாய்.
1: Again you are repeating it.
0: உடனே அது பாவமாய் மாறிவிடுகிறது.
1: It becomes sin.
0: பதிலுக்கு பதில் செய்கிறாய்.
1: You do.
0: ஆனால் நிந்தை வந்தா ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்?
1: When the reproaches come, what do you do?
0: இயேசுவுக்கு நிந்தை வந்தது.
1: The reproach came to Jesus.
0: அவர் சிலுவையில போனது ஒரு பெரிய நிந்தை.
1: That is the reproach.
0: எபிரேயர்ல வாசிக்கிறோம், அந்த நிந்தையை அவர் எப்படி சுமந்தாரோ அதுபோல நாமும் அந்த நிந்தையை சுமந்து கொண்டு எங்க போகணுமா? பட்டணத்துக்கு வெளியில போகணும்.
1: We have to bear the reproach and we have to go to the
0: யாராவது வாசிக்கலாம்
1: outside the city.
0: எபிரேயர்கள் நிருபத்தில்
1: Hebrews
0: நிந்தையை சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? நாம போகணும்.
1: We have to bear the reproach.
0: அந்த வசனத்தை யாரா படிங்க?
1: உடனே
0: நீ கோபம் அடைவதோ எரிச்சல் அடைவதோ பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யறதோ அல்லது பழி வாங்குவதோ அல்லது அவங்களை தீத்து கட்ட நினைப்பதோ இதெல்லாம் உலகத்தான் செய்யற வேலை.
1: நம்முடைய
0: வேலை என்ன தெரியுங்களா? நிந்தையை சுமக்கணும்.
1: Our job is we have to
0: bear. ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல.
1: Two things said.
0: ஒன்னு நிந்தையை சுமக்கணும்.
1: You have to bear the reproach.
0: இல்லனா நிந்தையை சகிக்கணும்.
1: You have to endure the reproach.
0: சங்கீத புத்தகத்துல
1: Psalm
0: யாராவது எடுத்து வாசிக்கலாம். 69வது சங்கீதம்
1: 16
0: ஐந்தாவது வசனத்துல இருந்து யாரா படிங்க சீக்கிரமாக.
1: From 5 onwards.
0: 69வது சங்கீதம் உமது நிமித்தம் நிந்தையை நான் என்ன செய்தேன்? எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? இப்போ
1: how many can say I am I have
0: சந்தோஷமா சொல்றவங்க இங்க இருக்கீங்களா?
1: Anybody can say that?
0: என்ன மிக கேவலமாக பேசுனாங்க.
1: They reproached me bad way.
0: நான் சகித்து கொண்டிருந்தேன்.
1: But I
0: யார் நிமித்தம்?
1: For whom?
0: கிறிஸ்துவின் நிமித்தம்.
1: For the Christ's sake.
0: ஆண்டவருக்காக நான் சகிச்சேன்.
1: I endured for the Hallelujah. Christ's sake.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை தூஷிக்கலாம் சீமேயு தாவீதை தூஷித்தது போல.
1: They may reproach you.
0: ஒரு உன்னை தவறான வார்த்தைகளினாலே உன்னை காயப்படுத்தலாம்.
1: With the words they may.
0: உன்னால் சகித்து கொள்ள முடிகிறதா?
1: Do you endure that?
0: அருமையான கர்த்தரே பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: நல்லா கவனித்துக் கொள்ளுங்க.
1: Listen carefully.
0: கிறிஸ்தவ ஜீவியம் என்பது.
1: Christian life means.
0: இந்த சங்கீதம் 69ல சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவை பாதை.
1: The path of cross it is said.
0: நிறைய பாதைகளை இப்பொழுது பார்த்தோம்.
1: There are a lot of paths.
0: நாம் கடந்து போக வேண்டியது நெருக்கமான பாதை மட்டுமல்ல.
1: Not only the path of oppression.
0: இருளான பாதைகள் மட்டுமல்ல.
1: Not only path of darkness.
0: Hallelujah. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு எத்தனையோ பாதைகள் நாம் கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. பள்ளத்தாக்கில்
1: we have to cross lots of valleys.
0: மலை ஏற வேண்டியதா இருக்கிறது.
1: we have to climb the mountain.
0: கற்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: in the midst of rocky places.
0: சிங்கங்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: in the midst of lions.
0: எதுவா இருந்தாலும் சரி.
1: whatever it may be.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: dear children of god.
0: உன் பாதை.
1: your path.
0: எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி.
1: whatever may be.
0: நீ கவலைப்பட வேண்டியதில்லை.
1: need not worry about it.
0: அந்த பாதையிலே உனக்கு முன்னால ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார்.
1: and the one is going forward.
0: hallelujah.
1: hallelujah.
0: அவர் உன்னை இடராமல் உன்னை வழிநடத்துகிற தேவனாய்.
1: he will not make you to be
0: சபையாய் வழிநடத்துகிற தேவனாய்.
1: right way.
0: உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய்.
1: hold your hands and lead
0: you. ஒரு மந்தையை எப்படி இடராமல் செம்மையாய் நடத்துவார் அப்படி உன்னை நடத்துவார்.
1: and he will lead you and guide you.
0: hallelujah. thank you jesus.
1: thank you lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: dear children of god.
0: ஆகவே நிந்தையை நாம் சகிக்கலாம்.
1: we may endure the reproach.
0: நாம் சுமக்கலாம்.
1: we may bear the reproach.
0: இப்படி நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் சரி.
1: whatever may be in our lives.
0: hallelujah. சோதனை வருகிறது.
1: அதை
0: சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று யாக்கோபு சொல்கிறார்.
1: james says we have to consider that it is joy.
0: ஏன் சந்தோஷமா எண்ணணும் தெரியுமா உங்களுக்கு?
1: why should we consider that it is joy?
0: எதுக்காக?
1: what for?
0: சந்தோஷமா அதை நாம் என்றதுனால அதுக்கு பின்னால ஒரு பெரிய சத்தியம் இருக்குது.
1: when we consider that it is joy behind that there is that big
0: அது என்னன்னு கேட்டிங்களா?
1: what is it?
0: எபிரேயருக்கு நிருபத்தில்
1: Hebrews
0: 4வது அதிகாரத்தில்
1: 4
0: நாம் வாசிக்கிறோம்.
1: we read that.
0: என்ன வாசிக்கிறோம் கேட்டிங்களா?
1: what we read.
0: அங்கே நமக்காக பரிந்து பேசுவதற்காக. hallelujah.
1: not to intercede for us.
0: 15வது வசனத்தில்
1: Verse 15.
0: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் ஆமென் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவளா இருக்கிற. அல்லேலூயா.
1: In all points he was tempted.
0: ஒருத்தர் சொன்னாரு.
1: One said.
0: நாங்க எங்களுக்கும் கஷ்டங்கிறது உங்களுக்கும் கஷ்டங்கிறது நீங்க என்ன கிறிஸ்தவங்க என்ன?
1: You have problems, I have problems. What is the difference?
0: எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
1: For everyone it is same.
0: அப்ப நான் சொன்னேன்.
1: Then I said.
0: யோ எனக்கு இருக்கிற சப்போர்ட் உனக்கு இல்லையாப்பா.
1: You don't have support but
0: I have. யார் சொன்னது? எனக்கு கோர்ட் இருக்குது, எனக்கு ஜட்ஜ் இருக்காரு, எனக்கு பிரைம் இருக்காரு, சீஃப் இருக்காரு, அவர் இருக்காரு எல்லாம் சொன்னாரு.
1: I have chief court and judge so many things.
0: நான் அவரோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காருப்பா அப்படினு சொன்னேன்.
1: More than everyone I have. Hallelujah. Person.
0: யாருங்க?
1: Who is that?
0: World presidenta.
1: Is it world?
0: அவரோட பெரிய ஆள் ஒருத்தர்.
1: More than everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யார் அவரு?
1: Who is that?
0: இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்கினவர்.
1: The one who created the entire universe.
0: அவர் என் கூட இருக்கிறார்.
1: He is with me.
0: அவர் யாரு?
1: Who is he?
0: இரவும் பகலும் எனக்காக பரிந்து பேசுகிறவர்.
1: Night and day he is interceding.
0: பாவம் இல்லாதவர்.
1: No sin.
0: Hallelujah. அவர் நம்மளை வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல.
1: He is not just looking.
0: Hallelujah. ஏனென்றால் நீ என்ன சோதனை இப்ப அனுபவிக்கிறாய் அதே சோதனை அவர் ஏற்கனவே அனுபவிச்சிட்டார்.
1: Whatever trial you are undergoing he already faced it.
0: எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும்.
1: In all points he was tempted like us.
0: என்ன இல்ல? பாவம் செய். Hallelujah.
1: Yet without sin.
0: பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார்.
1: And without sin there is the chief priest before us.
0: Hallelujah. என்ன இவங்க கிட்ட ரொம்ப தொல்லையாவே இருக்குது அப்படின்னு சொல்றவர் இல்ல.
1: இட்ஸ் நாட் யூ வில் நாட் சே லாட் ஆஃப்
0: என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்களேன்னு சொல்றவர் இல்ல.
1: யூ வில் நாட் சே யூ ஆர் டிஸ்டர்பிங் மீ.
0: 24 மணி நேரத்துல எந்த நேரத்துல நீ இயேசுவே கூப்பிடும் பொழுது
1: சரி. 24 hours when you call Jesus.
0: Hallelujah. இதோ இருக்கிறேன்.
1: I am here.
0: உனக்காக தான் பரிந்து பேசுகிறேன்.
1: I will intercede for you.
0: கவலைப்படாத தைரியமா இரு.
1: Be bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த சோதனையிலே
1: உதவி
0: செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்.
1: I have come to help you.
0: அந்த ஒன்று முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது
1: the first chapter.
0: என்ன வாசிக்கிறோம் கடைசி வசனத்தில் எபிரேயர் 2:18 அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி செய்யறாராம் உதவி செய்ய
1: வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர் கடைசி மட்டும் காக்க வல்லவர்.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது,
1: when you are tempted,
0: நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது,
1: when you are reproached,
0: நீங்கள் ஒரு சிறுமையான பாதையில போய்கொண்டிருக்கும் பொழுது,
1: when you are afflicted,
0: நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: You need not be ashamed.
0: ஐயோ, தலகுனிய வேண்டிய அவசியம்
1: இல்லை. You need not put your head down.
0: Hallelujah. கர்த்தர் சொல்ல என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: The Lord says my people will never be ashamed.
0: ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: My people will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: He will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை?
1: Why he will not be ashamed?
0: Hallelujah. என் கூட ஒருவர் இருக்கிறார்.
1: There is one with me all the
0: time. Amen. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது?
1: How many of you having that
0: assurance? நாம என்ன செய்றோம்?
1: What we do?
0: நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது
1: when we get a problem
0: நாம் உடனே அதை நம்முடைய கையில எடுக்கிறோம்.
1: We take that problem in our hands.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் உன் கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக
1: in order to be with you all the time
0: ஒரு தேற்றரவாளன் உனக்கு கொடுத்திருக்கிறேன்.
1: I have given the comforter.
0: அவர் என்ன செய்றாரு?
1: What he does.
0: ரோமர் கடிதம் 8:26 வாசிக்கும் பொழுது
1: Romans 8:26
0: என்ன வாசிக்கிறோம்? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா.
1: He makes intercession for us with groanings.
0: நம்ம என்ன சொல்றோம் அடிக்கடி சாட்சி?
1: What we say?
0: நான் 10 வருஷமா ஜெபம் பண்ணேன்.
1: I prayed for 10 years.
0: 20 வருஷமா ஜெபம் பண்ணேன்.
1: 20 years I prayed.
0: ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: I say a secret.
0: நீங்க ஜெபம் பண்றதுனால எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
1: Not because of your prayer.
0: ஜெபம் பண்ணாத விட்டுறாதீங்க. பாஸ்டர் சொன்னார் ஜெபம் பண்ண வேண்டாம்னு.
1: Don't quit your prayer.
0: நீங்க பண்ணுங்க.
1: You do your prayer.
0: நாம பண்ற ஜெபத்தினால இல்ல.
1: Not because of our prayers.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னது எதுக்காகனா
1: வாட் ஃபார் ஹி ஆஸ்க்ட்
0: நீ கேட்டு கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்றதுக்காக இல்ல.
1: நாட் ஆஸ்கிங் அண்ட் கெட்டிங்.
0: ஜெபம் பண்ணா தான் கொஞ்சம் ஆவியில இருக்க முடியும்.
1: When you pray
0: ஜெபம் பண்ணா தான் உன் சிந்தை கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கும்.
1: When you pray you have
0: ஜெபம் பண்ணா தான் கொஞ்சம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பாய்.
1: When you pray you come to the
0: Lord. உன்னுடைய பரிசுத்தத்துக்காக தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கார்.
1: And for your holiness.
0: ஆனா நம்முடைய தேவைகளை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார்.
1: The Holy Spirit is with us to meet all our needs.
0: அவருக்கு தேவை அவருக்கு தெரியும்.
1: He knows what we need.
0: அவர் அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு அவருக்கு தான் தெரியும்.
1: He knows what he
0: நமக்கு தெரியாது.
1: We may not be knowing.
0: அவர் எல்லாம் அறிந்து வருகிறேன்.
1: He knows everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ ஒடு அதனால தான் சொல்றோம்.
1: That's why
0: நாங்கள் ஒடுக்கப்பட்டும் என்ன செய்வதில்லை? மனமுறிவு அடைந்து
1: though we are oppressed
0: போவதில்லை.
1: We will not be crushed.
0: நெருக்கத்தில் இருந்தாலும் சரி
1: though we are in oppression
0: எங்களுக்கு தெரியும். யோபு சொல்றாரு 36:16
1: Job says in
0: Job 36:16 என்ன சொல்றாரு?
1: What he says in
0: 36 அவர் உம்மை நெருக்கத்தில் நின்று விடுவித்து ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார். உன் போஜன பந்தி கொழுமையான பதார்த்தத்தால் நிரப்பி இருக்கும். ஒரு விசாலத்தில் உன்னை கொண்டு வருவார்.
1: He will bring to the broad place.
0: அல்லேலூயா. நீ ஒடுக்கப்பட்டிருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஒடுக்கத்திலிருந்து உடனே உன்னை விடுதலையாக்கி உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக உன்னை நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார்.
1: The Lord will deliver you from all kind of operations and he will give the gladness and he will glorify his name.
0: Hallelujah. Hallelujah. Hallelujah. எல்லாம் ஆனா ஒடுக்கமில்லாத அவர் உம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார்.
1: He will bring to the broad place.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நீங்க தைரியமா இருக்கலாம்.
1: You can be bold.
0: என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: My people will never be ashamed.
0: ஏசாயா புத்தகம் 45 அதிகாரம் 7 வசனம் தேடுங்க.
1: In Isaiah.
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஏசாயா 45:17 இருக்கா?
1: Isaiah 45:17. Amen. Never be ashamed.
0: என்றென்றைக்கும் உள்ள எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன?
1: Everlasting.
0: என்றென்றைக்கும் உள்ள.
1: An everlasting.
0: சதா காலங்களிலும்.
1: All the time.
0: Hallelujah. உங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இவ்வளவுதான்.
1: Your retirement age is this.
0: உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு.
1: There is limitation in this world.
0: ஆனா நமக்கு என்ன கிடையாது தெரியுமா?
1: For us.
0: அவர் நித்தமும் உன்னை நடத்தி.
1: Everlastingly he guides you. Daily.
0: மரண பரியந்தமும்.
1: Till your death.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் உன்னை நடத்துவார்.
1: He will guide you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நடத்துவார்.
1: He will lead you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏசாயா 50 அதிகாரம் 7 வசனத்துல வாசிக்கும் பொழுது
1: Isaiah 50:7
0: கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்.
1: Lord is
0: ஆகையால் நான் வெட்கப்படேன்.
1: I never be
0: நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன்.
1: I know I am not ashamed.
0: என் முகத்தை நான் என்ன செய்யறேன்? கற்பாரை போல் ஆக்குறேன். Hallelujah.
1: I make my face.
0: ஆகவே நம்முடைய எடுக்கமான சூழ்நிலைகளிலே
1: at the time of operation
0: நாம் என்ன செய்யணும்னு சொன்னா
1: what we supposed to do?
0: நம்மை திடப்படுத்திக் கொண்டு
1: we have to strengthen ourselves.
0: ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு
1: leaning upon the Holy Spirit.
0: இன்னொரு பக்கம் நம்பிக்கை
1: the hope.
0: பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நான் வைத்திருக்கிற நம்பிக்கை
1: the hope in the Holy Spirit.
0: அது எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது?
1: What kind of hope it is?
0: அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது என்று ரோமர்கள் என்ற 5 அதிகாரத்துல வாசிக்கிறோம்.
1: Romans 5 we read it will never make you ashamed. அந்த நம்பிக்கை
0: உன்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை உன்னை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது.
1: The hope will never make you ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே தான் நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: ஓராபாலா சந்தரபா. Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: ரோமர் 10 அதிகாரம் 11 வசனத்துல வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
1: Romans 10
0: அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ
1: அவன் believes
0: தேவ பிள்ளையே
1: children of god
0: நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: You never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: You never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: You never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: Never be ashamed.
0: Amen.
1: Amen.
0: நாம் என்ன செய்யணும்?
1: What we supposed to
0: நம்முடைய நாம் நிற்க வேண்டிய அஸ்திபாரம் எங்க இருக்கு?
1: Where is our foundation?
0: 1 பேதுரு 2 அதிகாரம் 6 வசனத்துல இருக்கு.
1: 1 Peter 2 and
0: 1 பேதுரு 2 6 என்ன வாசிக்கிறோம்?
1: 2 and 6
0: அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை எங்க வைக்கிறேன்? சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன். நீங்க எது மேலங்க விசுவாசமா இருக்கிறீங்க? உங்க ஜெபத்திலயா?
1: Where are you having your faith?
0: Hallelujah.
1: In your prayers.
0: நீங்க ஜெபம் பண்ணாம கூட இருக்கலாம்.
1: You may not be praying.
0: Hallelujah. ஆனால்
1: but
0: உங்களுடைய நம்பிக்கை
1: your hope.
0: Hallelujah. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அஸ்திபாரம்
1: the foundation.
0: Hallelujah. அந்த ஜீவனுள்ள கல்
1: the living stone.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆமென். அது உங்களை வெட்கப்பட்டு போக விடாது.
1: It will never make you to be ashamed.
0: ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும்
1: Still the Lord is with you.
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: கர்த்தர் உனக்காக பரிந்து பேசிக்
1: கொண்டிருக்கிறார். The Lord is interceding for you.
0: ஆகவே மாம்ச சிந்தை மரணம்
1: The mind of
0: ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது.
1: The mind of spirit is
0: ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய அந்த ஆறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
1: You have to receive the comfort from the Holy Spirit.
0: Hallelujah. ரோமருக்கு 15 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்க.
1: ரோமன்ஸ் 15 and
0: 4 ரோமர் 15:4 என்ன வாசிக்கிறோம்?
1: 15 and 4
0: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கும்படி போதனையா இருக்கிறது. 6 வசனம் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Children of God.
0: நீ பார்க்கிற சூழ்நிலைகளை கொண்டு அல்ல,
1: not because of
0: நீ கேள்விப்படுகிற துர்ச்செய்தியை கொண்டு அல்ல,
1: not about the bad news.
0: அநேகர் நிந்திக்கலாம்,
1: people may reproach,
0: அநேகர் வீண் வார்த்தைகளை பேசலாம்,
1: talk against you,
0: உன்னுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படி சில காரியங்களை சொல்லலாம்,
1: they may disturb your faith.
0: ஆனால் நீ உறுதியா இருக்கணும்,
1: but you have to be firm.
0: என்னை என் ஆண்டவர் அறியாம ஒன்று நடக்கல,
1: without God's knowledge nothing will happen. God knows it.
0: ஆதி விசுவாசிகள், ஆதி அப்போஸ்தல சபையானது அப்படிதான் காணப்பட்டது.
1: In Apostle Church, it was like that.
0: அப்போஸ்தலருக்கு நிருபம் 9:31 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: Acts 9:31,
0: அவர்கள் எப்படி இருந்தார்களாம்,
1: how they were,
0: யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலிருந்து சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த ஆவியின் என்ன
1: ஆறுதல்
0: சொல்லுங்க,
1: ஆறுதல்
0: சொல்ல முடியாது,
1: nobody can comfort you,
0: எங்க இருந்து உங்களுக்கு ஆறுதல் வராது,
1: nowhere the
0: comfort will come. ஆறுதல் படுத்துகிறவர் பரிசுத்தாவியானவர்,
1: holy priest.
0: இந்த சபையார் என்ன செய்தார்கள்,
1: what they did,
0: பரிசுத்தாவினுடைய ஆறுதலிலே அவர்கள் பெருகினார்கள்,
1: they were increasing,
0: சபை பரிசுத்தாவினுடைய ஆறுதலிலே வளர்ந்தது,
1: the church was growing in the comfort.
0: தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நம்முடைய தேவன் சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார்,
1: our God is God of comfort.
0: Hallelujah. அவர் ஆறுதல் அளிக்கிறார்,
1: he gives comfort,
0: நம்மை ஆற்றி தேற்றுகிறார்,
1: he encourages,
0: நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார்,
1: he protects us.
0: நாம் ஒருபோதும் உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான், அவர் எப்பொழுதும் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறார்,
1: always he is looking upon us.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்,
1: praise be to his holy name.
0: கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார்,
1: the lord is guiding in different
0: ways. ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்,
1: he has planned for everyone.
0: என்னுடைய திட்டம் வேற, இவருடைய திட்டம் வேற,
1: my plan is different, his plan is different.
0: ஒவ்வொருவரும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்,
1: the lord is keeping different plans.
0: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா நடத்துவார்,
1: the lord will guide you.
0: ஹalleluya. அவருக்கு இப்படி நடந்த மாதிரி எனக்கும் நடக்கும் அப்படி இல்ல,
1: not like that.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா நடத்துவார்,
1: he has planned for everyone.
0: என்ன அவருக்கு தெரியும் யாருன்னு, ஒரு வீட்ல 7 பிள்ளைங்க இருக்கு, நாங்க 7 பிள்ளைங்க எங்க குடும்பத்துல,
1: we were 7 children.
0: எங்க அம்மாவுக்கு தெரியும்,
1: my mother knows,
0: எனக்கு என்ன
1: what to
0: சாப்பாடு பிடிக்கும்,
1: what I like,
0: எதை கொடுத்தா இவன் நல்லா சாப்பிடுவான்,
1: what he will like,
0: அந்த பெண் பிள்ளைக்கு எதை கொடுத்தா அது சாப்பிடும்,
1: the daughter wants,
0: இப்படி 7 பேரும் 7 விதமா சாப்பிட்டா கூட,
1: though we have different ways,
0: 7 பேருக்கு 7 விதமா சமைச்சு கொடுக்கறாங்க,
1: he makes she makes 7 types of food.
0: அந்த காலத்துல எல்லாம்,
1: in those days,
0: இப்ப இருக்கிற இந்த ஸ்விக்கி அது இது ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட முடியாது,
1: no swiggy, you cannot give
0: இந்த காலத்துல சரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுங்க ஒழிஞ்சு போங்கன்னு சொல்லி விட்டுறாங்க,
1: and in these days ஆனா
0: எங்க அம்மாலாம் அப்படி இல்ல,
1: my mother is not,
0: hallelujah,
1: hallelujah.
0: அவங்க 7 பேருக்கும் 7 விதமா சமைச்சு தான் கொடுப்பா,
1: she makes 7 types of food.
0: எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா,
1: what I'm trying to say,

0: நினைக்கிறேன்
1: இப்ப என் தாய் என் கூட இல்ல எங்க அப்பாவும் என் கூட இல்ல
0: மை மதர் அண்ட் ஃபாதர் நாட் வித் மீ
1: அப்போ ஆண்டவர் சொல்றாரு
0: the lord says
1: தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும்
0: though the mother and father leave
1: you கைவிட
0: மாட்டேன் I
1: will never hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன்
0: what a miraculous god
1: எவ்வளவு ஆச்சரியமா நம்மை நடத்தி
0: what an amazing god
1: நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த ஏழு பேருக்கும் ஏழு விதமான காரியங்களே அறிந்திருக்கிற அந்த தாய்க்கு இருக்கிற
0: mother knows seven people more than that knowledge more than that love
1: நம்முடைய தேவனுக்கு தெரியும்
0: the lord knows
1: என் தலையில எவ்வளவு முடி இருக்குது இவர் தலையில எத்தனை முடி இருக்குதுன்னு எண்ணி வச்சிருக்கிறாரா
0: he counted the hairs
1: இது நினைச்சு கூட பார்க்க முடியல
0: he cannot even imagine
1: உன் தலையில இருக்கிற முடி எண்ணி வச்சிருக்கிறாரு
0: he counted the hairs of your head
1: இவ்வளவு செய்யறவர் உன்னை போஷிக்க மாட்டாரா
0: will he not feed you
1: கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார்
0: the lord feeds the church
1: hallelujah
0: hallelujah
1: எத்தனை பேருக்கு வருமானம் கிடையாது
0: many they don't have income
1: கிடையாது
0: no money
1: ஆனா சாப்பிடாம பட்டினியா கிடந்தாங்களான்னு கேட்டு
0: பாருங்க just ask them whether are in poverty
1: கர்த்தர் காக்கையின் மூலமாய் போஷிக்கிறவர்
0: the lord who feeds through raven
1: எப்படியாவது போஷிப்பார்
0: somehow he feeds
1: உன்னை பட்டினியாய் விட மாட்டார்
0: he will not allow you to be in
1: உன்னை வழிநடத்துவார்
0: he guides you
1: உன் தேவைகளை சந்திப்பார்
0: he meets your
1: needs காட்டு பறவைகளை கவனித்துப்பார்
0: look at the birds
1: hallelujah காட்டு புஷ்பங்களை கவனித்துப்பார்
0: look at the flowers
1: அவைகளை பார்க்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா
0: so special
1: hallelujah
0: hallelujah
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: children of god
1: நீ ஏன் மனம் தளர்ந்து போகிறாய்
0: why are you disturbed
1: எனக்கு ஆண்டவர் போதும்
0: the lord is enough
1: hallelujah அருமையான தேவனுடைய ஜனமே
0: dear children of god
1: இந்த காலவேளையிலே
0: in this morning
1: நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி
0: whatever may be your situation
1: கர்த்தர் உறுதியா கெட்டியா பற்றி பிடி
0: catch the lord firmly
1: hallelujah
0: hallelujah
1: அவர் என்ன வேண்டுமோ என்ன செய்யணுமோ அதை சரியான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார்
0: he does at the right time hallelujah. for you
1: hallelujah hallelujah
0: hallelujah
1: எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு
0: there are reasons for everything
1: hallelujah அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும்
0: all things
1: நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும்
0: என்று work together for good
1: we know
0: that
1: hallelujah
0: we know that
1: hallelujah
0: hallelujah
1: தீமைக்கு அல்ல
0: not for evil
1: தீமைக்கு அல்ல
0: not for the evil
1: உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்
0: all thoughts are good
1: தீமைக்கு ஏதுவானது அல்ல
0: not for evil
1: நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுப்பார்
0: he will give whatever you expect
1: எத்தனை பேர் எதிர்பார்த்திருக்கீங்க
0: how many of you expecting
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: எல்லாரும் எழும்பி நில்லுங்க
0: shall we all stand up
1: இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அநேக காரியங்களை நான் சொல்ல விரும்புறேன்
0: i wanted to say many things
1: கர்த்தர் விசேஷமான அடுத்த கூட்டத்துல உங்களோடு நான் தொடர்ந்து இத பத்தி பேசுறேன்
0: the next meeting i can continue
1: ஒரு காரியத்தை மட்டும் மனதில வைத்துக்கொள்
0: தேவனுடைய பிள்ளையே you understand one thing
1: நாம் துன்பத்தின் அப்பத்தை புசித்தாலும்
0: though we eat
1: துன்பத்தின் பாதையில நடந்தாலும்
0: though we walk in the path of
1: hallelujah
0: suffering,

0: ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில நாட்கள் துன்ப நேரம் தான்,
1: அந்த டைம் ஆஃப்
0: ஆனா நம்முடைய கீதம் இன்ப கீதம்.
1: பட் சாங்
0: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா?
1: We know why.
0: நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துன்பத்தை கொடுத்து உன்னை துவைப்பவர் அல்ல.
1: The Lord will not give trouble.
0: நம்முடைய ஆண்டவர் விரும்புறதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான்.
1: The Lord is interested in one thing.
0: உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல,
1: as your soul,
0: நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து,
1: you live in everything,
0: நீ சுகமா இருக்க போகிறாய்.
1: You are going to be,
0: உன் குடும்பம் செழிப்பா இருக்கும்.
1: Your family will
0: be, உன் பிள்ளைகள் செழிப்பா இருப்பார்கள்.
1: Your children,
0: உன் எதிர்காலம் செழிப்பா இருக்கும்.
1: Your future,
0: நினைக்காத ஆண்டவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடுவார் என்று.
1: Don't
0: ஒரு பெரிய வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது.
1: The victory is
0: ஒரு பெரிய உயர்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர்
1: அநேகருடைய
0: கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை சாட்சியாக நிறுத்த போகிறார். எல்லாரும் கர்த்தரை வாயிலே திறந்து ஸ்தோத்ரி
1: பிரைஸ் காட்
0: ஸ்தோத்ரி
1: பிரைஸ் காட்
0: ஸ்தோத்ரிங்க
1: பிரைஸ் காட்.
0: எல்லா கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம்.
1: லெட்ஸ் ஆல் பிரைஸ் காட்.
0: ஷபாராபாராபாலாபா உரகாபாலாபாராபா சந்தாராபாராபாலாபா ஓரியாந்தாராபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya
1: ஹalleluya
0: ஹalleluya
1: ஹalleluya ஹாலேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே, துதிக்கிற கர்த்தாவே. ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவர் சகல ஆறுதலின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் கர்த்தாவே, நீர் எங்களை சமாதானத்தின் தேவன். ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ தாய் தகப்பன் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்ரம். இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா அவமானங்களின் மத்தியில ஆண்டவரே, நிந்தையின் மத்தியில கர்த்தாவே, போராட்டங்களின் மத்தியில, பிரச்சனைகளின் மத்தியில கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நித்தமும் எங்களை வழிநடத்துகிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஒருபோதும் கர்த்தால் வெட்கப்பட்டு போக நீர் எங்களை விடுவதில்லை. நீர் எங்களை அனுதினமும் நீர் போஷித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தரே, மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னது போல கர்த்தாவே, எந்த தாழ்ச்சியும் இல்லாதபடி நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். நீர் எங்களுடைய தகப்பனாக இருந்து தாயாக இருந்து நீர் எங்களை தேற்றுகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீர் எங்கள் மீது நீர் நேசம் வைத்திருக்கிறீர், அன்பு வைத்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் ஜீவனையே கொடுத்தீர். அந்த ஜீவன் பரிபூர்ண அடிபடியாய் நீர் வந்திருக்கிறீர் வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்ரம்ப்பா. நாங்கள் நிந்திக்கப்படும் பொழுது, அவமானப்படுத்தப்படும் பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உம்மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாய் காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. அதோ கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவமானத்தை சுமக்க கர்த்தாவே ஆண்டவர் நீர் கற்று தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நிந்தையை சுமக்க நீர் எங்களுக்கு கற்று தருவீராக. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சகிக்க நீர் எங்களுக்கு கற்று தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான அவமானங்களையும் நிந்தைகளையும் போராட்டங்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சகித்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்படியாய் கர்த்தாவே, நீர் சிலவேல எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்தீரோம். அப்படியாய் நாங்கள் சகித்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எந்த நிலையில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்குள்ளே நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். எங்களோடு கூட இருப்பீராக, தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
1: இயேசுவின் மனவாட்டியே ஆயத்தப்படு சுவிசேஷ ஊழியம் வழங்கும் அலங்கார மனவாட்டி துதியின் சரங்கள் 2. சகோதரர் சாம் சசிகுமார் அவர்கள் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது பெற்ற தேவ ராகங்களை பாடல்களாய் தொகுத்து வெளியிடுகிறார். கேளுங்கள், ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.

உடைத்து விட்டாரே, கழி கூர்ந்து பாடிடுவே. கிருபைகள் தந்தார், வல்லமை தந்தார், என்னாலும் நன்றி சொல்வே. கண்டுகளை எல்லாம்

0: பிறர் கூறும் புத்திமதியை ஏற்றுக்கொள்ளும் விதமாகவே மற்றவர் கூறும் புகழையும் ஏற்றுக்கொள்வீர்கள். இதில் ஏதோ ஒன்றை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள்.
1: உன்னத உறவு நேயர்களுக்கு அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். உங்களுடன் பணிபுரியும் நபர் நீங்கள் உடுத்தியிருக்கும் ஆடையை குறைத்து பேசலாம். உங்கள் நண்பர் உங்கள் புதிய ஊழிய துவக்கத்திற்கு ஊக்கம் கொடுப்பவராக இருக்கலாம். உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ எப்பொழுதும் உங்களை குறைத்து பேசலாம். இப்படிப்பட்ட